0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருத்தேவு, பண் காந்தார்,

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஒன்பதாம் திருமுறை திரு இசைப்பா சேந்தனார் அருளி செய்த ஏகநாயகனே ஒரு பாடல். அதனைத் தொடர்ந்து சேந்தனார் அருளி செய்த ஒன்பதாம் திருமுறையின் பிற்பகுதியாகிய திருப்பல்லாண்டிலிருந்தும் ஒரு பாடல்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை உள்ள திருக்குறுந்தொகை.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருவெண்ணெய்நல்லூர் நடுநாட்டு திருத்தலங்களுள் ஒன்று திருவெண்ணெய்நல்லூர். சுந்தரரின் அருள்வாழ்விற்கு இடமான தலம். வல்வழக்கிட்டு ஆரூரரை வலிய வந்து ஆண்டபிரான் அருட்துறைநாதர் வறுமுறை மனையும் நீடு வாழ்க்கையும் காட்டுக என்று கேட்ட நாவலூராளிக்கு என் இருப்பிடம் இதுவே என்று இறைவர் காட்டியருளியபதி. இறைவன் தடுத்தாட்கொண்டநாதர், கிருபாபுரீஸ்வரர், வேணுபுரீஸ்வரர், அருட்துறைநாதர், இறைவி வேர்க்கண்ணம்மை, மங்களாம்பிகை, திருத்தல மரம் மூங்கில், தீர்த்தம் தண்ட தீர்த்தம், தல விநாயகர், பொல்லாப்பிள்ளையார், வழக்கு தீர்த்த மண்டபம் வழக்கு வென்ற அம்பலம் என்று போற்றப்பெறுகிறது. கையில் ஓலையுடன் காட்சியளிக்கும் சுந்தரருக்கு எதிரில் காட்சி கொடுத்த ரிஷபாருடன் தனி விமான கோயிலில் காட்சி நல்குகிறார். மெய்கண்ட தேவர் உபதேசம் பெற்றதும் சித்தி பெற்றதும் இத்திருத்தலத்தில்தான். அடையா நெடுங்கதவும் அஞ்சல் என்ற சொல்லும் உடையான் என்று போற்றப்பெற்ற சடையப்பவல்லல் வாழ்ந்ததும் திருவெண்ணெய்நல்லூரே. தடுத்தாவூர், மனம் தவிர்ந்த புத்தூர், மணப்பந்தூர் முதலிய ஊர்கள் வன்தொண்டர் பெருமான் வாழ்வியல் நிகழ்வுகளோடு தொடர்பு உள்ளவை. விண்ட மலர் பொழில் சூழ் வெண்ணெய் என்பது அருணந்தி சுவாமிகள் திருவாக்கு. அருணை முனி அருள்வாக்கில் இடம்பெற்ற திருத்தலம். சிதம்பர முனிவர் அருளிய க்ஷேத்திர கோவை முருகன் பிள்ளை தமிழும் உண்டு. வெண்ணெய்மண் சடையன் என்று கம்பநாடார் வாக்கிலும் இடம்பெற்ற சிறப்பினதாம். வன்மை பேசி வன்தொண்டன் எனும் நாமம் பெற்ற சுந்தரர் பெருமான் தம்மை தடுத்தாட்கொண்ட வந்த பெருமானிடம் உணர்வு தந்து உய்ய கொண்ட கோதிலா அமுதே, இன்று உன் குணப்பெருங்கடலை நாயேன் யாதினை அறிந்து என் சொல்லிப் பாடுகேன் என்று உரைத்து வணங்க, அருட்துறை அண்ணலும் வியன் நாவலூர் பெருமானை நோக்கி, பித்தன் என்று ஏசினை ஆதலால் பித்தா என்றே பாடு என்று அருள, பித்தா பிறை சூடி என பெரிதாம் திருப்பதிகம் பாடினார். உலகெல்லாம் உய்ய எடுத்தருளி பாடிய சுந்தரர் பெருமான் இத்திருப்பதிகத்தில் மழுவாள் வளனேந்தி மறையோதி மங்கை பங்கா தொழுவார் அவர் துயராயின தீர்தல் உனதொழிலே என்ற தொடர் மிகுந்த பொருட்செறி உடையதாம். உலகிலேயே குறைவிலா இன்பம் எது என்றால் உள்ளம் முழுகி உணர்ந்து தொழுவதே இன்பம் என்பார் சான்றோர். தொழுவார் மையல் துடைப்பாய் போற்றி என்ற தொடரும் காண்க. பண்பொருந்த பாடிய பாடல்கள் தேவாரம். நாவாரப் பாடிய நம்பி ஆரூரர் இத்திருப்பதிகத்தை இந்தளம் என்ற பண்ணில் பாடினார் என்ற அற்புதமானதொரு திருக்குறிப்பை தெய்வ சேக்கிழார் பெருமான் நமக்கு வழங்கியுள்ளார். ஒவ்வொரு பாடலிலும் எம் பெருமாருக்கு ஆளல்லேன் எனலாமே என்றருளிய திறம் நுட்பமானது. வெண்ணெய்நல்லூரில் அற்புதப்பழ ஆவணம் காட்டி அடியனாய் என்னை ஆளது கொண்ட நற்பதத்தை என்ற தொடர்களும் நினைந்து போற்ற வேண்டியவை. பித்தா பிறை சூடி எனத் தொடங்கும் பாடல் பண் இந்தளம்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருப்பாம்புரம். பண் தக்கராகம்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிச் செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திரு ஆக்கூர் தான் தோன்றி மாடம், பண் சீகாமரம், திருச்சிற்றம்பு.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: தலம் திங்களூர்
3: திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த நான்காம் திருமுறை பண் இந்தளம். இந்த பதிகம் திருநாவுக்கரசு நாயனார் பாடிய சூழல் அப்பூதியடிகளாரின் மூத்த திருமகன் திருநாவுக்கரசை அறவம் தீண்டி இறந்தார். அந்த தருணத்தில் திருநாவுக்கரசு நாயனார் இப்பதிகம் பாடி விடம் தீர்த்த பதிகம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த 5 திருமுறை திருக்குறுந்தொகை. தலம் திருப்பைங்கேலி.
2: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருவேட்களம்.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: தலம் திரு ஆரூர் பூங்கோயில்.
2: திருநாவுக்கரசு பெருமான் அருளிச் செய்த 5 திருமுறை திருக்குறுந்தொகை

திரு ஆரூர் கமலாலயம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த ஏழாம் திருமுறை. பண் நட்டராகம் இராகம் பந்துவராளி. திரு ஆரூரில் கமலாலய திருக்குளத்தில் ஆற்றிலிட்ட பொன்னை குளத்தில் எடுத்தபோது அருளிய திருப்பதிகம். திருச்சிற்றம்பலம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நமஹ. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது குழைத்த பத்து. பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு இயற்கை புணர்ச்சி. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் 9 திருமுறை பாடல். வானவர்கள் வேண்ட. பாடியிருப்பவர் சிவ பாக்கியலட்சுமி சுரேஷ்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: சிற்றம்பலம் சைவம் .org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு அபாத்திரம். பாடியிருப்பவர் சிவ சற்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் இரண்டாம் தந்திரம்.

0: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை நம்பியாண்டார் நம்பிகள் அருளி செய்த கோயில் திருப்பன்னியர் விருத்தம். பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.
1: திருச்சிற்றம்பலம் அடி

சென்றது பைப்பொழில் தில்லை தல்லுள் செற்ற மாமணி கோயிலில் நின்றது தேவர் கணல் சுத்தர் நில் புகழ் ஏத்தித்து.

0: ஓம் நம சிவாய்.
1: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
2: திருச்சிற்றம்பலம் சேக்குழார் பெருமான் அருளிச் செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
3: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
2: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.

0: ശിവായ. യു ആർ ലിസണിംഗ് ടു ശൈവം ഡോട്ട് ഓർഗ് റേഡിയോസ്, 24/7 സ്പിരിച്വൽ ചാനൽസ് ഫ്രം ശൈവം ഡോട്ട് ഓർഗ്. ഓം നമ ശിവായ.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் பண் நட்டபாடை
3: 4 கட்டளை, பிறையணி படர்சடை என்ற திருவிராகத்திற்குரிய திருப்பதிகம். இந்த பதிகம்

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய. சைவம் .org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருஞான சம்பந்தர் சுவாமிகளின் புராண வரலாறு பகுதி 9. வழங்குபவர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: திருச்சுதர்கள் இல்லையே 3000 பேர், 3000 திருச்சுதர்கள் அந்த கோயிலை கட்டி காக்கிறார்கள். ஆமா, வருஷத்துல 2 திருவிழா அந்த சாமி. ஒரு திருவிழாவிலே 5 தேர் ஓடும். விநாயகருக்கு ஒரு தேர், ஒரு தேர் முருகனுக்கு, ஒரு தேர் அம்பாளுக்கு, ஒரு தேர் சாமிக்கு, ஒரு தேர் சண்டீசருக்கு, ஒரு தேர். ஆள் வச்சு இழுக்கிறதே கிடையாது. அப்ப தேர்னா திருவிழா இருக்கும் நினைக்கிறீங்களா? பெரிய பெரிய தேருங்க. சுவாமி தேர் பெருசு, அதுக்கு அடுத்தபடி அம்பாள் தேர், அதுக்கு அடுத்தபடி முருகனது, அதுக்கு அடுத்தது பிள்ளையாரது, அதுக்கு அடுத்தது இந்த சின்ன பசங்கள்லாம் சின்ன சின்ன தேரை இழுப்பான். பெரியவங்கள்லாம் அந்த பெரிய தேரை இழுப்பாங்க. கோயில்ல தேருன்னு சொன்னா யாரும் வீட்டுல இருக்கவே மாட்டான். சமைச்சு வச்சுக்கிட்டு அவன் கோயிலுக்கு தேர் படம் பிடிக்க வந்துருவான். ஆமா, அன்னையில இருந்து இன்னைய வரலையும் ஒரே நாள் எடுத்துக்கொண்டு வச்சு போடுவான். ஏன் மக்கள் சாமியை வந்து நம்ம சாமி நினைக்கிறாங்க. அந்த ஊர்ல மத்தியானம் 12 தேர்வு வட விட்டாங்கன்னா போய் சாப்பிட்டு வந்து மறுபடியும் வட முடிச்சு கொண்டு வச்சிருவாங்க. நான் சொல்றது தப்புன்னா ஒரு விழாவுக்கு போய் பாத்துருங்களேன். நான் 18 அந்த ஊருக்கு பாட போனேன். விழாவுக்கு 2 உற்சவத்துக்கு 18 சேர்ந்தாவில போனேன். அப்படி ஒரு பிராப்தி எனக்கு கிடைச்சது. அந்த கோயிலை கட்டி காக்குறாங்க இந்த சாமிய. இன்னைக்கு 130 பேரோ என்னமாத்தா இருக்க, 130 குடும்பமோ என்னமாத்தா, 3000 பேர் இருந்தாங்களா, இன்னைக்கு 130 பேர் தான் இருக்காங்க. இருந்தாலும் கூட அந்த சாமிய சாமியா நினைக்கிறார்கள் அவர்கள். இப்ப பாக்கி இடத்துல நினைக்கலையா நீ? சந்தேகம் தான், நான் சொல்ல மாட்டேன். அங்க இருக்கிறவர்கள் சாமிய சாமியாத்தான் நினைப்பான் நிச்சயமா. அதத்தான் சாமி

தில்லை சிற்றம்பரத்தில் நடராஜ பெருமானை பற்றி கொண்டவர்களுக்கு பாவம் பற்றாது அப்படின்னு நிச்சயமா. இந்த பதியத்துல ஒவ்வொரு பாட்டிலையும் பலன் சொல்லுவார். பதியத்துல கடைசி பாட்டுல மாத்திரம்தான பலன் சொல்லுவார். நான் சொன்னேன், இந்த பதியத்துல ஒவ்வொரு பாட்டிலையும் நடராஜ பெருமானை வணங்கினால் உனக்கு என்ன கிடைக்கும்னு எழுதி வைக்கிறார் சுவாமி. இப்படி சில பதிகங்கள் இருக்கிறது, அதுல இது

இவனை மறக்காமல் இருப்பவர்கள் மையல், அதாவது மயக்கம். எந்த மயக்கமோ, மண்ணு மயக்கமோ, பொண்ணு மயக்கமோ, பொண்ணு மயக்கமோ, எந்த மயக்கமோ, எந்த மயக்கமும் இவனுக்கு இருக்காதுன்னு எழுதி வைக்கிறார் சுவாமி.

இன்பம்னு ஒண்ணு இருக்குன்னு சொன்னா அந்த சித்தம்பரத்தில் இருக்கிற இறைவனை ஏற்றுதல் தான் இன்பம் அப்படின்னு எழுதிட்டு இறைவன் கடலேற்கும் இன்பம் இன்பமே செல்வ நெடுமாடும் சென்று சேனோங்கி செல்வ மதிதோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்வில்லை சித்தம்பரமே செல்வன் கடலேற்கும் செல்வம் செல்வமே செல்வம் செல்வம் செல்வம் என்று பாத்தீங்களா இதுல இந்த பாட்டுல மிக அற்புதமான பாடல் இது. அந்த செல்வனாகிய சித்தம்பரத்தில் இருக்கிற கடவுள் திருவடியை வாழ்த்துதல் தான் செல்வம். நாம அந்த செல்வத்தை நாம நினைக்கிறோம் இந்த ரிசர்வ் பேங்க் கடிதாசியத்தான் நாம செல்வமா நினைச்சுட்டு இருக்கோம். அதுதான் செல்வங்கிறார் சுவாமி.

கரசேர் கண்டத்தியம் பெருமான்கள் பேராது உள்ளமே சொல்லுகிற இறைவனுடைய திருவடியை தவிர வேற ஒன்று என்னுடைய உள்ளம் திரும்பி பார்க்காது பேணாது. என்ன அழுத்தமா சொல்றாரு பாருங்க, என்ன வயசு இருக்கும்? கடைசி 3 வயசுல ஆண்டவன் அருளை பெற்றார், 16 வயசுல ஆண்டவன் திருவடியை சேர்ந்து விட்டார். இடைப்பட்ட காலம் தான் இது. என்ன வயசு இருக்கும்? 5 வயசு இருக்குமா? 10 வயசே வச்சுக்கொள்ளுங்க. 10 வயசுல சொல்ல முடியுமா? இப்படி முடியாது, நடக்காது. 100 வயசானாலும் நடக்காது. அந்த அருள் பெற்றவர் ஆண்டவனுடைய திருவருள் பெற்றவர் ஆனதுனால அந்த எண்ணம் அவருக்கு இருக்கிறது, எழுதி வைத்திருக்கிறார். ஐயா நாம் அந்தபடி நடக்காட்டி போனா அதையா நம்ம நூல், இது தேவாரம் நம்ம நூல், திருவாசகம் நம்ம நூல், அதனை படிப்போம் என்ற எண்ணமாக நமக்கு வந்தாதானே. என்னுடைய உள்ளம் அவனை தவிர வேற ஒன்றையும் பேணாது என்று எழுதி வைக்கிறார் சுவாமி.

சீரானோ எது பேராயிரம் பிறவிமான ஒரே தும்பம்மானே பிரிவில்லா அடியாக்கன் மகாராத செல்வரைப்பானே மந்திரமும் தந்திரம் மருந்துமாகி சீரானோய் சீர்த்தருட வல்ல அந்த அம்மை எது சீராத நோய் எல்லா நோயும் தீர்த்து விட முடியும். ஐயா சக்கரை நோய் இருக்குன்னா கொஞ்சம் நாளைக்கு சோறு திங்காம இந்த அரிசி சோறு திண்ணா வந்தாலும் சரியா போயிடுது. பிரஷர் இருந்துன்னு சொன்னா அதுக்கு ஏதாவது ஒரு சில மருந்து கொடுத்தா சரியா போயிடுது. தீராத நோய் எது பிறவி நோய் தான் தீராத நோய். அதுக்குத்தான் பாடுபட்டாங்க. அதனாலதான் காரைக்கால் அம்மையார் கூட சொன்னாங்க, இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் சாமி. என்ன வேணும்னு கேட்டானா நடராஜ பெருமான் காரைக்கால் அம்மையார், நான் இனிமே பிறக்க முடியாது சாமி அப்படின்னு கேட்டாலாம். இப்ப நான் என்ன சொல்லிருப்பேன், ஐயோ போயும் போதும் தமிழ்நாட்டிலே பிறக்கிறது அமெரிக்காவிலேயே பிறக்கணும், பாத்துக்கா மூணாவது மணிக்கு நாலாவது மணிக்கே கார் வந்து நிக்கணும், அதுல போய் ஏறி போகணும். இன்னைக்கு இருக்கிறோம் அப்படிதான் நினைக்கிறான். நம்ம பையன்லாம் எடுக்கிறான் பாருங்க, ஓட்டம் அமெரிக்காவை பாருங்க, கொஞ்சம் சம்பாதிக்க தெரிஞ்சவொடனே ஓடான், கொஞ்சம் தொழில் தெரிஞ்சு போச்சுன்னா அமெரிக்காவை ஓடுறான், வெளிநாட்டுக்கு போடுறான். ஆக தீரா நோய் எல்லாம் தீர்த்து தின்னவன், எது தீராத நோய் பிறவி நோயை அறுத்து விடுவானவன் என்பதுதான் பொருள். போனா

எட்டாவது பாட்டு ஏழாவது பாட்டுல கரெக்டா வருது பாத்தீங்களா? எட்டாவது பாட்டுல ராவனுக்கு அருள் செய்த தன்மை வருது பாத்தீங்களா? பூர்வாள் அரக்கந்தன், இது எட்டாவது பாட்டு. அடுத்த பாட்டு திருமாலுக்கு அருள் செய்து வரும் சொல்லிருக்கா, கோணா கணையான்னு ரெண்டு பொருள். கணையை விட்டான்னா கோணாது என்பது ஒரு பொருள், கோல் நாகு அணையானும், நாகத்துல படித்திருக்கிறான் அவன்.

சமணர்கள் நீங்க நினைக்கலாம் எதுக்கு ஐயா ஒரு மதத்தை இப்படி சாடணும், தேவையில்லையே அப்படின்னு. நம்ம நாட்டுல இன்னொரு சொல்லும் ஒண்ணு ஒண்ணு இருக்கு தெரியுமா, நம்மளை கொல்ல வருகிற பசுவையும் கொல்லலாம் என்ற சொல்லு கூட நம்ம நாட்டுல இருக்குல்ல. அந்த மாதிரி நாம சும்மா இருக்கும் போது அவன் வந்து அடிக்கிறான்னா அடிச்சா அடிக்கடி திருப்பி கொடுத்தாதான் சரி என்ற எண்ணம் உடையவன் நான். திருப்பி கொடுத்தாதான் அவன் மனுஷன் நினைப்பான். எப்ப கோயில அடிக்கிறான் உடைக்கிறான்னு சொன்னா சிவலிங்கத்தை தூக்கி கொண்டு மறைச்சு விட்டான் என்று வரலாறு இருக்கிறது அல்லவா. வரலாறு இல்லைன்னு சொன்னாக்க நாம சொல்றதும் தப்பா போயிடும். பாண்டிய மன்னனே அவளும் அந்த மதத்துக்கு போயிட்டானே, திருஞான சம்பந்தருடைய தொண்டு சரியாக நடந்த இடம், அவருடைய அவதாரத்தின் நோக்கம். சிவபாதகிருதையர் என்ன கேட்டார், இந்த வேற்று மதத்தெல்லாம் விரட்டி விட்டு சைவத்தை வாழக்கூடிய பிள்ளையா எனக்கு ஒண்ணு கொடுந்தான் கேட்டார். அதுதான் திருஞான சம்பந்தர். அப்படி திருஞான சம்பந்தர் பரிபூர்ணமாக சைவத்தை வாழ வைத்த இடம்தான் மதுரை. ஆக பட்டை துவராடை மரப்பட்டையதான் கட்டி கொண்டிருப்பார்கள். சில பேர் ஆடையே உடுக்காமல் இருப்பான். அதத்தான் ஞாபகரசர் சாடு சாடுன்னு சாடுறார். நான் அந்த கூட்டத்துல போய் இருந்தேனே கொஞ்ச நாள், அப்படி தப்பு, நான் இருந்தது தப்பு, நான் இருந்த போது நான் அந்த கூட்டத்தை இருந்திருக்கும் போது நான் செத்து இருந்தேன்னா சமன் தர்மசேனன் ஒரு ஜெயினம் செத்தான் அப்படின்னு வந்திருக்குமே. நான் அப்ப என்ன சாகாம மறுபடியும் சைவத்தை கொண்டு வந்தாயே சுவாமின்னு பாடி வைக்கிறார். உங்களுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குமே ஆனால் திருநாவுக்கரசர் பதியம் பாடும்போது உங்களுக்கு அதனை நினைவூட்டுவேன். திருநாவுக்கரசர் கல்லு கட்டி போட்டான், யானையை விட்டு செய்தான், நஞ்சை கொடுத்தான், இதை விட ஒரு பாபம் ஒண்ணு தேவையா? நான் அடுத்தபடி மதுரையை சொல்லும் போது அவர்கள் செய்த அட்டு ஊழியத்தெல்லாம் உங்களுக்கு நினைவூட்டுறேன். நாம போய் இன்னைக்கு வேற ஒருத்தனை அடிக்க வேண்டாம். மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும் என்பதுதான் நமது ஆச்சாரிய சுவாமிகள் சொன்னதுல ஒரு சொல்லுது. நமக்கு அது தேவையில்லை. நம்மளுடைய மதத்துல பிரியத்தை காட்டுவோம், அவ்வளவுதான் என்னுடைய கொள்கை. அதுதான் அதனால்தான் சொல்றாரு, பட்டை துவராடை படிமம் கொண்டாடும் முட்டை கட்டுரை மொழிவ கேளாதே. அவர்கள் சொல்றதுதான் தப்பு, நீ கேட்காத அவன் சொல்றதை என்று சொல்லிவிட்டார் சுவாமி. நமது தலைவன் சொன்ன சொல் இது, முட்டை கட்டுரை. முட்டைன்னா பொய்ன்னு அர்த்தம். முட்டை கட்டுரைன்னு சொன்னாலும் பொய் தான். முட்டை

பாடுகிறவர்கள் கோலத்தார் பாட, கோலத்தார்னா அழகாக பாட என்று பொருள். கோலத்தார் பாட வல்லார் நல்லாரே, இப்படி பாடக்கூடியவர்கள் அவர்கள் நல்லவர்களாகவே இருப்பார்கள். இந்த பொல்லாத பசங்கள்ட்ட இந்த தேவாரத்தை கொடுத்து படிக்கிட்டு நல்லவனா ஆயிடுவான் போல இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படி அவன் படிப்பான்? அவன் நல்லவனாகவும் நாம படிக்க வேண்டியதுதான் என்று சொல்லி சுவாமி திருமுல்லை வாயிலிருந்து கலிக்காமூர், காட்டுப்பள்ளி, மகேந்திர பள்ளி இடையிடையில சில பாடல்கள் பாடியதுனால நேரம் போய்விட்டது. சிதம்பரத்தில் இருக்கிறார் சுவாமி, விஞ்ஞான சம்பந்தர் இப்ப சேம்பரத்தில் இருக்கிறார். ஆனா சிதம்பரத்துல அவர் இருக்கவில்லை, வந்து சுவாமி தரிசனம் பண்ணிட்டு போயிடுறது. திருவேட்களத்துல தான் தங்கி இருந்தார் என்று தெய்வ சேக்கிடார்பமான எழுதி வைக்கிறார். இந்த வரலாறு எல்லாம் நமக்கு எப்படி கிடைக்கிறது? தெய்வ சேக்கிடார்பமான எழுதலன்னா 63 நாயன்மார்களுடைய கதை நமக்கு தெரியாமலே போயிருக்கும் இல்லையா? ஆமா, மாணிக்கவாதகருடைய கதை அவர் எழுதல தெரியாது நமக்கு. பிடித்த 10 எப்ப பாடினார், அருட்பத்து எப்ப பாடினார், குழைத்த 10 எப்ப பாடினார் மாணிக்கவாசகர் நமக்கு தெரியாதே, தெரியலையே. சேக்கிடார் பெருமான் எழுதி வச்சிருந்தா சடையாயனமால் எப்ப பாடினார், கட்டாங்கரிய எப்ப பாடினார், இடறிந்தவர் எப்ப பாடினார் என்று நமக்கு தெரிகிறது. தெய்வ சேக்கிடார் பெருமான் நமக்கு கொடுத்த தர்மம் அந்த கதையை ஒழுங்கா சொல்லி வைத்ததுதான். ஆமா, இதேதான் இருக்கு, பக்கத்துலதான் இருக்கு அவருடைய பிறந்த ஊர். போயிருப்போமா, கண்டு வணங்கி இருப்போமா? 2 தடவை அந்த கோயில் கும்பாபிஷம் பண்ணி வச்சேனா, எனக்கு அந்த புண்ணியம் கிடைச்சது. அப்படி தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய திருவிழா தான் இது கிடைத்தது என்று சொல்லி திருஞான சம்பந்தருடைய வரலாறை இன்னும் நாம விளக்கமா சொல்ல போனோம்னு சொன்னாக்கா அது எந்த எத்தனை வருணம் ஆகுமோ. பெரிய புராணத்துல பாதி திருஞான சம்பந்தருக்கு பாடி வச்சிருக்கிறார். நாம சொன்னோம்னா என்ன ஆகும்? இன்னும் பாதி கூட முடியாது. அதனால முடிந்தவரையும் சொல்லுவோம். பஞ்சாட்சரத்தை சொல்லி இந்த நிகழ்ச்சியான நிறைவேற்றிக் கொள்ளுவேனாக.

தலம் திருப்புறம்பயம். திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளி செய்த இரண்டாம் திருமுறை திருவிராகம். பண் இந்தளம் ராகம் மாயா மாளவ கௌளை. திருச்சி

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்ஜின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க

0: இருப்பது எம்பெருமான். திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்கு உரை வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: கழித்தனே கழிவரே என்னார் பரமொழி முங்கை மணந்தோ. அவர்களுக்கு சில Yeah. Thank you.

0: திருவாரூரை கொண்டு விட்டு இரண்டு பையன்கள் ஞானசுந்தர் சுவாமிகள் இருந்தது. இதுக்கு இரண்டாவது பையமாக இங்கே இந்த ஆயிரம் சொல்லுறையே சாகை ஆயிரம் உடையார். அவரை அடுத்த வார்த்தை இன்னில் கண்ணும் ஆயிரம் உடையார், கல்வி ஓர் ஆயிரம் உடையார், பெண்ணும் ஆயிரம் உடையார், பெருமையோர் ஆயிரம் உடையார், வண்ணம் ஆயிரம் ஆயிரம் இருக்கே. இதற்கு கல்வி ஆயிரம் ஆயிரம் இல்லை, ஆயிரம் ஆயிரம் அந்த மீதி பற்றி சொன்னாரு. சொல்வது ஆயிரம் பேராயிரம் வரை வாங்கிறது அந்த ஆயிரம் அது எதையோ எதிர்த்த அந்த ஆயிரம் எண்ணிக்கைக்கு மேம்பட்டது என்ற பொருளை தவிர கைய ஆயிரம் அதனால அவர்கள் சொல்வது அந்த ஆயிரம் எல்லாருக்கும்
1: Thank you.
0: அது பாட்டு இரவும் பாலமும் பணிய இன்பம் நமக்கு செல்வாங்க. எது இன்பம் இன்பம்னாரு இறைவனை நல்லா வணங்குகிற பொழுது வேற இன்பத்துக்கு இணையாக எங்களுக்கு வழிபாட்டு மற்றவர்களால் செய்யக்கூடாத செய்யலாத அரிய காரியத்தை அவர் பழிவார் படியோடு பாவம் அறியாமல்
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: தலம் திரு ஆரூர் அறநெறி. திருநாவுக்கரசு பெருமான் அருளிச் செய்த 4 திருமுறை பண் இந்தளம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: தேவார அருள்முறை திரட்டு விளக்க உரை. வழங்குபவர் சிவகாந்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: விநாயகனே விண்வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணீர் பணிமின் கணிந்து. நம பார்வதி பதையே அரர் மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் வந்த அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை. சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கி கொண்டு, உயிர்கள் அனைத்து உயிரின் வேண்டும் என்பதற்காக சாஸ்திர நூல்களிலே 8 நூல்களை தந்தருடைய கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரிய சுவாமியுடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கி கொண்டு, சைவத்தினுடைய உண்மைகள் எல்லாம் உயிர்கள் அறிதற்காக இப்பொழுது பேருபகாரம் செய்து கொண்டிருக்கின்ற சைவம் ஓஆர்ஜி அமைப்பினை சார்ந்திருக்கின்ற அனைவருக்கும், அந்த அமைப்பிலே தன்னை இணைத்து கொண்டவர்களுக்கும், இந்த நிகழ்வினை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். பெரியவர்களே, திருவருளும் குருவருளும் துணை நிற்க, நாம் கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் அருள் செய்த தேவார அருள்முறை திரட்டினை சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். இன்று 3வது அதிகாரமாகிய இருள் மல நிலையினையும், 4வது அதிகாரமாகிய அருளது நிலையினையும் நாம் சிந்திக்க இருக்கிறோம். உலகிலே இருக்கின்ற உயிர்கள் எல்லாமே இன்பத்தை தான் விரும்புகிறது, துன்பத்தை விரும்புவது இல்லை. ஆனால் இன்பமும் துன்பமும் விரவி வருகிறது. இந்த உயிர்களுக்கு துன்பம் வருவதற்கு காரணம் என்ன என்றால், ஆணவன் மலத்தின் காரணத்தினாலே உயிர்கள் மாயிலே அமிழ்த்தப்பட்ட பொழுது அது கர்மத்தை ஈட்டுகிறது. அந்த கர்மத்தின் காரணத்தினாலே அது இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்கின்றது. இந்த உயிர்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் இருக்கிறது, அதை நம்முடைய சவி சித்தாந்தத்திலே 3 வகையாக பிரிக்கப்படுகிறது: ஆதி தெய்வீகம், ஆதி பௌதிகம், ஆதி ஆன்மீகம். ஆதி தெய்வீகம் என சொல்லக்கூடியது மாதா கர்ப்பத்தில் இருக்கும் போது உண்டான துன்பம். இது போற்றி திருவகையிலே மணிவாசகர் அழகாக குறிப்பிட்டு காட்டுகிறார். பின்பு ஜனனம் அடைகின்ற பொழுது பிறக்கும் போது அடைகின்ற துன்பம், பின்பு நரை திரை, அதற்கு பின்பு யமதண்டம், இந்த வாழ்வு முடித்த பின்பு நரக வேதனை, இத்தனையும் ஆதி தெய்வீகம் இறைவனால் கொடுக்கப்படுவது. ஆதி பௌதிகம் என சொல்லக்கூடியது குளிரால், வெப்பத்தால், மழையால், காற்றினால், மின்னல், இடி, சுவர் விழுதல், கல் விழுதல் முதலானவைகளால் வருகின்ற துன்பங்கள். ஆதி ஆன்மீகம் என சொல்லக்கூடியது தத்தம் சரீரங்களில் உண்டான வியாதி, மிருகங்களால் வரக்கூடிய துன்பங்கள், அரசாங்க ராஜாங்கத்தினாலே வரக்கூடிய துன்பங்கள், கள்வர்களால் வரக்கூடிய துன்பங்கள், மனிதர்கள் ஒருவருக்கு ஒரு செய்து கொள்ளுகின்ற இன்னல்கள், மனத்திலே கொள்ளுகின்ற பொறாமை உணர்வினால் வரக்கூடிய துன்பங்கள், செய்யத்தகாதவற்றை தாந்தோன்றித்தனமாக செய்து சிக்கி விழித்து துன்பம் அடைதல், கோபித்தல், இவைகளெல்லாம் ஆதி ஆன்மீகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வினைக்கு ஏற்ப துன்பங்கள் இருக்கிறது. இதிலே உடலிலே வரக்கூடிய ஒரு வியாதி இருக்கிறதே, அது நம்ம மிகவும் வருத்தம். ஆதி ஆன்மீகத்திலே வரக்கூடியது உடல் என்று இறைவன் எப்பொழுது படைத்தானோ அப்பொழுதே இறைவன் உயிர்களுக்காக மருந்தையும் படைத்திருக்கிறான். ஆகையினாலே பிணி என்று உள்ள போதே மருந்து நமக்கு இருக்கின்றது. நம்முடைய சைவ சமயம் என்ன சொல்லுகிறது என சொன்னால், எந்த துன்பத்திலையும் நாம் தக்க மருந்தோடு தக்க வைத்தியனால் வெல்லலாம். தக்க வைத்தியன் யார், அவன் கொடுக்கின்ற மருந்து எது என்றால், எல்லா உயிர்களுக்கும் வைத்தியநாதன் என்று சொல்லக்கூடியவர் நம்முடைய ஒப்பற்ற பரம்பொருள். அவன் நமக்கென்று பிணி தீர்வதற்கென்று கொடுத்திருக்கின்ற மருந்து எது? தேவார முதலாவன திருமறைகள். திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் பூன்பாண்டியனுக்கு ஏற்பட்ட வெப்பு நோயினை மந்திரமாவது நீர் என்று பாடி குணப்படுத்தினார். இதே போல திருச்செங்கோடு தளத்திலே நரிஞ்சுரத்தினால் அடியார்கள் அங்கே துன்புற்ற போது நம்முடைய பெருமானானவன் அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று ஞானசம்பந்த திருவாய் மலர்ந்து அந்த நரிஞ்சுரத்திலே இருந்து அந்த அடியார்களை காப்பாற்றி அனுப்பினார். இதே ஞானசம்பந்த பெருமானவர் முயல் திருப்பாச்சிரமம் என்கின்ற தலத்திலே கொல்லி மணவனது குத்திரிக்கு முயலகன் நோய் வந்திருந்த பொழுது துணிவளர் திங்கள் என்கின்ற திருப்பதிகத்தை பாடி குணப்படுத்தினார். ஆகையினாலே நமக்கெல்லாம் வருகின்ற எந்த பிரியையும் தீர்க்க வல்லத கைகண்ட ஒரு மருந்து திருமுறைகள். இன்னொரு செய்தியும் நினைவுக்கு வருகிறது. திருச்செந்தூர் திருக்கோயிலிலே ஒரு மடைப்பள்ளி பரிசாரகர் இருந்தார். அவர் ஒரு முறை வாழ்க்கையிலே விரக்தி அடைந்திருந்த பொழுது முருகப்பெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து நீ திருச்செந்தூர் தலபுராணத்தை பாடு என்று ஆணையிட்டார். முருகப்பெருமானுடைய ஆணையினை வைத்து அந்த மடைப்பள்ளி பரிசாரகர் தக்கோரிடம் சென்று பாடம் கேட்டு அவர் அழகாக திருச்செந்தூர் தலபுராணத்தை செய்தார். அரங்கேற்றம் செய்ய முற்பட்ட பொழுது மடைப்பள்ளி பரிசாரகர்தானே என்று அவரை உதாசீனம் செய்து தலபுராணத்தை அரங்கேற்றம் செய்யவில்லை. அதனால் மனம் மிக வருந்திய அவர் உடனே என்ன செய்தார், தான் செய்த அந்த நூல்களை எல்லாம் எடுத்து அப்படியே கடலிலேயே தூக்கி எரிந்து விட்டார். அந்த கடலிலே தூக்கி எரியப்பட்ட ஏடுகள் எல்லாம் அப்படியே முருகனது அருளினாலே இலங்கையிலே சென்று ஒதுங்கியது. அந்த இலங்கையிலே சென்று ஒதுங்கி இருக்கின்ற அந்த ஏடுகளையெல்லாம் ஒரு முருக அன்பர் எடுத்து சேகரிக்கிறார். அந்த தலபுராணம் வெற்றிமலை கவிராயர் என்கின்றவரால் பாடப்பட்டிருப்பது என்று அறிந்து அந்த ஏடுகளை சேகரித்து இல்லத்திலே வைத்து பூஷணை செய்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அந்த நேரத்திலே இந்த உலகத்திலே சக்கர சுவாசம் என்று சொல்லக்கூடிய ஒரு நோய், அது ஒரு விஷக்காட்டிலே காட்டிலே பறக்கூடிய ஒரு விஷ நோய் ஒன்று எல்லா இடத்திலும் பரவி இன்றைய நாளே கொரோனா நம்மை உலுக்கியதை போல சக்கர சுவாச நோய் அப்பொழுது உலகை மறுத்தியது. எல்லா உயிர்களும் எல்லா தலங்களிலும் எல்லா உயிர்களும் துன்புற்ற பொழுது இலங்கையிலே மட்டும் அந்த நோய் அண்டவில்லை. எல்லா இடத்திலும் இந்த நோய்க்கையுமே அண்டியது. இது ஏன் இந்த நோய் இங்கே தாக்கவில்லை என பார்க்கின்ற பொழுது அப்பொழுதுதான் அந்த முருகன் அடியார் என்னுடைய இல்லத்திலே வெண்டிமலை கவிராயருடைய திருச்செந்தூர் தலபுராணம் இருக்கின்ற காரணத்தினாலே அதனால் அது எல்லாம் என்ன செய்கிறது, அதனுடைய அருள் தாக்கத்தால் இங்கே விஷக்கிருமிகள் இல்லை அப்படின்னு சொல்கிறார். எனவே நல்ல ஞான நூல்கள் இறைவனை பற்றி உணர்த்துகின்ற உண்மை நூல்கள் நம்மிடம் இருக்கின்ற பொழுது அது நமக்கு நோய்க்கு நல்ல ஒரு காப்பாக அமைந்து விடும். எனவே நாம் திருமறைகளிலே நாம் தோய்வு கொண்டிருந்தால் நம்மை உடலை பற்றி வருகின்ற பிணியும் போகும், உயிரை பற்றி இருக்கின்ற பிணியினையும் போகும். ஆகையினாலே நாம் திருமுறைகளை எல்லாம் நாம் ஓதுதல் வேண்டும். ஒரு பாம்பாட்டியானவன் நாம் காண்பதற்கே அச்சப்பட்டு ஓடுகின்ற பாம்பை கையினால் பிடித்து ஆட்டுகிறான். எப்படி? அவன் கையிலே சிறியானங்கை விதை என்கின்ற ஒரு காப்பு வேர் கையிலே வைத்துக் கொள்கிறான். அதனால் பாம்பு அவனை தேடுவது இல்லை. காட்டுக்குள்ளே குடிசையிலே ஒருவன் வாழுகிறான். ஆனால் அந்த குடிசைக்குள்ளே எந்த விஷ ஜந்தும் உள்ளே செல்லாமல் அவன் பத்திரமாக இருக்கிறான். எப்படி? அவன் குடிசைக்குள்ளே கருடன் கிழந்து என்று சொல்லக்கூடியதை கட்டி வைத்து விட்டான். எந்த விஷ ஜந்துக்களும் அனுபவில்லை. இதே போல அடியார்களாகிய நாமெல்லாம் திருமுறைகளை வைத்து நாம் ஓதிக்கொண்டிருந்தோம் என சொன்னால் அது நமக்கு நல்ல ஒரு கவசமாக இருந்து நம்மை பாதுகாக்கும். சைவர்களுக்கு முதலிலே வேண்டியது வைராக்கியம் என்று ஒன்று இருக்க வேண்டும், நம்பிக்கை என்பதும் இருக்க வேண்டும். நம்பிக்கை இல்லாத வழிபாடு நமக்கு பலன் தராது. திருமுறைகள் நம்முடைய நோயினை தீர்க்கும், திருமுறைகள் நமக்கு உற்ற துணை என்ற ஒரு நம்பிக்கை இருத்தல் வேண்டும். நம்பிக்கையால் தான் பலனை பெற்றார் அச்சுத கலப்பாளர் என்பவர். அவருக்கு என்ன வந்தது, உலகிலே எல்லோரையும் பேய பிடிக்கும், ஆனால் ஞானசம்பந்தர் சொன்னார் பேய் அடையான்னார். அப்ப பேய் அடையா என்று சொல்லுகிறீர்களே, இவனுக்கு பேய் வந்து விட்டதே, வந்தால் அது போய்விடும், பேய் அடையா பிரிவு எய்தும்னார். எனவே திருமுறைகள் வருமுன்னும் காப்போம், காக்கின்ற தன்மையுடையது. ஒருவேளை வந்தாவிட்டால் வந்தவனையும் அந்த நோய் அவனிடமிருந்து நோயை விரட்டிவிடும். எனவே பேய் அடையா பிரிவு. எனவே திருமுறைகளிலே நாமெல்லாம் மிகுந்த ஒரு நம்பிக்கை கொண்டால் அந்த வைத்தீஸ்வரனாகிய பெருமான் நம்மை எல்லா தீங்குகளிலிருந்தும் எல்லா நோயிலிருந்தும் காப்பான். ஏனென்று சொன்னால் இந்த திருமுறைகளை தந்தவர்கள் சிவமாக்காக நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அவர்கள் வாக்கன்று சிவமாக்காக. அவர்கள் யார்? ஞானசம்பந்தர் அப்பர் சுந்தரர் போன்றவர்களும் ஞானாசிரிய மணிவாசகர் போன்றவர்களெல்லாம் அவர்கள் ஏற்கனவே பூர்வத்திலே சிவனால் ஆளப்பட்டவர்கள். பெரிய புராணத்தில் வரக்கூடிய திருக்கூட்டை சிறப்பு படிக்காமல் பெரிய புராணத்திற்கு போகவே கூடாது. அல்ல, இந்த திருக்கூட்டை சிறப்பை சொல்லுகின்ற பொழுது அழகாக சொல்லி காட்டுகிறார், அத்தர் வேண்டி முன் ஆண்டவர் நான். ஏற்கனவே இவர்கள் ஆட்கொள்ளப்பட்டவர்கள். உயிர்களுக்கு வழிகாட்டுவதற்காக அந்த அடியவர்களது பெருமையை உணர்த்தி உலகவர் முன்பாக ஆட்கொள்ளப்பட்டவர். இதே போன்று பெரிய புராணத்தின் உள்ளே வருகின்ற தடுத்தாள் கொண்ட புராணத்திலே சேக்கரார் சொல்லி காட்டுகிறார், சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு சிவபிரமணி சொல்லி காட்டுகிறார், நம் ஏவலாலே பிறந்தனை மண்மீதுனார். நாமெல்லாம் நம்முடைய வினையின் காரணத்தினாலே நமக்கு வினையினுடைய ஒரு கணக்கை வைத்துக் கொண்டு அதிகாரம் பெற்றிருக்கின்ற பிரம்மனால் நாம் அனுப்பப்பட்டிருக்கிறோம், படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த அருளாளர்கள் நம்மொருக்கு இறைவன் சிவபெருமானது ஆணையினாலே நம்ப நமக்காக வந்தவர்கள். அவர்கள் பாடியதும் வாழ்ந்து காட்டியதும் அவர்களுக்காக அல்ல, நமக்கு தான். ஞானசம்பந்தர் திருவாக்கு எதற்காக பாடப்பட்டது? எல்லா உயிரும் உயிர் பெறுதல் வேண்டும் என்பதற்காக, தனக்கு என்பது அல்ல. அதனால்தான் சேக்கரா பெருமான் தோல்விய செய்தியன் எப்படி வெளிப்பட்டது என சொல்லுகின்ற பொழுது, பல்லுயிரும் கழிகூற எல்லா உயிர்களும் இன்பம் அடைய வேண்டும். நம்முடைய சைவத்தினுடைய கொள்கையே எல்லோரும் இன்பற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறென்றும் அறியிருப்பார்கள். யான் பெற்ற இன்பம் பெருகையும் மையகம். ஆகையினாலே தான் சம்பந்தர் திருவாய்மலர்ந்ததையே பல்லுயிரும் கழிகூல தம்பாடல் பரமர்வால் சென்று செல்வதற்கு திருச்செவியை சிறப்பித்து செம்மை பெற எடுத்த தோளுடைய செவியன். அப்பரபெருமான் திருவாக்கு எப்படி? கூற்றாய் இனவாறு விளக்கை போதியில் திருப்பதியம் போற்றால் உலகேளின் வருந்துயரம் போமாறு, உலகேளின் வருந்துயரம் போமாறு எதிர் நின்று போகின்றார். சுந்தரமூர்த்தி நாயனார் திருவாக்கு எதற்காக வந்தது? பித்தா பேசூடி என பெரிதா திருப்பதியம் இத்தாரணி முதலாம் உலகலாம் உய்ய எடுத்தார். எல்லா உயிர்களும் உயிரில் வேண்டும் என்பதற்காகத்தான் நம்பொருட்டுத்தான் அவர்கள் வாக்கினை தந்திருக்கின்றார்கள். நம்பொருட்டு அந்த வாக்கை தந்திருக்கின்ற காரணத்தினாலே நாம் அதை பொருளறிந்து உண்மை அறிந்து கருத்தறிந்து ஓதினால்தான் நமக்கு அது பலன் கிடைக்கும். எனவே தேவார திருமுறைகள் நம்பொருட்டு ஓரப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே அதனுடைய உண்மை பொருளினை நாம் உணர்தல் வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய குற்றமுடி உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் தான் அருளி செய்திருக்கின்ற தேவார அருள்முறை திரட்டிலே ஒவ்வொரு அதிகாரத்திற்கு கீழே சில தேவார பதியின் பாடல்களை நமக்கு தந்து இதிலே சிந்தனை செய்யுங்கள், ஒவ்வொரு உண்மை எப்படி அடங்கி இருக்கிறது என்று நம்மை தூண்டுகிறார். ஆகையினாலே தான் நம்முடைய திருவுருட்பயிலே வரக்கூடிய அந்த அதிகார தலைப்பின் கீழ் வருகின்ற ஒவ்வொரு திருப்பாடல்களும் அந்த அதிகார தலைப்பிற்கு எப்படி இது பொருள்கொள்ள நமக்கு துணை செய்கிறது என்பதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். மூன்றாவது அதிகாரமாகி இருள் மல நிலையினை இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த இருள் மல நிலை என்ற ஒரு சொல்லுக்கு பொருள், இருள் என்பது எல்லோருக்கும் தெரியும், ஆணவ மலத்தை தான் இருள் என்று நம்முடைய நூல்கள் சொல்கிறது. மலம் என்றால் பொது சொல், மூலமலமனை சொல்லக்கூடிய அந்த ஆணவ மலம். இங்கே நாம் எப்படி பொருள் சொல்லுதல் வேண்டும்? இருள் மல நிலை என்றால் இருள் மலமாகிய ஆணவ மலத்தினுடைய தன்மை. ஆனால் இதை எப்படி நாம் பொருள் கொள்ளுதல் வேண்டும் என சொன்னால் திருவருளால் நீக்கப்பட வேண்டிய ஆணவ மலத்தின் தன்மை. எல்லாம் நம்முடைய சுவாமி அழகாக அந்த தலைப்புக்கு சிந்தனை செய்வதற்கு தொண்டுகிறார். எப்படி ஆணவ மலத்தின் நிலையும் சொல்லப்படாது, அது எதனால் நீங்கும்? திருவருளால் நீக்கப்பட வேண்டிய ஆணவமலத்தின் நிலை என்று சொல்லி காட்டுகிறார். எப்பொழுதுமே ஒரு நோய் எப்படிப்பட்டது என்பதை ஆணவமலத்தினுடைய தன்மையை திருவருட்பதிலே நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார் நமக்கு நன்றாக உணர்த்தி விட்டார். ஒரு உண்மையான ஒரு வைத்தியனது தன்மை என்ன? உண்மையான ஒரு வைத்தியன் என சொல்லியார் என்று சொன்னால் எப்பொழுதுமே நம்முடைய சாஸ்திர நூல்களில் எல்லாவற்றிற்கும் விளக்கம் இருக்கிறது. மண்ணிலே சிலவியாதி மருத்துவன் அறுத்தியொழுகிறார். ஒரு வைத்தியனுக்கு வேண்டிய முதல் இலக்கணம் நோயுற்ற ஒருவன் மேலே இரக்கம் கொள்ளுதல் வேண்டும். மண்ணிலே சிலவியாதி மருத்துவன் அறுத்தியோடு. ஒரு நோயாளி தன்னிடம் வந்து விட்டால் அந்த நோயை பற்றி அவனிடம் பேசி அவனுக்கு மலைவையோ பயத்தையோ ஏற்படுத்தக்கூடாது. அந்த வைத்தியனது தன்மை என்ன? ஐயோ இந்த நோயா உங்களுக்கு வந்துட்டு, உங்க மனசுக்கு இது வரக்கூடாத, ஆனா பயப்படாதீங்க, இது குணமாக கொண்டிருந்தான், சீக்கிரம் இது பண்ணிடலாம், நல்ல தைரியமா இருங்க, நான் குணப்படுத்தி இருந்தேன் சொல்லி அவனுடைய உற்சாகம் மூட்டான். அவன்தான் உண்மையான வைத்தனர்க்காத்தான் அங்கே அருள் சிவாச்சாரிய சொன்ன மண்டிலே சிலவியாதி மருத்துவன் அருத்தியோடுங்கிறார். அந்த இதன்படிதான் ஆணவமலம் ஆணவமலம் என்று சொல்லுகிறீர்களே, அது பற்றி அச்சம் கொள்ளுதல் வேண்டாம். அதுக்கு தீர்க்கின்ற மருந்து இருக்கிறது, உபாயம் இருக்கிறது என சொல்லி நம்முடைய இருள்மல நிலையின் கீழே இந்த ஆணவமலம் தீர்வதற்கு என்னென்ன உபாயங்கள், திருவருள் எப்படி துணை செய்யும் என்பதைத்தான் இந்த இருள்மல நிலையிலே சொல்லும். ஆணவமல இலக்கணம் பேசப்படாது. இந்த ஆணவமலமானது எப்படி நீங்கும் என்கின்ற நோய்க்கு மருந்தினை கூறி இதை மட்டும் சாப்பிடுங்கள் குணமாகும் என்று வைத்தியன் அந்த நோயாளியை தூண்டி உற்சாகப்படுத்துவதைப் போல ஆணவமலத்தால் பீடிக்கப்பட்டிருக்கின்ற நமக்கு இதுதான் மருந்து என்று அழகாக சுட்டி காட்டுகிறார். இதில் ஆணவமலம் என சொல்லுகின்ற பொழுது ஆணவமலம் நீக்கம் வந்தாலே இருவினை ஒப்பு மரபரி பாகம் அங்கே சத்திரி பாகம் என்பது வந்தால்தான் ஆற்றல் அது தனியாக பக்குவ நிலைக்கு வரும். எனவே இந்த ஆணவமல ஒடுக்கத்திற்கு என்னென்ன நாம் செய்தல் வேண்டும் என்பதை அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆணவமலம் நம்மிடமிருந்து ஒடுங்குதல் வேண்டும் என்பதற்காகத்தான் திருக்கோயிலுக்குள்ளே நுழைந்த உடனேயே நாம் கொடிமரத்தின் அருகிலே இருந்து வடக்கு நோக்கி அல்லது பலிபீடத்தின் அருகிலே வடக்கு நோக்கி இருந்து பஞ்சாங்க அட்டாங்க நமஸ்காரங்கள் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அது என்ன அர்த்தம்? நான் எனது என்கின்ற நகர்ந்து செல்லணும். இறைவன் முன்பாக நாம் அடங்கி நிற்க வேண்டும். திருக்கோயிலுக்குள்ளே செல்லுகின்றோம். முதல்ல ஒரு பெரிய நந்தி இருக்கிறார், மூலவர் பக்கத்தில் இன்னொரு நந்தி இருக்கிறார். பெரிய நந்தி ஆன்மா, மூலவர் பக்கத்திலே இருக்கின்ற அந்த சிறிய நந்தி அது ஒடுங்கியது அடங்கியது. எனவே இறைவன் முன்பாக நாம் அடங்கி நிற்க வேண்டும். அப்படி அடங்கி நிற்கின்ற பொழுது ஆணவமலியினுடைய வலிமை குறையும். அந்த ஆணவமல வலிமை குறைவதற்கு என்னென்ன சாத்தியங்கள் என்பதைத்தான் அழகாக நம்முடைய கொற்றகுடி உமாபதி சிவாச்சாரியார் அப்பர் சுவாமிகளுடைய திருவாக்கிலே நான்காவது திருமுறையிலே 76வது பதிகத்திலே, அதாவது பொது பதிகத்திலே 2வது திருப்பாட்டாகிய மெய்மையாம் உழவை செய்து என்கின்ற அந்த திருப்பாடலை மேற்கோளாக நமக்கு எடுத்துறேன். இதை சிந்தனை செய்யுங்கள். மெய்மையாம் உழவை செய்து திருப்பெண்ணும் வித்தை வித்தி பொய்மையாம் களையை வாங்கி பொறையெனும் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கி கண்டு தகவனும் வேலியிட்டு செம்மையில் நிற்பராகில் சிவகதி விளையும் அன்றே. அழகா சொல்லி காட்டார். ஆணவமலம் அழிந்து இருள்மலத்திலே அழிந்து கிடக்கின்ற நீ எப்படி பாலறையாக கிடக்கின்ற உன்னுடைய மனத்தை பள்ளியறையாக மாற்றலாம்? இறைவன் வந்து குடிகொள்ளும் பொடியாக சிவகதி விளையும் பொடியாக ஒன்றுக்கும் உதையாக குப்பை செடிகள் படர்ந்திருக்கின்ற உன்னுடைய மனத்திலே அங்கே சிவபெருமான் அங்கே விளையும்படியாக அந்த முளை அங்கே வரும்படியாக நீ செய்து விடலாம். எப்படி? மெய்மையா உழவை செய்து விருப்பெண்ணும் வித்தை வித்தி. இந்த திருப்பாடலுடைய பொருள் அனைவருக்குமே தெரியும், அதனால நமக்கு வேண்டிய கருத்தை மட்டும் சொல்றேன். மெய்மையா உழவை செய்து, இந்த மனம் எப்படி இருக்கிறது? ஒரு புதர் போன்றிருக்கிறது, கல் செடி எல்லாம் படர்ந்து கிடக்கிறது. நல்ல ஒரு பயிர் வர வேண்டும் என சொன்னால் முதல்ல உழவு செய்தல் வேண்டும். அதற்கு பின்பாக அதில் நீரை பாய்ச்சி விதை விதைக்கணும். களை வரும். அதையெல்லாம் நாம் அப்புறப்படுத்திவிட்டு நாம் தினமும் சென்று கவனித்து தகுந்த வேலியிட்டால் நல்ல பயன் கிடைக்கும். எப்படி? மெய்மையான உழவினை செய்து மெய்மையான ஒரு பக்தி இருக்கணும். விருப்பெண்ணும் வித்தை வீட்டி பொய்மையாம் களையை வாங்கி புரட்சமே நெறிகள் நம்மை தாக்கிவிடக் கூடாது. அந்த களைகளிலே சென்றார் பொய்மையாம் புரட்சமயம் என சொல்லக்கூடியது நம்முடைய சைவ சித்தாந்தத்தின் உள்ளிருக்கிற சமயங்கள். புறப்புற சமயம், புறச்சமயம், அகப்புற சமயம், அகச்சமயம் என்று சைவத்தின் உள்ளே இருக்கின்ற 24 சமயங்கள். எனவே பொய்மையாம் களையை வாங்கி பொறை என்னும் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கி கண்டு, அதான் முக்கியம். அந்த உழவனானவன் நாம் ஒரு பயிரை வளர்த்து கொண்டிருக்கின்றோம் என்ற உணர்வில் தன்னை உணர்ந்து சென்று ததவென்னும் வேலியிட்டு, பயிர் வந்தால் போராது, விலங்குகளாலோ மற்ற இவைகளாலோ அந்த பயிருக்கு சேத வராதபடி என்ன செய்தல் வேண்டும், வேலியிட வேண்டும். இதே போல் ஆன்மாக்களாகிய நம்மை இந்த உலகியலோ மற்ற போகங்களோ நம்மை வந்து தாக்கி விடாதபடி ஐந்தெழுத்தாகிய வேலிக்கு இருக்க வேண்டும். ஆகையினை தம்மையும் நோக்கிக்கண்டு தகவென்னும் வேலியிட்டு செம்மையில் நிற்பராகில் சிவகதி விளையும் அன்றே என்று சொல்கிறார். ஆக ஆனமனம் படர்ந்திருந்த அந்த ஆன்மாவிலே இப்பொழுது சிவமனம் பூத்தது. ஆக அந்த ஆனமனத்திற்காக நாம் அஞ்சுதல் வேண்டாம், உபாயத்தை இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள் என்று குறித்து காட்டுகிறார். இந்த கருத்து இப்படி, ஒரு ஆன்மாவானவன் முதலில் தன்னை உணர்ந்து விட்டால் சிவத்தை உணர்ந்தான். அப்படி சிவத்தை உணர்ந்த பின்பு தான் இதுவரை பட்டியிருந்த அந்த பாஷக்கூட்டத்தை உணர்வான், பேரின்பத்தையும் அடைவான். இதை நம்முடைய பட்டினத்தடிகள் திருவிடையில் மருதூர் மும்மணி கோவிலே இதை அழகாக சொல்லி காட்டுகிறார். இறைவனது திருவருளினை பெற்றால் சரிய நிலையிலே நின்று, இங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற சரியை ஞானத்தில் சரியை, இந்த ஞானத்தில் சரிய நிலையிலே நின்றால் அந்த ஆன்மாவினுடைய ஆணவ மதி கெடும். அப்படி கெட்ட பின்பு இந்த ஆன்மா தன்னையும் அறியும், சிவத்தையும் அறியும் என்று சொல்லி காட்டுகிறார். பட்டினத்தாருடைய அழகான திருவிடை மும்மணி கோவையில வரக்கூடிய செய்தி, கங்கை நாயக நீ தெய்வ திருவருள் கை வந்து கிடைத்தலின், எப்படி கிடைத்தது, ஞானத்தில் சரியில்லை நின்று மாயப்படலம் கீறி தூய ஞான நாட்டம் பெற்ற பின்பு. அந்த கண் இப்பொழுது ஞான நாட்டம் பெற்றுள்ளது. ஞான நாட்டம் பெற்ற பின் நானும் நின் பெருந்தன்மையும் கண்டேன், நான் உன்னை கண்டேன், பிறரையும் கண்டேன். என்னை பற்றி இருக்கின்ற இந்த பாஷ கூட்டங்கள் எப்படிப்பட்டது என்பதையும் அறிந்து கொண்டேன், நின் நிலை அனைத்தும் கண்டேன், உன்னுடைய பெருங்குணத்தினை, உன்னுடைய பெரும் அருத்தன்மையெல்லாம் கண்டு கொண்டேன். என்னே நின்னை காணாமாக தன்னையும் காணா தன்மையோரே. இந்த சரீரநிலையிலே நிற்பவர்கள் சிவத்தையும் இல்லாத சரீரநிலையிலே நில்லாதவர்கள் சிவத்தையும் காண மாட்டார்கள், தன்னையும் காண மாட்டார்கள் என சொல்லி காட்டுகிறார். ஆகையினாலே இந்த திருப்பாட்டிலே பண்டு தொற்றே நம்மை வந்தித்திருக்கின்ற ஆணவ மனமானது ஞானத்தில் சரியிலே நிற்பதால் அது விலகும் என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். அடுத்து மேற்கோளாக வரக்கூடிய அருமையான ஒரு பாடல் அப்பர் பெருமானுடைய திருவாக்கிலே 4வது திருமுறையிலே 75வது பதிகமாகிய பொதுப்பதிகம், அதே 4வது திருப்பாடல் உடம்பெனும் மனையகத்துள் என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். எப்பொழுதுமே எதற்கு எதை வைத்து கட்டுப்படுத்துவது என்று நம்முடைய நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாம் நாடகத்திலையும் பார்க்கிறோம், சினிமாவிலையும் பார்க்கிறோம், புராணங்களையும் பார்க்கிறோம். ஒருத்தர் நாகாசுரம் எய்வார் போர்ல, அந்த நாகாசுரத்தை வெல்லக்கூடியது என்று கர்ணாசுரத்தை எரிஞ்சு போடுவார். இதே போல அக்னியாசுரத்தை எய்வார், அக்னியாசுரத்தை எய்கின்ற பொழுது வர்ணாசுரத்தை போடுவார். இதே போல நம்மிடம் இருக்கின்ற இந்த ஆணவமல இருளினை நீக்க ஞானமாகிய விளக்கே அங்கே அஸ்திரமாக பயன்படுத்துதல் வேண்டும். அதைத்தான் இந்த அடுத்த திருப்பாடலிலே, இந்த ஞான விளக்கு ஒன்றுதான், ஞான தீ ஒன்றுதான், ஞான ஜோதி ஒன்றுதான், அந்த இருளாய் இருக்கின்ற ஆணவ மலத்தை ஓட்ட வல்லது என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். உடம்பெனும் மனையகத்தில் உள்ளமே தகழியாக மடம் படும் உணரும் நெய் ஆட்டி உணர்வெனும் திரிமயக்கி இடம்படும் ஞானத்தீயால் எரிவுட இருந்து நோக்கில் கடம்பர் காடை தாலை கடல் அடி காணலாமே. இதை அழகாக ஒரு உருவகம் செய்து காட்டுகிறார். உடம்பாகிய இந்த வீட்டுக்குள்ளே ஆனவனமாக இருள் இருக்கிறது. அதிலே இருளுக்குள்ளே அழகான மாணிக்கம் ஒரு கல் இருக்கிறது. ஆனால் இருளுக்குள்ளே அவன் காண இயலவில்லை. அகல் விளக்கை ஏற்றினால் அந்த மாணிக்கம் அவன் கண்ணிலே நன்றாக தொடங்குகிறது. எனவே உடம்பாகிய வீட்டுக்குள்ளே ஆன உடம்பாகிய அந்த வீட்டுக்குள்ளே இருக்கின்ற ஆன்மாவிலே இருளாகிய ஆனவமலம் வந்தித்ததால் மாணிக்கம் போன்ற சிவம் இருந்தும் காண இயலவில்லை. அந்த அகல் விளக்கு என சொல்லப்படுகின்ற ஞானத்தீயை ஏற்றுகின்ற பொழுது அந்த மாணிக்கம் கண்ணிலே படுவதைப் போலவே சிவத்தை இந்த ஆன்மா காணும். அதான் ரொம்ப முக்கியம். சிவத்தை நீ பார்த்தியா, கடவுளை நீ பார்த்தியா, கடவுளை நீ பார்த்தியான்னு கேட்கிறோம். பார்க்க முடியும் ஞானக்கண்ணால், ஞானத்தீயினுடைய உதவியினால் தான் காண முடியும். அதைத்தான் நீ அழகாக அந்த இருள் படர்ந்திருக்கின்ற ஆணவமலத்தில் நீங்கு நீங்கினால் உள்ளிருக்கின்ற ஆண் உள்ளிருக்கின்ற மாணிக்கம் ஒன்று சிவத்தை இந்த ஆன்மா காணும். உடம்பெனும் அணையகத்துள் உள்ளமே தவழியாக மடம்படும் உணர்வு நெய்யட்டி உயிரெனும் திரிமயக்கி இடம்படும் ஞானத்தீயால் எரியுள இருந்து நோக்கில் கடம்பர் காளிதாரே தாதை கடல் அடி காணலாமே. இந்த காணலாமே என சொல்லக்கூடிய அந்த ஏகாரம் இருக்கிறதே தேற்றம். கண்டிப்பாக நீ அப்படி சென்றால் காண முடியும் என்கின்ற உண்மையை அங்கே அழகாக அங்கே சொல்லி காட்டப்படுகிறார். அதாவது ஆன்மாக்களாகிய நாமெல்லாம் எப்படி பந்தித்திருக்கிறோங்கிறதுக்கு நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். சீர்காழி சிற்றம்பல நாடிகள் தோழர் மோதம் முதலான நூலை தந்த சீர்காழி சிற்றம்பல நாடிகள் முதலிலே திருச்செந்தூர் வர்றார். முருகப்பெருமான் சன்னதியிலே இருந்த அழுதார் அழுதார் அழுதார் அழுது கொண்டே இருந்தார். அழுது கொண்டிருக்கின்ற அவருக்கு சீர்காழி சிற்றம்பல நாடிக்கு முருகப்பெருமான் காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்த உடனே, அன்பனே நீ எதற்காக அழுகிறாய் என்பதை நான் அறிவேன். சுவாமிக்கு வந்து நாம சொல்லிதான் அவருக்கு தெரிய வேண்டியது இல்லை. வாயானே மனத்தானே மனத்தில் இருந்த கருத்தானே கருத்தறிந்து முடிப்பான் தன்னை. ஆக இறைவன் வந்து சிற்றம்பல நாடிகளிடம், முருகப்பெருமான் சிற்றம்பல நாடிகளிடம் வந்து நீ எதற்காக அழுகிறாய் என தெரிகிறது. நீ பட்டுக்கொண்டிருக்கின்ற துன்பத்தை நினைத்து நீ அழுகிறாய். நீ எப்படி துன்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய்? ஆணவமாக கடலுக்குள்ளே அலைபடு திரும்புவோர் சிக்கி திணறுகிறாய். மாயையாகிய புலிவாய்ப்பட்ட பசுவை போல நீ மீள முடியாது இருக்கிறாய். கர்மமாகிய சூறை காற்றிலே சிக்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு சருகனை போல நீ பிறப்பு இறப்பு என்பதிலே அலைந்து கொண்டிருக்கின்றாய். இது நினைத்து அழுகிறாய். ஆணவ கடற்குள் அலைபடு திரும்பும் பூணொரு மாயை புலிவாய் பசுவும் கரும சூறை காற்று சருகும். ஆக இந்த ஒரு சூழலிலே இருக்கின்றாய் என்று சொல்லி காட்டார். இது உணர்த்தியது சீர்காழி சிற்றம்பல நாடுகளுக்கு அல்ல, நம்முடைய நிலைதான். இந்த ஆன்மாக்களானது எப்படி சிக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்துவதற்காகத்தான். ஆகையினாலே தான் அருளாளர்கள் நீ பட்டுக்கொண்டிருக்கின்ற அந்த துன்பத்திற்குள் இருந்து மீள முடியாது தவிக்கின்றாய் என்று நமக்கு அழகாக உபாயத்தை நமக்கு கொடுக்கிறார். இந்த ஞானாசிரியமார்கள் எல்லாம் எப்படி என சொன்னார், ஒருவர் அப்பர் சுவாமிகள் இன்னொரு திருப்பாட்டிலே சொல்லி காட்டுகிறார். இறைவனுக்கு தொண்டு செய்து அவன் அருள்வயப்பட்டு விட்டால், ஞானத்தியை ஏற்று விட்டால் அவன் நம்மை கை கொடுத்து தூக்குவான். சென்று கொண்டிருந்த ஒருவன் பெரிய குடிக்குள்ளே விழுந்தான். குடிக்குள்ளே விழுந்தவன் தானே வெளியே வர இயலாது, தான் செல்ல வேண்டிய இடம் இருக்கிறது. அப்படி காட்டுக்குள்ளே தனித்து குடிக்குள்ளே கிடக்கின்ற அவனை வழிபோக்கனாகிய ஒருவன் வந்து அந்த குடிக்கல் கடப்பதற்கு கையில் கொடுத்து தூக்கி மேலே விட்டு கரையிலே சேர்த்து பத்திரமாக இரு என்று சொல்லி போகிறான். இதே போலதான் குருடனாகிய ஆன்மா ஆணவமாகிய இருளுக்குள்ளே அடைபட்டு கிடக்கின்ற பொழுது அருளாகிய கையினை கொடுத்து, அந்த அருளாகிய கையினை கொடுத்து அந்த ஆன்மாவை தூக்கிவிட்டு வீடு பேராக கரையிலே சேர்க்கிறது என்று அப்புறம் பெருமான் இன்னொரு திருப்பாடலையும் சொல்லி காட்டுகிறார். இருளது துன்பப்படலம் மறைப்ப மெய்ஞானம் என்னும் பொருளும் கண்ணிழந்து உண்மை பொருள் நாடி புகழ் இழந்த குருடரும் தம்மை பரவ கொடு நரக குடி நின்று அருள் தரு கை கொடுத்து ஏற்றும் ஐயாரன் அடித்தலமே. ஆனையினாலே அவனை நாம் போற்றி துதித்தால் ஆனவனம் நீங்கும், நம்முடைய மனதிலே அந்த சிவஜோதி தோன்றும்படியாக நாம் நம்மை பக்குவப்படுத்தல் வேண்டும்.
3: ஓம் நம சிவாய்.
1: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: Om Namah Shivaya.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு: போற்றி திரு அகவல். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: சண்டவார்த்தன் துளித்து அடித்தார்த்து மாயாவாதம் என்பதுதான் சங்கரனுடைய மதம். ஏகாண்மவாதம்னு சொல்றது பரம ஒன்றுதான் உள்பொருள். அவங்க சொல்றது பரம ஒன்றுதான் உள்பொருள், மற்றது எல்லாம் உயிர். உயிரை பத்தி உயிரும் கிடையாது அவங்களுக்கு, கடவுள்தான் கடவுள் உன்னேதான், உயிர் கிடையாது, உலகமும் கிடையாது, எல்லாம் மாயை, எல்லாம் மாயை. கடவுள் தான் இத்தனை வடிவங்களை எடுத்திருக்கிறது. கடவுள் ஒருத்தர் தான், பரம ஒன்றுதான். கடவுள்னு சொல்ல மாட்டாங்க, பிரம்மம்னு தான் சொல்லுவாங்க. நானும் கடவுள் அவங்க சொல்றது, நீயும் கடவுள், எல்லாம் கடவுள் தான். கடவுள் தான் இத்தனை இன்னில்லாத கடவுளாக ஒரு கடவுள் இப்படி வடிவெடுத்திருக்கிறார். பிரம்மமே உலகமாக இருக்கிறது, பிரம்மமே இத்தனை வடிவங்களை எடுத்திருக்கிறது. அது பொருந்துமா? ஏன் இந்த பிரம்மம் அப்படி இருக்குது, அந்த பிரம்மம் அப்படி இருக்குதுன்னு கேட்டா அதற்கு அவர்கள் சொல்லுவது, அதனால பிரம்மம் மாயையில சிக்கிக்கிச்சு அப்படின்னு பிரம்மம்னு சொல்லி பிரம்மம் மாயையில சிக்கிக்கிச்சு. நானே பரம என்றுரைத்து ஞானம் பேய்த்தேரனை எண்ணி மானாமதி கேடனுமாய் மாயாவாதி பேயாய் ஊனே பூந்து நின்று உயிருக்கு உபதேசங்கள் உரைத்து வரும். மானாமதி கேடனுமாய் மாயாவாதி பேயாகி தானே உரைக்கு அன்னூரில் உண்மை தினை சாட்டுவாம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். ஒரே சூரியன் பல பாத்திரங்கள்ல இருக்கின்ற நீரிலே தெய்வது போல அவர்கள் சொல்லுவார். ஒரே சூரியன் பல பாத்திரங்கள்ல நீர் வச்சிருந்தோம்னு வச்சுக்க, எல்லா பாத்திரங்களையும் இந்தியன் தெரியுதுல்ல, அது போல ஒரே பரமன் தான் இத்தனை வடிவங்கள் எடுத்திருக்குது என்று அவர்கள் அதற்கு உதாரணம் சொல்லுவார்கள். ஆகையினாலே அதனால கடவுள் என்பது பறக்காது இறக்காது, உடலுக்குள்ள கூடாது. அது சரீரம் எடுக்குதுன்னா ஞான தேகம், உடனே தேகத்தை எடுத்துக்குவார், உடனே அந்த தேகத்தை மறைச்சுக்குவார். அதான் நம்ம மாதிரி எடுத்துக்கிட்டு இப்படி காய்ச்சல் தரவழி மேலு வலி காலு வலி சுகர் பிபி இதெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு இருக்காது கடவுள். இதுக்கு ஒரு கடவுளான் அது தாய்மாரன் சுவாமி சொன்னாரு, யாங்களே கடவுள் என்று பாதகத்தை வருகிறார். அவங்கள பாதகத்தை வருகிறார், நாங்களே கடவுள் சொல்ற பாதகம். அதனாலே அது பெரிய சண்டமாரத காட்டுனார். அதை வந்துட்டா இருந்து அது பெரிய சண்டமாரதக்கா. சண்டமாரதம்னா புரியுதா? மாரதம்னா காற்றுப்பா, சண்டமாரதம் வேகமான புயல் காற்று. புயல் காற்று போல அது ஒரு பக்கம் அடிக்க, அதுல நீ கலைஞ்சு போகாமல், அதுல நீ மறைத்து போகாமல் அடித்து உலோகாயதன் ஒன்றிருப்பாமல். உலோகாயன்னா நாட்டியனத்தான் சொல்றாரு மறுபடியும். உலோகாயன் என்பது உலக பொருளை அடைவதே ஆதாயம், உலகத்தை பொருளாதாயம் தான் உண்மையான பலன். நல்ல மனைவி, வீடுவாசு, பணங்காசு, பட்டம் பதவி, வீடுவாசு, பொண்டாட்டி உள்ள வீடுவாசு, பொண்டாட்டி உள்ள பட்டம் பதவி, இதுதான் இதுவே ஆதாயம் இந்த ஜென்மத்து என்று கொண்டவன் உலகாயதன். அது கண்டதையே காட்சி, கொண்டதையே கோலம், கண்ணால கண்டதுதான் நிசம். கருத்துக்கு வேலையே கிடையாது, கருத்துக்கு வேலை. இப்ப கடவுளை எதனால உணர்றது? கருத்தால உணர். அதனால அவன் கண்ணால கண்டதான் நிசம்பா, கண்ணால பாக்காதெல்லாம் போய். உயிர் இருக்குதா? உயிரை பத்தி பேச்சே கிடையாது. கடவுளை பத்தியுமே ரெண்டும் கண்ணுக்கு தெரியாது அல்லவா? அதனாலே உலோகாயதன் ஒன்றிருப்பா அப்படின்னு. அதனால அது வந்து ஒளி உள்ளதாய் விளங்குகின்ற பாம்பு போலோன்னாரு. அந்த சமயத்தை மாயாவாதத்தை சண்டமாரதம்னாரு, சண்டமாரத காற்றுன்னாரு, இத பாம்புன்னே சொன்னார். உலோகாயதத்தை உலக பொருளை அடைவதே ஆதாயம் என்று கொண்ட கொள்கையுடையவன் உலோகாயதம். உலோகாயதன் ஒன்றிருப்பாமின் கலாவேதத்தை கடுவிடம் எய்தி அயாலே அந்த பாம்பு அயால படைத்திருக்கின்ற அவனுக்கு நூல்களும் இருக்குது. உலோகாயதத்துக்கு நூல்களும் இருக்கு. அந்த நூல்கள் மூலமாக பேசி பெருக்கிற நாட்டிகளுக்குலாம் அந்த நூல்லாம் தெரியாது. கடுவிடம் எய்தி, கடுமையான விடம் எய்தி, அதனாலே உண்டாகின்ற மயக்கம் சூழவும், அதனால உண்டாகிய மயக்கம் சூழவும். இப்ப நல்ல நாத்திகம் பேச காந்தி உடவுட இருக்காரு, நாத்திகன்ட்ட நான் தோத்து போவேன். அதனாலே வந்து இல்லாமையை சொல்லி பரப்புறாம்பாரு. அறிவில்லாத ஜென்மங்கள் என்ன பண்ணும்? ஆமானுது. அறிவில்லாத ஜென்மங்கள் ஆமானுங்க. என்னையா அந்த கல்லுக்கு போய் அத்தனை கிட்ட பால ஊத்துறாய்யா, அதை வேளப்புள்ளவர்களுக்கு கொடுத்தா எவ்வளவு உபகாரமா இருக்கும். கல்லுல போய் அத்தனை பாலம் ஊத்துறது இந்த புள்ளவில் கொடுத்தா கொடுத்து அதையாமான்னு கேக்குறேன். அப்படி உலோகாயனம் என்பது அந்த மாதிரி கடவுள் கொள்கை இல்லாத ஒரு கொள்கையை உடையது. அப்படிப்பட்ட அந்த பாம்புல இருந்து தப்பிச்சு, அந்த பாம்புல இருந்து இதுவரையிலும் இதுவரையிலும் நீ தாய் வயிற்றுக்குள்ள புகுந்ததிலிருந்து இதுவரையிலும் உனக்கு கண்டந்தான். கதை எப்படி சொல்றாருன்னா, யானை முதலா எறும்பீராய ஊனமில் யோனியில் உள்கனை பிழைத்தும், மானுட பிறப்பில் மாதா உதரத்து ஈனமில் விரும்பி செருவினை பிழைத்தும், ஒருமதி தாண்டியின் இருமயிர் பிழைத்து, இருமதி விளைவில் ஒருமயிர் பிழைத்தும், மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும், ஈறு விதங்களில் பேருறு விளைத்து, அஞ்சு திங்களில் முஞ்சுதல் விளைத்து, ஆறு திங்களில் ஊரல் விளைத்து, ஏழு திங்களில் தாழ்வு விளைத்து, எட்டு திங்களில் கட்டம் விளைத்து, ஒன்பதில் ஒரு திரு துன்பம் விளைத்தும், தக்க பத்து திங்களில் தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்கசாகர துயிரடை பிழைத்தும், ஆண்டு ஒரு தூரம் அடைந்த அக்காலை ஈண்டி இருத்தி எனப்பர விளைத்தும், காலை மலமுடு கடும்பகல் பசிலிசி வேலை நித்திரை யாத்திரை விளைத்தும், கரும்புலர் செவ்வாய் வெண்ணகை காரணியில் உருங்கிய சாயல் நெருங்கி விழுவதற்கு கச்சரனை விருந்து கதிர்த்து முன்மனைத்து எய்த்திட விருந்து எழுந்து உட விருந்து ஈர்க்கடை போகாய் இளமுடை மாதரம் கூர்த்த நயனம் கொள்ளையர் பிழைத்தும், பித்த உலகர் பெருந்துரை பரப்பில் மத்தக்களிரன அவாவட பிழைத்தும், கல்வி என்ன பல்கடல் பிழைத்தும், செல்வம் என்ன அல்லல் பிழைத்தும், நல்வரவன் துல்வடம் பிழைத்தும், புல்வரம்பாய பலதுரை பிழைத்தும், தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி முனிவில்லாததோர் புரழுதுகிறதெல்லாம் ஆறு கோடி மாயாசக்திகள் வேறு வீறுதும் மாயிடு தொடங்கினோம் ஆத்தமானார் அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாத்தெடும்பு ஏறினர் சுற்றம் என்னும் தொல்புசு குழாங்கள் பற்றி அடைத்து பதறின விருதமும் விரதமே பரமாக விரிதம் சரதமாகவே சாத்திரங்காட்டினர் சமயவாதிகள் தத்தம் மதங்களில் அமைவதாக அரட்டி மலர்ந்தரும் இந்திய மாயா வாதமன்னும் சண்டமார்தும் ஜுளித்தடித்த அறுத்து உலோகாயனும் ஒன்றற்பாமின் கலாவதத்த கடுபடம் எய்தி அதிர்பெருமாய எனப்பல சூழாவும் இதுவரையிலும் கண்டோம். இதற்கெல்லாம் நீ மயங்கீராமே களைத்து போகாமல் தப்பி போகாமல் தப்பாமே தாம் பிடித்தது சரியா? இப்ப நீ என்ன கொள்ளுகையை பிடித்திருக்கிறாய்? சைவ சமயத்துல சிவநெறியை பற்றியிருக்கிறாய். இதுல இருந்து மாறுகிறாய். உயிர் வந்து சிவத்தை சார்ந்தால் சிவமாக இருக்கும், சிவத்தை சாராவிட்டால் அவமாக போயிடும். அவம் என்றால் வீணே பறந்து இறந்து பறந்து இறந்து பறந்து இறந்து இப்படி துன்பத்துல சிவத்தை சார்ந்து விட்டால் அந்த பிறப்பு இறப்பு இல்லாமல் போயிடும். அதற்காக நீ வந்து கெட்டியா இருக்கணும், கெட்டியா இருக்கணும். இப்ப உலகத்திலேயே ஒரு பெரும் பதவிக்கு போறவனுக்கு இடையில எத்தனை வகையான துன்பங்கள், எதிரிகளும் எதிரிகளும் எவ்வளவு வசகம், எவ்வளவு ஏச்சு, எவ்வளவு தொல்லைகள் உண்டா இல்லையா? சாமானிய மந்திரி பதவி போய் உட்கார்றதுன்னா அதுக்குள்ள எவ்வளவு உடஞ்சல்வதா இந்த பதவிக்கு? அது போல நீ சிவன் அருளை பெறுவதற்கு இத்தனை இடையூறுகள் இருக்கும். அந்த இடையூறுகள் எல்லாவற்றையும் நீ வந்து பொருட்படுத்தாமல் அதிலிருந்து தப்பி போகாமல் கொண்ட கொள்கையை விட்டுவிடாமல் தப்பாமே தாம் பிடித்தது சரியா? தளலது கண்ட மெழுகது போல, தளலது கண்ட மெழுகது, நெருப்பை கண்ட மெழுகு போல உருகி, தளலது கண்ட மெழுகுது போல துழுது உளம் உருகி அழுது உடல் கம்பித்து ஆடியும் அலறியும் பாடியும் பரவி. அது பக்தி பரவசத்தினால ஆடுதலும் அலறுதலும் பாடுதலும் பரவுதலும். குடிரும் பேதையும் கொண்டது விடாது எனும், குடிரும் பேதையும் கொண்டது விடாதனும். குடிரு என்கின்ற குரடுக்கு சொல்றது, குரடுன்னு இருக்குது அல்லவா ஒரு கருவி, அது பிடித்தது விடாதது போல அப்படிப்பட்ட குரடும் பேதை அறிவில்லாதவன் மூர்க்கனும் முதலையும் கொண்டது விடமாட்டாருன்னு பழமொழி. மூர்க்கனும் முதலையும் கொண்டது விடார்கள் வடமொழி. அது போல அதில் குடிரும் பதையும் கொண்டது விடாதுன்னு மூர்க்கனும் அவன் பிடிச்ச உள்ளே விடமாட்டான், அவன் பிடிச்ச உள்ளேயே விடமாட்டான். துரியோதனை விட்டானா கடைசி வரையில் அவங்க உள்ளேயே, ராவனை விட்டானா? அது போல அதில் மூர்க்கர்களாயிருப்பவர்கள் அவர்கள் ஒரு கொள்கைய கொண்டார்களே ஆனா அவனுக்கு உயிருக்கு இறுதி வந்தாலும் விடமாட்டான். அதே போலத்தான் நாயன்மார்கள் உயர்ந்த கொள்கையை பற்றினார்கள், அவர்களுக்கு என்ன இடையூறு வந்தாலும் அந்த கொள்கையை விடுறதில்லை, கொள்கையே விடுறதில்லை. அது வைராக்கிய பக்தி, விவேக வைராக்கிய பக்தி, விவேக வைராக்கிய பக்தின்னு சொல்லுவோம். அத வந்து சாமானியம் எல்லாருக்கும் அது அமையா, எல்லாருக்கும் அமையா. துன்பம் வந்தா விட்டுருவா, இன்பம் அதிகம் வந்தாலும் இன்பம் ரொம்ப வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க நேரம் இருக்குமா? திருவாசகம்லாம் கேட்க நேரம் இருக்கு. இன்பம் அதிகமா வந்துருச்சுன்னு வச்சுக்கோப்பா, என்ன முடியாத பணம், என்ன முடியாத செல்வம், பெரும் பதவி அப்படி எல்லாம் வந்துருச்சுன்னா இதுக்கெல்லாம் எங்க நேரம் இருக்கு? அதே பார்க்க சரியா, அதுல இருக்கிற ஒரு ருஷி இதுல தெரியாது, தெரியுமா? தெரியாது. அதனாலே வந்து நன்மை அதிகம் வந்தாலும் உயிர் வந்து மயங்கி விடும், அதுல தீமை வந்தா ஆகையினாலே இப்படி அதுக்கு உதாரணமா அறிவில்லாதவன் பிடித்ததை விடாதது போல, அறிவில்லாதவன் பிடிச்சதை விட மாட்டான் சொன்னா கேட்கவே மாட்டான். குடிரும் வேதையும் கொண்டது விடாதனும் படியே ஆகில் இடையறான்பில் ஏயாலே அப்படிப்பட்ட பழமொழிப்படி ஆகி இடையறா அன்பு, இடையறா அன்பு. அன்பு என்பது உலகப் பொருளிலே நாம் நிறைய அன்பு வச்சிருக்கிறோம், உலகப் பொருளிலே நிறைய அன்பு வச்சிருக்கிறோம், வச்சுதான் ஆகணும். நம்ம உறவினர்கள் இருந்து நம்ம வீட்டு ஜனங்கள்ல இருந்து பொருள்களில் இருந்து சொத்துல இருந்து எல்லாத்துலயும் அன்பு வச்சிருக்கிறோம், வச்சிருக்கிறோமா வச்சிருக்கிறோம். அந்த அன்பு உள்ளது இடையிலே விட்டு போகும், இடையிலே விட்டு போகும், நம்ம அவர்கள் விட்டு போயிடுவாங்க. எதுல அன்பு வச்சிருந்தாலும் அந்த அன்பு என்ன பண்ணும், ஒரு காலத்துல அதுக்கு முடிவு வந்துடும், ஒரு காலத்துல அதுக்கு முடிவு வந்துடும். ஆனால் சிவனத்துல வைக்கின்ற அன்புதான் உயிருக்கு தொடர்பாக இருக்கும். அந்த அன்பு இடையில போகாமல் இருக்கணும், அறாமல் இருக்கணும், இடையில அறாமல் இருக்கணும். இப்ப இதுக்கு கரண்ட் வரணும்னா இந்த இது நடுவுல அத்து போச்சுன்னா வருமா கரண்ட் பேசுமா? அது போல இடையாரா நடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே விடகத்தை புகுந்துடுவான் மிக பெரிதும் வருகின்றேன் அடகச்சீர் மணிக்குண்டை இடையரா அன்பு உனக்கு உலகத்தை நின்று தந்தருளியமுடையானே என்று வேண்டுகிறார். அதனாலே அன்பு இடையிலே விட்டு போகாமல் தொடர்ச்சியாக இருப்பது, அதைத்தான் சுந்தரம் நீள நினைந்தடியே உமைத்தலுங்கிறார். அதனாலே இடையற அன்பின் பசுமரத்து ஆணி அரைந்தார் போல, பச்சை மரத்துல ஆணி அரைஞ்சிட்டா அது எப்படி இருக்கும், அது நாளாக நாளாக அது எதுவும் வேறு இல்லைங்கிறபடி பசுமரத்து ஆணி அரைந்தார் போல கசிவது விரிகி காதலாகி கசிந்து கண்ணீர்.

அகம் குலைந்து அனுகூலமாய் மெய் விதிர்த்து சகம்பே என்று தம்மை சிரிப்பர். இது ஞானிகள் நிலை. அதனால ஞானிகள் எப்படி இருப்பார்கள் என்று கேட்டால், உலகத்தவர்கள் நம்மை புகழ வேண்டும் என்று இருக்க மாட்டார்கள். உலகத்தவர்கள் இகழ்கிறா போல இருப்பார்கள். ஞானிகளை பார்த்து உலகத்தார்கள் இகழ்றா போல. இப்ப இந்த உத்தராட்சி ஊதிய கண்ட அந்த அரசியல்வாதியோ கொஞ்சம் நாகரிகமா வந்து வசதி உடையவனுக்கும் பார்த்தாலே பிடிக்காது, இகழ்வான் உண்டா இல்லையா? அதனால இன்னும் ஞான நிலையில இன்னும் மேல போனோம்னு வச்சுக்கோ, அப்ப வந்து உலகத்தார்களுக்கு ரொம்ப இகழ்ச்சியா தெரியும். அதனால சகம்பே என்று தம்மை சிரிப்போன்னார். சகம் உலகத்தவர்கள் பேய் என்று தம்மை சிரிக்க முடியாத நானது ஒளிந்து நாடவர் பழித்துறை. நானது என்பது அவர்கள் பழிக்கின்ற போது அவர்கள் பழிக்கின்ற சொல்லை எல்லாம் ஆவரணமாக கொண்டு அதற்கு கொஞ்சமும் வெக்கப்படாமல் இப்ப பட்டினத்தார திட்டுன, அப்பர் சாமியை திட்டுன, மாணிக்க வாசகர் திட்டுன, அவரு அதுக்கு ஒண்ணுமே கவலைப்படல. அவங்க அவெல்லாம் திட்டும் போது சாமியைத்தான் நினைச்சு பாடினாங்க. பாருடு விண்ணாய் பறந்த எம்பரனை பற்று நான் மற்றில் என் கண்டாய் சீருடு ஒளிவாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துறை உரை சிவனே. யாருடு நோகேன் யார்க்கெடுத்துரைக்கேன் ஆண்ட நீயருளிலையானால் யாருடு நோகேன் யார்க்கெடுத்துரைக்கேன் ஆண்ட நீயருளிலையானால் வார்கடல் உலகில் வாழிலேன் கண்டாய் வருகவந்தருள் உரியாயே என்று சாமியைத்தான் பண்ணான். இப்ப அப்புறம் சாமிய கடல்ல கட்டி போட்டேன். கடல்ல கட்டி போடுறா என்னடா பண்ணு அப்படின்னு அவர்களை சொல்லுறேன். சுற்றுணை வேதியல் சோதிவானவன் புற்றுணை இருந்தடி புரிந்த கைதோட கட்டுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சின் நட்டுணையாவது நமச்சிவாயவேன்னு பாடினாரு. கைதெல்லாம் அருந்து குச்சு கல்லு வந்துச்சு. அவர்களை திட்டிருந்தான் வச்சுக்க கல்லு கிழவு ஆளுக்கு சாமிய பாடினாரு கல்லு வந்துச்சு. அந்த இடத்துல உனக்கு சாமிய பாடுறாப்புல மனசு வருமா? சாதாரண ஆளுகளுக்கு வருமான? இப்ப நமக்கு எல்லாம் வருமா? ஆகையினால அந்த ஞானம் அதிகம் இருந்தபடியினாலே பட்டினத்தாரு கூட்டிட்டு போனா கழுமருத்துவர்களையும் கூட்டி போனா ஒண்ணு அவனோட ஒண்ணு அங்கே போய் அதனால முஞ்சீத தீவனையோ இங்கனே வந்து முன்னதுவேன்னு சொன்னாரு. அப்படி சொன்ன உடனே கழுமரம் சாப்பலா போச்சு. அவரை திட்டிருந்தான்னு வச்சுக்க கழுமரம் சாப்பால் ஆகாது. அவரை திட்டிருந்தான்னு வச்சுக்க கல்லு மிதக்குமா. அதனால வந்து ஞானிகள் யார் வைதாலும் அவர்களை வைய மாட்டார். வைதாலையும் அங்கு வாழ வைப்போம் என்றார் போல அகழ்வாரை தாங்க நிகழ் நிலம் போல தம்மை இகழ்வார் உறுத்தல்களை என்கின்ற குரலுக்கு இலக்கணமாக இருப்பார்கள். இன்னா செய்தாரை உறுத்தல் அவர் நான நனையும் செய்து விடல். இப்ப பல்லவன் மகேந்திர பல்லவன் அவ்வளவு துன்பம் கொடுத்தான் சமணர்கள் பேச்ச கேட்டு, அவ்வளவு துன்பம் கொடுத்தான் திருநாவுக்கரசருக்கு. அப்புறம் அவனே திரும்பி வந்து திருநாவுக்கரசருக்கு அடிமையாயிட்டான். அவன் அங்க சமணப்பள்ளி எல்லாம் இடிச்சு கொண்டாந்து திருவதிகள கோயில் கட்டி விட்டான். கொடவரம் வச்சிருந்து சிவகோயில் அவனை வந்து இனரதி தோய்வண்ண இன்னா செய்யணும் புனரின் விகுடாமை நின்றிருந்தார் திருவதி. இனர் எரி தோய்வன் எரி நெருப்பு இன்னா செய்யணும் புனரின் அவன் வந்துட்டான். புரியல அப்படி ஞானிகள் இருப்பாரு. வைதாலும் நம்ம வந்து ஒருத்த வசன்னா அவனை வையாம என்னால ஒருவன் வைகிறான் என்றால் ஞானியை பார்த்து திட்டுகிறான் என்றால் ஞானி செய்த பாவத்தை எடுத்துக்கிறான். ஞானியை ஒருவன் திட்டினானால் அந்த ஞானி கிட்ட ஏதோ பாவம் வச்சிருந்துச்சுன்னா அந்த திட்டன போயிருக்கும். ஞானியை புகழ்ந்தான்னா புண்ணியத்தை எடுத்துக்கிறான். சிறியவர் இகழ்ந்து ஞானி செய்த பாவத்தை கொள்வார். அறிபவர் அறிந்து பூஷித்து அறமெல்லாம் என்பது கைவல்யம். ஆகையினாலே இப்படி பொழுதுவாக கோணுதல் என்று அதனாலே மனம் ஜெலித்தான். அதனால மனம் ஜெலிச்சுதான் உனக்கு தியானம் கெட்டு போகும், வழிபாடு கெட்டு போகும், ஞானம் கெட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டாரு திட்டுனாரு அப்படின்னா அதுலயே உனக்கு மனம் போச்சுன்னா கடவுளை சித்திர செய்யற புத்தி அந்த தவம் குறைஞ்சு போகும். தவம் அதுக்கு மேல ஞானிகள் எப்படி இருப்பாங்கன்னா இவை என்ன மனசே இவன் புகழ்ந்தா என்ன நமக்கு அண்ணா இவை இகழ்ந்தா இவை இகழ்வதனாலேயே நமக்கு ஒண்ணும் குறைவில்லை புகழ்வதனால உனக்கு நிறைவில்லை. ஞானிகள் இவன் என்ன மனசே உனக்கு எல்லாம் தெரியும். இவன் இகழ்ந்தா நமக்கு என்ன இவன் புகழ்ந்தா தான் புகழ்ச்சியும் எடுத்துக்க மாட்டாங்கப்பா. நல்லா புரியுதா? பரமஞானிகள் ஒருத்த அப்பாவி புகழ்றத பத்தியே அவங்க பெருசா எடுத்துக்க மாட்டாங்க, இகழ்றத பத்தியும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. தெரியாத பய என்னமோ இகழ்ற அதனால நமக்கு என்ன எங்க இருப்பாரு. அதனாலே கூணதவாக கூணுதல் இன்றி சதுர் இழந்து அறிமால் கொண்டுகிறார். சதுர் இழந்து என்பது கையால தன்வசப்படந்து கையால தன்னாலே எல்லாம் ஆகும் என்கின்ற அந்த சாவார்த்தியம் அந்த எண்ணம் எல்லாம் அவனால ஆகும் என்கின்ற அவனாலே ஆகும் சதுர் இழந்து அறிமால் கொண்டு. அறிமால் என்பது அவனை அறிய வேண்டு அறிய வேண்டு அவனை தெரிய வேண்டு என்கின்ற ஆசை உண்டு. அறிமால்னா ஆசை அறிகின்ற ஆசை அவனை அறிய வேணும் என்கின்ற ஆசை உண்டு. அறிமால் உண்டு ஷாருங்கதி எது வரமா அதிசயமாக. அதனால ஷாருங்கதி என்பது இப்பொழுது இங்கு இருக்கிறோம் அடுத்தாற் போல செல்லுகின்ற இடம்
சிவன் அருளை பெற்று சிவகதியை பெற்று அங்கே வாழ்கின்ற அந்த உயர்ந்த கதியை பெறுவதற்கா

0: பாடுபட்டு அது நமக்கு முக்கியமானது, அது நமக்கு முக்கியமானது என்று சொல்லி அதையே பெரிதாக எண்ணி அதிலேயே நிலைத்து சாரும் கதியது பரம அதிசயமாக அதுவே உயர்ந்தது என்று. அதுதான் அதிசயமான பலன். எது அதிசயமான பலன்? சிவனருளை பற்றி சிவனோடு வாழ்கின்றதான் அதிசயமான பலன். கதியது பரம அதிசயமாக அதற்கு மேல சொல்றார் பத்தியை பத்தி. கற்றா மனமென கதறியும் கதறியும், கற்றா மனமென கதறியும், அது இன்னும் மேல உச்சகட்டம். உங்களுக்கு இந்த திருவாரத்துல இந்த பக்தியுடைய உச்ச நிலைகள் ரொம்ப அருமையா இருக்கும். கற்றாமனம்னா கன்று ஈன்ற பசு, கற்றான்னா கற்றாவின் மனம் போல கசின் குருக வேண்டுவனேன்னு சொல்லுகிறார்களோ திருவாரத்துல பின்னாடி. ஐயாலே இந்த கன்று ஈன்ற பசு இருக்குது பாருவோம், அந்த பசுவானது அந்த கன்று குட்டி மேல வச்சிருக்கிற ஆவல் ஆசை, அதை வந்து கொஞ்சம் தூரத்துக்கு போச்சுன்னா அது கத்துறது என்ன பாடுபடுதுன்னு நல்லா தெரியும், எல்லாத்துக்குமே தெரியாது. படாத பாடுபடும் அந்த கன்று மேல வச்சிருக்கிற ஆசை, சொல்லி முடியாது அது படுற பாடு. அந்த கன்று குட்டி எங்கெல்லாம் போதும் அங்கெல்லாம் அவுத்து விட்டா மாடு அங்கெல்லாம் போகும். அதனால அந்த கன்று என்ற அந்த மாட்டுக்கு இருக்கிற ஒரு ஆவல், கன்றிலே எவ்வளவு ஆவல் வச்சுக்கோ அது போல இருக்கணும். கற்றாவின் மனம் போல கசிந்து உருகவும், கற்றா மனம் கற்றா மனம் என கதறியும் பதறியும். அதற்கு மேலே மற்றொரு தெய்வம் கனவிலும் அப்பா இது வெளிவாச்சு. இப்படி சோபத்திக்கு வந்து சிவனை அடையவனும் சிவனுடைய அடைய வேண்டும் என்று எண்ணினாயானால் உன்னுடைய அன்பு முழுவதும் சிவனிடத்திலேயே செலுத்தும். என்ன காரணம் என்று கேட்டால், அன்பு கொஞ்சம் தான் நமக்கு இருக்கிறது. அந்த அன்பையால பல இடங்களிலே அந்த சாமி இந்த சாமி நான் ஒரு சாமியும் கூட விடுறதில்லைங்க அப்படின்னு சொல்றாலும் இருக்கிறான். எப்படி எல்லா சாமியும் ஒம்புடுவனுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவனுக்கு இந்த கதியை அடையணுங்கிற எண்ணம் இல்லாதவன், ஏதோ ஒரு பலனை கருதி கும்பிட்டா நல்லது நினைத்தவன், அவன் சொல்றது நமக்கு ஒத்து வராது. அதனாலே சிவநெறியை பற்றி சிவன் அருளை அடைய போகணும் என்கின்ற எண்ணம் உனக்கு இருக்குமானால் மற்ற சிறு தெய்வங்கள்ட்ட போய் பத்தி விடக்கூடாது. குல தெய்வம் அந்த தெய்வம் இந்த தெய்வம் போனீங்கன்னா உன்னுடைய பத்தி கலைஞ்சு போகும், இருக்கிற பத்தி குறைஞ்சு போகும். நீங்க உன்கிட்ட 1000 பங்கு அன்பு இருக்குதா, அங்க 500 போச்சு, இங்க 200 போச்சு, இங்க 300 போச்சு, கடலை சிவனுட்ட போகும்போது சைப்பரா போனாலும் போச்சு. அதனால பத்திய வந்து கண்டவக்கம் செல்ல பண்ணப்படாதுப்பா, கண்டவக்கம் இறப்பா. கையால நெல்லுக்கு அரைக்கிறியா, நெல் வயலுக்கே நேரா போகணும். சேதப்படுத்தாம நேரா நெல் வயலுக்கு கொண்டு போய் விட்டு அந்த நெல்லை விளையணும். உனக்கு நெல் விளையணுமா புல்லு விளையணுமா? நெல் விளையும். அதுக்காக அந்த தண்ணீரை எங்கேயும் சேதப்படுத்தாது. அது போல அன்பை சேதப்படுத்தாதே அம்மையே அப்பா உப்பிலாமணியே அன்பினில் விளைந்தார். அதுக்குத்தான் கற்றாமரமன கதறியும் கதறியும். மற்றொரு தெய்வம் கனவிலும் நிறையாதுன்னா எந்த அளவுக்கு உறுதி இருக்கணும் பார்த்தோம். மற்றொரு தெய்வம் கனவிலும் நிறையாது. எங்க ஒரு ஆளு தீட்சை பெற்று அழுத்து இருக்கிறான், செவ்வாய் செவ்வாய் தீட்சை பெற்று மாரிமுகளுக்கு போய் அங்க வர்ற பத்திரத்துக்கு ஜோராகி போறாங்க. அதனாலே வந்து தெய்வ பக்திங்கிறது வேற, சிவ பக்திங்கிறது வேறப்ப. சிவன் அருளை சிவகதியை அடைய வேண்டுமானால் இந்த நிலையில இருந்தோம். இப்ப நீ வந்து டாக்டர் ஆகணும்னா என்ன பண்ணணும்? அது சம்பந்தமான உங்களை பிடிச்சு அது சம்பந்தமானவர்களும் சேர்ந்து அது சம்பந்தமான படிப்புல அதுலேயே கருத்து போயிருந்தா தான் பாஸ் பண்ணும். நீ கண்டதெல்லாம் படிச்சு குமுதத்தை படிக்க, டாக்டருக்கு போட்டு கண்டை படிக்க, அதை படிக்க, இதை படிக்க, இப்படி காலத்தை போக கூடியன்னா டாக்டருக்கு நீ பாஸ் பண்ண மாட்டேன், விளங்குதா? அதனாலே கடவுள் பக்திங்கிறது சிவபக்திங்கிறது சாதாரணம் இல்ல. சிவன் அருளை அடையும் அது நிறைய நம்முடைய நூல்கள் நிறைய வரும். பிரம்மா வந்து கேட்டாரு, சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணினாரு பதஞ்சலி முனிவர், ஆனந்த தாண்டவ காட்சியை பார்க்கணும்னு தவம் பண்ணினாரு. அப்படி தவம் பண்ணுகின்ற பதஞ்சலி முனிவருக்கு ஒரு நாள் பிரம்மா சரஸ்வதி உறவுதான். 4 முகங்கள், சரஸ்வதி தேவி, காயத்ரி தேவி, தாமரை மலர், அன்னப்ப அன்ன வாகனத்து மேல அன்னப்பச்சி, அன்ன வாகனத்து மேல வேதங்கள் புடைசூழ, வேதங்கள் புடைசூழ, முனிவர்கள் புடைசூழ, அப்படி வந்து பிரம்மதேவன் காட்சி இருந்தார். எப்படி இருக்கு அந்த காட்சி? அற்புதமா. அப்படி காட்சியை கொடுத்து பதஞ்சலியை பார்த்து நீ எதற்காக பார்த்தவம் பண்றான்னு கேட்டார். நான் சிவபெருமானுடைய ஆனந்த ஆண்டவ காட்சியை பார்க்கறதுக்காக தவம் பண்றேன்னா, அடையடே உனக்கு அந்த காட்சி கிடைக்காதுப்பா, நீ ஆகாத வேலைக்கு ஏன் இவ்வளவு காலம் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, உனக்கு என்ன வேணும், வேற என்ன வேணும்னாலும் கேளு, நான் தாரே. இப்ப நம்ம அது மாதிரி கேட்டு வாங்கிக்கலாம். நல்ல ரஞ்சையில ஒரு 50 காணி எங்கிட்டு கொடு, 100 காணிய கொடு, தஞ்சாவூர்ல 10 பங்களா கொடு, மெட்ராஸ்ல 10 பங்களா கொடு, கேட்டு வாங்கிக்கலாம். பரமா கொடுத்தாரு, எவன் என்ன பண்ண முடியும்? அவர் என்ன பண்ணிட்டாரு, பதஞ்சலி முனிவர் நான் உன்னை அழைக்கல என்றார். பரமாவப்பா சிவபெருமான நோக்கி தவம் பண்ண, ஆண்டு தாண்டவ காட்சி தவம் பண்றேன், அவர் வந்து காட்சி கொடுக்கட்டும்,
1: கிடைக்கல, நீ திருப்பி போலாம்னு.
0: எப்பா உனக்கு நான் உண்மையை சொல்றேன், சிவன் வரமாட்டேன். அவன் வந்து உனக்கு இன்னும் கூத்தாடுவான வேற.
1: அந்த எண்ணத்தையே விட்டுரு, அந்த எண்ணத்தையே விட்டுரு.
0: வயசாகி காலாகி கொஞ்சம் கூட உனக்கு ஆசை போகலையே
1: சிவன் மேல வச்சிருக்கிற ஆசை. இது நடக்கிற காரியமா அப்படின்னாரு. அதெல்லாம் நான் சௌரமான நோக்கி தவம் பண்றேன். அவன் வரட்டும், காட்சி தரட்டும், அல்லது தாராம இருக்கட்டும், அனதாண்டவை தாராம இருக்கட்டும், இதே எண்ணத்தோட இருந்து செத்து போய் கூட நான் அடுத்த நாள் நான் தாண்டவ காட்சியை பார்ப்பேன். இதை வர உனகிட்ட நான் வரம் கேட்க மாட்டேன். இப்படி சொன்ன உடனேயே, இவ்வளவு உறுதியை சொன்ன உடனேயே, அந்த அன்ன வாகனம் ரிஷப வாகனமா பாரு, சரஸ்வதி பார்வதியா பாரு, சரஸ்வதி பார்வதியா வாரனா பூத கூட்டங்களா மாறிச்சு, முருகர் கூட்டங்களா பூத கணங்களா மாறிச்சு, பிரம்மா விநாயக பெருமான் முருக பெருமானோட காட்சி தான் சொல்லுவான். அதற்கு மேல பல வகையான தோத்திரங்களை பண்ணினார். பெருமானே தேவர் இருந்து தெரியாமல் போய்விட்டேனே அப்படின்னு தோத்திரங்களை பண்ண, அன்பனே உன்னுடைய ஊதியை கொண்டு நான் வச்சினேன், அதனாலே உனக்கு தாண்டவ காட்சியை தருவோம். நீ திருவனத்துல உன் மாதிரியே ஒருத்தன் புலிக்கால் முனிவன் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், தாண்டவத்தை பார்க்கணும்னு சொல்லி நீயே அங்க போய் தவத்தப்படும், உனக்கு வந்து காட்சியை தர்றேன், தாண்டவ காட்சியை தர்றேன். அதே மாதிரி தில்லவனத்துல வந்து பல வழியாக பல வழியாக வந்து தில்லவனத்துல வந்து பல காலம் தவம் பண்ண, அதன் பிறகு தை மாசத்துல பூச நட்சத்திரத்துல வியாழக்கிழமையில உச்சி வேளையிலே தாண்டவத்தோடு வந்தாரு. அப்படி கண்டாருல அந்த வியாக்கரபாதனம் பதஞ்சலி. எதுக்கு சொல்றேன், பரமா வந்ததுக்கே அடாட்டார் உன்னோட வரம் கேட்கல இருந்த போட்டார் பரமாவை போ. அப்படிப்பட்ட ஒரு நிலை அதான் மற்றொரு தெய்வம் கனவில் பரமாவையே என்ன இங்க பெய் சாசில உருட்டடைக்கு நம்ம ஜனங்கள்ல நிறைய. அதே திருவாஞ்சிய தலைமுறானத்துல சொல்றார் அந்த ஆசிரியர், மாதுபாகனை மாதுபாஷவருமான மாயனை வணங்கவும் அறிய ஓது ஐந்தெழுத்து எட்டெழுத்து உண்மையை உணரார். ஏதுமின்றிய பேய்களை தெய்வம் என்று இறங்கி பேய் தரப்பா பூச போடுற நடுச்சாமத்துல உருண்டு போகுதா காவல் பெரியவர். ஏதுமின்றிய பேய்களை தெய்வம் என்றி பாதுகாவனா அதனையே பலபட புகழ்வார். இப்படி கலிபுரத்துல பாடுறாரு அந்த திருவாஞ்சிய தலைமுறானது. ஆகையினாலே மற்றொரு தீபம் கனவு நிலையத்துக்கு நிறைய இருக்கு. கற்பூர் சிந்தை மாதர் கணவரை அன்றி வேறூர் இப்புறத்தவரை நாடார் யாங்கனு இன்ப வாழ்வு தற்புரியாக நல்கும் தலைவன் என் அளதோரு தெய்வம் பொற்புற கருதுவோம் கண்டாய் பூரணானந்த வாழ் தாய்மார் ஐயனே உரை அன்றி ஒரு தெய்வம் கையினால் தொழவும் கருதியே கண்டாய் தாய்மார் விரும்பேன் உன்னையெல்லால் ஒரு தெய்வம் என் மனத்தார் சுந்தரம் சென்று நாம் சிறு தெய்வம் சேருவோம் அல்லோ அப்பர் கல்லால் நிழல் அல்லா தேவை நல்லார் வேணார் அல்லோம் ஒன்றை சூடி நின்ற தேவை அன்றி ஒன்று நன்றி ஒன்று சப்பம் ஆகையினாலே இப்படி மற்றொரு தெய்வம் கனவிலும் நிறையாது என்று இப்படி எல்லாம் இன்னும் நிறைய அடுக்கிறாரு. அந்த வாக்கியங்களை எல்லாம் அடுத்த திருவருளாலே சந்திக்கலாம் சிந்திக்கலாம். இப்படி எல்லாம் இந்த உண்மைகளை எல்லாம் இந்த நூல்கள் மூலமாக தெரிந்தால்தான் இந்த உண்மை நெறிகள் தெரியும், உண்மை நெறிகள் தெரியும். ஆகவே இதை கேட்டு திருவருளை புரிவோமாக என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரைய நிறைவு செய்கிறேன். நம்ம பார்வதி வாழாது வெய்யம் அழிவளம் துறக்க மன்னன் கோன் முறை அரசு செய்ய குறைவிலாது உயிர் வாழ்க நான் வரையறங்களும் வெள்ளி மல்க மேன்மைகள் செய்வநிதி விளங்குக உலகமெல்லாம் நம்ம பார்வதி வதையே.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்

ஐந்து இந்திரியம் அடக்கும் குட்டம் ஒரு முழம் உள்ளது, அரைமுழம் வட்டம் அமைந்ததோர் வாவியுள்வ

சுருக்கும் பெருக்கு பெருக்கம் சுருக்கு சுருக்கம் அறுத்தம் அத்தனை ஆராய்ந்து கொள்வார்க்கே கிழக்கின்றவாறு அறிந்து இன்னுயிர் வைத்த கிழக்கு ஒன்றும் ஈசனை கேடில் புகழோல் தலை குன்ற நாகம் அஞ்சாடல் ஒடுக்க துளை கொண்டது அவ்வழி தூ

நந்தியை நாள்தோறும் உன்னில் படக்கின்ற சிந்தை, படக்கின்ற சிந்தைய பைய ஒடுக்கில்

ஐவருடைய அவாவினில் தோன்றிய பொய்யவருடைய புலன்களும் ஐந்தேயே அசக்குறு நெறி.

அசற்குருவாமே ஆமாது அறியாது மூடன் அதி மூடன் காமாதி நீங்க கலதி கலகத்திகற்கு

0: கூடர் முரணும் பழங்குடி வீழ்வர்கள் முன்பின் குருடனும் வீழ்வார்கள் முன்பின் அறவே குருடரும் வீழ்வர் குருடரோடாகியே
1: சத்குரு நெறி.

சொல்லாமலம் ஐந்து அடங்கிட்டு ஓங்கியே சொல்லா சிவகதி சேர்தல் விளையாட்டே ஈனப்பிறவியில் இட்டது மீட்டுட்டேன்.

மோனத்துள் வைத்தலும் முத்தந்தன் செய்கையே அத்தன் அருளின் விளையாட்டிடம் ஜடம் சித்தொடு அசித்து அறத் தெளிவித்த சிவனை சுத்தனும் ஆக்கே துடைத்து மலத்தினை சத்துடன் ஐங்கருமத்திடும் தன்மையே ஈசத்துவங்கடந்து இல்லை என்று அப்புறம்

கருத்தர் யாரே கண்காணியாகவே வையகத்தே எழும் கண்காணியாக கருத்துள் இருந்திடும்

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை. தலைப்பு 36 பாடல் வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: சித்திரம்பலம் திருமந்திரத்தில் இப்போ இதுவரைக்கும் நம்ம 35 பாடல் தான் விலங்கு கொடுத்துருக்கோம். இப்போ 36 பாடல்லேருந்து விலங்கு கொடுக்க போகிறோம். இப்போ முதல் பாட்டோம்னா இறைவணக்கம்னு ஒன்று இருக்கும். எந்த நூலாக எடுத்தாலும் முதல்ல இறைவணக்கம், இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். இறை வழிபாடு செய்யாமல் எதையும் நம்ம தூங்கக்கூடாது. அது சித்த நிலையாக இருந்தாலும் சரி, யோக நிலையாக இருந்தாலும் சரி. அப்போ இறை வழிபாடு முக்கியம். இறை வழிபாட்டுக்கு அறம் முக்கியம். அறம் இல்லாமல் இறை வழிபாடு செய்யக்கூடாது. அதான் அறம் செய்ய விரும்பு அப்படிங்கிறது முதல் பாடலாக இருக்கும். முதல் பாடல் அபயாத்தனம். ஏன்னா அறத்தை முதல்ல வச்சாங்க. இப்போ அறம் அப்படிங்கிறது நேர்மையான வழியில் வாழ்தல்னு சொல்லிடலாம். ஒரு வரியில் யாருக்கும் துன்பம் கொடுக்காத அளவுக்கு வாழ்தல். அதனால தான் அறத்தை வலியுறுத்தக்கூடிய பாடல்கள் எல்லாம் நீதி நூல்கள்னு சொல்கிறது. இப்போ திருமந்திரத்தை நீதி நூலோட சேர்க்கலாம், திருக்குறள் போல. இப்போ பெரிய புராணத்தில் அடியார்கள் இருக்கிறார்கள் இல்லையா. 63 நாயன்மார்களுடைய வரலாறு பெரிய புராணத்தில் உண்டு. ஆனால் மனுநீதி சோழனுடைய வரலாறும் வரும். ஆனால் மனுநீதி சோழன் வந்து 63 நயன்மாரில் வரல. ஏன் அதை வச்சார்? அறத்தோடு வாழ்ந்ததனால் அறத்தை சொல்லிவிட்டு அதன் பிறகு நயன்மார்களை ஆரம்பித்தார். அப்போ இறை வழிபாட்டு கூட அறம் இல்லாமல் இறை வழிபாடு செய்யக்கூடாது. அப்போ முன்னோர்கள் எல்லாம் ஒரே மாதிரி நினைக்கிறாங்க. இந்த இறை வழிபாடு எப்படி வழிபடுதல் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, எப்பரிசாயினும் ஏத்து மீன், எப்படி வேணாலும் வழிபடலாம். இது சாதாரண நிலை. அப்பனை நந்தியை ஆறா அமுதினை ஒப்பிலி வல்லலை ஊழி முதல்வனை, இதெல்லாம் இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய அடைமொழிகள். நான் சுருக்கமாக சொல்கிறேன் இல்லையா. அப்பனை பொருள் புரியும், நந்தி சிவபெருமான், ஆறா அமுது சிவபெருமான், ஒப்பிலி வல்லல் சிவபெருமான், ஊழி முதல்வன் சிவபெருமான். சிவபெருமானை கொடுக்கக்கூடிய புகழ்கள். அவர் எப்படி வழிபடலாம்? எப்படி சாயினும் ஏத்து மீன், அதுதான் கீ நோட்ஸ். யாரு வேண்டுமானாலும், எப்படி வேண்டுமானாலும், எங்கே வாழ்ந்துமானாலும், எந்த நிலையில் இருந்தாலும் வழிபடுங்கள். எவ்வளவு சிம்பிள் பார்த்தீங்களா? பம்பாஸ்டிக் கிடையாது, ஒரு ஆடம்பரம் கிடையாது. எப்படி சாயினும் ஏத்து மீன், அதாவது அன்புபட்டாயினும் அஞ்சினாலும், பயந்தாலும் கும்பிடுங்க, அன்பாலும் கும்பிடுங்க, எப்படி வேணாலும். அதுதான் பயபக்தி. இறைவனை முதல்ல வழிபாடு செய்யறதுக்கு காரணம் முதல்ல பயம்தான். பயம்தான் முதல்ல முதல்ல போனது. அப்புறம் கொஞ்சம் மேல்நிலைக்கு போகும் பொழுது அன்பு. எப்படி சாயினும் ஏத்தி மீன், எலிமெண்ட் லெவலாக இருந்தாலும் சரி, ஹையர் லெவலாக இருந்தாலும் சரி, வழிபட ஏத்தினால் அப்பரிசு. பரிசுனா பயன், பயணிகள் தானே. அப்பரிசு உங்களுக்கு அந்த பரிசு கிடைக்கும். என்ன பரிசு? எந்த அளவுக்கு நீங்கள் வழிபட்டீங்களோ அந்த அளவுக்கு உள்ள பரிசு கிடைக்கும். அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே. இப்போ அன்போடு வழிபட்டால் அதுக்குள்ள கிஃப்ட். சாதாரணமாக வழிபட்டால் அதுக்குள்ள நிலை. யார் யார் எந்தெந்த நிலையில் எப்படி வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு தகுந்தது போல் இறைவன் அருளை கொடுப்பான். இப்போ நம்ம மேலதான் தகுதி மாறி இருக்கு, ஆனால் இறைவன் ஒரே மாதிரி இருக்கான் இல்லையா. அதனால இறை வழிபாடு செய்யுங்கள் அப்படிங்கிற. இப்போ அப்படி வழிபாடு செய்தவர் யார் அப்படின்னா, இப்போ திருமந்திரத்தில் அருளிய திருமூலர் அவர் யோகி, எல்லாருக்கும் தெரியும். அவர் யோக நிலையை எப்படி அடைந்தார்? அப்படின்னா இறை வழிபாடு செய்ததுக்கு பிறகு அவர் யோக நிலையை அடைந்தார். இப்ப சரியை கிரியை யோகம் அப்புறம் தான் ஞானம். திடீர் என்று யோகத்திற்கோ திடீர் என்று ஞானத்திற்கோ யாரும் செல்ல முடியாது. ஏன்னா சரியை கிரியை யோகம் ஞானம் என்பவைகள் எல்லாம் படிகள். முதல் படி, இரண்டாம் படி, மூணாம் படி, நான்காவது பயன். வீட்டில் என்ன செய்வாங்கன்னா படிக்கட்டு வைப்பாங்க. முதல்ல லாபம், அப்புறம் நஷ்டம், அப்புறம் லாபம், அதானே மூணு படி வைக்கிறீங்க. அந்த மூணாவது படியிலேயே உங்களுக்கு தளம் ஆரம்பிச்சிடும். அப்ப மூணாவது படிங்கிறது தளமா படியா சொல்லுங்க? தளம், ஆனா படி, படியாகவும் தளமாகவும் இருக்கும். இப்ப சரியை கிரியை யோகம் ஞானம், அப்ப நான்காவது படி என்பது படியாகவும் இருக்கும் பயனாகவும் இருக்கும். அப்ப சரியை ஒரு படி, கிரியை ஒரு படி, யோகம் ஒரு படி, ஞானம் ஒரு, ஞானம் என்பது பயன், ஆனால் படியாகவும் தெரியும். இப்ப சரியை கிரிய யோகம் இல்லாமல் ஞானத்துக்கு வர முடியாது, சரியை கிரிய இல்லாமல் யோகத்துக்கு வர முடியாது. இப்போ நம்ம இந்த கருத்தை மனசுல வச்சுக்கிங்க. நான் நானும் நின்று ஏத்துவன் நாள்தோறும் நந்தியை. இந்த திருமூலர் ஒரு யோகி, தினந்தோறும் சிவபெருமானை வழிபாடு செய்திருக்கிறார். சில பேர் நினைக்கிறாங்க திடீர்னு யோகம் பண்ணலாம்னு, அது தப்பு. போன பிறவில ஏதேனும் சரியை கிரியை செய்திருந்தால்தான் இந்த பிறவில் யோகம் கிடைக்கும், அல்லது வாழ்க்கையின் முற்பகுதியில் சரியை கிரியை செய்திருந்தால்தான் யோகம் கிடைக்கும். எதுவுமே இல்லாம யோகத்துக்கு போக முடியும். ஊனில் நின்று ஆங்கே உயிர்க்கின்றவாறே, ஊனில் நின்று ஆங்கு, இந்த இறைவன் எங்கே இருக்கிறான், ஊனுக்குள், ஊனுக்குள் உயிர் எப்படி இருக்கிறதோ அது போன்று உயிருக்குள் இறைவன் இருக்கிறான். ஊனில் நின்று ஆங்கே உயிருக்கின்றவாறே சொல்லாரு பாருங்க, வானில் நின்றார் மதி போல், ஒரு வானத்தை மதி இருப்பது போல, சந்திரன் இருப்பது போல, இவ்வளவு பெரிய உடம்பில் இறைவன் இருக்கிறான். அப்படிப்பட்ட இறைவனை தினமும் நான் வணங்குகிறேன். அப்ப இறை வழிபாடு அவசியம் தேவை. பற்றுதல், இறைவனை பற்ற வேண்டும். பிதற்றுதல், இறைவனை பத்தி பேசியிருக்கார், இறைவனை பத்தி பாடியிருக்கார். யாரு பாருங்க, பெரியான் அரியான் பிறவா உருவான், இதெல்லாம் இறைவனுடைய பெயர்கள். பிறவா இரவான சிவபெருமான், பெருமை உடையவன் சிவபெருமான், உலகெல்லாம் வந்து ஓதுவருக்கு அரியவன் சிவபெருமான், அரியானை அந்தனர்தம் சிந்தையானை. அப்போ மனம் வாக்கு எட்டாத இறைவன், அந்த இறைவனை எல்லா பக்தர்களும் பாடுவது போல திருமூலரும் பாடி திரிந்திருக்கிறார். உருவ வழிபாடு செய்திருக்கிறார். சைவத்தில் உருவ வழிபாடு உண்டு, உருவ வழிபாடு, அருவுரு வழிபாடு, அருவ வழிபாடு உண்டு. சிவபெருமான் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எந்த திருவுருவத்தையும் எடுத்துக்கொள்வான் பக்தர்களுக்காக. அப்படிப்பட்ட இறைவனை எப்படி அருள், அந்த இறைவனை எப்படி அடைதல், அப்படியே இந்த பார்த்துக்கிட்டே வந்த ஒவ்வொரு பாடலும் அப்படியே பார்த்துக்கணும். இந்த வேகத்தில் போனால் உங்களுக்கு நாலு வருஷத்தில் முடிச்சிடலாம் பாடம். இறைவன் உள்ளுரு ஜோதி, இப்போ ஜோதின்னு சொல்கிறோம், இறைவனை வந்து ஜோதி வடிவமாக்குறோம். உருவம் தாங்கிய நிலையில் நமக்கு மாயேஸ்வர வடிவங்கள் இருக்கின்றன. அருவுருவ நிலையில் இருக்கின்ற பொழுது நமக்கு சிவலிங்கம், அந்த சிவலிங்கத்தினுடைய வடிவம் வந்து ஜோதி வடிவம், ஒரு தீபம் எரியறது மாதிரி. இந்த முக்கோண ஷேப்பில் இருக்கும் திரிகோணம், திரிகோணம்னு பேர், 60 டிகிரி. உள்ளுரு ஜோதி, உங்களுடைய உயிரில் உங்களுடைய உடம்பில் ஜோதியாக உள்ளே இறைவன் இருக்கிறான். கண்ணை மூடி பார்க்கணும். கண்ணை மூடி பார்த்துட்டீங்கன்னா அப்புறம் கண்ணை திறக்கிறதுக்கு மனசு வராது. நான் ரொம்ப ஆழ்ந்து அனுபவமாக சொல்லக்கூடிய செய்திகள். இப்போ நான் பேசுறது எல்லாமே அனுபவம் தான், உரையே கிடையாது. பேருக்காக அது புத்தகத்தை வச்சிருக்காங்க. பாட்டு தான், பாட்டை தான் பார்க்குறேன். வாழ்த்தவல்லார் மனத்து உள்ளுரு சோதியை. அப்ப அவரவர்களுடைய உள்ளத்தில் அந்த ஜோதி வடிவமாக இறைவன் இருக்கிறான். வாழ்த்த வல்லாருக்குன்னா இறைவனை வாழ்த்தி கொண்டிருக்கின்ற அடியார் பெருமக்களுக்குன்னு சொல்லணும். வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும், வாழ்த்த சென்னையும் தந்த தலைவன். அப்ப இறைவனை, இறைவன் நமக்கு வணங்க தலை வைத்து கொடுத்திருக்கிறான், வணங்க தலையை அமைச்சு கொடுத்துக்கிறான். வாயே வாழ்த்து கண்டாங்கிறார் அப்பர். அப்ப அப்படி இறைவனை வாழ்த்துக்கின்றவர்களுடைய மனத்தில் ஜோதி வடிவமாக இறைவன் இருக்கிறான். அதுக்குதான் தேவார திருவாசகம் பாடம். தேவார திருவாசகத்துல முதல் அந்த எட்டு திருமுறைகள்ல பேர் ரகசியம் அடங்கியிருக்கு. அந்த எட்டு திருமுறைகளுக்குள்ள என்ன ரகசியம்னா, உடலை கற்பூரம் போல கரையக்கூடிய ஆற்றல், உடம்பு கற்பூரம் போல கரையும், அது மாதிரி உள்ள ஆற்றல் அந்த அந்த முதல் எட்டு திருமுறைகளுக்கு உண்டு. தேவாரம் அருளிய மூவர், திருவாசகத்தி அருளிய மாணிக்க வாசகர், நாலு பேரும் கற்பூரம் போல கரைச்சவங்க தான். அந்த ரகசியம் வேற எந்த சங்க இலக்கியத்திலையும் கிடையாது, காப்பியத்திலையும் கிடையாது, காவியத்திலையும் கிடையாது, புராண இதிகாசங்கள்லையும் கிடையாது. இதில் அது அந்த ரகசியம் அந்த பாடலினுடைய அமைப்பில் இருக்கிறது. ஆனால் அந்த தேவாரம் திருவாசகத்தை போல்தான் திருமந்திர பாடல்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அதனால தான் இதை சாத்திரமாகவும் தோத்திரமாகவும் வச்சுருக்கோம். இல்லை எல்லா எழுத்துக்களும் பார்த்தீங்கன்னா இறைவனுடைய திருவடியை அடைவது போல் நான்காவது வரி. இதில் எல்லா திருமந்திர பாடல்களிலுமே ஒரு ரகசியம் என்னன்னு கேட்டால், முதல் வரி சரியை, இரண்டாவது வரி கிரியை, மூணாவது வரி யோகம், நான்காவது வரி ஞானம். அந்த ஞானமான நான்காவது வரியில் பார்த்தீங்கன்னா இறைவன் திருப்படி அடையக்கூடிய அந்த நிலை இருக்கும், ரகசியங்கள் இருக்கு. வாழ்த்தவல்லார் மனத்து உள்ளுரு சோதியை தீர்த்தனை. தீர்த்தன்னா பாவங்களை தீர்க்கிறது தான் தீர்த்தம். அங்கே நினைக்கின்ற தேவனை ஏத்தியும், எம்பெருமான் என்று இறைஞ்சியும், ஆத்தம் செய்து ஈசன் அருள் பெறலாமே. அப்ப இறைவனை ஏத்தியும் இறைஞ்சியும், இறைவனை பாடுங்கள் அப்படிங்கிற, இறைவனை பாடுங்கள். இந்த ஜோதியை பொறுத்த வரைக்கும் நிறைய பாடல் இருக்கு நம்ம கிட்ட. சோதியே, சுடரு, சூழொலி விளக்கு, ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி. அப்போ அந்த இறைவனை எந்த அளவுக்கு பாடுகின்றோமோ, ஒரு மணி நேரமாவது வீட்டில் காலையில் தம்மை மறந்து பாடுங்கள். இப்போ இறைவனை பாடச்சொல்ல ஆரம்ப நிலை. சரீரத்தால் வழிபாடு செய்தல், பாடுதல், புற வழிபாடு அது சரியே. அக வழிபாடு என்பது, இந்த கிரியை என்பது அகத்தோடு தொடர்பு படுத்துவது கிரியை. சரியைங்கிறது புறத்தில் வழிபாடு செய்தல், கிரியை என்பது அகத்தோடு தொடர்பு. சரியை புற வழிபாடு பிளஸ் அக வழிபாடு. யோகம் என்பது மனதால் மட்டுமே வழிபாடு செய்யும் நிலை. இந்த மூணும் முடிஞ்சாதான் ஞானம். அதனாலதான் இறைவனை அடைவதற்கு இறைவனை வாழ்த்துங்கள் அப்படிங்கிறார். பல பேருக்கு இதனுடைய அர்த்தம் தெரியல. பலர் உடலை தான் என்று எண்ணுகிறார்கள். உடல் வேறு, உயிர் வேறு. உயிருக்குள் இறைவன் இருக்கிற நிலை வேறு. இன்று உலகாதிகள், உலகவாதிகள், உலகாயுதர்கள், புறச்சமயத்தவர்கள் எல்லாம் இதை பற்றி சிந்திக்கல. அவர்களுக்கும் இறைவன் என்ன செய்கிறான்னா, இதோ ஒரு காலகட்டத்தில் உதவி செய்கிறான், நேரம் வரும்போது செய்கிறான். புறம் சடம் செய்வான் புகுந்து நின்றானே. யார் இறை வழிபாடு செய்யலையோ, இறைவனை பற்றி தெரியாமல் இருக்கிறார்களோ, அவர்களுடைய உயிரிலும் இறைவன் இருக்கிறான். சிவஞான போதத்தில் மூணாவது நூறுப்பா, அதில் பார்த்தீங்கன்னா உயிர் உண்டா இல்லையாங்கிறதுல சொல்லக்கூடிய நூறுபா. அது இல்லை என்று சொல்லும் பொழுதே அதை உண்டுங்கிறது ஒளிஞ்சிருக்கு. இல்லைன்னு சொல்லும் பொழுது என்ன அர்த்தம்னா, இப்போ கடவுள் இல்லை அப்ப என்ன அர்த்தம், இப்போ கடவுள் உண்டுன்னா தானே இல்லைன்னு வரும். உலது இலது என்றலில் ஆன்மா உள்ளது என்ன, இதுங்க என்ன போதும். அது மாதிரி அதாவது கடவுளை கடவுளை நான் பார்க்கல ஆனால் கடவுள் இல்லை அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா, அவர்களுடைய உயிரிலும் இறைவன் இருக்கிறான். கொஞ்சம் நாளாகும், கொஞ்சம் மேல்நிலையில் இருப்பவர்கள் அடியார்கள் பக்தர்கள் இவர்களை எல்லாம் இறைவனை உள்ளத்தில் வைத்து பூஜை செய்பவர்களை எல்லாம் இறைவன் அங்கே ஒளிந்திருக்கிறான், வெளிப்படையாக தெரிவான். சிவபெருமான் நஞ்சுண்ட தேவர்பிரான், நமக்காக நஞ்சு உண்டார். புணம் செய்த நெஞ்சு இடை போற்ற வல்லாருக்கு கணம் செய்த வாழ்நுதல் வாகனம் அங்கே பராசக்தியோட. எப்போதும் பார்த்தீங்கன்னா அருள் கொடுக்கும்பொழுது இறைவனும் இறைவனுமா வருவாங்க. இந்த நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாறுலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை தெரியும். ஒவ்வொரு வீட்டுக்கு போகும்போது தனியாக போவார், ஆனால் அருள் கொடுக்கும்போது பார்த்தா பராசக்தியை அழைச்சிட்டு வந்துடுவார். அது பெரிய புராணம் காட்டுகின்ற ஒரு நுட்பம். ஏன்னா சோதனை செய்கிறதுக்கு பக்தர்களுடைய அந்த பக்தியினுடைய உண்மையை சோதிக்கிறதுக்கு சிவபெருமான் தான் போவார். அந்த அந்த அந்த நாயன்மார்களுடைய பக்தியினுடைய திறத்தை வெளிப்படுத்துவதற்காக போறாரே அன்றி அவரை போய் அவர் சோதனை செய்யறதில்லை. ஏன்னா அவரை செய்ய வைக்கிறது அவர் தானே. அவருடைய பெருமையை வந்து நமக்கெல்லாம் தெரியப்படுத்துறதுக்காக அவர் போடுகின்ற நாடகம். அதுக்கு அந்த அம்மா கூப்பிடுறதில்லை, அதுக்கெல்லாம் அந்த அம்மா கூப்பிடுறது. அருள் கொடுக்கும்போது மட்டும் பராசக்தியோடு சேர்ந்து இந்த அம்மையப்பராக வந்து அருள் கொடுக்கிறார். கணம் செய்த வாழ்நுதல் வாகனம் அங்கே உமாதேவியை இடப்பாகத்தில் வைத்த வாமபாகத்தில் வைத்த அம்மையப்பராக அங்கே காட்சி கொடுக்கிறார். அப்போ ஒரு அழகான ஒரு உதாரணம் கொடுக்கிறார். இனம் செய்த மான் போல் இணங்கி நின்றானே. மான் ஒரு வனத்தில் உண்டு கழித்து உலாவது போல இனம் செய்த மான் இணங்கி நின்றான். இந்த உயிரில் இருக்கிறான். இனம் செய்த மான் போல் இணங்கி நின்றானே. அந்த நல்ல ஒரு புல்தரையை பார்த்தோம்னா மான் படுத்துக்கும், தண்ணீர் இருந்தால் படுத்துக்கும், சந்தோஷமா இருக்கும். அதுபோல அடியார்களுடைய உள்ளத்தில் இறைவன் ஆனந்தமாக இருப்பான். அதான் நம்முடைய மாணிக்க வாசகரை இமைப்பொழுதும் என்னென்று நீங்காதான் அப்படின்னு. இப்போ கடவுள் வந்து அவரோட உள்ளத்தில் இருக்கிறார் சொன்னால் அவர் தங்கி மகிழ்ந்து இருக்கிறான்னு அர்த்தம். இதை நிறையா பாடலில் நமக்கு சொல்கிறாங்க. நம்முடைய நம்முடைய திருமுறைகளில் நிறைய இடத்துல இறைவன் அவர்களுடைய உயிருக்குள் பூந்து நீ அசத்து அல்ல, நீ சத்து, நீ உனக்கு அறிவு இருக்கிறது அப்படின்னு சொல்லி உணர வைக்கிறான். பயன் பேயரன் தன்னை புகழ்வார் பெறுவது நாயகன் நான்முடி செய்தது செய்ததுவே. நல்கு மாயகம் சூழ்ந்து வர வல்லவராயினும் வேயன தோழிக்கு வெந்தொன்றும் தானே. இறைவனை அடைவதால் வரக்கூடிய பேரு ஒரு செய்தி. வேயன தோழிக்கு வேந்தொன்றும் தானேன்னு ஒரு வரி வருது. மேலே பார்த்தீங்கன்னா மாயகம் சூழ்ந்து வர வல்லவராயினும், இதெல்லாம் வந்து சைவ சித்தாந்தத்தில் குறிப்பிடக்கூடிய ஒரு

பெருமாளை குறிக்கின்ற போது சிவமும் சக்தியுமாக வருகிறார்கள்னு வரும். எல்லாம் ஒண்ணுதான், கடவுள்ங்கிறவரு ஒருத்தர் தான். அந்த ஒருவராக நாம் பார்க்கின்ற போது கூட பிரம்மா விஷ்ணு இவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பணியை சிவபெருமான் உணர்த்திய வண்ணம் அவர்கள் செய்கிறார்கள், அவ்வளவுதான். அதான் நான் முடி செய்ததுவே நல்கு மாயகம் சுழ்ந்து வர வல்லராயினும் வேயன தோழிக்கு வேந்துன்றுதானே. ஆன்மாக்களுக்கு அருள் வழங்குவதற்கு யாராக இருந்தாலும் அம்மையப்பராக வருவார். தேவர்கள் எல்லாம் ஆன்ம வர்க்கத்தை சார்ந்தவர்கள். நல்லா கேட்டது, தேவர்கள் ஆன்ம வர்க்கத்தினர். அப்போ நம்ம இறைவனை வழிபடலாம் அப்படின்னு, தினமும் வழிபடணும். இந்த பாடல்ல நின்னடியே வழிபடுவான் நிமலா நினைக்கருத, என் அடியான் உயிரை வவ்வேல் என்று அடல் கூற்றுவித்த பொன்னடியே, பரவி நாளும் பூவோடு நீர் சுமக்கும் நின் அடியார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே. தினந்தோறும் இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். அப்ப தினந்தோறும் அப்படிங்கிறது தான் முக்கியம். தினந்தோறும் அறநடி சொல்லி அறற்றி அழுது பரநடி நாடியே பாவிப்ப, நாளும் உரநடி செய்து அங்கு ஒதுங்க வல்லாருக்கு நிறநடி செய்து நிறைந்து நின்றானே. உங்களை ஆற்றுப்படுத்துகிறார், தினந்தோறும் வழிபாடு செய்ய சொல்றார், பாட சொல்றார். பாட தெரியாதுன்னா உடனே பண்ணு தெரியாது ராகம் தெரியாது நினைக்க வேண்டாம். உங்களுக்கு எப்படி பாட வருது அப்படி பாடலாம். இதுக்காக தனியாக வகுப்புகள்லாம் போன அவசியம் கிடையாது. ஆயாருக்கு எப்படி பாட வருதோ பாடுங்க. நம்ம தமிழ் வந்து உண்மையிலேயே இசையோடு கலந்தது, இசையோடு கலந்தது தான் தமிழ். நம்ம தமிழை வந்து இசை இல்லாத பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன வருதோ அதான் இசை, உங்களுக்கு என்ன வருதோ அதான் பாட்டு. இறைவனை பற்றி சிந்திக்கும் பொழுது இந்த ராகத்துக்கும் பண்ணுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா பொருள் புரியாது, அதை மறந்துடணும். அப்போ தாளா ராகம் தான் ஞாபகத்து வரும், ஆனால் அதை மறந்துடுங்க. உங்கள் இஷ்டத்துக்கு பாருங்க, உங்கள் இஷ்டத்துக்குன்னா இறைவனை வழிபாடு செய்கின்ற பொழுது உங்களுக்கு என்னென்ன படுதோ அப்படி அப்படி பண்ணோன்னு நீங்கள் பாடணும் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு கான்செப்டுக்கு போகும் பொழுது பண்ணோட தான் பாருங்க. பாடுதல் என்பது வேறு, இறை வழிபாடு செய்தல் என்பது வேறு. இறை வழிபாடு செய்கின்ற பொழுது உங்கள் மனசில் என்ன வருதோ பாடலாம். இந்த பண்ணோட தான் பாடணும் அப்படின்னு ஒரு வரையறை வைத்துக்கிட்டீங்கன்னா பண்ணோட தான் பாடணும். அது வரையறையை வந்து உங்களுடைய மனதினுடைய எல்லையை பொறுத்து. இந்த பாவித்தல்னு ஒன்று இருக்கு, பரநடி நாடியே பாவிப்ப. பாவித்தல் அப்படிங்கிறது நிறைய சொல்லணும். சைவத்தில் சிவோக பாவனைன்னு ஒன்று இருக்கு, பின்னாடி வேத கருத்துக்கள்லாம் கொஞ்சம் வருது இந்த திருமந்திரத்தில், அதை சொல்லும் போது நான் சொல்லுவேன். அப்போ கொஞ்சம் பிடிச்சிக்கலாம். சிவோக பாவனை செஞ்சும் வழிபாடு செய்யலாம், சொல்லி அரற்றி அழுது. எத்தனை வகையான பார்த்தீங்கன்னா, பத்துடையீர் ஈசன் பழவடியீர் பாங்கடியங்கிற மாதிரி ஒரு பக்தருக்கு வந்து பத்து வகையான வெளிப்பாடுகள் உண்டு. திருவம்பாவை தான் இந்த பத்து வகையான வெளிப்பாடுகளில் ஒன்று அற்றுதலும் அழுதலும். இறைவன் அருளுகின்றான், நீரன் அடி செய்து நிறைந்து நின்றானே. அதில் கொஞ்சம் நிறன் இருக்கும், அது இலக்கணத்தில் குறுக்கல் விகாரம்னு பேர். வீடுங்கிறது விடுதல்ங்கிறது வீடுன்னு மாறும், விடுதல் வீடாக மாறும். முதல்நிலை திரிந்த தொழில் பேர்னு சொல்றது இல்லை. நீரன் அப்படின்னா நீர் போலவன், நீர் போலவன் தண்ணீர். இறைவனுடைய திருவடி தண்ணீர் போல இருக்கணும், ஜில்லுன்னு இருக்கணும். யார் பார்த்தா நனைந்தனைய திருவடி, நனைந்தனைய திருவடியின் தலைமையில் வைத்தாய் ஜில்லுன்னு. அது அப்பர் சாமி உணர்ந்தான். தன்னிழலாம் பரி விதி என்னும் அஞ்சலித்து, தன் மூணு சுழி இன் தன்னகரம். இப்போ தன்னகரம் தன்னகரம் ரன்னகரம்னா தெரியாது, அது மூணு சுழி ந அப்படி கூட போ அப்படின்னு சொல்லுவாங்க. மூணுனா இருக்கா இல்லையா, ஒன்று தன்னகரம், இன்னொரு

0: இன்னொன்று ரன்னகரம். இது என்னண்ணா? டாவுக்கு அப்புறம் அண்ணா அது இல்லை, டாவுக்கு அப்புறம் வரக்கூடிய அண்ணா அப்போ டன்னகம். மூணு சூரிய நாப்பு டன்னகம், அது குளிர்ச்சின்னு அர்த்தம். இந்த ரெண்டு சூரிய நாப்போட்டால் ரன்னகரம், ராவுக்கு அப்புறம் நான் வரும் இல்லையா, கடைசியில் மெய் எழுத்தில் வருது இல்லையா. அப்போ தன்னுன்னா குளிர்ச்சின்னு அர்த்தம். அப்போ இறைவனுடைய திருவடி குளிர்ந்த திருவடி அப்படிங்கிறத மெய்கண்டாரும் உணர்ந்திருக்கிறாங்க, அப்பர் சாமிகளும் உணர்ந்திருக்கிறாங்க, திருமூலரும் உணர்ந்திருக்கிறார். பார்க்கணும் எல்லாம் அடியார்கள் எப்படி உணர்ந்திருக்காங்கன்னு பாருங்கள். சிவஞான போதத்தில் தன்னிழலாம் பதி விதி என்னும் அஞ்செழுத்தேன்னு அப்பர் சுவாமிகள் மாசை வீணையும் மாலை மதியமும் வீசுதண்டிலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரையும் பொய்கையும் போன்றதே ஈசன் என்ற இணையடி நீழல் அப்படின்னார். அந்நிழல் தான் நீழல், நீட்டல். அதே மாதிரி இறைவன் திருவடி குளிர்ந்தது, கருணையான திருவடின்னு அர்த்தம். இறைவன் நம்ம கருணை வைப்பான். இப்ப எல்லாரும் இறைவனை போற்றுகிறார்கள். நமக்கு கிடைத்த ஒரு மிக சைவத்தில் மிக கிடைத்த நமக்கு மிகப்பெரிய ஒரு பரிசு கிஃப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த போற்றி அர்ச்சனைன்னு ஒன்று இருக்குது, அதை அதை செய்யணும். இப்போ நாம்ளா புதுசாக ஒரு அமைக்க தெரியல, ஒரு போற்றுதல், அரணியை போற்றி, அன்பே போற்றி, ஐயா போற்றி நான் சொல்லிகிட்டே இருக்கலாம். இதை நம்ம சிந்திக்கணும். இறைவன் வந்து உள்ளே உட்காரணும். இறைவனை முதல்ல உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடி போற்றி திருவகவல் நம்மகிட்ட இருக்கு. அதே மாதிரி நமக்கு தேவாரங்கள்லையும் வருது இல்லைங்களா, கற்றவர் உண்ணும் கழலே போற்று வருது, வேற்றாகி விண்ணாகி நின்றாகி போற்று, இதெல்லாம் போற்றிருக்கா இல்லையா. இவ்வளவு பேர் போற்றுக்கிறார்கள், அடியார்கள் எல்லாம் இறைவனை போற்றுக்கிறார்கள். நம்ம அதை சொல்லி போற்றிக்கலாமே. அப்ப போற்றி இறைவனை போற்றுதல், வணங்குதல், பெருமைகளை பேசுதல், இது திருமூலர் காலத்திலேருந்தே இருக்கு. இதோட நம்ம இன்னைக்கு இந்த திருமந்திர வகுப்பை நிறைவு செய்வோம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: பதிகம் 5. கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். அளவு படாததோர் அன்போடு அப்பர் சுவாமிகள் திரு ஐயாற்றில் அருளிய தொடர்கள் இவை. காவலனை கழுக்குன்றம் அமர்ந்தான் தன்னை கற்பகத்தை கண்ணாரக் கண்டேன் நானே. கங்கையனை கற்குடியில் விழுமியானை கற்பகத்தை கண்ணாரக் கண்டேன் நானே. பாட அடியார் பரவக் கண்டேன் திருவாய்மூர் திருத்தாண்டகம். பழனம் புகுவாரை பகலே கண்டேன் வினாவேடை திருத்தாண்டகம். கலைவாய்வை காவலராம் அப்பர் சுவாமிகள் கண்ணுதற் பெருமானை கண்டேன் கண்டேன் என்றருளிய பாடல்கள் வரிசையில் நாரையூர் நன்னகரின் கண்டேன் நானே என்று மகுடம் அமைத்து பாடிய பாடல்களும் அமைந்து நம்மை பரவசப்படுத்துதல் காணலாம். சொல்லானை பொருளானை எனத் தொடங்கும் முதல் திருப்பாட்டில் வெங்கதிரோன் சூரியன் மா முனிவர்கள் விரும்பி வழிபாடு செய்த திருக்குறிப்பு காணலாம். இரண்டாவது பாடலில் நெஞ்சுண்டு என் நினைவு ஆகி நின்றான் தன்னை என்ற தொடர் நாவரசர் கரணங்கள் சிவகரணங்களே ஆயினமை தெற்றன புலப்படுத்தும். நான்காம் பாடலில் கழுகினோடு காகுத்தன் வழிபட்ட சிறப்பு வருதல் காணலாம். சம்பாதி சடாயு என்ற கழுகுகள் வழிபட்ட செய்தியை புள்ளிருக்கு வேளூர் திருத்தலத்தோடும் தொடர்புடையதாம். கழுக்குன்றிலும் கழுகுகள் பூசித்து உய்ந்தன, அக்ரிணை உயிர்களும் அரந்தனை அர்ச்சிக்க நாம் வீணே காலம் போக்கலாமா என்பது குறிப்பு. அளக்கலாகா எரிபுரையும் இலிங்க புராணத்து உள்ளானை என்ற தொடர் நான்முகன் திருமால் அளக்கலாகா இலிங்கம் என்றும் தளப்பிழம்பாய எரிபுரையும் இலிங்கம் என்றும் பொருள் அமைய பாடியிருத்தல் காணலாம். வெளி செய்த வழிபாடு வெளி ஒளி அறிவு அது சிவபிரானையே முதல்வனாக அறிவது என்பதாம். திருநாவுக்கர சுவாமிகள் திருத்தாண்டகம் ராகம் அரிகாம்போதி.

0: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
1: 9 திருமுறை பாட்டும் பொருளும் வழங்கி இருப்பவர்கள் பாடல் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள், பொருள் சிவ சோசோமி சுந்தரம் ஐயா அவர்கள்.
2: அடுத்து திருவாலி அமுதனார் பாடிய திருவிசைப்பாவில் 2 பதிகம். இதுவும் கோயிலை பற்றியது, பண் நட்டராகம். இப்பதிகம் தலைவனை காதலித்த தலைவியின் பேச்சாக அமைகிறது.

பெரிய பவளமலையை பனி மூடியது போல சிவபிரான் திருமேனியில் தோன்றும் ஒளிமிக்க திருவண்ணீரும் குவளை மலர் மாலையும் கொன்றை பூவும் பொன்னிறம் கொண்டதும் நெருக்கமாக பின்னப்பட்டதுமான சுருட்டிய திருச்சடையும் பெற்றவனாய் வேலைப்பாடு மிக்க மாளிகைகள் சூழ்ந்த தில்லைப்பதியில் திருநடம் புரிகின்ற வெள்ளை நிற வெண்ணீற்று வண்ணனை நினைக்கும் பொழுதெல்லாம் என் மனம் நெருப்பிலிட்ட மெழுகுபோல் உருகுகின்ற

அந்திமாலை நேரமும் அழகான சந்திரனும் ஒன்றாக ஓடி வந்தன. அலைகடல் ஒளியும் சேர்ந்து கொண்டது. இவை நெகிழ்ந்து வீழ்கின்ற என் நெஞ்சத்தை தாக்கின. மனத்தை தன்வழி நிறுத்த மாட்டாமல் கற்பு வரம்பை கடந்தேன். செந்நிற ஒளி வீசும் மாளிகைகள் சூழ்ந்த தில்லையம்பதியில் ஆனந்த தாண்டவம் செய்யும் பெருமானால் என் பக்கம் ஓடி வந்த மன்மதன் விடும் மலர் அம்புகள் என்னை தைக்கின்றன. அவை தைக்கும் தோறும் வருந்தி வாடுகின்றேன்.

பொன்னம்பலக் கூத்தனே, அழகான தில்லைப்பதியை ஆழ்பவனே, உன்மேல் காதலால் நான் வருந்தி நிற்கிறேன். தொண்டு செய்த சிலந்தி பூச்சியை நோக்கி நீ சோழ மன்னனாக அரசாள்க என்று அருள் செய்த தேவ தேவனான ஈசனே, துன்புற்ற மார்க்கண்டனுக்காக யமனை உயிர் நீங்குமாறு உதைத்து பணிகொண்ட உன் பாதங்கள் என் அழகான கொங்கைகளின் மேல் மெல்ல வந்து ஒற்றுமாறு அருள் செய்ய மாட்டாயா?

உயிர்களுக்கு திருவருள் புரிந்து நடனமிடும் நல்ல அம்பலக் கூத்தனே, அழகிய தில்லைப்பதியை ஆள்பவனே, என்னை மயக்கி என்னுடைய அழகுமிக்க கொங்கைகளின் மேல் பொன்னிற தேமலை உண்டு பண்ணியது நீதியோ? திரண்டு ஓடிவந்து இரத்தினங்களை குவிக்கும் கங்கையை உன் திருச்சடையில் வைத்தாய், செம்மையான உமையாளுக்கு உன் வடிவில் பங்கு கொடுத்தாய். அதுபோல் எனக்கும் கொடு. அல்லது காமனை எரித்த தீயை நெற்றிக்கண்ணில் வைத்தவனே, என் காமத்தையும் எரித்துவிடு.

எழினும் கீழ் வைத்த திருவடிகளை திருமால் தேடி காணப்பெற்றிடன். தாமரை மதரில் வீட்டிருக்கும் பிரமன் திருமுடியை தேடி களைத்து பூமியில் இறங்கி வந்து அழகிய வேதங்களால் இன்னமும் துதித்துக் கொண்டிருக்கிறான். வயல்களில் தாமரைகள் மலரும் தில்லைப்பதியில் எழுந்தருளும் அம்பலத்தானை பக்தியோடு சென்று வழிபட என் மனம் மிக விரைவாக பதை பதைத்து நிற்பதிலிருந்து மாறவில்லையே.

மெலிந்து உடம்பு வெளுத்து உடல் வளைந்து பாம்புக்கு பயந்து திரிகின்ற சந்திரன் அப்படி இருந்தாலும் என் மீது காய்ந்து வந்து வந்து என்னை துன்புறுத்தி நெருப்பை அள்ளி வீசுகிறான். ஏன் தெரியுமா? நான்கு வேதங்களை ஆராய்ந்தறிந்த அந்தணர்கள் வாழ்கின்ற தில்லையில் பொன்னம்பலத்தில் நின்று ஆடுகின்ற சிவபெருமானுடைய அடகிய திருவடிகளை காதலினால் கண்டு மகிழ நினைக்கும் நெஞ்சமுடையவள் நான் என்பதால் இந்த சந்திரன் என்னை சுடுகிறான்.

சிவபிரானுடைய உடை பாயும் புலித்தோலும் நல்ல பாம்புமே ஆகும். அவர் உணவு பிச்சையினால் கிடைக்கும் சோறு. ஏறி செலுத்துவது காளை மாடு. இருப்பிடம் கொடிய மலை. இருந்தாலும் என் மனம் மடைகளில் வாழை மீன் குதிக்கும் வயல்கள் சூழ்ந்த தில்லையில் பொன்னம்பலத்தில் தீயேந்தி ஆடும் என்னை ஆட்கொண்ட தலைவனை அன்றி வேறு யாரையும் நினைத்து அறியாமல் இருக்கிறதே.

இத்திருத்தலத்தில் நான்கு வேதங்களாலும் அந்தனர் வழிபட உலகுக்கு நலந்தரும் திரு நடனம் செய்வதை விரும்பும் பெருமானே, உன்னால் ஏற்கப்படும் தகுதி எனக்கில்லை என்பதை அறியும் அறிவையும், நல்ல நாணத்தையும், மனத்தை அடக்கும் தன்மையையும், பொருள்கள் மேல் வைக்கும் ஆசையையும், இங்குள்ள உறவினர்களையும், என்னை பெற்ற நல்ல தாயையும் தந்தையையும் உடன்பிறந்தாரையும் பிரியுமாறு விட்டுவிட்டேன். உன்னை அடைந்திருக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்வாய்.

சிவலோகத்தை தன் நாடாகக் கொண்ட வலிமையாளனே, ஓ என்று முறையிடுவேன். நீ வந்து அருள் செய் என்பேன். பால், நெய், தயிர், கோமயம், கோசலம் என்னும் ஐந்தாலும் திருமுடுக்காடும் பெருமானே, விரித்த சடையும் பால் நிற வண்ணமும் கொண்டவனே என்பேன். தேன்மிகுந்த மலர்ச்சோலைகள் சூழ்ந்த தில்லைப்பதியில் திரு நடனம் செய்பவனே, பன்றி கொம்பை அணியாக ஏற்ற திருமார்பை உடையவனே, எனக்கு அருள் புரிய வேண்டும் ஐயனே.

0: நன்றாக கட்டப்பட்ட அழகிய திருமதில் சூழ்ந்த தில்லையில் பல அந்தனர் போற்ற தீயேந்தி ஆடும் எம் இறைவனை காதலித்து வருந்தும் தலைவி கூறிய மொழிகளாக மலைபோல் உயர்ந்த மதில்கள் சூழ்ந்த மயிலாடுதுறை மன்னவனும் வேதங்களில் வல்லவனுமான திருவாலி அமுதன் துதித்து பாடிய இந்த 10 பாடல்களை ஓத வல்லவர் சிவபிரான் திருவடி பணிந்து இன்புறுவார்கள்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: உடம்பு யாவும் பிணிகளற்று நலமுடன் இயங்கவும் உடல் உறுப்புகள் எல்லாம் இறை வழிபாட்டிற்கே உரியன என்று உணர்வதற்கும் ஓத வேண்டிய திருப்பதிகம் தலையே நீ வணங்கா என்று தொடங்கும் திருநாவுக்கரசர் அருளிய திரு அங்கமாலை. பண் சாதாரி, ராகம் பந்துவராளி, தாளம் ரூபகம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் பாக்கும் முற்றோதுதல்.
3: நட்டராகம் பதிகை 19.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: பன்னிரண்டாம் திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம் சேக்கிழார் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம், எரிபத்த நாயனார் புராணம்,

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: மை இளங்குதல் கன்னி பங்கனே, இளங்குதல் விளங்குதல் மை திட்ட பெற்று விளங்குகின்ற அழகான கண்களை கொண்ட அம்பாளுடைய அம்பாளை ஒரு பாகத்திலே கொண்டிருக்கின்ற பெருமானே. கன்னி பங்கன், கன்னியை ஒரு பங்கில் கொண்டவன் என்றும் பொருள். கன்னிக்கு ஒரு பங்காக அவளுடைய பங்கிலே அவள் கூற்றிலே தான் இருப்பவன். எப்படி இருந்தாலும் பொருள் ஒன்றுதான். மை தீட்ட பெற்ற அழகான கண், கண்ணுக்கு வந்து சிறப்பு கண்ணோட்டமாகின்ற இரக்கம், அழகிய இரக்க குணம் பொருந்திய நற்கண்கள், பெரிய கண்களை கொண்ட அந்த மீனாட்சி அம்மை, அவளை ஒரு பாகத்திலே கொண்டிருக்கின்ற பெருமானே, திருவருளோடு பிரியாது எப்பொழுதும் விளங்குகின்ற பெருமான் வந்து என்னை பணி கொண்ட பின் பெருமானே நீயாக வந்து, இந்த வந்து என்பதற்கு சொல்லச்சம் நீயாக என்பது, அங்கு அந்த மெய்மை அன்பர்கள் வந்து எனக்கு முன்பாக வந்து சொல்லச்சா அங்கங்கு வரவழைத்துக் கொள்ள வந்து நீயாக வந்து விருப்பிலேனே ஆண்டு கொண்ட என்னாருமது என்று சொல்வார். புணர்ச்சி பத்துல பெருமானே அடைய வேண்டும் அறிய வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு இல்லைன்னு சொல்வார். உண்மை அப்படியா? விருப்பம் இல்லாமல் அறிந்தார், விருப்பம் இல்லாமல் இறைவன் வருவாரா? விரும்பின இவர் விரும்பி ஏங்கினதா தானே புராணம் எல்லாம் சொல்லுது. அப்புறம் ஏன் விருப்பிலேனே ஆண்டு கொண்ட என்னாருமது இவர் சொல்றார் அப்படின்னு கேட்டா, நான் விரும்பிய விருப்பத்திற்கு இணை இல்லை, நீ செய்கின்ற அருள். ஒருத்தன் பார்க்கின்ற பகற்கனவுனால ஒருத்தன் வந்து எம்ஏ பாஸ் பண்ணணும் பிஹெச்டி பண்ணணும்னா ஒரு பகற்கனவு காணலாம். அது இயல்பாகவே நடந்ததுன்னா அது இது இந்த கனவுனால அது நடக்கல. அதே போல வந்து நம்முடைய விருப்பத்தினுடைய ஆற்றலினாலே பெருமான் நம்மிடம் வரவில்லை, அவருடைய கருணையே தகுதியாக கொண்டு வந்தான். ஆகவே அவன் வர வேண்டும் என்று இவர் விரும்பி இருந்தாலும் கூட என் விருப்பத்தின் காரணமாக நீ வரவில்லை என்பதை அவங்க சொல்றாரு. அதுதான் அங்க பொருள். நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், கற்றறியேன் கலைஞானம் கசிந்துருகேன்னு சொல்றார். அப்ப அவர் படித்தவர் தான், கற்றறியேன் கலைஞானம் ஏன் சொல்றார்? இந்த கல்விக்கு பயனாக அவன் வரவில்லை. அவர் கசிந்து உருகியவர் தான், கசிந்து உருகேன்னு ஏன் சொல்றார்னா, கசிந்துருகியது போதவில்லை, அது பற்றாது, அவனுடைய கருணைக்கு இது பத்தாது. உடம்பு வெயிட்டை குறைக்கிறதுக்கு சது போயிட்டு போருமா? போராது. அதே போல பெருமான் செய்கின்ற கருணைக்கு இது போதாது, பற்றாது. பச்சிவா என்று உன்னடிபடியா பேய் என்று சொல்றார். அவர் நம்ம பூஜையா பண்ணாம இருந்திருப்பாரு, அவரிடையிலே அன்றாட புசித்தவர் தான். ஆனால் அதெல்லாம் போதாது என்ற எண்ணம். ஆமாறும் திருவடிக்கு அகங்குடைய நண்பருகன் பூமாலை புனைந்தேத்தேன் புகழ்ந்தறிய புத்தேடர் கோமானின் திருக்கோயில் தூகியன் மொழியன் கூத்தாட்டின்னு சொன்னார். இந்த சரியை கிரிகள்லாம் அவர் செய்யவில்லை என்பது உண்மையான பொருளா? இதெல்லாம் போதாது என்பது பொருள், அவருடைய கருத்து. இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஐயா, நீ செய்த கருணைக்கு இதெல்லாம் ஈடாகாது, இது போதாது என்பது பொருள். ஆகவே நீயாக வந்து வந்து வந்து என்னை பணிகொண்ட பின் பெருமானே நீ என்னை ஆட்கொண்ட பிறகு, ஆட்கொள்ளுதல் என்பது பணிகொள்ளுதல் தான். பெருமான் திருக்கடைக்கன் செய்து சரி இந்த வேலை நீ செய் என்று நமக்கு ஒரு பணி தரார். பணிகொண்ட பின் மழை கையிலங்கு பொற்கிண்ணம் என்றலால் அறிய என்று உனை கருதுகின்றே. நீ பணிகொண்ட பின் என்று சொன்னார், அந்த சொல்லினுடைய ஆற்றலினாலே பணிகொண்ட பொழுது இப்படி நான் கருதவில்லை என்பது பொருள். பெருமான் நேரடியாக வந்து ஆசிரியனாக ஆட்கொண்ட காலத்திலே பெருமானை எளியவன் என்று நான் கருதவில்லை. ஆனால் அந்த பெருமானுடைய அருளை பெற்ற பிறகு ஒரு குழந்தையை போல அவனை எளியவன் என்று கருத ஆரம்பித்து விட்டேன். ஒரு குழந்தைக்கு குழந்தை என்ன பண்ணும், எனக்கு வெள்ளி டம்ளர்ல அப்பாக்கு காப்பி கொடுப்பாங்க அம்மா. பழங்காலத்துல ஆசாரமா இருக்கிற அந்தனர்கள்லாம் வந்து எவர் சிலர்ல சாப்பிட மாட்டாங்க, அதுல இரும்பு இருக்கு என்பதுனால. இரும்பு வந்து இரும்பு கலந்த எந்த பொருளையும் பயன்படுத்த மாட்டாங்க வைதிகர், அக்னி காரியத்துக்கு பயன்படுத்த மாட்டாங்க, சாப்பாட்டுக்கும் பயன்படுத்த மாட்டாங்க. இரும்பு தட்டு அலுமினிய தட்டு இதெல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா, இரும்பு தானே இருக்குது, இல்ல குரோமியம் இரும்பு எல்லாம் தான் இருக்கு. சாப்பிட்டா வெள்ளி தட்டு தங்கம் மண்ணு, வெள்ளிக்கும் தங்கத்துக்கு போக முடியாது, ஏழையா இருக்காங்கன்னா மண்ணு அல்லது இலை, சாப்பிடுறதுக்கு வாழை இலை, சமைப்பதற்கு தட்டிதான். இந்த எவர்சிலர் பாத்திரத்துல எவர்சிலர் அடுப்பு, எவர்சிலர் பாத்திரம் இல்ல மண் அடுப்பு மண் பாத்திரம் தான். அதனாலதான் இந்த மண் கலங்களுக்கு எல்லாம் வந்து பொற்கலங்கள்னு பேரு, மண் குடத்துக்கு பொற்குடம்னு பேரு, மண் சட்டிக்கு பொற்சட்டின்னு பேரு. பொண்ணுக்கு இணையானது, பொன் வைக்கின்ற இடத்துல பூ வைக்கலாம், தங்கம் வைக்க முடியல. மாப்பிள்ள வராரு, மாப்பிள்ளைக்கு பரிசம் போடுறாங்க, இந்த காலத்துல பெண் வீட்டுல போடுறாங்க. மாப்பிள்ளை என்ன பண்ற, ஒரு மலரை வச்சு இதை எடுத்துக்கங்க பின்னாடி உங்களுக்கு தரோம், வரும்போது மாப்பிள்ளை பிடிச்சு போட்டுருணும், பொண்ணு வைக்கிற இடத்துல பூ, அப்புறம் அவர் அப்புறம் அவர் மாட்டிக்கிட்ட போறாரு, அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கலாம். அது போல அப்ப அம்மா என்ன பண்ணுவாங்க, அப்பாவுக்கு வெள்ளி டம்ளர்ல தான் காப்பி தருவாங்க. எங்க தாத்தா வெள்ளி தட்டுல சாப்பிடுவாரு, அந்த தட்டுக்கு நடுப்புற ஒரு ஒரே ஒரு கிராமம் அரை கிராமம் ஒரு தங்க காசு பதிச்சு வச்சிருப்பாங்க. அதுல வந்து சாப்பாட்டுல நெய் விட்டு தான் சாப்பிடுவாங்க, நெய் கலக்காத சாப்பாடு தூய்மையற்றது, அது நெய் கலந்து தான் சாப்பிடுறது. அதெல்லாம் குழந்தை பாத்துட்டு இருக்கு. குழந்தை என்ன பண்ணும் போட்டிக்கு, எனக்கும் வந்து வெள்ளி டம்ளர்ல தான், எனக்கும் தங்க தட்டுல தான் சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லும். என்ன காரணம்னா, அதை பெறுகின்ற நேரத்துல அதன் மீது ஒரு மதிப்பு இருக்கும், பார்த்ததில்ல எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுது. காக்கும் போது என்ன பண்ணுது, எனக்கு வெள்ளி டம்ளர்ல காப்பி தரணும். அப்ப அப்பா வந்து ஒரு பெரிய டம்ளர்ல காப்பி சாப்பிடுவாரு, இந்த குழந்தை வந்து குழந்தைக்கு அவ்வளவு காப்பி சாப்பிட்டா ஒத்துக்காது. அப்படியே அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த டம்ளர்லயே டம்ளர் காப்பி கொடுத்தாங்கன்னா அது ஒத்துக்காது, எனக்கு ஃபுல் டம்ளர் காப்பி தான் வேணும். ஏன் அப்பா முழுக்க சாப்பிடுறாரு, அப்பாவுக்கு பாதியா தரல இல்ல, எனக்கும் முழுக்க தான் வேணுங்கும் போது அந்த குழந்தைக்காகவே சின்னதா ஒரு டம்ளர் வச்சுக்கணும், அதுல அது முழுக்க கொடுக்கணும். அப்ப ஒரு இந்த காலத்துல நீங்களா டெய்லி சாப்பிடுறீங்க தோசை இதெல்லாம் கடா கிடையெல்லாம் சாப்பிடுறீங்க, அந்த காலத்துலலாம் வந்து இந்த நொய் உப்புமா தான் ராத்திரியில, அதை வந்து என்ன பண்ணுவாங்க வந்து என்றைக்காவது ஒரு நாள் தான் தோசை, மாசத்துல ரெண்டு நாள் தோசைன்னா ரெண்டு மாசத்துல ஒரு நாள் தான் அடை, இதெல்லாம் அதிகமா பண்ண மாட்டாங்க. என்ன எண்ணெய் அதிக பதார்த்தம், அவங்களாம் நல்லா ஆரோக்கியமா இருந்தாங்க, எண்ணெய் அதிகமா சேராது, இந்த அடிக்கடி வறுவல் பண்றது, அப்பளம் பிடிக்கிறது, ஐயாக்கு அப்பளம் எல்லாம் சாப்பிட முடியாது, கருவா கறிவடா இதெல்லாம் வந்து என்ன எல்லாம் வயசை கெடுக்கிறது, எல்லாம் எண்ணெய் எண்ணெயில பயிர் ஐட்டம்ஸே கிடையாது என்று பார்க்கின்றோம். அது அப்பா தோசை சுடும் போது இந்த குழந்தைக்கு ஒரு தோசை பிள்ளை தான் கொடுப்பாங்க, அது ஒத்துக்காது, எனக்கு முழு தோசை வேணும் அப்படின்னு கேட்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, காக்கரண்டி மாவு விட்டு சின்னதா ரவுண்டா புள்ள, அதாவது முழுசா இருக்கணும், அது பெறுகின்ற காலத்திலே அந்த குழந்தைக்கு அதுல மதிப்பு இருக்கும். ஆனா பெற்ற பிறகு அந்த தோசையை திங்குமா, திங்காது, ஒரு கடி கடிச்சு துப்பிட்டு விடணும், அவ்வளவுதான். இந்த காப்பியை குடிக்குமா, குடிக்காது, அதை வாயை வச்சுட்டு அதில் வச்சுட்டு போயிடும். ஏன்னா அது வந்து போட்டிக்கு கேட்கதே தவிர, பெறுகின்ற காலத்திலேயே ஒரு குழந்தைக்கு ஒரு இடத்துல மதிப்பு இருக்கும், பிறகு அது இடத்துல அதுக்கு மதிப்பு இருக்காது, அதான் குழந்தையினுடைய தன்மை. அதே போல பெருமானே நீ வந்து ஆட்கொண்ட காலத்திலே அந்த நிலையில வந்து நீ எவ்வளவு அறியவன் என்பதை நான் அறிந்தேன், ஏன்னா எவ்வளவு பெரியவர்களுடைய கருணைக்கு பாத்திரமாகிறார்கள் என்ற அடையாளை பார்த்து அந்த கருணையை நானும் பெற்றேன் என்று சொல்லி நான் வந்து பண்டு தோல் நோக்கி நக்கேன் மகிழ்ந்தேன் ஆனமில்லா நாயினேன். ஆனால் அந்த நீ அறியவன் எனக்கு பெரும் கருணை செய்திருக்கின்றாய் என்ற அந்த பெருங்கருணையை வியந்து பாராட்டுகின்ற வியந்து உருகி நயந்து உருகி வியந்து அலர வேண்டும், நயந்து உருகி வியந்து அலர வேண்டும். அந்த தன்மையை தொடர்ந்து பெற வேண்டும். இதை தொடர்ந்து பெறுவதுதான் மேயன்பர்கள். இதை தொடர்ந்து பெற்றவர் தான் நம்முடைய அப்பர பெருமான். அவரை பத்தி சொல்லும் பொழுது அவரை பெருமானால் ஆட்கொள்ள திருவதியில் ஆட்கொள்ளப்பட்டது முதல் திருப்பூரில் திருவடியினை சேர்கின்ற வரையிலும் அவர் வடிவம் ஒரே மாதிரி, இடையராது பொழிகின்ற கண்ணீர், குவித்த கரம், தொழிலை சாத்திய உழவாரம், இரின்றி எழுகின்ற திருவாசகம், அவருடைய தேவாரத்துக்கு திருவாசகம், இரின்றி எழுகின்ற திருவாசகம், இப்படிதான் இருந்தார் அப்பர பெருமான். இப்படி இருக்கின்ற தன்மை என்னன்னா இப்படிதான் இருக்கணும் ஒருத்தர். இப்படி இருக்கின்ற தன்மைக்கு தலைநாள் கடைநாள் ஒக்கவே, தலைநாள்னா முதல் நாள், இடைநாள்னா கடைசி நாள், முதல் நாள் என்ன அன்பு வச்சோமோ அதே அன்பு கடைசி நாள் வரை இருக்கும் இருக்கணும்

அன்பிற்குரிய இலக்கணத்தெல்லாம் நம்பியார் அவர் தான் சொல்லுவார். அவரை விட அன்பினுடைய வடிவம் யாரும் கிடையாது. அவர் சொல்றதுதான் அதுக்கு இலக்கணம். அப்படி நான் இல்லை என்று சொல்கின்றார். ஒரு குழந்தை பெறுகின்ற காலத்திலே ஒரு ஒரு தாய் அது என்ன பக்கத்து வீட்டு குழந்தை ஒரு டாய் பறக்கிற ஏரோப்ளேன் ஹெலிகாப்டர் அது எனக்கு வேணும்னு சொல்லணும். இது 500 ரூபாய் கொடுத்து அப்ப வாங்கி கொடுப்பாரு. 5 நிமிஷம் வச்சுக்கோ உடச்சுட்டு தூக்கி. அதான் மழை கையிலங்கு பொற்கிண்ணம் என்று ஒரு பொருள். இன்னொன்றுன்னா இதுதான் உண்மையான பொருள். அந்த பொற்கிண்ணத்தினுடைய அருமை தெரியாத காரணத்தினாலே அந்த குழந்தை என்ன பண்ணும், இன்னொரு நேரத்திலே அதைவிடத்தான் இனியதாக நினைக்கின்ற ஒரு பொருளுக்காக அதனை மாற்றிக்கொள்ளவும் துணியும். அம்மா தங்க கிண்ணத்துல குழந்தைக்கு அருமையான நெய் விட்டு கருப்பு சாதம் சுட சுட கலந்து கொடுத்துருக்காங்க. கொடுத்து அது சாப்பிட்டு இருக்க வாசல்ல உட்காந்து அப்படி இருக்கும்போது ஏதாமரி ஒருத்தன் வரான். அவன் என்ன பண்றான், ஒரு எக்லஸ் சாக்லேட் வச்சுட்டு இருக்கான். அந்த சாக்லேட்டை கொடுத்து அந்த கிண்ணத்தை கொடுன்னு கொடுத்துரும். என்ன காரணம்னா அது இயல்பான அறியாமை. அது இயல்பு. இப்ப அதுக்கு வந்து இந்த நேரத்துல நமக்கு சாக்லேட் வேணும் என்ற எண்ணம் இருப்பதனால அந்த உலக பற்றின் காரணமாக இறைவன் அளித்த பேரருளை இழந்து விட்டேன் என்று பொருள். மழை கையிலங்கு பொற்கிண்ணம் என்றலால் அரிய என்றுனை கருதுகின்றேன். ஒரு மழை என்றால் மழவு, அத குழந்தை தான் பல பலா பலவு என்பதை போல மழை மழா மழவு என்று வரும். வானுந்து மாமதி வேண்டி அழும் மழை போலும் மழை மழை போலும் குழந்தையை போலும். மழை கை என்றால் குழந்தையினுடைய கை. மழை கை இலங்கு அதிலே விளங்குகின்ற பொற்கிண்ணம் என்று அலால் என்று அலால் என்பதை என அலால் என்று திரித்துக் கொள்ள வேண்டும். திருத்திக் கொள்ளக்கூடாது, திரித்துக் கொள்ள வேண்டும். என என்றால் இதை போல என்ற ஊம உருவு. என்றலால் என்பது என அலால் என்பது பொருள். குழந்தை கையிலே விளங்குகின்ற பொற்கிண்ணத்தை போல உன்னை நான் எளியவனாக கருதினேன், அரியவனாக கருதவில்லை. என்ன பொருள், தன் கையிலே இருக்கின்ற பொற்கிண்ணத்தை ஒரு குழந்தை அரியதாக கருதுதலை கைவிட்டு எளிதாக கருதும். எளிதாக கருதல் என்பது என்னென்றால் ஏனைய பொருளுக்கு ஒப்ப கருதல் தான் எளிதாக கருதல். இதுவும் மற்ற பொருளை போலதான் என்று கருதுதான் எளிதாக கருதல். அப்ப இறைவனையும் ஏனைய பொருளை போல இந்த பஸ் போனா இன்னொரு பஸ் ஏறிக்கலாம் நினைக்கிற மாதிரி அதுக்கப்புறம் பஸ்ஸே வராது. அப்ப பெருமானுடைய அருள், பெருமான் வந்து கூப்பிடுறாரு, கூப்பிடும் போது அப்புறம் பாத்தீங்கன்னு சொல்லக்கூடாது. அப்ப அது எளியனாக கருதல் என்று பார்க்கின்றோம். பெருமானை எளியனாக கருதவே கூடாது. அவன் அறியவன், அவன் தன்னுடைய கருணையினாலே எளிவருகின்றான் என்று சொல்லும் போது அவனுடைய அருமையை மறக்காது இருக்க வேண்டும். அதனாலதான் வந்து கீதாஞ்சலி 2வது பாடலையே பெருமானே எவ்வளவும் அறிய உன்னை நான் என்னுடைய நண்பனாக கருதி ஏமாந்து விட்டேன் என்று சொல்றார். பெருமான் வந்து பெரிய செய்கின்ற கருணையை கண்டு அவன் நமக்கு நட்பு செய்பவன், நம்முடைய அன்பை அவன் எதிர்பார்க்கின்றான் என்று அவனை எளியராக கருதி ஏமாந்து விட்டேன். அதுதான் அவன் நம்பியாதவர்கள் சொல்றார். பல இடங்கள்ல சொல்றார், இன்ன தன்மையின் என்றியுண்ணா எம்மானை எளிவந்த பிரானே. எளிவந்த எளிவந்தவனாக இருந்தால் அவன் பிரான், எளிவந்த பிரான். எளிவந்த எளிவந்திருந்தாலும் அவன் தலைவன் தான், தலைவன் தான் எளிவருகின்றான். அவனுடைய தலைமை குறையாது, தலைமை பண்பு குறையாது. ஆகவே ஒரு குழந்தை தன் கையிலே இருக்கின்ற பொற்கிண்ணத்தை பெறுகின்ற காலத்திலே மதிப்போடு கொண்டு பிறகு ஏனைய பொருளுக்கு ஒப்ப நினைத்து அதனை பிரிதொரு நிறத்திலே தான் விரும்புகின்ற ஒரு மட்டமான பொருளுக்காக, கீழான ஒரு பொருளுக்காக இந்த பொற்கிண்ணத்தை இழக்கவும் துணியும். அந்த அளவுக்கு அந்த ஊமை போகும், அது இழக்கவும் துணியும். ஒரு சாக்லேட்டுக்காக தங்க டம்ளரை கொடுத்துடவும் செய்யும். அது அதே போல இந்திரிய சுகத்திற்காக இறை இன்பத்தை இழக்கவும் கூடும் உலகினர்கள் என்று பார்க்கிற வாசனாமலத்தினால அந்த தீங்கினை நான் செய்துவிட்டேன். மழை கையிலங்கு பொற் கிண்ணம் என்றலால் அரிய என்று உனை கருதுகின்றேன். இது எனக்கு இயல்பு என்பதனால கருதிற்றிலேன் என்று இறந்த காலத்திலே சொல்லாமல் கருதுகின்றேன் என்று நிகழ்காலத்தில் சொன்னார். இப்படி நான் இருக்கின்றேன், பெருமானே இந்த குணம் என்னை விட்டு இன்னும் செல்லவில்லை. உன்னை இழந்த பிறகும் உன்னை நான் அரியவனாக கருதவில்லை. உன்னை இழந்து நிற்கின்ற இந்த நிலையிலும் உன்னை நான் எளியவனாகவே கருதுகின்றேன். எப்படி கருதுகின்றேன்னா மந்திரத்துல மாங்கா விழு நினைப்பதை போல நீ உன் கருணையினாலே மீண்டும் என்னை ஆட்கொள்வாய் என்று நான் ஆசைப்படுகின்றேன். ஆகவே என்ன இப்பயும் நான் உன்னை எளியனாக தான் கருதுகின்றேன், அரியவனாக கருது. மழை கையிலங்கு பொட்டலால் அரிய என்றுனை கருதுகின்றேன் என்று இறந்த கால நிகழ்காலத்தில் சொல்வது என்னுடைய இயல்பு. இது அவ்வளவு மட்டமான கருதுகின்றேன். மெய்யிலங்கு வெண்ணிற்று மேனியாய். மெய் என்பது பெருமானுடைய திருமேனி என்று கொண்டு சிவந்த திருமேனியிலே அழகான வெண்ணீரை விளங்குகின்ற மேனியா என்று சொல்லலாம். மெய் என்பது மெய்மை தன்மை, பெருமானுடைய மெய்மை தன்மை பொருந்தி விளங்குகின்ற வெண்ணீர். பெருமான் அணிந்திருக்கின்ற வெண்ணீர் அவனே சாஸ்வதமான பொருள் என்பதை காட்டும். அவருடைய மெய்மை விளங்குகின்ற திருவெண் பராவணம் ஆவது நீர் வான்கெட்டு மாறுதம் வாய்ந்த நீர் மண்கடி தான் கெட்டலின்றி சளிப்பறியா தன்மையன் என்ற அந்த தன்மை உலகமெல்லாம் அழிந்த பிறகும் எஞ்சியிருக்கின்ற சேடப்பொருள் என்ற தன்மையை காட்டுவதுதான் திருவெண்ணீர். அதனை காட்டுவதற்காக தான் பெருமான் திருவெண்ணீற்றை அணிந்திருக்கின்றார். திருவெண்ணீரை இறைவன் அணிந்திருக்கும் திருவெண்ணீர் என்பது நாம் அணிந்திருக்கின்ற வெண்ணீர் போன்றது இல்ல, அது பராவணமாக அவருடைய திருவுருளே அந்த திருநீராக அங்கு இருக்கின்றது. அவருடைய பெருமையே அந்த நல்ல விபூதியின் பேர். விபூதி என்ற சொல்லுக்கு பெருமை என்பது பொருள். பெருமானுக்குதான் அது விபூதி, பெருமானுடைய பெருமை அதை காட்டுவது விபூதி. பெருமானே எல்லையில்லாதவன், நீரில்லாதவன், எல்லோருக்கும் முன்னானவன், எல்லோருக்கும் பின்னானவன் என்ற ஆதியும் அந்தமுமாய அரும்பெருஞ்சோதி என்ற அவருடைய அழிவில்லாத தன்மை, பிறவாத இரவாத பெருங்குணம் அதை

0: காட்டுவதுதான் திருநீறு என்று பார்க்கின்றோம். ஆகவே அது அவனுக்கு விபூதி, அவனுக்கு மகிமை, அவனுடைய பெருமை. விபூதி என்றால் மகிமை. மெய்யிலங்கு உன்னுடைய மெய்மை தன்மை விளங்குகின்ற திரு வெண்ணீற்றினை மேனிலே அணிந்திருக்கின்ற பெருமானே, மெய்யிலங்கு வெண்ணீற்று மேனியாய். அந்த வெண்ணீற்று கோலத்தோடு, ஆசிரியர் கோலத்தோடு பெருமான் எழுந்துவிடும் போது அவனுடைய மெய்மை தன்மை தெற்றென விளங்கும். அவன் வாய் திறந்து சொல்ல வேண்டியதே இல்லை. பெருமான் அந்த நீரணிந்த தோளோடு வந்தாலே துண்ட துறையான் மறையான் பெருந்துறையான் உன்ன தொண்ட புரிநூலான் கோலமா உறுதியான் கண்டங்கரியான் செம்மேனியான் வெண்ணீற்றான் என்ற அந்த திருக்கோலமே அவருடைய திருவுருளை நமக்கு பூரணமாக கொடுத்துவிடும். கண்ணால் கண்டாலே ஞானம். மெய்யிலங்குவன் நீற்று மேனியாய் மெய்மை அன்பர் உன் மெய்மை மேவினார். சென்ற பாடலில் சொன்னதைப் போலவே மெய்யான அன்பே வடிவமாக இருக்கின்ற அந்த மெய்யன்பர்கள் உன்னுடைய மெய்மையான சிவத்தன்மையை பொருந்தினார்கள். மீண்டு வாராத நிலையிலே பொருந்தினார். அதற்கு மாறாக நான் பின்தங்கி இருக்கின்றேன். அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், பொய் இலங்குகின்றேன், பொய் இலங்கு எனை, பொய் விளங்குகின்ற என்னை. பொய் என்பது உடற்பற்று, உலகப்பற்று, மெய்மைக்கு மாறானது. மெய் என்பது மெய்யன்பு. உடற்பற்றும் உலகப்பற்று இல்லாதவர்கள். உலகப்பற்று என்பது எனது என்ற பற்று, புறப்பற்று. உடற்பற்று என்பது யான் என்ற பற்று, அகப்பற்று. உடம்பினையே நாம கருதுகின்ற வழியிலும் அது அகப்பற்றாக யான் எனது என்ற பற்றுக்கள், அதான் பொய். அந்த பொய் விளங்குகின்ற எண்ணெய் நீ புகுத விட்டு இந்த உலகிலே மீண்டும் புகவிட்டு மீண்டும் என்ற சொல்லி வரவழைத்துக் கொள்ள வேண்டும். போவதோ சொலாய் பொருத்தமாவதே. பெருமானே நீ ஆண்ட பிறகும் என்னை உலகிலே புகுத விட்டு போவது பொருத்தமோ சொலாய். போவதோ என்று ஒரு ஓகாரம் இருக்கு, சொல்லாய் பொருத்தம் ஆவதே என்று ஒரு ஏகாரம் இருக்கு. ஆ ஏ ஓ என்ற மூன்று உயிர்களும் வினா பொருளை தரும். அதுவா, அதுவே, அது ஓ என்று சொன்னால் அதுதானா என்பது பொருள். அதுவா என்றாலும் அதுதானா, அதுவே என்று கேட்டாலும் அதுதானா, அது ஓ என்று கேட்டாலும் அதுதானா என்று ஒரு கேள்விக்குறி வினா பொருளை தருகின்றது. பொருத்தமோ என்று ஒரு வினா, போவதோ என்று ஒரு வினா, பொருத்தம் ஆவதே என்று ஒரு வினா. ரெண்டு வினா இருப்பதனால ரெண்டா பிரிச்சு பொருள் கொள்ளலாம். பெருமானே நீ என்னை ஆட்கொண்ட பிறகும் உலகிலே என்னை புகுத விடுதல், புகுத விட்டு போவதோ, புகுத விட்டு போகலாம். ஆட்கொண்ட பிறகு என்ன ஒருவனை வந்து நாம் என்ன பண்றோம், சாக்கடையில இருந்து தூக்கி விடுறோம். தூக்கி விட்டுட்டு திரும்பவும் சாக்கடையில விடுறத பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி பாத்துக்கிட்டு இருக்கலாமா? அப்புறம் அதுக்காக தூக்கி விட்டுருக்கணும். அவன் சாக்கடையில இருந்து ஒருவனை தூக்கி விட்டுட்டோம்னு சொன்னா அவன் மீண்டும் சாக்கடையில் விழாதவண்ணம் அவனை சேஃபான ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சிடணும். அதே போல சாக்கடை உலகையிலா என்ற சாக்கடையிலிருந்து நீ தூக்கினாய், ஆனால் இப்போது நான் மீண்டும் அதிலே விடுவதை வாழா பார்த்துக் கொண்டிருக்கின்றாய். இவ்வாறு செய்யலாமா? ஆகவே புகுத விட்டு நீ போவதோ என்று சொன்னால் நீ உன்னுடைய திருவடிக்கு உரியவனாக என்னை ஆட்கொண்ட பிறகு நான் திரும்பவும் உலகிலா என்ற சாக்கடையிலே விடுவதற்கு என்னை நீ வந்து வாழா பார்த்துக் கொண்டிருக்கலாமா? புகுத விட்டு நீ பாட்டுக்க உன் வேலையை பார்த்துக்கிட்டு போகலாமா? நீ சிவபுரத்திற்கு மீண்டும் எழுந்துள்ளலாமா? போவதோ பொருத்தமாவதே சொல்றார். இது உன்னுடைய மாறா கருணைக்கு பொருத்தமாவதே. அரகுவி ஆட்கொண்டருடைய அந்த தன்னிகர் இல்லாத கருணைக்கு இது வந்து பொருத்தமாவதே, பொருத்தமாகுமா? நீ செய்கின்ற செயல் இந்த மாறா கருணை இல்லாதவர்களுக்கும் அது போகாது. பொதுவாக உலகிலே இருக்கின்ற கருணை எல்லாம் வற்றுகின்ற கருணை தான். அந்த வற்றுகின்ற கருணை கொண்ட உலகிலே இருக்கின்றவர்களும் கூட ஒருவனுக்கு சாப்பாடு போடும்போது பசியடங்க சாப்பாடு போடுவான். ஒருவனுக்கு ஒரு நன்மை செய்யும் போது அவன் மீண்டும் அந்த நன்மையை இழக்காத வகையில் நன்மை செய்வார்கள் என்று பார்க்கின்றோம். ஆகவே என்னை இந்த உலகிலே மீண்டும் புகவிட்டு நீ போகலாம் என்று ஒரு பொருள். இவ்வாறு நீ செய்வது உன்னுடைய மாறாத கருணை அறிகூவி அட்கொண்ட கருணைக்கு பொருத்தம் தானா என்று இரண்டாக பிரித்து, அல்லது ஓ ஏ ரெண்டுமே ஒரே வினாதான், அது உணர்ச்சியினால அப்படி சொல்றார். ஆகவே என்னை இந்த உலகில் இதை புகுத விட்டு நீ போவது பொருத்தம் தானா என்று ரெண்டையும் சேர்த்தும் பொருள் கொள்ளலாம். சொல்லாய் நீ இதை சொல்ல வேண்டும் என்று பெருமானை நெருக்குதல். பெருமானே எனக்கு நீ பதில் சொல்லு, இப்படி பண்ணலாமா நீ என்று நான் பாட்டுக்கே பேசிட்டே இருக்கேன். உண்மைத்தானே குணகாந்தன் தழுவி வாய் திறந்து ஒன்று பேச மாட்டேன் என்கிறீர். உண்மைத்தானே, உண்மை என்று இப்படிதான் பேசிட்டு இருக்கேன். பதில் வாய் திறந்து பதில் சொல்லும். பற்றும் தாரி ஓடி போகி அதுபோல சொல்லாய் என்று பெருமானி நீ சொல்ல வேண்டும். பொருத்தமின்மையேன் பொய்மை உண்மையேன் போத என்றனை புரிந்து நோக்கவும் வருத்தம் இன்மையேன் வஞ்சம் உண்மையேன் மாண்டிலேன் மலர்க்கமல பாதனே அறத்தமேனியாய் அருள் செய் அன்பரும் நீயும் அங்கெழுந்தருளி இங்கு என இருத்தினாய் உறையோ என் எம்பிரான் நம்பனேன் வினைக்கு இறுதே இல்லையே பொருத்தம் இன்மையே. இப்போது பெருமானை பார்த்து, பெருமானே நீ செய்வது சரிதானா? பொருத்தம்னா சரி, நீ செய் சரிதான கேட்ட உன்னையே வருந்துகின்றார். பெருமானை குற்றம் சொல்லலாமா? தான் உண்மையான அன்பு என்பது. அதாவது நம்ம சண்டை போடலாம், சண்டை போட்ட உடனே சரண்டர் ஆயிடணும், அதான் அன்புடையவர்கள். சண்டை போடுறதே தப்பு கிடையாது, சண்டை போட்ட அடுத்த நொடி சரண்டர் ஆயிடணும். சண்டை போட்டுட்டு அவங்க சரண்டர் ஆகணும்னு நினைக்கக்கூடாது. அப்ப நம்ம கிட்ட அன்பு இல்லைன்னு அர்த்தம். சரண்டர் ஆகணும்ட்டு தான் அதிகமா அன்பு இருக்குன்னு அர்த்தம். அப்ப நம்ம கிட்ட அன்பு இருந்ததுன்னா சண்டை போட்ட உடனேயே சண்டை போட்டது தப்பு அப்படின்னு கேட்கணும். இப்ப பொருத்தம் எனக்கிட்ட தான் இல்ல, தவறி போய் உங்ககிட்ட இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல அடுத்த பொருத்தம் இன்மையே. உன் கருணைக்கு இது பொருந்துமா என்று நான் உன்னை கேட்டது தப்பு. என்ன காரணம்? என்னுடைய தகுதியின்மையை மீறி நீ கருணை செய்திருக்கிறாய். உன் கருணைக்கு பொருத்தம் இல்லாதவன் நானே அன்றி நீ இல்ல. உங்ககிட்ட ஒரு குற்றமும் இல்ல. குற்றம் எல்லாம் யார்கிட்ட இருக்க? என்னிடம் இருக்கின்றது. ஆகவே பொருத்தம் இன்மையன் நான் தான். பொருத்தம் இல்லாதவன் நீ இல்ல. நீ வந்து எல்லா உயிர்களுக்கும் உன் கருணையினாலே பொருந்துகின்ற பெருமான். கருணை உன்னிடத்தில் இருக்கின்றது. கருணையினால்தான் நீ தலைவன். அந்த தலைமை பண்பு, தலைமை பண்போடு கருணை பண்பு நூற்றுக்கு நூறு முற்றும் பொருந்தி இருக்கின்றது. ஆனால் அடிமை பண்போடு பொருந்த வேண்டியிருக்கின்ற செய்நன்றி அறிதல் என்ற பண்பு என்னிடம் பொருந்தவில்லை. ஆகவே பொருத்தமின்மை என்னிடம் இருக்கின்றது. உயிர் என்றைக்குமே இறைவனுக்கு அடிமை. அந்த அடிமை பண்போடு பொருந்துவது என்ன? செய்நன்றி அறிதல். அந்த செய்நன்றி அறிதல் என்ற அந்த குணம், அந்த குணம் என்னிடம் இல்லை. நாய்வையின் உள்ள குணமும் இல்லேன். அந்த ஆகவே நான் தான் அடியனாவதற்கு பொருத்தம் இல்லாதவன். தலைவனாவதற்கு நீ பொருத்தம் உள்ளவன். உலக உயிர்கள் அனைத்திற்கும் தலைவனாக இருப்பதற்கு நீ சரியானவன். ஆனால் உனக்கு அடிமையாக இருப்பதற்கு எனக்கு தகுதி கிடையாது. ஆகவே பொருத்தம் இன்மை ஏன்? ஏன் அந்த பொருத்தம் ஏன் இல்லை? ஏன் எனில் அப்படின்னு சொல்லாற்றலால வரும் சொல்லச்சோம். ஏனெனில் பொய்மை உண்மை ஏன்? பொய்மை என்பது பற்று. உலக பற்று, உடல் பற்று, யான் என்னது என்ற இந்த அகப்புற பற்றுகள் என்னிடம் உண்டு. உண்மை என்றால் இருக்கின்றது. ஆகவே பொய்மை உண்மை ஏன் என்றால் அகப்புற பற்றுக்களாகின்ற பொய் என்பது என்னிடத்தில் இருக்கின்றது. இந்த பொய்யிலிருந்து நான் விடுபட்டால்தான் திருவருளுக்கு நான் பொருந்துவேன். பெருமானுடைய திருவருளோடு ஒருவன் பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அகப்புற பற்றுகளிலிருந்து நீங்க வேண்டும். அகப்புற பற்றுக்களாகின்ற பொய்யினிடம் இருப்பதனால உன் திருவருளுக்கு நான் பொருத்தமற்றவன், தகுதியற்றவன். பொருத்தம் என்னிடம் இல்லை. அதற்கு காரணம் பொய்மை உண்மையே. இருப்பினும், இருந்தாலும், எனினும் அப்படிங்கறது அடுத்த சொல்லச்சோம். போத என்றனே புரிந்து நோக்கவும். இவனிடம் இந்த பற்றுக்கள் உண்டு, இவனுடைய கருணைக்கு தகுதி இல்லாதவன் என்று அறிந்தே கூட அந்த தகுதியின்மையை கருதாது நீ எனக்கு அருள் செய்தாய். எவ்வாறு அருள் செய்தாய் என்று சொன்னால் வண்ண பணித்தென்னை வா என்ற வான்கருணை. நீ என்னை அழகாக வந்து என் கூட வா என்று அழைத்துக் கொண்டு சென்றாய். போத என்றால் உடன் வருக என்பது பொருள். போதுக என்பதுதான் போத என்றாயிருக்கு. போதுக, கோ வித் மீ என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். தமிழிலும் உடன் போதுக என்று சொன்னால் உடன் வருக என்பது பொருள். என்னுடன் வா என்று அன்போடு நீ என்னை அழைத்துச் சென்றாய். போத என்று என்னை என்னிடத்திலே புரிந்து என்றால் அன்பு, அன்பு கொண்டு நோக்கி புரிதல், அன்பு கொண்டு நோக்குதல், புரிந்து நோக்கவும், அன்பு கொண்டு நோக்கவும். வருத்தமின்மையேன், உன்னோடு நான் வர வேண்டும் என்று நீ என்னை அழைத்தாலும் கூட நான் அல்லவா வர வேண்டும். நான் என்ன பண்றேன்? முரண்டு பிடிக்கிறேன். வரமாட்டேன் என்று முரண்டு பிடிக்கின்றேன். வருத்தம் என்றால் முயற்சி. வருத்தம் இன்மையேன், உன்னோடு சேர்ந்து வருவதற்கு எந்த முயற்சியும் செய்யாதவன். பெருமான் வான்னு சொல்லிட்டார். நாயினேனை தலைமலி தில்லையுள் கோலமார்த்தர் பொதுவில் வருக என்று சொல்லிவிட்டார். ஆனால் அந்த தில்லையை அடைவதற்கு நான் பெரிதாக ஒன்றும் முயற்சி செய்யவில்லை என்று பொருள் கொள்ளலாம். போத என்றனை புரிந்து நோக்கவும். வருத்தம் இன்மையேன், வருத்தம் என்றால் முயற்சி. வருத்தம் இன்மையேன், என்ன காரணத்தால வருத்தம் இன்மையேன்? வஞ்சம் உண்மையேன், ஏனெனில் அப்படிங்கிற சொல்லச்சோம். ஒன்னு ஒன்றுக்கும் காரணம் சொல்றார். வஞ்சம் என்பது வேறொரு எண்ணம். பெருமான் வந்து கூப்பிடுறாரு கூட வான்னு, வேறொரு எண்ணம் இருக்கின்றது. இங்கு தூக்க வேண்டிய இன்பத்தை தூய்த்து விட்டு நாளைக்கு செல்வோமே. வஞ்சம் என்பது வேறொரு எண்ணம். ஒருவர் வந்து நம்மிடம் ஒரு ஒரு காரியம் சொல்றாரு, அதை செய்வதை போல் தலையாட்டுறோம், ஆனால் தாழ்த்தி செய்கின்றோம். அதுதான் வஞ்சம். உடனே செய்வதில்லை. என்ன காரணம்? இதை முடிச்சுட்டு அதை செய்வோம். வேறொரு எண்ணம், அதான் வஞ்சனை என்பது. வேறொரு எண்ணம். பெருமானை தவிர வேற எந்த ஒரு எண்ணம் வந்தாலும் அது அடையாளை குறித்த வரையிலும் வஞ்சனை தான். வஞ்சம் உண்மையே. அந்த வஞ்சம் உண்மைக்கு என்ன காரணம்? உன்னை அறிய என்று கருதுகின்றேன். அதான் வஞ்சம் உண்மைக்கு காரணம். பெருமான் சொல்வதை பிறகு செய்து கொள்ளலாம் என்று கருதுவதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், அதுக்கு காரணம் வந்து பெருமானுடைய அருமையை கருதாது, அவனை ஏனைய பொருளோடு ஒப்பக்கிறது, இளையவனாக கருதுகின்ற அறியாமை என்று பார்க்கின்றோம். வருத்தம் இன்மையேன், ஏனெனில் வஞ்சம் உண்மையேன். பெருமானே, இந்த வஞ்சம் உண்மையாகிய நான், வஞ்சம் உள்ளவனாகிய யான் அதன் காரணமாக மாண்டிலேன். உயிர் விட்டிருக்க வேண்டும். அந்த வஞ்சம் உண்மையை அறிந்த நேரத்திலே உயிர் பிரிந்திருக்க வேண்டும். அவ்வாறு பிரியவில்லை. என்ன காரணம்? அன்பு இன்மையேன், மெய்யன்பு இன்மையேன். எல்லாவற்றுக்கும் அடிப்படை மெய்யன்பு இல்லை. வஞ்சம் உண்மையேன், வஞ்சம் உண்மையை அறிந்த உன்னுடைய வீக்னஸ் உனக்கு தெரியுதேயா அப்படின்னு சொன்னா, வஞ்சம் உண்மையை அறிந்தும் கூட நான் அன்பில்லாத காரணத்தினாலே மாண்டிலேன் பெருமானே என்று தன்னை ரொம்ப புலம்புகின்றான். மாண்டிலேன் மலர் கமல பாதனே, கமல மலர் பாதனே என்று வர வேண்டியது மலர் கமல பாதனே என்று வருகின்றது. அது வந்து மோனை நோக்கி வருகின்றது. கமல மலர், கமலத்தினுடைய மலர். கமலம் என்பது ஒரு செடிதான். அதனுடைய மலர் என்பது ஆறாம் வெற்றுமை தொகை. அது மலர் கமலம் என்று இருப்பதனால அது முன்பின்னாக தொக்க ஆறாம் வெற்றுமை தொகைன்னு சொல்வார். முன்பின்னாக தொக்க ஆறாம் வெற்றுமை தொகை. கமலம் என்பது ஒரு பிளான்ட், லோட்டஸ் என்பது ஒரு செடி, மலர் என்பது அதனுடைய மலர். அப்ப கமலம் என்ற செடியினுடைய மலர், அந்த மலரை ஒத்த திருவடியை கொண்டவனது ஓமை தொகை என்று பார்க்கின்றோம். அப்ப மலர் கமலம் என்பது முன்பின்னாக தொக்க ஆறாம் வெற்றுமை தொகை. மலர்கமல பாதன் என்பது முன்பின்னா தொக்க ஆறாம் வெற்றுமை தொகை, புறத்து பிறந்த ஓமை தொகை. கமலம், கமல மலர் போன்ற திருவடிகளை கொண்ட பெருமானி மாண்டிலேன் மலர் கமல பாதனே. அறத்த மேனியாய், சிவந்த மேனி கொண்டவனே. அறத்தம் என்பது சிவப்பு, ஒரே சொல்லுது அறத்தம் சிவப்பு. அறத்த மேனியாய் அருள் செய் அன்பரும் நீயும் அங்கெழுந்தருளி. அருள் செய் அன்பரும் என்றால் நீ அருள் செய்கின்ற அன்பர். இதான் வந்து இது ஒரு அருள் செய் அன்பர் என்பது வினைத்தொகை. பெருமான் அவர்கள் மீது தொடர்ந்து அருள் செய்து கொண்டே இருக்கிறார். ஆனால் இது அந்த செய்யப்படும் பொருள் மேல் வினைத்தொகை வந்திருக்கின்றது. இப்ப ஊறுகாய்னா காயே ஊறுகின்றது. அருள் செய் அன்பர்னா அன்பர்களே அருள் செய்கின்றார்களா? அன்பர்கள் நமக்கு அருள் செய்வார்கள், ஆனா அதை இங்க சொல்லல. பெருமான் அவர்கள் மீது அருள் செய்கின்றான்னு வருது. பெருமான் அவர்கள் மீது அருள் செய்கின்றான். அப்ப அவர்கள் வந்து பெருமான அருளுக்கு செய்யப்படும் பொருள். அவர்கள் பெருமான அருளை பெறுகின்றார்கள், ஆப்ஜெக்ட். அப்ப ஒரு வந்து சப்ஜெக்ட் மேலதான் பொதுவாக வினைத்தொகை வரும். இது ஒரு சிறப்பு. அதாவது எல்லா இலக்கணங்களையும் நமக்கு திருவாசகமும் திருக்கோவையுமே கொடுத்துரும். அப்ப அருள் செய் அன்பர் என்று சொன்னால் பெருமானுடைய அருளுக்கு எப்பொழுதும் பாத்திரமாகின்ற அன்பர் என்பதனால இது செய்யப்படும் பொருள் மேல் வந்த வினைத்தொகை. பெருமானுடைய அருளுக்கு அவர்கள் எப்பொழுதும் பாத்திரமாகிறார். ஒரு நொடி கூட பெருமானுடைய அருள் அவர்களை விட்டு பிரிவதில்லை. பெருமானுடைய அருள் என்பது ஒரு ஒளி என்று சொன்னால் அந்த ஒளியிலேயே குளிக்கின்ற ஒரு பொருள். பாஸ்கிங் எவர் இன் தி சன்ஷைன் சொல்லுவாங்க. ஒரு பொருள் வந்து எப்போதுமே வெயில்ல இருக்கும். சூரியன் மறையவே மறையாது. சூரியன் மறையுதுன்னா அந்த சூரியன் எங்க இருக்குமோ அந்த நேரத்தில் அந்த இடத்துல அது இருக்கும். எப்பொழுதுமே ஒளியிலே இருக்கின்ற பொருள், எப்பொழுதுமே நீரிலே கிடைக்கின்ற ஒரு பொருள், எப்பொழுதுமே தேனிலே உருகின்ற ஒரு கனி, எப்பொழுதுமே திருவிழிலே தோன்றிருக்கின்ற ஒரு அடியார். அதான் அருள் செய். அவர்கள் திருவிழிக்கு வெளியிலே என்றைக்குமே செல்ல மாட்டார்கள். அப்பதான் அருள் செய் அன்பரும் நீயும், அந்த அன்பர்களோடு நீயும் இரண்டு பேருமா சேர்ந்து கொண்டு அங்கு எழுந்தருளி. அங்கு என்பது சிவலோகம், நான் வர முடியாத தொலைவிலே இருக்கின்ற இடம், சேமை சுட்டு. அங்கு எழுந்தருளி இங்கு என இருத்தினாய். அருள் செய் அன்பரும் நீயும் அங்கு எழுந்தருளி இங்கனை இருத்தினாய். இங்கு என்பது உலகத்திலே, உலகம் என்பது உடம்பு தான், உடம்பினால் தான் உலகத்தினோடு நமக்கு தொடர்பு. ஆகவே இந்த உடம்பிற்குள்ளே இருத்தினா என்பது நேர்மையான பொருள். பெருமானே, அந்த அன்பர்களை எல்லாம் உன் திருவடியிலே இணைத்துக் கொண்டு நீ மட்டும் என்னை இந்த உடலாகின்ற சிறையிலே வாழ்ந்துகிட என்று சொல்லி இருத்தினாய். இங்கு இருத்தினாய் முறையோ பெருமானே, நின் கருணைக்கு இது சரிதானா பொருத்தமா என்று மீண்டும் பொருத்தமின்மையே என்று தன்னுடைய தகுதியின்மையை சொன்னாலும் கூட மீண்டும் என்ன தான் படுகின்ற துன்பம் தாங்காமல் பெருமானே உன் கருணைக்கு இது சரிதானா மாறி மாறி சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்ப இருத்தினாய் முறையோ என் எம்பிரான், உலகமெல்லாம் எம்பிரான் என்று பொட்டுகின்ற எனக்கு தலைவனே என்று உரிமையினாலே என் எம்பிரான் பொருத்தம் இருத்தினாய் முறையோ என் எம்பிரான் வம்பனேன் வினைக்கு இறுதி இல்லையே. வம்பனேன் என்றால் புதிய அடையவன் என்று ஒரு பொருள். வம்பனேன் வீணானவன், வலிய நெஞ்சம் கொண்டு வீணாகி போனவன். வம்பினையே அடிப்படையாக வம்பனேன் வினைக்கு இறுதி இல்லையே, தான் செய்த தீவினைக்கு ஒரு இறுதி இல்லையே என்பதை ஒரு கேள்விக்குறியாக கொள்ளலாம் அல்லது முற்றுப்புள்ளியாக கொள்ளலாம். நான் செய்கின்ற தீவினைக்கு ஒரு எல்லையே இல்லை. எல்லையில்லாத தீவினை செய்து கொண்டே இருப்பதனால்தான் பெருமானுடைய திருவுருள் அவனை மீறியும் நம்மை வந்து அடைய மாட்டேன்கின்றது. வினையின் போலுடையார் பிறரார் என்பதனால பெருமானே என் வினைக்கு இறுதியே கிடையாதா? அவ்வளவு பிரசாது உன் கருணையினாலே அபலீகரம் செய்யப்பட முடியாத அளவிற்கு நான் வினை செய்திருக்கிறேனா? அப்படி எல்லையில்லாத வினையா நான் தீவினையா நான் செய்திருக்கிறேன் என்று கேள்வியாக முறையோ என்று கேட்பதனால அதை தொடர்ந்து இப்படி கேட்பதாகவும் கொள்ளலாம். நீ இவ்வாறு செய்வது முறைதானா என்று கேட்பதனால பெருமானே உன் கருணைக்கு வந்து கருணையினால் தீர்க்கப்படாத ஒரு தீவினையே நான் செய்திருக்கின்றேனா? அவர்கள் ஐவரே வலியர் சால என்று ஒரு கேள்வியாக கேட்கின்றார் பெருமான். பெருமானே உன்னுடைய திருவுருளை நான் துய்க்க முடியாத வண்ணம் பஞ்சேந்திரிய சேட்டையானது நிகழ்கின்றது. ஐவர்களும் என்னை வந்து துன்புறுத்துகிறார்கள். நீ பெரியவனா அவர்கள் பெரியவர்களா என்று அப்புறம் கேட்கிறார். அவர்களே வலியர் சால கேள்வி இது. அவர்களோ சால வலியர்கள், உன்னை விட அவங்களுக்கு தான் சக்தி அதிகமா? உன்னை விட அவர்களே பெரியவர்கள் சொன்னா நான் அழியலாம். அவர்களை விட நீ பெரியவன் சொன்ன நீ என்னை காக்கவன் என்று சொல்வதனால இப்ப இங்கு கேட்பதும் வம்பனேன் வினைக்கு இறுதி இல்லையே என்று கேள்விக்குறியாகவும் கேட்கலாம். பெருமானே நான் செய்திருக்கின்ற தீவினைக்கு இறுதி இல்லையா என்று கேட்கின்றான். ஏன்னா அப்படி கருதியதும் உண்டு. நான் அவ்வளவு மூட்டை மூட்டையா பாவம் செஞ்சிருக்கேன், பெருமானுக்கே சிரமம் அந்த பாவத்தை எல்லாம் தீர்த்துள்ளுவது என்று நினைப்பது உண்டு. பெருமானுக்கு சிரமம் என்று நினைப்பதனால பெருமானுடைய கடவுள் தன்மையை அறியவில்லை என்பது பொருள் இல்ல, அன்பினாலே நினைக்கிறார். பெருமான் பசித்திருப்பார், அன்பினால ஓடிவிடார். கண்ணப்பர் பெருமான ராத்திரியில கரடி புலி எல்லாம் கீரிடும் என்று அன்பினாலே உறங்காது கண்பிடித்து காவல் காக்கின்றார். வில்லிலே பூட்டிய அம்போடு நின்று காவல் காக்கின்றார் என்று பார்க்கின்றோம். அதுபோல திற்கின்ற வாரியன் பிழையை என் சீரருள் என்கொள் என்று வெற்கின்ற என்னை விடுதுகின்றாய். என்னுடைய தீவினையை உன் திருவுருள் எவ்வாறு தீர்க்குமோ, ரொம்ப சிரமப்படுமே என்று சொல்லி நான் வந்து வெற்கின்றேன். ஆற்றாமையினால் வைக்கின்றேன். எவ்வளவு பெருமானுக்கு கஷ்டம் கொடுக்கணும் நம்ம, என்ன நல்ல புத்தி வேணும்னு சாமியிட கேட்காதரா, அவரை சிரமப்படுத்தாத என்று சொல்வதை போல உனக்கு இந்த ஜென்மால நல்ல புத்தி வருமா? ஏன் நடராஜாக்கு சிரமமான காரியத்தை எல்லாம் கொடுக்குறேன் இந்த சொல்றார். திருக்கின்ற வாரி என் பிழையை என் சீரருள் என்கொள் எவ்வாறு தீர்க்குமோ அது என்று வேர்க்கின்ற என்னை. அதுபோல இங்கு பெருமாறையன் வம்பனையின் வினைக்கு இறுதி இல்லை கொள்ளோ, நான் அவ்வளவு தீவினை செய்திருக்கின்றேன் போலும் என்று சொல்லலாம். வம்பனையின் வினைக்கு இறுதி இல்லையே. இல்லை நின்கடற்கு அன்பதென்கனே, ஏலம் ஏலும் நல் குழலி பங்கனே, கல்லை மென்கனியாக்கும் விச்சை கொண்டு என்னை நின்கடற்கு அன்பனாக்கினாய். எல்லை இல்லை நின் கருணை எம்பிரான், ஏது கொண்டு நான் ஏது செய்யினும் வல்லையே, எனக்கு இன்னும் முன்கடல் காட்டி மீட்கவும் மறுவில் வானனே. பெருமானே, நான் எவ்வளவு குற்றம் புரிந்தாலும் உன்னால் என்னை காப்பாற்ற முடியும் என்று இந்த பாடல்ல உறுதி விடை சொல்கிறார். உன்னுடைய திருவுருளுக்கு திருவுருளினால் போக்க முடியாத தீவினையை எந்த உயிராலும் செய்ய முடியாது. பெருமானால் ஆட்கொள்ளப்பட முடியாத உயிர் கிடையாது. முக்தி நெறி இறையாத முற்களோடு முயல்கின்றவர்களையும் பெருமான் பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாருமண்ணும் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி ஆட்கொள்வான் என்பதனால பெருமானால் முடியாது இல்லை. பெருமானுடைய கருணையினால் போக்க முடியாத தீவினையை ஒருவராலும் செய்ய முடியாது. அதுதான் சிவநாமாவை பத்தி ஆக்கியா சிருஷ்டியில வந்து நம்ம ஸ்ரீதர ஐயாவால் சொல்லும் போது சிவநாமாவற்ற வந்து ஒரு மன்னிப்பு கேட்கிறார். என்னன்னா, பெரிய பாவத்தை செய்துட்டு அந்த பாவத்தை போக்குவதற்காக உன்னை அழைத்து விட்டேன், ஆனால் பெரும் பசி கொண்ட ஒருவனை வீட்டுக்கு சாப்பிடறதுக்கு அழைக்கிறோம். அழைச்சிட்டு அவனுக்கு வந்து அவன் பசிக்கு ஏற்ற சாப்பாடு நம்மளால சமைச்சு போட முடியல, அது ஒரு குற்றமாயிடும். குண்டோதரனுக்கு சமைச்சு போட முடியல, மீனாட்சி அம்மையினால சமைக்க சமைக்க சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அப்ப ஏன்னா ஒரு குற்றமா போயிடுத்து. ஒருத்தனுக்கு கூட கைலாசத்துல இருந்து வந்த ஒரு ஆளுக்கு சாப்பாடு போட முடியல, மதுரையில மதுரை கல்யாணத்துல மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்த ஒரு ஆளுக்கு சாப்பாடு போட முடியல. சாமி சொன்னார், இன்னும் நாலஞ்சு பேரும் அனுப்புவாய். அது போல சிவநாமாவை அழைக்கிறார், என்னுடைய பாவத்தை போக்க வேண்டும். அது போக்கிடுச்சு. போக்கிட்டு கேக்குது, வேற ஏதாவது பாவம் பண்ணிருந்தா சொல்லு, பசிக்குது எனக்கு, பாவத்தை தின்னுவது. அப்ப என்ன பண்ணாரு சிவநாமாவே, உன்னுடைய பசிக்கு என்னால வந்து தீனி போட முடியாது, அந்த பாவங்களை யாராலும் செய்ய முடியாது. அதாவது சிவனுடைய பெயரை சொல்லி போக்க முடியாத பாவமே இல்லை. எப்படிப்பட்ட பாவத்தை செய்திருந்தாலும் சிவசிவா என்று சொன்னால் அது போயிடும். இதை வந்து நம்முடைய ஒருவன் வந்து அறியாத ஒரு பசுங்கன்றினை கொன்று விட்டான். ஒரு அந்தனன் ஒரு வைக்கல் போற இருட்டில் தள்ளி விட்ட போது அது கீழே ஒரு கன்று மாட்டி இறந்து விட்டது. காலையில தான் தெரியுது அது கோவதை வந்து விட்டதுன்னு சொல்லி என்ன பண்றான் வந்து அதுக்கு பிராயத்தம் கேட்பதற்காக கந்தனூர்ல பெரியவர் இருக்கார் ஹரதத்தர், அவர்கிட்ட போய் கேட்போம், அவர் எல்லாம் அறிந்தவர். ஆகவே அவர்கிட்ட கேட்கும் இதுக்கு என்ன பிராயச்சித்தம் பண்றது என்று கேட்பதை உள்ள போறான். வீட்டுக்குள்ள போகும்போது நிலப்படி இடிச்சது தலையில, நிலப்படி தலையில இடிச்ச உடனே சிவசிவா என்று சொல்லிக்கொண்டே உள்ள போனான். போயிட்டு அவர் சொன்னா, இது மாதிரி தப்பு பண்ணிட்டேன், சரி உன் தப்பு போயிடுச்சு, நீ தப்பு பண்ணிட்டேன்னு வரு, இங்க வருவதற்கு முன்பாக சிவசிவான உன் வாயிலிருந்து வந்துருச்சு, உன் தப்பு இல்லை உனக்கு போயிட்டு அப்படின்ட்டு. அதாவது ஒருவன் உளமாற தான் செய்த குற்றத்திற்கு வந்து இறங்குதலும் இயல்பாக சிவநாமத்தை உரைத்தலும் உண்டு என்று சொன்னா பாவம் தீண்டது. ரெண்டு, ஒருவன் தான் செய்த தவறுக்கு உளமாற வருந்த வேண்டும், அவன் இயல்பாகவே சிவநாம வாயில இருக்க வேண்டும். எப்போதுமே அவனுக்கு வாயில சிவசிவான வரும், சொல்லாமலே வரும். அந்த இயல்பு ஒருவன்ட்ட இருக்கு, அந்த இயல்பு அவன்கிட்ட இருக்கு. அவன் செய்த குற்றத்திற்கு வருந்துகிறான் சொன்னால் அந்த சிவநாமா அவனுடைய குற்றத்தை போக்கிவிடும், சந்தேகமே இல்ல. கங்கையில குளிப்பதனால ஒருவன் பாவம் போகின்றதான்னு கேட்டார்கள். பரமசர் போகுதுன்னு சொன்னார். ஆனா பாவம் போன பிறகும் பலர் அந்த பாவ வாசனையில பாவத்தை தொடர்ந்து செய்கிறார்களே, பாவம் போயிருந்தால் செய்வார்களான்னு கேள்வி கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, கங்கையில குளிக்கும் பொழுது அந்த கங்கையில குளித்தால் இந்த பாவங்களை கங்கை உண்டு விடுமே என்று சொல்லி பாவங்கள்லாம் பயந்து போய் கரையில இருக்கிற மரத்துல ஏறி உட்காந்துக்குமா. அவன் கீழே குளிச்சுட்டு கரை ஏறும் பொழுது தொப்பு தொப்புன்னு அத்தனை பாவமும் தலையிறது இறங்கி மீண்டும் அவன் பாவம் செய்யறான். ஆகவே இந்த பாவத்தை செய்யக்கூடாது என்ற எண்ணத்தோடு ஒருவன் கங்கையை நம்முடைய பாவத்தை போக்கும் என்ற நம்பிக்கையோடு குளித்தான் என்று சொன்னால் பாவம் அழிஞ்சிடும். இப்ப நமக்கு ரெண்டு அடிப்படை, இந்த கங்கையை நம்முடைய பாவத்தை போக்கும் என்பதில் உறுதியான நம்பிக்கையும், இந்த பாவத்தை மீண்டும் செய்யக்கூடாது என்ற எண்ணமும். அந்த இரண்டும் இருந்து ஒருவர் கங்கையில குளித்தாருன்னா அவர்கள் பாவம் வந்து நிச்சயமா நசித்து விடும். அவ்வாறு நசிக்காத பாவம் கிடையாது என்று பார்ப்பதனால, அப்ப பெருமானே நான் எவ்வளவு ஏது கொண்டு நான் எது செய்தாலும் எனக்கு நின் கடல் காட்டி மீட்கவும் நீ வல்லை, உன்னால் முடியும் என்று இங்கு உறுதி சொல்கின்றார். அந்த பாடலை நாளைக்கு நம்ம பார்ப்போம்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: ஓம் சிவாய நமஹ சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை, தலைப்பு பண்ணின் தமிழிசை, பாடல் ஏவி இடர்கடலை பட்டு பாடியவர் தாராசுரம் பாலசுப்ரமணியம் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: குழந்தை கீழ்கோட்டம் திருநாவுக்கரசர் பெருமான் அருளியது திருத்தாண்டன்

மண்மறிந்த மணி வலை தின்தோழர் போலும் மலையறையன் மட

இத்திரவியலுத்தி ஏறவாங்க.

குழந்தை கீழ் கோட்டத்தேயம் புத்தரே தாவி முதல் காவிரி நல் யமுனை கங்கை சரஸ்வதி புத்தாமரை புத்தரணி தென்னிய கோவிலோடில் குமரிமலி தீர்த்தம் தூண்ட குழந்தை

மதில் இளங்கையே கோல் மலங்க வதை கீழிட்டு குறிகொண்ட இன்னிசை கேட்டு உகந்தார் போலும் குழந்தை கீழ்போட்டத்தில்

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சி தம்பளம் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த கொல்லிக்கவான பண்ணிலே அமைந்த 4வது திருப்பதிகம், திரு கச்சூர் அலக்கோவில் பண் வரிசையிலே 41வது திருப்பதிகம், திருச்சி தம்பளம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகநாயனார் திருவாய் மலர்ந்தருளிய 32வது திருப்பதிகம் பிரார்த்தனை 10. இது திருப்பெருந்துறையில் அருளிய இப்பதிகம் சதாமுத்தி என்ற தலைப்பில் அடிகள் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய பதிகம். மோகனமாகிய பண்ணில் விண்ணப்பம் செய்யப்படுகிறது. திருச்சிற்றம்பலம்

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
2: சொன்னா இப்ப நம்ம கண்ணால் நோக்குவது எது? இந்த உலகம். காதால் கேட்பது எது? இந்த உலகியல் செய்திகள். மூக்கால் வருவது எது? இந்த உலகியல் பொருள்களை உணவு. வாயால் அனுபவிப்பது என்ன? இந்த உலகியல் பொருள்கள் ஏற்படுகிற உணவு மற்ற அதற்கு வேண்டிய துணையான சாம்பார் ரசம் இதெல்லாம். அதுபோல இந்த உடம்பால் அனுபவிப்பது எது? இந்த உடம்பு உயிர் இந்த உடம்பு உலகத்தில் இருக்கிற ஒரு உயிரோடு அனைவரும் பேசணும் இதெல்லாம் அல்லவா. இப்படி இந்த ஒவ்வொரு கருவிகளும் ஒவ்வொன்றும் சுட்டி கொண்டிருக்கிறதே, குறித்து கொண்டே இருக்கிறதே. இந்த குறித்து கொண்டிருப்பதை அறுத்தல், அறுத்தல். அப்போ கண்ணை வந்து என்ன பாக்குது? உலக பொருளையே பார்த்துக்கிட்டு இருக்குது அல்லவா. அதை கொஞ்சம் மாத்தி கண்கால் காண்களோ எதையோ பார்த்துக்கிட்டு இருக்கியடா அப்படின்னா எதை பார்க்கணும்? கண்கால் காண்களோ எதை பார்க்கணும்? பாட்ட முடிங்க. கடல் நஞ்சுண்ட கண்டந்தனை எந்தோள் வீசி நின்று ஆடும் பீராந்தனை கண்கால் காண்மீன்களோ சுட்டெடுத்தல். இப்ப உலகியல் பொருள்களையே சுத்தி சுத்தி நின்ற அந்த கண்களை அறுத்து இப்ப திசை திருப்பி. அதுபோல செவிகால் கேன்மீன்களோ சிவன் எம் நீரை செம்பவளம் அப்புறம் எரிபோல் மேனி பிராந்திரம் எப்போதும் செவிகால் கேன்மீன்களோ சரியாதான் சுட்டெடுக்கும். பாத்தீங்களா ஒம்பில்ல இப்ப தலையே நியமனங்காய்ங்கிற பாட்டு வந்ததுனால ரொம்ப லேசா முடிஞ்சு போயிடுச்சு நமக்கு சரிங்களா. ஏன் திருமுறைக்கு திருமுறையிலையும் விடுங்க, வேற ஏன் போறீங்க? உங்களுக்கு என்ன தெரியும்? நமக்கு வேற தெரியாது. அதனால இந்த வரைக்கும் உலகியல் பொருள்களிலேயே கேட்டுக்கொண்டிருந்த காதினை சுட்டெடுத்து இதை கேள், உலகியற் பொருள்களையே கண்டுகொண்டிருந்த கண்ணை அதை நிறுத்தி இதைத்தான் என்று மாற்றுகிறார்களே அதுதான் மடைமாற்றம். மடைமாற்றம் ஒன்றில் செல்வதை விடுத்து இன்னொன்றில் செலுத்துவது இருக்குதே அதுதான். இப்படியாக இந்த பகுதி அமைந்திருக்கிறது. வெள்ளந்தாள் விரிதடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானி என கேட்டு வேட்ட நெஞ்சாய் பள்ளந்தால் ஒரு புனலில் கீழ் மேலாக பதைத்துருகும் அவனுக்கு என்னை ஆண்டாய்க்கு. அந்த இறைவன் தனக்கு தந்த அந்த பேருதவி இருப்பாருங்க, அதை நன்றி உணர்வோடு பல இடங்கள்ல போட்டுக்கிறேன். அதுல இந்த பல இடம் எல்லா இடமும் போட்டு வரப்பே இங்கேதான் அப்படியே. பெருமானே, எத்தனையோ பேர் உன்னை காண வேண்டும் காண வேண்டும் என்பதற்காக இரவு பகலாக நின்று காத்திருக்காங்க. அவர்களை எல்லாம் விட்டுவிட்டு கேவலம் என்னை ஆண்டாய் அப்படி. அது அவரெல்லாம் விட்டுவிட்டு தன்னை ஆண்டதுனால தான் ஒரு உயர்வல்ல, மிக கேவலமாக இருக்கிற என்னை ஆண்டாய். அது உங்களுடைய கருணையை காட்டு, கருணையை காட்டு. இப்ப நீங்க 95 மார்க் வாங்குறோம் பாஸ் போடுறது இருக்குது, அது அவனுடைய தகுதியை பொறுத்தது சரிங்களா. சாதாரண பாடிகார்டு மார்க் வாங்குற 9 மார்க் வாங்கணும்னு பிடிச்சு என்னமோப்பா ஆமையா, நான் எங்க வீட்டையே வேற யாரும் இல்லையா, நான் தாயா இந்த குடும்ப தலைவன் அல்லவா, ஏதோ எழுதி எனக்கு ஏதேனும் நான் பாஸ் ஆச்சுன்னா இதை கொஞ்சம் எனக்கு புவானுக்கு வழி உண்டு அப்படின்னு சொன்னா அவனையும் கரையேற்றினீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்ப எத்தனையோ பேர் இருக்கிறாங்களாம் விட்டுட்டு இந்த வெறும் 9 போய் பக்கத்துல ஒரு முன்னால ஒரு 3 போட்டு விட்டு ஓ அப்படின்னு தள்ளி விட்டானா பாஸ் அப்படின்னு ஆயிடுச்சு. அது மாதிரி எல்லாம் எத்தனையோ பேர் இருக்க அவரை எல்லாம் விட்டு கேவலம் என்னை நீ ஆண்டாய். யாரெல்லாம் விட்டுட்டு வெள்ளந்தாள் விரிஜடையாய், சில பேர் காலையில எழுந்த உடனே 4 மணிக்கெல்லாம் காலையில போய் நீராடி நீரும் மாறி உன் திருக்கோயிலுக்கு வந்து பெருமானி பொருள் செய்யற புகழ் என்ன சொல்றாங்க. வெள்ளந்தாள் விரிஜடையாய் பெருமானி.

0: ஒரு காலத்தில் கங்கை என்பது இந்த உலகத்தில் அடிக்க வர, நீ உன் திருச்சடையில் தாங்கி இந்த உலகத்தை காப்பாற்றிய கருணை வாய்ந்தவன் அல்லவா? நீ அப்படி வாறு காக்காவிட்டால் உலகமெல்லாம் எங்கே போயிருக்கும்? எங்கேயோ தண்ணியோட தண்ணியா போயிருக்கும். வெள்ளந்தால் விரிச்சடையாய் நீ ஏறி கொண்டு போகிறையே ஊர்தி, அந்த ஊர்தி என்ன, காங்கேயம் காளையா திருவண்ணாமலை காளையா? அல்ல, என்ன அறக்கடவு. நீ ஊர்ந்து வருவதே அறக்கடவு. ஆதலால் நீ அறவாடி அந்தனம். திருவள்ளுவர் அறவாடி அந்தனம் என்று சொல்லி, ஆகவே நீ ஊர்ந்து வருகின்ற ஊர்தியே அறமாக இருப்பதனால இந்த ஏனைய எல்லா உயிரும் இந்த அறத்தை பெற்று பெறுகின்றன. விரிதடையாய் விடையாய் விண்ணூர் பெருமானி, தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறாய். என கேட்டு வேட்ட நெஞ்சாய் பள்ளந்தாள் உருபுணலில் கீழ் மேலாக பதித்துருகும் அவனுக்கு. மேலிருந்து அப்படியே திருதிருன்னு தண்ணி வருது, தண்ணி விழுது. எங்க? ஐந்தருவியில. திருக்குற்றாலெல்லாம் போயிருப்பீங்க இல்லைங்களா? ஐந்தருவியில விழுது. விழுந்தா நிறைய தண்ணி வந்து கொட்டுது. காவல்துறை ஐயா யாரும் குளிக்காதீங்கன்னு தர பண்ணிடும். ஆமா, நிறைய தண்ணி வரும்போது குளிச்ச தொலைஞ்சது, குளிச்சு போனாலும் போனதுதான். அதனால கொஞ்சம் அப்பெல்லாம் தடுத்துருவாங்க. அது அங்கேயும் மிகினும் குறையினும் நோய் செய்யும். சொட்டுச்சுன்னு வச்சுங்க, அது ஏன்டா நீங்க போய் குளிச்சுக்கிட்டு பைப்பில் குளிச்சு விடலாமீங்க? சொட்டுனாலும் தப்பு, கொட்டுனாலும் தப்பு, மிகினும் குறையினும் நோய் செய்யும். எங்கள் திருக்குறளை பத்தீங்களா? எங்கேயும் மறக்க முடியாது. அவன் அளவா தண்ணி வந்ததுனாத்தான் அதுவே கூட நம்ம தலையை வைக்கும்போது ரொம்ப தூரத்துல விடும்போது தலையை அப்படியே மேல பாதாங்கள் விழுற மாதிரி இருக்கும். அதனால லேசா அது அப்படி அதுதான் இதெல்லாம் கம்பெல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா நம்மளால தாங்க முடியாங்கிறத பிடிச்சிக்கலாம், இல்லைன்னா கீழே பக்கம் வலிக்க விட்டுரும். அதனால ரொம்ப நீர்நிலை குளிக்கிறது ரொம்ப கடினமா தான் இருக்கும். எச்சரிக்கையோடு குளிக்கணும், தண்ணீர் வரத்தை பார்த்து குளிக்கணும். அதனால கொஞ்சம் அளவா வருகின்ற பொழுது அதையும் பிடிச்சுக்கிட்டு மேலும் நம்ம வந்து அது மாதிரி பயிற்சியும் இல்லையில நமக்கு, என்ன மீனவர்கள் போன்ற தண்ணீர்லயே எல்லாவற்றையும் செய்யறவங்களா இருந்தா அவங்க கொஞ்சம் தாங்கும். நாம என்றோ ஒரு நாளைக்கு நம்ம பஞ்சத்துக்கு அவங்க எல்லாம் பரம்பரையா அங்க இருக்கிறவங்க, அதனால அவங்க தாங்குவாங்க. எதையும் தாங்கும் இதயம், நமக்கு முடியல. அதனால பார்த்து செய்யணும். அப்படி தண்ணி வரும்போது வேகமா வரும்போது தண்ணி நேரா கொட்டுச்சுன்னா கொட்டின தண்ணி எப்படி வரும்? அப்படியே பொங்கி மேல வரும் இல்லவா? அப்படி கீழே விழுற தண்ணி வேகமா எவ்வளவுக்கு வேகமா விழுதோ அவ்வளவு வேகமா அது மேல அப்படி மேல எழும். அது இயற்கை, இயற்கை. அது மாதிரி வெள்ளந்தால் விரிசடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானி என கேட்டு தாங்கள் கூட பாராட்டல. யாரோ திருவண்ணாமலை அன்பர்கள் பெருமான் நோக்கி வெள்ளந்தால் விரிசடையாய் வணக்கம் விடையோன்னு விண்ணோர் பெருமானி என்று சொல்றாங்க. சொன்ன உடனே அவங்க காதல கேட்ட உடனேயே அவங்க அன்பு எப்படியாச்சான், ஐந்தருவியில அப்படியே நிறைய மழை பெஞ்சு கொட்டி அப்படி வந்து பள்ளந்தாள் உருபுணலில் கீழ் மேலாக பதித்துருகும். அந்த தண்ணி அவ்வளவு வேகமா வந்தது, அப்படி வந்தது கீழே இருக்கிற தண்ணி எவ்வளவு மேல மிக விரைவில் மேல வருமோ அது போல இவங்க ஆர்வம்படலாம். யார் அதை கேட்ட உடனே அந்த தண்ணீரானது விழுந்த நீர் எவ்வளவு ஆர்வமாக மேலே எழுமோ அது போல இவருடைய அந்த நெஞ்சம் அப்படியெல்லாம் பிடிக்கிறான். ஆஹா, பெருமான் நினைக்கிறார்களே என்று இப்படி பதைத்துருகும் அவர் நிற்க எத்தனையோ பேர் முக்கியம் நிக்கிறான். விட்டுட்டு என்னை ஆண்டாய்க்கு அத்தனை பேரையும் விடுத்து அடியனையும் ஆட்கொண்டியப்பா. அதனால நான் என்ன செய்யணும், இப்படி பதைக்கணும் இல்ல, நான் என்ன செய்யறேன், உள்ளந்தாள் நின்று உச்சியளவும் நெஞ்சாய் உருகாதால். அநேகமா 12 திருமுறையில இந்த இடம் தான், வேற எங்கேயும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு ஆள் எப்படி இருக்கு தெரியுமா? அந்த உன்னுடைய கருணை நினைச்சா எனக்கு நெஞ்சு இந்த இடத்துல மட்டும் இருந்து போதாது. இந்த உள்ளங்கால் இருக்கு பாருங்க, இந்த உள்ளங்கால இருந்து தலை வரைக்கும் நெஞ்சாவே இருக்கணும். அப்படிப்பட்ட நெஞ்சாக நெஞ்சே நீ நினையாய் என்று இருக்கணும். இந்த பாழா போன இந்த இருக்கிற நெஞ்சே வருங்களே, அப்ப நெஞ்சு எப்படி இருக்கணும்? உள்ளந்தாள் இருந்து உச்சி அளவும் நெஞ்சாகவே ஆயிடணும். அவ்வளவு பெரிய நீண்ட நடிய நெஞ்சில ஒண்ணு நினைக்கணும். அப்ப நினைச்சாதாப்பா நல்லது. நான் நினைக்க மாட்டேங்கிறனே. உள்ளந்தாள் நின்று உச்சி அளவும் நெஞ்சாய் உருகாதால். அநேகமா 12 திருமுறையில இது ஒன்றுதான், வேற இந்த மாதிரி யாரும் பேசல. அதுக்கப்புறம் பெருமான் என்ன செய்யணும், இந்த கண்ணு ரெண்டு இங்க இருந்து பிரயோஜனம் இல்லை. இந்திரன் மாதிரி உடம்பெல்லாம் கண்ணாய் தலையிலிருந்து கால் வரைக்கும் கண்ணாகவே இருக்கணும். உடம்பெல்லாம் கண்ணாய், கண்ணா இருந்து புனிஞ்சு புனிஞ்சு பார்த்து பிரயோஜனம் இல்ல, கண்ண தள்ளி தாரதாரையா கொட்டணும். உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா வெள்ளந்தான் பாயாதால் நீ செய்திருக்கிற கருணைக்கு இந்த நெஞ்சு போதாது சுவாமி. உள்ளந்தாலிருந்து உச்சளவு நெஞ்சா, நீ செய்த கருணைக்கு இந்த ரெண்டு கண்ணிலிருந்து ரெண்டு சொட்டு தண்ணியோ வந்தா பிரயோஜனம் இல்ல சுவாமி. உடம்பெல்லாம் கண்ணா இருந்து அது நீ கண்ணில் தண்ணி சொட்டு சொட்டா வரப்படாது, வெள்ளமா பெறுவோம். இல்லையே இந்த பாவிக்கு இல்லையே அந்த அனுபவம் கிடைக்கலையே. உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா வெள்ளந்தான் பாயாதால் பார்த்தார். நெஞ்சே இந்த நெஞ்சே நினைக்க மாட்டேங்குது, இதெல்லாம் எங்க நினைக்க போகுது, பூரா நெஞ்சா வரல. அது போல இங்க இருந்து ஒரு சொட்டு தண்ணி வரல, உடம்பெல்லாம் எங்க கண்ணாவும் தண்ணி போடுறாங்க பார்த்தார். சரி நெஞ்ச நெஞ்சா இருந்தாதானே நெஞ்சம் கல்லாம், இது பாரு இல்ல பாரு இல்ல. சி மணிவாசகர் முன்னே அருணகிரிநாதர் பின்னே, நெஞ்ச கனகல்ல நிகழ்ந்துருக தஞ்சத்தருஷன்முகனுக்கியல் செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரானை பதம் பணிவாம். நெஞ்ச கனகல் அப்படின்னு கெட்டியான கல்லாம் ஆயிருந்த. அதனால இப்படி எப்ப இந்த நெஞ்சு நினைக்கலையோ இது நெஞ்சல்ல. பின்ன என்னன்னாரு, உடம்பெல்லாம் கண்ணாயன்னா வெள்ளம் தான் பாயாதால் ரெண்டு வல்ல. சரி அப்ப இது நெஞ்சல்ல, நெஞ்சம் கல்லாம், இது பாவி, இது நெஞ்சா, இது நெஞ்சுன்னா தான் நினைக்குமே, இது கல்லு நினைக்காது. கண்ணினையும் மரமாம் பாவம், இந்த கண்ணு கண்ண இல்லையான்னு. மரத்துல சில பகுதி கண்ணுன்னு சொல்லுவாங்க, இருக்க கருப்பா அப்படி இருக்கிறத இருக்குது, அது கண்ணு மரக்கண்ணு. மரக்கண்ணோ மண்ணாழ்வார் கண்ணன்று இறக்கண்டாய் 900 இருக்கு நம்ம திருக்குறள் இருக்குது மரக்கண். சரி அதெல்லாம் வேணாம் இங்க இருந்து. அதனால கண்ணினையும் மரமாம், எனவே இது வந்து கண்ணு உடம்புல இருக்கிற மனித உடம்புல இருக்கிற கண்ணல்ல, மரத்துல இருக்கிற கண்ணு. கண்ணினையும் மரமாம் பார்த்தார். இந்த ரெண்டு உறுப்பையும் ரொம்ப நொந்து சொல்லிவிட்டார். என்னவே நெஞ்சு நெஞ்சா நீ, நீ கல்லல்ல அப்படின்ட்டு, கண்ணு நீ கண்ணு கண்ணா, நீ மரத்துல இருக்கிற கண்ணல்ல அப்படின்னா. அப்புறம் பார்த்தார், சரி அந்த உறுப்பை சொல்லிதான் என்ன பிரயோஜனம், ஆன்மா தீயா தீவினை செய்த ஆன்மா, அதனால அந்த மாதிரி கண்ணு அந்த மாதிரி நெஞ்சமே இருக்கு. தீவினையினேற்கே உன்னை சொல்லி குற்றமில்லப்பா, நீ என்ன பண்ணுவே மரக்கண்ணு ஏன் வந்தேன்னாரு, இங்க நான் ஆன்மா சரியில்லை அதனால இந்த மரக்கண்ணு, ஆன்மா சரியில்லை அதனால கல்லான நெஞ்சு கொடுத்துருக்கிறாரு, அதனால நெஞ்ச கூட சொல்லப்படாதுப்பா குற்றம், கண்ணை கூட சொல்லப்படாது குற்றம்ப்பா. தீவினையினேற்கே நான் செய்த தீவினை அவ்வளவு, அதனால அப்படித்தானே இருக்கு, வேற என்னதான் சொல்லணும். இது மாதிரி வருகிற இடம் அநேகமா திருமுறையில இந்த உரடம் தான் என்று சொல்லலாம். இருந்தாலும் திருமுறை முற்றோதல் பண்ணும் போது கவனமா பண்ணி ஏதேனும் ஒரு இடத்துல இருக்குமான அதையும் சேர்த்துக்குவோம், இல்லையானால் இந்த உரடம் தான். உடம்பெல்லாம் கண்ணாய் வெள்ளம் பாய வேண்டும் என்றும் உள்ளந்தால் இருந்து உச்சந்தலை வரைக்கும் நெஞ்சா இருக்க வேண்டும் நினைத்த இடம் திருவாகரத்தில் உரடந்தான் என்று சொல்றேன். பொறுத்திருந்து பார்க்கணும் இந்த குறிப்பை, அதுதான் திருமுறை முற்றுதல் வேணும்னு சொல்றேன். ஆகவே அது போல இருக்கிற அந்த அருமையான குறிப்பு இருக்குது, வேற எங்கும் சொல்லாத இந்த நிவாசத்தில் சொன்ன குறிப்பாக இருக்கிறது. நெஞ்ச கனகல்ங்கிறது சும்மா சாதாரணம், உடம்பெல்லாம் நெஞ்சாக இருப்பது, உடம்பெல்லாம் கண்ணாக இருக்க வேண்டும் என்று சொல்றது அதுதான் இங்கே என்பதை பார்க்கிறோம். இரண்டாவது பாடல் இந்த பகுதியில் சுக்கருத்தல் என்ற பகுதியில் ரொம்ப அருமையான பகுதி. வினையிலே கிடந்தேனை புகுந்து நின்று போது நான் வினைக்கேடன் என்பாய் போல இணையன் நான் என்று உன்னை அறிவித்து
1: என்னை ஆட்கொண்டாய்க்கே. இதான் தன்னுடைய திருமையும் பெருமானுடைய பெருங்கருணையும் இருக்கிறார். உண்மையிலேயே பெருமானே, நான் ஏதோ அமைச்சராக அப்படி எல்லாம் இருந்தா கூட, அமைச்சரா இருந்தா என்ன, அந்த உலகியல்ல வினைவையப்பட்ட வேலைதான். ஆமா, இப்ப அது அமைச்சரா இருந்தாலும், நீங்க இவரு வாஜ்பாயா இருந்தாலும் அத்வானியா இருந்தாலும் சொல்ல, பிரதமர் உண்மைதெல்லாம் ஒத்துக்கிறமே தவிர, ஆனா வினைவையப்பட்ட பிறப்பு தானே. ஏதோ செய்தவோ அவர் இந்த மாதிரிலாம் ஒரு பெரிய பிரதமர் ஆகாததற்கு, அது நீ இடைக்காலத்துல இந்த மகா கடினம் எல்லாம் 13 மாசத்துல படுறதுக்கு, திரும்பியாலும் பட்ட கஷ்டம் எல்லாம் நீங்க வாழணும்னு நினைக்கிறோம் திருவருள் அஸ்மா அப்படி நினைப்பதற்கெல்லாம் இருந்தாலும் கூட, அதுவும் வினைவையப்பட்ட உயிர் தான். அதனால இங்க மனிதனுடைய வந்து செல்வ உயர்வோ மற்ற தாழ்வோ என்பது அல்ல. எதுவா இருந்தாலும் அவன் வினைவழி, அவன் செய்த வினையே அந்த பிறவியில் எடுத்து அனுபவிக்கும்படியான செய்விதாது. அதனால் தான் வினையிலேயே கடந்தேனே, நான் செய்த நல்வினை தீவினையின் காரணமாக, அந்த தீவினையின் காரணமாக தீமையும், நல்வினை காரணமாக நன்மையை அனுபவித்து இருக்கிறேன். அந்த வினையிலேயே நான் கூட வினையிலே இருக்கின்றேனேன்னு சொல்லல, வினையிலே வாழ்கின்றேனே என்று சொல்லல, வினையிலே கிடந்தேனே. இருந்தேன் என்பதற்கும் வாழ்கின்றேன் என்பதற்கும் கிடந்தேன் என்பதற்கும் வேற்றுமிருக்கு. சொல்றமல்ல, இப்ப திருவண்ணாமலையில வாழ்கின்றேன், திருவண்ணாமலையில் வசிக்கின்றேன் என்று சொல்றது, திருவண்ணாமலையிலேயே கடக்கிறேன் என்பதற்கு வேற்றுமிருக்கல்லவா. அது போல வினையிலே கிடந்தேனே என்ன பொருள் கேட்டா, நான் வேறு வினை வேறு என்றில்லாமல் அந்த வினையினுடைய துய்ப்பை நான் பாட்டு ஏதோ நன்மையை நினைத்துக் கொண்டு அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கிற என்னை கிடந்தேனே, என்ன செய்தாய், போது போது தனியா அதை பிரிச்சுக்கணும். சின்ன பிள்ளைய கூப்பிடுற மாதிரி, ஏப்பா இங்க இருக்கிறேன், எங்க கையப்படி கையப்படி, அதானே தரேன் தம்பி வருவானே அப்படின்னு சொல்லுவேன். அது போல எங்க நீ போது எந்திரிப்பா, எங்க என்னோட வருவியா, சமத்தல்ல போது நீ வாப்பா அப்படின்னாரு. அப்படி சொல்லும்போது கூட இவர் வர வரலையா, என்னன்னு கேட்டா, இவர் யாரு நம்ம கூப்பிடுறாரு அப்படின்னா. அதுக்காக ஏன் ராஜா, நான் இப்ப கூட சொல்லியா, இப்ப சின்ன குழந்தையில அப்பாடா அப்பா அப்பா அப்பா சொல்லு அப்பா என்று நம்ம அப்பாங்கிறது அதுக்கு அறிவிச்சாதானே தெரியுது நம்ம பெத்த குழந்தைக்கு. அப்படித்தான் நாம எல்லாம் இருந்தோம், இன்னைக்கு வளர்ந்தோம், இப்ப நம்ம பிள்ளைகள் அப்படி இருக்குது பார்க்கிறோம். அது போல இவர் என்ன பெருமான் என்ன செய்யறானா, போது எம்பே என்னோட வருவியான், கைய பிடிச்சுக்குவியான், எங்கே அவன் அப்படின்னு சொன்னோன்னு அது கைய முதல்ல பிடிச்சது பார்த்தது. அதுக்கு இது யாரு நம்ம போய் கைய பிடிக்கிறதுக்கு அப்படின்னு நினைச்சா நினைச்சுதான் அந்த ஆன்மா. வேற யாரும் இல்லடா, வினை கேடம், உன்னுடைய வினையெல்லாம் நான் நீக்கிடுவேன், வேற யாரும் நீக்க முடியாது, நான் தான் நீக்குவேன், அவன் தான்டா நானு, எங்கே கையப்புடி என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறாராம். வினை கேடம் என்பாய் போல, இப்படி அறிமுகப்படுத்துகிற ஒரு தாய் இருந்த எப்படி ஒரு குழந்தை, இப்படி நான் தான் அப்பாப்பா, நான் தான் அம்மாடா, உனக்கு என்ன வேணும், பால் தானே வேணும், அம்மா தருவேன் அப்படின்னு சொல்லி ஊட்டுவது போல, நான் வினை போது வினை கேடன், நான் தான் உன்னுடைய வினையெல்லாம் நீக்கிறவன், வேற யார் நீக்குவா, ராஜா வினைய நான் தான் நீக்குவேன் அப்படின்னு சொல்லி, வினை கேடன் என்பாய் போல இணை என்னான் என்று உன்னை அறிவித்து, எவ்வளவு கடன் இருந்தா செய்ய முடியும், உன்னைத்தானே நீ அறிவுப்படுத்திக் கொண்டு, நான் இப்படிப்பட்டவன்ப்பா, ஊர்ல எல்லாரும் கிட்டியா உன் ஊருக்கு ஆத்திருவாத ஊராச்சே, அதான் அந்த ஊர்ல இருக்கிற உங்க வீடு ஊரு பக்கத்து ஊரு எல்லா ஊர் எல்லாருக்கும் நான் தான் வினைக்கேன். நீ இப்ப எங்க இருக்க, மதுரையில் இருக்கிற மாண்புமிகு அமைச்சரா இருக்கிற அந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் நான் தான் வினைக்கேன். நீ திருவண்ணாமலை போயிருக்கியோ, ஒரு தரம் போயிருக்கேன், அந்த திருவண்ணாமலை இருக்கவங்களுக்கு எல்லாம் நான் தான் வினைக்கேன். அப்போ எல்லாருக்கும் நீங்களா, எல்லாருக்கும் நான் தான் என்று உன்னையே எனக்கு அறிவித்து, என்று உன்னை அறிவித்து என்னை ஆட்கொண்டாய்க்கு, என்ன இப்படி ஆண்ட, இல்லைன்னா எனக்கு என்ன தெரியும், இவ்வளவு கருணை செய்து என்னை ஆட்கொண்டிடாவிட்டால் எனக்கு எதுவுமே தெரியாது. இப்படி நீ ஆட்கொண்ட உனக்கு நான் என்ன செய்யணும், அப்படின்னு கேட்டா, ஆஹா, நமக்கு இப்படிப்பட்ட கிடைத்தற்கரிய ஒருவர் தன்னைத்தான் இன்னார் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டு தன்னையே தனக்கு நமக்கு அருள் செய்து இப்படி எல்லாம் இருக்கிறவர்கள் எப்படி செய்யணும்? ஆனா என்ன நின்று என்ன செய்யணும்? வேற எங்கேயும் போக கூடாது, இன்னையே பாடணும். ஆனா என்ன நின்று அப்படிப்பட்ட எனக்கு இவ்வளவு பெரிய கருணை செய்த உனக்கு நான் என்ன செய்யணும்? ஆனா என்னான் அறிவித்தன்னை ஆட்கொண்டு எம் பெறானாய்க்கு இரும்பின் பாவையான என்ன, எனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அல்லது மனிதனா இருக்கனா? இல்ல, இரும்பின் பாவை. இப்ப இந்த மைக் இருக்குது, இது வந்து அப்படியே இதுல போட்டு செய்யப்பட்டு அப்படியே ஒரு கருவியா இருக்கு. இதுக்கு ஏதேன்னு இருக்குமா? முடியாது. இதுக்கு என்ன இருக்குமா இல்லவா? ஆஹா, இப்ப திருவாசகம் நம்ம இதை வாங்கி எல்லாருக்குடைய காதுக்கும் பரப்புறோம்னு தெரியுமா? தெரியாது. திருவாசகம் சொன்னாலும் பரப்பும், வேற ஏதேன்னு சொன்னாலும் பரப்பும், இல்ல கீழே போட்டாலும் கிடக்கும், அல்லது எடுத்து மேல வச்சாலும் இருக்கும். இதுக்கு என்ன தனியா உண்டோ ஒண்ணு? இந்த மாதிரி இரும்பினால் செய்யப்பட்ட ஒலிபெருக்கி, அது போல இரும்பினால் செய்யப்பட்ட பாவை. ஒரு கைகால வச்ச ஒரு ஆள் அவ்வளவுதான், மனுஷன் அல்ல நான். அது பாவம். இரும்பின் பாவை அணைய நான் நின்று பாடேன். எப்படி பாடி இருக்கணும்? இவ்வளவு பெரிய வான்கருணை செய்தேன் உனக்கு, நான் உன்னையே பாடணும். அப்படி இல்லாமல் பாடேன், நின்று ஆடேன், அன்போ அலறிடேன். அலரணும், ஆரூரா என்றே அலரானும். அல்ல, இப்படி அலறுவதுன்னு கேட்டா நினைச்சு செய்யறது இல்ல, தன்னுடைய ஆர்வம் மிகுதி. அது நீ வந்து மற்றவங்கூட சிங்கிள் பண்ணுவோம், அது இன்னும் தெரியாது. இப்ப நீங்க கூட அண்ணாமலை பெருமானே வணங்குறோம், வணங்கும் போது ஒரு வாரம் எங்கேயாவது போயிருந்தோம், தினமும் நீங்க போற பழக்கம். இப்ப இந்த ஊர்ல பல பேர்லாம் போறாங்க, கொடுத்து வச்சவங்க விடாமல் அர்த்தியாமத்துக்கு போறாங்க, விடாமல் காலையில போறாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு ஒரு வாரம் எங்கேயாவது வெளியில போயிட்டு வந்தா தன்னை மருந்து, அவளுக்கு ஒரு வாரம் வச்சாப்பா உன்னை வணங்கி, அப்பா இன்னைக்குதான் என்ன உனக்கு புரிது அப்படின்னு இருக்கும். பக்கத்துல நாலு பேர் இருக்காரன்னு தெரியாது, அவன் என்ன பண்ணுவான்? ரொம்ப முட்டி போச்சு. ஏன்னா அவன் மனதான் அல்லவா, அவனுக்கு உடனே தெரியும். அதை பத்தி இவன் காதல மாட்டாங்க, அது முத்துனா முத்தாட்டி பண்ண காதலே விடாத. அதனால ஒரு எல்லைக்கு மேற்பட்ட பிறகு பிறரை பற்றி எண்ணம் இருக்காது நமக்கு. அதே போல ஏதேனும் ஒரு துன்ப இறப்பு, இறப்புல தம்பி கொடுக்குறோம் வந்தார், வந்தவொடனே ரொம்ப எதிர்பார்க்காத இருந்தவர் இறந்துட்டார். அப்படியே அங்கிருந்து வரும்போதே தாத்தாவும் அப்பாவும், அப்பா விட்டு போயிட்டு. அது வந்து மற்றவங்களுக்கு என்னன்னு கேட்டா, ஆயிரம் வருத்தர்கள் ஐயா இப்படி அலறணுமா? அம்மா இந்த முண்டம், இந்த முண்டத்துக்கு வந்தாலும் தெரியும், தலைவலியும் காய்ச்சலும், தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தாலும் தெரியுங்கிற மாதிரி ஒரு பழமொழி தெரியாது. ஆயிரம் பேருக்கு ஐயா அதுதான் ஆண்டு வருது, வர்றதில்ல, தன்னை மறந்து வர்றது, தன்னை மறந்து வர்றது, நினைத்து வர்றது, நினைத்து வருமா வராது. அதே பெண்பாளார் தனியா நம்ம வீட்டுக்கு போனோம்னா உள்ள இருந்துட்டு வாங்குவாங்க, எப்ப வந்தீங்க அப்படி கேட்கிற பதிவுசா தானே இருக்கிறவங்க, இன்னைக்கு ஏன் செய்யறாங்கன்னா தன்னை மறந்து. அதனால அணைய நான்கு பாடேன், அலறிடேன், உளறிடேன். என்ன உளறினாரு? எது முன்ன சொல்றது, எது பின்ன தெரியாது, தெரியாது அப்படின்னு முன்னையும் பின்னையும் கூட சொல்லு, என்ன உளருது அப்படின்னு, ஏன்னா தன்னை மறந்து வர்றது. உளறிடேன் ஆதி தோரேன், அப்படியே நான் சோர்ந்தளவா இருக்கு. ஒண்ணுமே செய்யலையே பெருமானி, ஒண்ணுமே செய்யலையே, இவ்வளவு செய்த உனக்கு எந்த ஒண்ணு செய்யாம இருக்கணும். அலறிடேன், உளறிடேன், ஆதி தோரேன் முனைவனே. முனைவன்னா எல்லா செயல்களுக்கும், உயிர்களின் எல்லா செயல்களுக்கும் முன்னேற்போம் முனைவன், அவன் தான் மேய்ச்சிறந்தவன். நான் கூட அடிக்க சொல்ற மாதிரி, இப்ப டாக்டர்ங்கிற பட்டத்தை முனைவர்னு போட்டுக்கலாம்னு இப்ப தமிழாக்கம் பண்றோம். இருந்தாலும் பூசும், ஏன் ஆண்டவனும் முனைவன் இந்த வழியில போறதும் முனைவனும் என்னமோ நாலு படிச்ச ஒரு 200 பக்கத்தை வீணாக்கி கொடுத்துட்டது, யூனிவர்சிட்டியும் டாக்டர்னு கொடுத்துட்டது, அதுக்கு தமிழாக்கம் முனைவர் ஆகி போறான். முனைவன அவனும் முனைவன் நம்மளும் முனைவனா கிடையாது, என்னமோ அதுக்கு தமிழாக்கம். தேவனைய பாவனர் இந்த டாக்டர்ங்கிறதுக்கு பண்டாரகர் என்று அவர் மொழிபெயர்த்தார். பண்டாரம்னா மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து, பண்டம்னா எல்லா பொருளும் இருக்கிற இருப்பு, இருப்பு அது பண்டாரம். அதனால இவர் பண்டாரம், ஏன்னா டாக்டர் தான் இன்னைக்கு இருக்கிறதுலயே உயர்ந்ததுன்னு பேரு. பேரு அவ்வளவுதான், ஒண்ணும் இல்லை, விஷயம் இல்லை, பேரு அதான். யூனிவர்சிட்டியில முடிந்த முடிவாக கொடுக்குற டிகிரி டாக்டரேட். அது பெரிய மகாவத்வான்னு அர்த்தம். கடைசியில அப்படியே அதுக்கு பண்டாரகன்னு செஞ்சார். இப்ப அதை விடுத்துட்டு இவங்க என்னன்னா முனிவர் போட்டுக்கிறோம். எல்லாமே சரி வராது, என்னமோ சரி புரியுது. ஆனால் இங்க முனைவனேத்தியர் தான் சொல்ல முன்னு தாண்டார். வினையின் நீங்கி விளங்கிய அறிவன் முனைவன் கண்டது முதல்நூலாகும் என்று. இந்த முனைவன் என்ற பெருமானை முதல் முதல் சொன்ன பெரியவர் இப்பொழுது இருக்கிற நம்முடைய இலக்கியங்களிலே தொல்காப்பியர் தான் முனைவன். வழியா அப்படியே சொல்லிக்கிறோம். முனைவனே முறையோ நான் ஆனவாறு, நான் இப்படிப்பட்டவனுடைய கருணையினாலே இவ்வளவும் நான் பெற்றுக்கொண்ட நான் ஒன்று கூட செய்யாம இருக்கனே, இது முறையாகுமா? முறையோ நான் ஆனவாறு முடிவறியேன். இப்படி ஒரு ஜென்மம் ஒருவித நன்றி இல்லாம இருந்து ஒண்ணுமே இல்லாம உணர்ச்சியே இல்லாம இருக்கிறதுக்கு இது என்ன ஆகுது, எங்க போகும்னு தெரியலையே. முடிவறியேன் முதல் அந்தம் ஆயினானே, நீதான் முதலும் நீதான் அந்தமும். முந்திய முதல் நடு இறுதியும் என்ற சொல்ற முதலும் அவர்தான், நடுவும் அவர்தான், இறுதியும் அவர். இப்படியாக முதல் அந்தம் ஆயினானே, இதை நம்ம முன்னே படிச்சிருக்கிறோம். அதாவது ஒரு பாட்டினுடைய இறுதி அடுத்த பாட்டுடைய தொடக்கமா வரும். அது எதுக்குன்னு இப்ப நம்ம மனநம் பண்ணோம்னு சொன்ன, இப்ப அடுத்த பாட்டு என்னன்னு தெரிய வேண்டியல. முடிவறியேன் முதல் அந்தம் ஆயினானே என்று முடியுது. ஆயனான் மறையவனும் நீயே ஆதல் அறிந்தியான் யாவரனும் கடையனாயன் ஆயினேன் ஆதலை நோக்கி கண்டு நாதனே நான் உனக்கு அன்பன் என்று. ஆயேன் ஆதலால் ஆண்டு கொண்டாய் அடியார்தாம் இல்லையே அன்றி மற்றவர் பேயனே. இதுதான் நின் பெருமை என்றே என் பெருமான் என்றே பேசுவேனே பேசுவேனே பேசில் தான் இசனே என்றா இருந்து பெருமானே அப்படி ரொம்ப அருமையா. அந்த காலத்துல அதெல்லாம் பெரியவங்க செய்தது. ஒரு பாட்டினுடைய இறுதி அது அடுத்த பாட்டுக்கு தொடக்கமாச்சுட்டா அந்த காலத்துல மனநம் பண்றதுதான். இப்பதான் அந்த மனநமே வேணான்ட்டான். அப்ப மனநம் பண்ற ஏன் மனநம் பண்ண, நல்ல சொற்கள் வாயில வரும், புண்ணியமான சொற்கள் வாயில வரும், பேசும்போது இந்த சொற்களே பயன்படுத்துவோம், தமிழ் வளரும், தான் வளருவான், வளரப்படாது. அதனால வந்துச்சு நின்றுச்சு நடந்துச்சு நம்ம சொல்லே சொல்லி இவன் காலம் சொல்லி போயிடும். எங்க பெருமான் தான் அந்த நாட்டிலேயே யார் மட்டத்துல மட்டம் மட்டத்துல மட்டம் நமக்கு அடியேன் தான். ஆகைய நான் மறையவனும் நீயே ஆதல் அறிந்து யான் யாவரினும் கடையனாய நாயினேன் ஆதலையும் நோக்கி கண்டு நாதலே நான் உனக்கோர் அன்பன் என்று சொல்றோம்ல. சரி நீங்க உள்ள போக முடியாது, பந்தல் உள்ள போக முடியாது, தடைப்படுத்திருப்பாங்க. யாரையா போயா அப்படின்மா அங்க யார் தெரியவாப்பா இந்த கல்யாணத்துல அவருக்கு நான் பையன் விடுறா அப்படின்னு அப்படி சொன்னா அப்படிங்களான்னு விடுவான். அது மாதிரி இங்க எல்லாம் மறைகளுக்கெல்லாம் தலைவனாக இருப்பெருமான் நான் ரொம்ப கடைசி ஆளு. ஆனாலும் என்ன சொல்றேன், யாவரினும் கடையனாய நாயினேன் இருந்தாலும் அங்க உள்ள எல்லா மறைகளுக்கும் மறைகளா இருக்கா இருப்பாருங்க, அவரு தான் என்ன ஆட்கொண்டது. அப்படியா, அப்ப நீ வாயா அப்படின்னு ஆச்சரியப்படுவான். நாயினேன் ஆதலையும் நோக்கி கண்டு நாதனே நான் உனக்கோர் அன்பன் என்றேன். உனக்கு நான் அன்பன் சொல்லிட்டு இருக்கிறேன். உனக்கு அன்பன் சொல்றதுக்கு கொஞ்சம் கூட அருகதை இருக்கா எனக்கு இல்லை அப்படி சொல்றேன். இவ்வளவு கீழ்மையாக தன்னை அப்படியே ஆக்கி கொண்டு பேசுவது அவருடைய உள்ளந்தான். நான் உனக்கோர் அன்பன் அன்பேன் ஆயினேன் ஆதலால் ஆண்டு கொண்டாய். சரி அப்படியாவது நீ ஆண்டு கொண்டது எதனால, சரி தொலைதான் என்ன பண்றது போ, அவனும் தான் நம்ம அன்பர் ஆரம்பிக்கணும். என் நீ அடியர் பட்டியலில் சேர்த்துட்ட என்ன பண்றது. அதனால ரொம்ப மார்க் கம்மியா இருக்குது, மற்ற எல்லாத்துலயுமே 15-25 வாங்குறனால எப்படிதான் மேல போடுறது முடியாது. ஆனா 4 பேர் நம்ம கீழே இருக்கவங்க ஐயா ரொம்ப கடுமையானவங்க ஏழையானவங்க அப்படி அப்படின்னு சொல்றாங்க. சரி விட்டு அப்ப என்ன அல்லவா தெரடுன்னு போடு. தெரடு என்ன தேர்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ்ல போட்டு பாஸ் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா இவன் போட்டால் ஒளி அது வந்து இது ஜென்மத்துக்கு கிடையாது சொல்லுவான். ஆனாண்ட ஐயா உங்க காலத்துல ஆகல அவ்வளவுதான் அவன் மாடு மேய்க்க வேண்டியதான். சரி ஒரு ஆன்மா மாடு மாய்க்காம அல்லவா, ஏதோ மாணவர்கள் மேய்ச்சிக்கிட்டு குற்றாங்க. அது மாதிரி ஒண்ணுமே இல்லாதத அவர் தூக்கி விடுறதுன்னா என்னதான் பண்றது?
2: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: மாணிக்கவாசக சுவாமிகள் திருவண்ணாமலையில் அருளிய திரு அம்மானை.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு உயிரவை நிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 4 திருமுறை 31 பதிகம் 6 பாடல் பழியுடை ஆக்கை. வணக்கம். ஓம் சிவாய நம.
2: தலம் திருக்கடவுர் வீரட்டம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 4 திருமுறை திருநேரிசை.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

குன்சுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்து ஈதன் கண் சுமந்த நெற்றிக் கடவுள் கலி மதுரை மண் சுமந்த

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருவெண்ணெய்நல்லூர் நடுநாட்டு திருத்தலங்களுள் ஒன்று திருவெண்ணெய்நல்லூர். சுந்தரரின் அருள் வாழ்விற்கு இடமான தலம். வல்வழக்கிட்டு ஆரூரரை வலிய வந்து ஆண்டபிரான் அருட்துறைநாதர் வருமுறை மனையும் நீடு வாழ்க்கையும் காட்டுக என்று கேட்ட நாவலூர் ஆளிக்கு என் இருப்பிடம் இதுவே என்று இறைவர் காட்டியருளியபதி. இறைவன் தடுத்தாட்கொண்ட நாதர், கிருபாபுரீஸ்வரர், வேணுபுரீஸ்வரர், அருட்துறைநாதர், இறைவி வேர்க்கண்ணம்மை, மங்களாம்பிகை, திருத்தல மரம் மூங்கில், தீர்த்தம் தண்ட தீர்த்தம், தல விநாயகர் பொல்லாப்பிள்ளையார், வழக்கு தீர்த்த மண்டபம் வழக்கு வென்ற அம்பலம் என்று போற்றப் பெறுகிறது. கையில் ஓலையுடன் காட்சியளிக்கும் சுந்தரருக்கு எதிரில் காட்சி கொடுத்த ரிஷபாருடன் தனி விமான கோயிலில் காட்சி நல்குகிறார். மெய்கண்ட தேவர் உபதேசம் பெற்றதும் சித்தி பெற்றதும் இத்திருத்தலத்தில்தான். அடையா நெடுங்கதவும் அஞ்சல் என்ற சொல்லும் உடையான் என்று போற்றப்பெற்ற சடையப்பவல்லல் வாழ்ந்ததும் திருவெண்ணெய்நல்லூரே. தடுத்தாவூர், மனம் தவிர்ந்த புத்தூர், மணப்பந்தூர் முதலிய ஊர்கள் வன்தொண்டர் பெருமான் வாழ்வியல் நிகழ்வுகளோடு தொடர்பு உள்ளவை. விண்ட மலர் பொழில் சூழ் வெண்ணெய் என்பது அருணந்தி சுவாமிகள் திருவாக்கு. அருணை முனி அருள்வாக்கில் இடம்பெற்ற திருத்தலம். சிதம்பர முனிவர் அருளிய க்ஷேத்ர கோவை முருகன் பிள்ளைத்தமிழும் உண்டு. வெண்ணெய்மண் சடையன் என்று கம்பநாடார் வாக்கிலும் இடம்பெற்ற சிறப்பினதாம். வன்மை பேசி வன்தொண்டன் எனும் நாமம் பெற்ற சுந்தரர் பெருமான் தம்மை தடுத்தாட்கொண்ட வந்த பெருமானிடம் உணர்வு தந்து உய்ய கொண்ட கோதிலா அமுதே, இன்று உன் குணப்பெருங்கடலை நாயேன் யாதினை அறிந்து என் சொல்லிப் பாடுகேன் என்று உரைத்து வணங்க, அருட்துறை அண்ணலும் வியன் நாவலூர் பெருமானை நோக்கி, பித்தன் என்று ஏசினை ஆதலால் பித்தா என்றே பாடு என்று அருள, பித்தா பிறை சூடி என பெரிதாம் திருப்பதிகம் பாடினார். உலகெல்லாம் உய்ய எடுத்தருளி பாடிய சுந்தரர் பெருமான் இத்திருப்பதிகத்தில் மழுவாள் வளனேந்தி மறையோதி மங்கை பங்கா தொழுவார் அவர் துயராயின தீர்தல் உனதொழிலே என்ற தொடர் மிகுந்த பொருட்செறி உடையதாம். உலகிலேயே குறைவிலா இன்பம் எது என்றால் உள்ளம் முழுகி உணர்ந்து தொழுவதே இன்பம் என்பார் சான்றோர். தொழுவார் மையல் துடைப்பாய் போற்றி என்ற தொடரும் காண்க. பண்பொருந்த பாடிய பாடல்கள் தேவாரம். நாவாரப் பாடிய நம்பி ஆரூரர் இத்திருப்பதிகத்தை இந்தளம் என்ற பண்ணில் பாடினார் என்ற அற்புதமானதொரு திருக்குறிப்பை தெய்வ சேக்கிழார் பெருமான் நமக்கு வழங்கியுள்ளார். ஒவ்வொரு பாடலிலும் எம் பெருமாருக்கு ஆளல்லேன் எனலாமே என்றருளிய திறம் நுட்பமானது. வெண்ணெய்நல்லூரில் அற்புதப்பழ ஆவணம் காட்டி அடியனாய் என்னை ஆளது கொண்ட நற்பதத்தை என்ற தொடர்களும் நினைந்து போற்ற வேண்டியவை. பித்தா பிறை சூடி எனத் தொடங்கும் பாடல் பண் இந்தளம்,

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: தலம் திங்களூர்
2: திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த நான்காம் திருமுறை பண் இந்தளம். இந்த பதிகம் திருநாவுக்கரசு நாயனார் பாடிய சூழல் அப்பூதியடிகளாரின் மூத்த திருமகன் திருநாவுக்கரசை அறவம் தீண்டி இறந்தார். அந்த தருணத்தில் திருநாவுக்கரசு நாயனார் இப்பதிகம் பாடி விடம் தீர்த்த பதிகம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த 5 திருமுறை திருக்குறுந்தொகை, தலம் திருப்பஞ்சேலி.
2: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருவேட்களம்.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தலம் திரு ஆரூர் பூங்கோயில். திருநாவுக்கரசு பெருமான் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை

ஆரூர் கமலாலயம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த ஏழாம் திருமுறை பண் நட்டராகம் இராகம் பந்துவராளி. திரு ஆரூரில் கமலாலய திருக்குளத்தில் ஆற்றிலிட்ட பொன்னை குளத்தில் எடுத்தபோது அருளிய திருப்பதிகம். திருச்சிற்றம்பலம்.

நெடியான் நான் முகனும் இரவியொடு இந்திரனும் முடியால் வந்திரைஞ்ச முதுகுன்றம் அமர்ந்தவனே அடிகேள்

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நமஹ. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது குழைத்த பத்து. பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு இயற்கை புணர்ச்சி. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் 9 திருமுறை பாடல். வானவர்கள் வேண்ட. பாடியிருப்பவர் சிவ பாக்கியலட்சுமி சுரேஷ்.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் .org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு அபாத்திரம். பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் இரண்டாம் தந்திரம் அபாத்

0: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. நம்பியாண்டார் நம்பிகள் அருளி செய்த கோயில் திருப்பன்னீர் விருத்தம். பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.
1: திருச்சிற்றம்பலம்.

படித்த கவுனிகளாற்றில் யாழ் பட்டு வேட்டுவன் படித்திட்டு இறைஞ்சி கலைகள் அழித்த விரை குழங்கள்

சொல்பு கவடிக்கே அடிசே கணை குளி பக்கண்டு கோயிற் கருதியில்லா வடியே படாமையும் கணை.

சென்றது பைப்பொழில் தில்லைதல் செற்றமணி கோயிலில் நின்றது தேவர் கணல் சுத்தர் நில் புகழ் ஏத்தி.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் சேக்குழார் பெருமான் அருளிச் செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
2: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
1: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் பண் நட்டபாடை
3: நான்காம் கட்டளை பிறையணி படர்சடை என்ற திருவிராகத்திற்குரிய திருப்பதிகம். இந்த பதிகம்

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாயம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருஞான சம்பந்தர் சுவாமிகளின் புராண வரலாறு பகுதி 9. வழங்குபவர் தர்மபுரம் பா. சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

வருஷத்துல ரெண்டு திருவிழா அந்த சாமி. ஒரு திருவிழாவிலேயே அஞ்சு தேர் ஓடும். விநாயகருக்கு ஒரு தேர், ஒரு தேர் முருகனுக்கு, ஒரு தேர் அம்பாளுக்கு, ஒரு தேர் சாமிக்கு, ஒரு தேர் சண்டீசருக்கு, ஒரு தேர். ஆள் வச்சு இழுக்கிறதே கிடையாது. அப்ப தேர்னா திருவிழா இருக்கும் நினைக்கிறீங்களா? பெரிய பெரிய தேருங்க. சுவாமி தேர் பெருசு, அதுக்கு அடுத்தபடி அம்பாள் தேர், அதுக்கு அடுத்தபடி முருகனது, அதுக்கு அடுத்தது பிள்ளையாரது, அதுக்கு அடுத்தது. இந்த சின்ன பசங்கள்லாம் சின்ன சின்ன தேரை இழுப்பான், பெரியவங்கள்லாம் அந்த பெரிய தேரை இழுப்பாங்க. கோயில்ல தேருன்னு சொன்னா யாரும் வீட்டுல இருக்கவே மாட்டான். சமைச்சு வச்சுக்கிட்டு அவன் கோயிலுக்கு தேர் வடம் பிடிக்க வந்துடுவான். ஆமா, அன்னையில இருந்து இன்னைய வரலையும் ஒரே நாள்ல எடுத்து கொண்டு வச்சு விடுவான். ஏன்? மக்கள் சாமியை வந்து நம்ம சாமி நினைக்கிறாங்க. அந்த ஊர்ல மத்தியானம் 12 மணிக்கு தேர் வடம் விட்டாங்கன்னா போய் சாப்பிட்டு வந்து மறுபடியும் வடம் பிடிச்சு கொண்டு வச்சிருவாங்க. நான் சொல்றது தப்புன்னா ஒரு விழாவுக்கு போய் பாத்துருங்களேன். நான் 18 வருஷம் அந்த ஊருக்கு பாட போனேன். விழாவுக்கு ரெண்டு உற்சவத்துக்கு 18 வருஷம் சேர்ந்தாவில போனேன். அப்படி ஒரு பிராப்தி எனக்கு கிடைச்சது. அந்த கோயில கட்டி காக்குறாங்க இந்த சாமிய. இன்னைக்கு 130 பேரோ என்னமத்தா இருக்க, 130 குடும்பமோ என்னமத்தா, 3000 பேர் இருந்தாங்களா, இன்னைக்கு 130 பேர் தான் இருக்காங்க. இருந்தாலும் கூட அந்த சாமிய சாமியா நினைக்கிறார்கள் அவர்கள். இப்ப பாக்கி இடத்த நினைக்கலையா நீ? சந்தேகம் தான், நான் சொல்ல மாட்டேன். அங்க இருக்கிறவர்கள் சாமிய சாமியாத்தான் நினைப்பான் நிச்சயமா. அதத்தான்

ஹோமம் தவறாமல் செய்கிறார்களா? அங்க திருஞான சம்பந்தர் எழுதியிருக்கிறார், கற்று ஆங்கு எரியோம்பி, எரியோம்பின்னா வேள்வி செய்கிறார்கள் அர்த்தம்.

தில்லச்சிற்றம்பரத்துல நடராஜ பெருமானை பற்றி கொண்டவர்களுக்கு பாவம் பற்றாது அப்படின்னு நிச்சயமா. இந்த பதியத்துல ஒவ்வொரு பாட்டிலையும் பலன் சொல்லுவார். பதியத்துல கடைசி பாட்டுல மாத்திரம் தானே பலன் சொல்லுவார். நான் சொன்னேன் இந்த பதியத்துல ஒவ்வொரு பாட்டிலையும் நடராஜ பெருமானை வணங்கினால் உனக்கு என்ன கிடைக்கும் எழுதி வைக்கிறார் சுவாமி. இப்படி சில பதிகங்கள் இருக்கிறது, அதுல

0: பற்றாக நின்றாரே என்பது பற்றா நின்றாரே என்று குறைந்திருக்கிறது. அது வந்து கடக்குறையே என்று சொல்லுவார்கள் இலக்கணத்தில்.
1: பற்றா நின்றாரை பற்றா பாவமே பரப்பை படுத்தெங்கும்.

இறைவனை மறக்காமல் இருப்பவர்கள் மையல், அதாவது மயக்கம், எந்த மயக்கமோ, மண்ணு மயக்கமோ, பொண்ணு மயக்கமோ, பொண்ணு மயக்கமோ, எந்த மயக்கமோ, எந்த மயக்கமும் இவனுக்கு இருக்காதுன்னு எழுதி வைக்கிறார் சுவாமி.

சுவாமி இருக்கிற இடம் சிற்றம்பரம் அப்படின்னு நிறைவன் கொடி மாடம் வெற்றி நேர் தீண்டிறைவந்து இறைதாக்கும் பேரம்பலம் இல்லை சிறைவந்து அறையோ சிற்றம்பலமே இறைவன் கல் நேர்க்கும் இன்பம் இன்பமே இன்பம்னு ஒண்ணு இருக்குன்னு சொன்னா அந்த சிற்றம்பரத்தில் இருக்கிற இறைவனை ஏற்றுதல் தான் இன்பம் அப்படின்னு எழுதிட்டார். இறைவன் கடலேற்கும் இன்பம் இன்பமே செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கி செல்வம் அதிதோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்வில்லை சிற்றம்பலமே செல்வன் கடலேற்கும் செல்வம் செல்வமே செல்வம் செல்வம் செல்வம் என்று பாத்தீங்களா இதுல இந்த பாட்டுல மிக அற்புதமான பாடல் இது. அந்த செல்வனாகிய சிற்றம்பலத்தில் இருக்கிற கடவுள் திருவடியை வாழ்த்துதல் தான் செல்வம். நாம அந்த செல்வத்தை நாம நினைக்கிறோம் இந்த ரிசர்வ் பேங்க் கடிதாசியத்தான் நாம செல்வமா நினைச்சுட்டு இருக்கோம். அதுதான் செல்வங்கிறார்.

சொந்த தருகிற இறைவனுடைய திருவடியை தவிர வேற ஒன்று என்னுடைய உள்ளம் திரும்பி பார்க்காது வேணாது. என்ன அழுத்தமா சொல்றாரு பாருங்க, என்ன வயசு இருக்கும், கடைசி 3 வயசுல ஆண்டவன் அருளை பெற்றார், 16 வயசுல ஆண்டவன் திருவடியை சேர்ந்து விட்டார், இடைப்பட்ட காலம் தான் இது. என்ன வயசு இருக்கும், 5 வயசு இருக்குமா, 10 வயசே வச்சுக்கொள்ளுங்க, 10 வயசுல சொல்ல முடியுமா, இப்படி முடியாது, நடக்காது, 100 வயசானாலும் நடக்காது. அந்த அருள் பெற்றவர் ஆண்டவனுடைய திருவருள் பெற்றவர் ஆனதுனால அந்த எண்ணம் அவருக்கு இருக்கிறது, எழுதி வைத்திருக்கிறார். ஐயா நாம் அந்தபடி நடக்காட்டி போனாலும் அதையா நம்ம நூல், இது தேவாரம் நம்ம நூல், திருவாசனம் நம்ம நூல், அதனை படிப்போம் என்ற எண்ணமாவது நமக்கு வந்தாதானே, என்னுடைய உள்ளம் அவனை தவிர வேற ஒன்றையும் பேணாது என்று எழுதி வைக்கிறார் சுவாமி.

அது பேராயிரம் பிறவிமான ஒரே தும்பம்மானே பிரிவில்லா அடியாக்கு மகாராஜ சொல் முறைப்பானே மந்திரமும் தஞ்சிரும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தருட வல்ல அந்த அம்மை எது தீராத நோய் எல்லா நோயும் தீர்த்து விட முடியும் ஐயா சக்கரை நோய் இருக்குன்னா கொஞ்சம் நாளைக்கு சோறு திங்காம இந்த அரிசி சோறு தின்னா வந்தாலும் சரியா போயிடுது பிரஷர் இருந்துன்னு சொன்னா அதுக்கு ஏதாவது ஒரு சில மருந்து கொடுத்தா சரியா போயிடுது தீராத நோய் எது பிறவி நோய் தான் தீராத நோய் அதுக்குத்தான் பாடுபட்டாங்க அதனால்தான் காரைக்கால் அம்மையார் கூட சொன்னாங்க பிறவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் சாமி என்ன வேணும்னு கேட்டானா நடராஜ பெருமான் காரைக்கால் அம்மையார் நான் இனிமே பிறக்கப்படாது சாமி அப்படின்னு கேட்டாலாம் இப்ப நான் என்ன சொல்லிருப்பேன் ஐயோ போயும் போதும் தமிழ்நாட்டில பிறக்கிறது அமெரிக்காவிலேயே பிறக்கணும் பாத்துக்கா மூணாவது மணிக்கு நாலாவது மணிக்கே கார் வந்து நிக்கணும் அதுல போய் ஏறி போகணும் இன்னைக்கு இருக்கிறோம் அப்படிதான் நினைக்கிறான் நம்ம பையன்லாம் எடுக்கிறான் பாருங்க ஓட்டம் அமெரிக்கா பாருங்க கொஞ்சம் சம்பாதிக்க தெரிஞ்சவனா ஓடும் கொஞ்சம் தொழில் தெரிஞ்சு போச்சுன்னா அமெரிக்கா ஓடுறான் வெளிநாட்டுக்கு போடுறான் ஆக தீரா நோய் எல்லாம் தீர்த்து தின்னவை எது தீராத நோய் பிறவி நோயை அறுத்து விடுவானவன் என்பதுதான் பொருள் போனா

எட்டாவது பாட்டு ஏழாவது பாட்டுல கரெக்டா வருது பாத்தீங்களா? எட்டாவது பாட்டுல ராவனுக்கு அருள் செய்த தன்மை வருது பாத்தீங்களா? பூர்வாள அரக்கந்தன், இது எட்டாவது பாட்டு. அடுத்த பாட்டு திருமாலுக்கு அருள் செய்து வரும் சொல்லிருக்கா, கோணா கணையான்னு ரெண்டு பொருள். கணையை விட்டான்னா கோணாது என்பது ஒரு பொருள். கோல் நாகு அணையானும், நாகத்துல படித்திருக்கிறான் அவன்.

சமணர்கள் நீங்க நினைக்கலாம், எதுக்க ஐயா ஒரு மதத்தை இப்படி சாடணும், தேவையில்லையே அப்படின்னு. நம்ம நாட்டுல இன்னொரு சொல்லு ஒண்ணு ஒண்ணு இருக்கு தெரியுமா, நம்மளை கொல்ல வருகிற பசுவையும் கொல்லலாம் என்ற சொல்லு கூட நம்ம நாட்டுல இருக்குல்ல. அந்த மாதிரி நாம சும்மா இருக்கும் போது அவன் வந்து அடிக்கிறான்னா அடிச்சா அடிக்கடி திருப்பி கொடுத்தாதான் சரி என்ற எண்ணம் உடையவன் நான். திருப்பி கொடுத்தாதான் அவன் நான் நினைப்பான். எப்ப கோயில அடிக்கிறான் உடைக்கிறான்னு சொன்னா சிவலிங்க தேத்தி கொண்டு மறைச்சு விட்டான் என்று வரலாறு இருக்கிறது அல்லவா? வரலாறு இல்லைன்னு சொன்னாக்க நாம சொல்றதும் தப்பா போயிடும். பாண்டிய மன்னனே அவ்வளவு அந்த மதத்துக்கு போயிட்டானே, திருஞான சம்பந்தருடைய தொண்டு சரியாக நடந்த இடம், அவருடைய அவதாரத்தின் நோக்கம். சிவபாதகிருதையர் என்ன கேட்டார், இந்த வேற்று மதத்தெல்லாம் விரட்டி விட்டு சைவத்தை வாடக்கூடிய பிள்ளையா எனக்கு ஒண்ணு கொடுந்தான் கேட்டார். அதுதான் திருஞான சம்பந்தர். அப்படி திருஞான சம்பந்தர் பரிபூர்ணமாக சைவத்தை வாட வைத்த இடம்தான் மதுரை. ஆக பட்டை துவராடை மரப்பட்டையை தான் கட்டி கொண்டிருப்பார்கள். சில பேர் ஆடையே உடுக்காமல் இருப்பான். அதத்தான் ஞாபகரசர் சாடு சாடுன்னு சாடுறார். நான் அந்த கூட்டத்துல போய் இருந்தேனே கொஞ்ச நாள், அப்படியே தப்பு, நான் இருந்தது தப்பு, நான் இருந்த போது நான் அந்த கூட்டத்தை இருந்திருக்கும் போது நான் செத்து இருந்தேன்னா தர்மசேனன் ஒரு ஜெயினம் செத்தான் அப்படின்னு வந்திருக்குமே. நான் அப்ப என்ன சாகாம மறுபடியும் சைவத்தை கொண்டு வந்தாயே சுவாமின்னு பாடி வைக்கிறார். உங்களுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குமே ஆனால் திருநாவுக்கரசர் பதியம் பாடும்போது உங்களுக்கு அதனை நினைவூட்டுவேன். திருநாவுக்கரசரை கல்லு கட்டி போட்டான், யானையை விட்டு செய்தான், நஞ்சை கொடுத்தான், இதை விட ஒரு பாபம் ஒண்ணு தேவையா? நான் அடுத்தபடி மதுரையை சொல்லும் போது அவர்கள் செய்த அட்டு ஊழியத்தெல்லாம் உங்களுக்கு நினைவூட்டுறேன். நாம போய் இன்னைக்கு வேற ஒருத்தனை அடிக்க வேண்டாம். மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும் என்பதுதான் நமது ஆச்சாரிய சுவாமிகள் சொன்னதுல ஒரு சொல்லு. அது நமக்கு அது தேவையில்லை. நம்மளுடைய மதத்துல பிரியத்தை காட்டுவோம், அவ்வளவுதான் என்னுடைய கொள்கை. அதுதான் அதனால்தான் சொல்றார், பட்டை துவராடை படிமம் கொண்டாடும் முட்டை கட்டுரை மொழிவ கேளாதே. அவர்கள் சொல்றது தப்பு, நீ கேட்காத அவன் சொல்றதை. நமது தலைவன் சொன்ன சொல் இது, முட்டை கட்டுரை முட்டைன்னா பொய்ன்னு அர்த்தம். முட்டை கட்டுரைன்னு சொன்னாலும் பொய்தான்.

பாடுகிறவர்கள் கோலத்தார் பாட, கோலத்தார்னா அழகாக பாட என்று பொருள். கோலத்தார் பாட வல்லார் நல்லாரே, இப்படி பாடக்கூடியவர்கள் அவர்கள் நல்லவர்களாகவே இருப்பார்கள். இந்த பொல்லாத பசங்கள்ட்ட இந்த தேவாரத்தை கொடுத்து படிக்கிட்டு நல்லவனா ஆயிடுவான் போல இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படி அவன் படிப்பான்? அவன் நல்லவனாகவும் நாம படிக்க வேண்டியதுதான் என்று சொல்லி சுவாமி திருமுல்லை வாயிலிருந்து கலிக்காமூர், காட்டுப்பள்ளி, மகேந்திர பள்ளி இடையிடையில சில பாடல்கள் பாடியதுனால நேரம் போய்விட்டது. சிதம்பரத்தில் இருக்கிறார் சுவாமி, திருஞான சம்பந்தர் இப்ப சேம்பரத்தில் இருக்கிறார். ஆனா சிதம்பரத்துல அவர் இருக்கவில்லை, வந்து சுவாமி தரிசனம் பண்ணிட்டு போயிடுறது. திருவேட்களத்துல தான் தங்கி இருந்தார் என்று தெய்வ சேக்கிடார்பமான எழுதி வைக்கிறார். இந்த வரலாறு எல்லாம் நமக்கு எப்படி கிடைக்கிறது? தெய்வ சேக்கிடார்பமான எழுதலன்னா 63 நாயன்மார்களுடைய கதை நமக்கு தெரியாமலே போயிருக்கும் இல்லையா? ஆமா, மாணிக்கவாதனுடைய கதை அவர் எழுதல தெரியாது நமக்கு. பிடித்த பத்து எப்ப பாடினார், அருட்பத்து எப்ப பாடினார், குழைத்த பத்து எப்ப பாடினார், மாணிக்கவாசகர் நமக்கு தெரியாதே, தெரியலையே. சேக்கிடார் பெருமான் எழுதி வச்சிருந்தா சடையாயனுமார் எப்ப பாடினார், கத்தாங்கரிய எப்ப பாடினார், இடறிந்தவர் எப்ப பாடினார் என்று நமக்கு தெரிகிறது. தெய்வ சேக்கிடார் பெருமான் நமக்கு கொடுத்த தர்மம் அந்த கதையை ஒழுங்கா சொல்லி வைத்ததுதான். ஆமா, இதேதான் இருக்கு, பக்கத்துலதான் இருக்கு அவருடைய பிறந்த ஊர். போயிருப்போமா, கண்டு வணங்கி இருப்போமா? 2 தடவை அந்த கோயில் கும்பாபிஷம் பண்ணி வச்சேனா, எனக்கு அந்த புண்ணியம் கிடைச்சது. அப்படி தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய திருவிழா தான் இது கிடைத்தது என்று சொல்லி திருஞான சம்பந்தருடைய வரலாறை இன்னும் நாம விளக்கமா சொல்ல போனோம்னு சொன்னாக்கா அது எந்த எத்தனை வருடம் ஆகுமோ. பெரிய புராணத்துல பாதி திருஞான சம்பந்தருக்கு பாடி வச்சிருக்கிறார். நாம சொன்னோம்னா என்ன ஆகும்? இன்னும் பாதி கூட முடியாது. அதனால முடிந்த வரையும் சொல்லுவோம். பஞ்சாட்சரத்தை சொல்லி இந்த நிகழ்ச்சியான நிறைவேற்றிக் கொள்ளுவேனாக.

தலம் திருப்புறம்பயம். திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளி செய்த இரண்டாம் திருமுறை திருவிராகம். பண் இந்தளம் ராகம் மாயா மாளவ கௌள.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்ஜின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: Oh.

மாமலரிட்டு

0: ஒரு குறிப்பு உண்டு அதை நாங்கள் மரங்கள் வைக்கிற பொழுது நீங்க கரையை வாங்குறதுனால அப்படியே வந்து பண்றதுங்கிறது ஒரு நுட்பம். கொஞ்சம் தண்ணியை கழிச்சுதான் தெரியும். ஏன் அந்த வளர கொடுத்துருக்கோம். நீங்க பார்க்கற எல்லாரும் தன்னப்பறாங்க.
1: Yeah.
0: இரண்டு வெண்பிரையான இயற்றிய கதவி வல்லார் நலன் பொருள் சிந்தையராகி நன்மை வெளியிட்டான் பாருங்க. இதெல்லாம் சொல்லிட்டு சார் என் மனசுக்கு என்ன அந்த மாதிரி வந்து
1: இருவர் குமாரே சைவம் டாட்டார் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: தலம் திரு ஆரூர் அறநெறி. திருநாவுக்கரசு பெருமான் அருளி செய்த 4 திருமுறை பண் இந்தளம்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் .org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: தேவார அருள்முறை திரட்டு விளக்க உரை. வழங்குபவர் சிவகாந்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: விநாயகனே விண்வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கையை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம், தன்மையினால் கண்ணீர் பணிமின் கணிந்து. நம பார்வதி பதையே அரர் மகாதேவ, தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் வந்த அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை. சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, உயிர்கள் அனைத்து உயிரில் வேண்டும் என்பதற்காக சாஸ்திர நூல்களிலே 8 நூல்களை தந்தருடைய கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரிய சுவாமியுடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, சைவத்தினுடைய உண்மைகள் எல்லாம் உயிர்கள் அறிவதற்காக இப்பொழுது பேருபகாரம் செய்து கொண்டிருக்கின்ற சைவம் ஓஆர்ஜி அமைப்பினை சார்ந்திருக்கின்ற அனைவருக்கும், அந்த அமைப்பிலே தன்னை இணைத்து கொண்டவர்களுக்கும் இந்த நிகழ்வினை

நாம் சிந்திக்க இருக்கிறோம். உலகிலே இருக்கின்ற உயிர்கள் எல்லாமே இன்பத்தை தான் விரும்புகிறது, துன்பத்தை விரும்புவது இல்லை. ஆனால் இன்பமும் துன்பமும் விரைவி வருகிறது. இந்த உயிர்களுக்கு துன்பம் வருவதற்கு காரணம் என்ன என்றால், ஆணவன் மலத்தின் காரணத்தினாலே உயிர்கள் மாயிலே அமிழ்த்தப்பட்ட பொழுது அது கர்மத்தை ஈட்டுகிறது. அந்த கர்மத்தின் காரணத்தினாலே அது இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்கின்றது. இந்த உயிர்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் இருக்கிறதே, அதை நம்முடைய சவி சித்தாந்தத்திலே மூன்று வகையாக பிரிக்கப்படுகிறது. ஆதி தெய்வீகம், ஆதி பௌதிகம், ஆதி ஆன்மீகம். ஆதி தெய்வீகம் என சொல்லக்கூடியது மாதா கர்ப்பத்தில் இருக்கும் போது உண்டான துன்பம். இது போற்றி திருவகையிலே மணிவாசகர் அழகாக குறிப்பிட்டு காட்டுகிறார். பின்பு ஜனனம் அடைகின்ற பொழுது பிறக்கும் போது அடைகின்ற துன்பம், பின்பு நரை திரை, அதற்கு பின்பு யமதண்டம், இந்த வாழ்வு முடித்த பின்பு நரக வேதனை. இத்தனையும் ஆதி தெய்வீகம், இறைவனாக கொடுக்கப்படுவது. ஆதி பௌதிகம் என சொல்லக்கூடியது குளிரால், வெப்பத்தால், மழையால், காற்றினால், மின்னல், இடி, சுவர் விழுதல், கல் விழுதல் முதலானவைகளால் வருகின்ற துன்பங்கள். ஆதி ஆன்மீகம் என சொல்லக்கூடியது தத்தம் சரீரங்களில் உண்டான வியாதி, மிருகங்களால் வரக்கூடிய துன்பங்கள், அரசாங்க ராஜாங்கத்தினாலே வரக்கூடிய துன்பங்கள், கள்வர்களால் வரக்கூடிய துன்பங்கள், மனிதர்கள் ஒருவருக்கு ஒரு செய்து கொள்ளுகின்ற இன்னல்கள், மனத்திலே கொள்ளுகின்ற பொறாமை உணர்வினால் வரக்கூடிய துன்பங்கள், செய்யத்தகாதவற்றை தாந்தோன்றித்தனமாக செய்து சிக்கி விழித்து துன்பமடைதல், கோபித்தல், இவைகளெல்லாம் ஆதி ஆன்மீகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வினைக்கு ஏற்ப துன்பங்கள் இருக்கிறது. இதிலே உடலிலே வரக்கூடிய ஒரு வியாதி இருக்கிறதே, அது நம்ம மிகவும் வருத்தம். ஆதி ஆன்மீகத்திலே வரக்கூடியது உடல் என்று இறைவன் எப்பொழுது படைத்தானோ அப்பொழுதே இறைவன் உயிர்களுக்காக மருந்தையும் படைத்திருக்கிறான். ஆகையினாலே பிணி என்று உள்ள போதே மருந்தும் நமக்கு இருக்கின்றது. நம்முடைய சைவ சமயம் என்னவென்று சொல்லுகிறது என சொன்னால், எந்த துன்பத்திலையும் நாம் தக்க மருந்தோடு தக்க வைத்தியனால் வெல்லலாம். தக்க வைத்தியன் யார்? அவன் கொடுக்கின்ற மருந்து எது என்றால், எல்லா உயிர்களுக்கும் வைத்தியநாதன் என்று சொல்லக்கூடியவர் நம்முடைய ஒப்பற்ற பரம்பொருள். அவன் நமக்கென்று பிணி தீர்வதற்கென்று கொடுத்திருக்கின்ற மருந்து எது? தேவார முதலான திருமறைகள். திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் கூண்பாண்டியனுக்கு ஏற்பட்ட வெப்பு நோயினை மந்திரமாவது நீர் என்று பாடி குணப்படுத்தினார். இதே போல திருச்செங்கோடு தளத்திலே நரிஞ்சுரத்தினால் அடியார்கள் அங்கே துன்புற்ற போது நம்முடைய பெருமானானவன் அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று ஞானசம்பந்த திருவாய் மலர்ந்து அந்த நரிஞ்சுரத்திலே இருந்து அந்த அடியார்களை காப்பாற்றி அனுப்பினார். இதே ஞானசம்பந்த பெருமானானவர் முயல் திருப்பாச்சிரமம் என்கின்ற தளத்திலே கொல்லி மலமனது குத்திரிக்கு முயலகன் நோய் வந்திருந்த பொழுது துணிவளர் திங்கள் என்கின்ற திருப்பதிகத்தை பாடி குணப்படுத்தினார். ஆகையினாலே நமக்கெல்லாம் வருகின்ற எந்த பிரியையும் தீர்க்க வல்லத கைகண்ட ஒரு மருந்து திருமுறைகள். இந்த ஒரு செய்தியும் நினைவுக்கு வருகிறது. திருச்செந்தூர் திருக்கோயிலிலே ஒரு மடைப்பள்ளி பரிசாரகர் இருந்தார். அவர் ஒரு முறை வாழ்க்கையிலே விரக்தி அடைந்திருந்த பொழுது முருகப்பெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து, நீ திருச்செந்தூர் தலபுராணத்தை பாடு என்று ஆணையிட்டார். முருகப்பெருமானுடைய ஆணையினை வைத்து அந்த மடைப்பள்ளி பரிசாரகர் தக்கோரிடம் சென்று பாடம் கேட்டு அவர் அழகாக திருச்செந்தூர் தலபுராணத்தை செய்தார். அரங்கேற்றம் செய்ய முற்பட்ட பொழுது என் மடைப்பள்ளி பரிசாரகர் தானே என்று அவரை உதாசீனம் செய்து தலபுராணத்தை அரங்கேற்றம் செய்யவில்லை. அதனால் மனம் மிக்க வருந்திய அவர் உடனே என்ன செய்தார், தாம் செய்த அந்த நூல்களை எல்லாம் எடுத்து அப்படியே கடலிலேயே தூக்கி எரிந்து விட்டார். அந்த கடலிலே தூக்கி எரியப்பட்ட ஏடுகள் எல்லாம் அப்படியே முருகனது அருளினாரே இலங்கையிலே சென்று ஒதுங்கி, அந்த இலங்கையிலே சென்று ஒதுங்கி இருக்கின்ற அந்த ஏடுகளையெல்லாம் ஒரு

0: நண்பர் எடுத்து சேகரிக்கிறார். அந்த தலபுராணம் வென்றிமலே கவிராயர் என்கின்றவரால் பாடப்பட்டிருப்பது என்று அறிந்து அந்த ஏடுகளை சேகரித்து இல்லத்திலே வைத்து பூஷணை செய்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அந்த நேரத்திலே இந்த உலகத்திலே சக்கர சுவாசம் என்ற சொல்லக்கூடிய ஒரு நோய், அது ஒரு விஷக்காற்றிலே காற்றிலே பறக்கூடிய ஒரு விஷ நோய் ஒன்று எல்லா இடத்திலும் பரவி இன்றைய நாளைய கொரோனா நம்மை உலுக்கியதை போல சக்கர சுவாச நோய் அப்பொழுது உலகை மறுத்தியது. எல்லா உயிரங்களும் எல்லா தலங்களிலும் எல்லா உயிரும் துன்புற்ற பொழுது இலங்கையிலே மட்டும் அந்த நோய் அண்டவில்லை. எல்லா இடத்திலும் இந்த நோய்க்கிருமை அண்டியது. இது ஏன் இந்த நோய் இங்கே தாக்கவில்லை என பார்க்கின்ற பொழுது அப்பொழுதுதான் அந்த முருகன் அடியார் என்னுடைய இல்லத்திலே வெண்டிமலை கவிராயருடைய திருச்செந்தூர் தலபுராணம் இருக்கின்ற காரணத்தினாலே அதனால் அது எல்லாம் என்ன செய்கிறது, அதனுடைய அருள் தாக்கத்தால் இங்கே விஷக்கிருமிகள் இல்லை அப்படின்னு சொல்கிறார். எனவே நல்ல ஞான நூல்கள் இறைவனை பற்றி உணர்த்துகின்ற உண்மை நூல்கள் நம்மிடம் இருக்கின்ற பொழுது அது நமக்கு நோய்க்கு நல்ல ஒரு காப்பாக அமைந்துவிடும். எனவே நாம் திருமறைகளிலே நாம் தோய்வு கொண்டிருந்தால் நம்மை உடலை பற்றி வருகின்ற பிணியும் போகும், உயிரை பற்றி இருக்கின்ற பிணியினையும் போக்கும். ஆகையினாலே நாம் திருமுறைகளை எல்லாம் நாம் ஓதுதல் வேண்டும். ஒரு பாம்பாட்டியானவன் நாம் காண்பதற்கே அச்சப்பட்டு ஓடுகின்ற பாம்பை கையினால் பிடித்து ஆட்டுகிறான். எப்படி? அவன் கையிலே சிறியானங்கை விதை என்கின்ற ஒரு காப்பு வேர் கையிலே வைத்துக் கொள்கிறான். அதனால் பாம்பு அவனை தேடுவது இல்லை. காட்டுக்குள்ளே குடிசையிலே ஒருவன் வாழுகிறான். ஆனால் அந்த குடிசைக்குள்ளே எந்த விஷ ஜந்தும் உள்ளே செல்லாமல் அவன் பத்திரமாக இருக்கிறான். எப்படி? அவன் குடிசைக்குள்ளே கருடன் கிழங்கு என்று சொல்லக்கூடியதை கட்டி வைத்து விட்டால் எந்த விஷ ஜந்துக்களும் அனுபவம் இல்லை. இதே போல அடியார்களாகிய நாமெல்லாம் திருமுறைகளை வைத்து நாம் ஓடிக்கொண்டிருந்தோம் என சொன்னால் அது நமக்கு நல்ல ஒரு கவசமாக இருந்து நம்மை பாதுகாப்போம். சைவர்களுக்கு முதலிலே வேண்டியது வைராக்கியம் என்று ஒன்று இருக்க வேண்டும், நம்பிக்கை என்பதும் இருக்க வேண்டும். நம்பிக்கை இல்லாத வழிபாடு நமக்கு பலன் தராது. திருமுறைகள் நம்முடைய நோயினை தீர்க்கும், திருமுறைகள் நமக்கு உற்ற துணை என்ற ஒரு நம்பிக்கை இருத்தல் வேண்டும். இந்த நம்பிக்கையால் தான் பலனை பெற்றார் அச்சுத கடப்பாளர் என்பவர். அவருக்கு என்ன வந்தது? உலகிலே எல்லோரையும் பேயை பிடிக்கும், ஆனால் ஞானசம்பந்தர் சொன்னார் பேய் அடையாந்தார். அப்போ பேய் அடையாது என்று சொல்கிறீர்களே, இவனுக்கு பேய் வந்து விட்டதே, வந்தால் அது போய்விடும், பேய் அடையா பிரிவு எய்தும்னார். எனவே திருமுறைகள் வருமுன்னும் காப்போம், காக்கின்ற தன்மையுடையது. ஒருவேளை வந்தாவிட்டால் வந்தவனையும் அந்த நோய் அவனிடம் இருந்து நோயை விரட்டிவிடும். எனவே பேய் அடையா பிரிவு. எனவே திருமுறைகளிலே நாமெல்லாம் மிகுந்த ஒரு நம்பிக்கை கொண்டால் அந்த வைத்தீஸ்வரனாகிய பெருமான் நம்மை எல்லா தீங்குகளில் இருந்தும் எல்லா நோயிலிருந்தும் காப்பான். ஏனென்று சொன்னால் இந்த திருமுறைகளை தந்தவர்கள் சிவமாக்காக நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அவர்கள் வாக்கன்று, சிவமாக்காக. அவர்கள் யார்? ஞானசம்பந்தர் அப்பர் சுந்தரர் போன்றவர்களும் ஞானாசிரியர் மணிவாசகர் போன்றவர்கள் எல்லாம் அவர்கள் ஏற்கனவே பூர்வத்திலே சிவனால் ஆளப்பட்டவர்கள். பெரிய புராணத்தில் வரக்கூடிய திருக்கூட்டை சிறப்பு படிக்காமல் பெரிய புராணத்திற்கு போகவே கூடாது. அல்ல, இந்த திருக்கூட்டை சிறப்பு சொல்லுகின்ற பொழுது அழகாக சொல்லி காட்டுகிறார், அத்தர் வேண்டி முன் ஆண்டவர் நான். ஏற்கனவே இவர்கள் ஆட்கொள்ளப்பட்டவர்கள். உயிர்களுக்கு வழிகாட்டுவதற்காக அந்த அடியவார்களது பெருமையை உணர்த்தி உலகவர் முன்பாக ஆட்கொள்ளப்பட்டவர். இதே போன்று பெரிய புராணத்தின் உள்ளே வருகின்ற தடுத்தாட்கொண்ட புராணத்திலே சேக்கரார் சொல்லி காட்டுகிறார், சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு சிவபெருமானி சொல்லி காட்டுகிறார், நம் ஏவலாலே பிறந்தனை மண்மீதுனார். நாமெல்லாம் நம்முடைய வினையின் காரணத்தினாலே நமக்கு வினையினுடைய ஒரு கணக்கை வைத்துக் கொண்டு அதிகாரம் பெற்றிருக்கின்ற பிரம்மனால் நாம் அனுப்பப்பட்டிருக்கிறோம், படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த அருளாளர்கள் நம்மருக்கு இறைவன் சிவபெருமானது ஆணையினாலே நம்ப நமக்காக வந்தவர்கள். அவர்கள் பாடியதும் வாழ்ந்து காட்டியதும் அவர்களுக்காக அல்ல, நமக்கு தான். ஞானசம்பந்தர் திருவாக்கு எதற்காக பாடப்பட்டது? எல்லா உயிரும் உயிர் பெறுதல் வேண்டும் என்பதற்காக, தனக்கு என்பது அல்ல. அதனால்தான் சேக்கரார் பெருமான் தோல்விய செய்தியன் எப்படி வெளிப்பட்டது என சொல்லுகின்ற பொழுது பல்லுயிரும் கழிகூற எல்லா உயிர்களும் இன்பம் அடைய வேண்டும். நம்முடைய சைவத்தினுடைய கொள்கையே எல்லோரும் இன்புற்றிருக்க நின்று நினைப்பதுவே அல்லாமல் வேறென்று மறியிருப்பார்கள். யான் பெற்ற இன்பம் பெருகையும் மையவாம். ஆகையினாலே தான் சம்பந்தர் திருவாய் மலர்ந்ததையே பல்லுயிரும் கரிகூல தம்பாடல் பரமர்வால் சென்று செல்வதற்கு திருச்செவியை சிறப்பித்து செம்மை வரை எடுத்த தோளுடைய செவியன். அப்பறமான் திருவாக்கு எப்படி கூற்றாயினவாறு விளக்க கோதியில் திருப்பதியம் போற்றால் உலகேளின் வருந்துயரம் போமாறு உலகேளின் வருந்துயரம் போமாறு எதிர்நின்று போகின்றார். சுந்தரமூர்த்தி நாயனார் திருவாக்கு இதற்காக வந்தது. பித்தா பேசூடு என பெய்தான் திருப்பதியம் இத்தாரணி முதலாம் உலகலாம் உயிரை எடுத்தார். எனவே எல்லா உயிர்களும் உயிரில் வேண்டும் என்பதற்காகத்தான் நம்பொருட்டுத்தான் அவர்கள் வாக்கினை தந்திருக்கின்றார்கள். நம்பொருட்டு அந்த வாக்கை தந்திருக்கின்ற காரணத்தினாலே நாம் அதை பொருளறிந்து உண்மை அறிந்து கருத்தறிந்து ஓதினால்தான் நமக்கு அது பலன் கிடைக்கும். எனவே தேவார திருமுறைகள் நம்பொருட்டு ஓரப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே அதனுடைய உண்மை பொருளை நாம் உணர்தல் வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய கொற்றங்குடி உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் தான் அருளி செய்திருக்கின்ற தேவார அருள்முறை திரட்டிலே ஒவ்வொரு அதிகாரத்திற்கு கீழே சில தேவார பதியின் பாடல்களை நமக்கு தந்து இதிலே சிந்தனை செய்யுங்கள், ஒவ்வொரு உண்மை எப்படி அடங்கி இருக்கிறது என்று நம்மை தூண்டுகிறார். ஆகையினாலே தான் நம்முடைய திருவுருட்பயிலே வரக்கூடிய அந்த அதிகார தலைப்பின் கீழ் வருகின்ற ஒவ்வொரு திருப்பாடல்களும் அந்த அதிகார தலைப்பிற்கு எப்படி இது பொருள் கொள்ள நமக்கு துணை செய்கிறது என்பதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். மூன்றாவது அதிகாரமாகி இருள் மல நிலையினை இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த இருள் மல நிலை என்ற ஒரு சொல்லுக்கு பொருள் இருள் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆணவ மலத்தை தான் இருள் என்று நம்முடைய நூல்கள் சொல்கிறது. மலம் என்றால் பொது சொல், மூலமலமனை சொல்லக்கூடிய அந்த ஆணவ மலம். இங்கே நாம் எப்படி பொருள் சொல்லுதல் வேண்டும்? இருள் மல நிலை என்றால் இருள் மலமாகிய ஆணவ மலத்தினுடைய தன்மை. ஆனால் இதை எப்படி நாம் பொருள் கொள்ளுதல் வேண்டும் என சொன்னால் திருவருளால் நீக்கப்பட வேண்டிய ஆணவ மலத்தின் தன்மை. எல்லாம் நம்முடைய சுவாமி அழகாக அந்த தலைப்புக்கு சிந்தனை செய்வதற்கு தொடுகிறார். எப்படி ஆணவரத்தினையும் சொல்லக்கூடாது, அது எதனால் நீங்கும்? திருவருளால் நீக்கப்பட வேண்டிய ஆணவ மலத்தின் நிலை என்று சொல்லி காட்டுகிறார். எப்பொழுதுமே ஒரு நோய் எப்படிப்பட்டது என்பதை ஆணவ மலத்தினுடைய தன்மையை திருவருட்பணியிலே நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார் நமக்கு நன்றாக உணர்த்தியுள்ளார். ஒரு உண்மையான ஒரு வைத்தியனது தன்மை என்ன? உண்மையான ஒரு வைத்தியர் என சொல்லியார் என்று சொன்னால் எப்பொழுதுமே நம்முடைய சாஸ்திர நூல்களில் எல்லாவற்றிற்கும் விளக்கம் இருக்கிறது. மண்ணிலே சிலவியாதி மருத்துவன் அறுத்தியொடுங்கிறார். ஒரு வைத்தியனுக்கு வேண்டிய முதல் இலக்கணம் நோயுற்ற ஒருவன் மேலே இரக்கம் கொள்ளுதல் வேண்டும். மண்ணிலே சிலவியாதி மருத்துவன் அறுத்தியோடு. ஒரு நோயாளி தன்னிடம் வந்து விட்டால் அந்த நோயை பற்றி அவனிடம் பேசி அவனுக்கு மலைவையோ பயத்தையோ ஏற்படுத்தக்கூடாது. அந்த வைத்தியனது தன்மை என்ன? ஐயோ இந்த நோயா உங்களுக்கு வந்துட்டு, உங்க மனசுக்கு இது வரக்கூடாத, ஆனா பயப்படாதீங்க, இது குணமாகக்கூடியதுதான், சீக்கிரம் இது பண்ணிடலாம், நல்ல தைரியமா இருங்க, நான் குணப்படுத்தியிருந்தேன் சொல்லி அவனுடைய உற்சாகம் போட்டோம். அவன் தான் உண்மையான வைத்தனர்க்காதான் அங்கே அருள் சிவாச்சாரிய சொன்ன மண்டிலே சிலவியாதி மருத்துவன் அருத்தி ஓடுங்கிறார். அந்த இதன்படிதான் ஆணவமலம் ஆணவமலம் என்று சொல்லுகிறீர்களே, அது பற்றி அச்சம் கொள்ளுதல் வேண்டாம். அதுக்கு தீர்க்கின்ற மருந்து இருக்கிறது, உபாயம் இருக்கிறது என சொல்லி நம்முடைய இருள்மல நிலையின் கீழே இந்த ஆணவ மலம் தீர்வதற்கு என்னென்ன உபாயங்கள் திருவருள் எப்படி துணை செய்யும் என்பதைத்தான் இந்த இருள்மல நிலையிலே சொல்லும். ஆணவமல இலக்கணம் பேசப்படாது. இந்த ஆணவ மலமானது எப்படி நீங்கும் என்கின்ற நோய்க்கு மருந்தனை கூறி இதை மட்டும் சாப்பிடுங்கள் குணமாகும் என்று வைத்தியன் அந்த நோயாளியை தூண்டி உற்சாகப்படுத்துவதைப் போல ஆணவமலத்தால் பீடிக்கப்பட்டிருக்கின்ற நமக்கு இதுதான் மருந்து என்று அழகாக சுட்டி காட்டுகிறார். இதில் ஆணவமலம் சொல்லுகின்ற பொழுது ஆணவமலம் நீக்கம் வந்தாலே இருவினை ஒப்பு மரபரி பாகம் அங்கே சத்திரி பாகம் என்பது வந்தால்தான் ஆற்றல் அது தனியாக பக்குவ நிலைக்கு போயிடும். எனவே இந்த ஆணவமல ஒடுக்கத்திற்கு என்னென்ன நாம் செய்தல் வேண்டும் என்பதை அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆனோமலம் நம்மிடமிருந்து ஒழுங்குதல் வேண்டும் என்பதற்காகத்தான் திருக்கோயிலுக்குள்ளே நுழைந்த உடனேயே நாம் கொடிமரத்தின் அருகிலே இருந்து வடக்கு நோக்கி அல்லது பலிபீடத்தின் அருகிலே வடக்கு நோக்கி இருந்து பஞ்சாங்கட்டாங்க நமஸ்காரங்கள் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அது என்ன அர்த்தம்? நான் எனது என்கின்ற நகரத்தை செல்லணும். இறைவன் முன்பாக நாம் அடங்கி நிற்க வேண்டும். திருக்கோயிலுக்குள்ளே செல்லுகின்றோம். முதல்ல ஒரு பெரிய நந்தி இருக்கிறார், மூலவர் பக்கத்தில் இன்னொரு நந்தி இருக்கிறார். பெரிய நந்தி ஆன்மா, மூலவர் பக்கத்திலே இருக்கின்ற அந்த சிறிய நந்தி அது ஒடுங்கியது, அடங்கியது. எனவே இறைவன் முன்பாக நாம் அடங்கி நிற்க வேண்டும். அப்படி அடங்கி நிற்கின்ற பொழுது ஆணவமலையினுடைய வலிமை குறையும். அந்த ஆணவமல வலிமை குறைவதற்கு என்னென்ன சாத்தியங்கள் என்பதைத்தான் அழகாக நம்முடைய கொற்றகுடி உமாபதி சிவாச்சாரியா அப்பர் சுவாமிகளுடைய திருவாக்கிலே 4வது திருமுறையிலே 76வது பதிகத்திலே, அதாவது பொது பதிகத்திலே 2வது திருப்பாட்டாகிய மெய்மையாம் உழவை செய்து என்கின்ற அந்த திருப்பாடலை மேற்கோளாக நமக்கு எடுத்துறேன். இதை சிந்தனை செய்யுங்கள். மெய்மையாம் உழவை செய்து திருப்பெண்ணும் வித்தை வித்தி பொய்மையாம் களையை வாங்கி பொறையெனும் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கி கண்டு தகவனும் வேலியிட்டு செம்மையில் நிற்பராகில் சிவகதி விளையும் அன்றே. அழகா சொல்லி காட்டார். ஆனமலம் அழிந்து இருள்மரத்திலே அழிந்து கிடக்கின்ற நீ எப்படி பாலறையாக கிடக்கின்ற உன்னுடைய மனத்தை பள்ளியறையாக மாற்றலாம்? இறைவன் வந்து குடிகொள்ளும் பொடியாக, சிவகதி விளையும் பொடியாக, ஒன்றுக்கு உரையாக குப்பை செடிகள் படர்ந்திருக்கின்ற உன்னுடைய மனத்திலே அங்கே சிவபெருமான் அங்கே விளையும்படியாக, அந்த முளை அங்கே வரும்படியாக நீ செய்து விடலாம். எப்படி? மெய்மையா உழவை செய்து விருப்பெண்ணும் வித்தை வித்தி. இந்த திருப்பாடனுடைய பொருள் அனைவருக்குமே தெரியும், அதனால நமக்கு வேண்டிய கருத்தை மட்டும் சொல்றேன். மெய்மையா உழவை செய்து, இந்த மனம் எப்படி இருக்கிறது? ஒரு புதர் போன்றிருக்கிறது, கல் செடி எல்லாம் படர்ந்து கிடக்கிறது. நல்ல ஒரு பயிர் வர வேண்டும் என சொன்னால் முதல்ல உழவு செய்தல் வேண்டும். அதற்கு பின்பாக அதில் நீரை பாய்ச்சி வெளி விதைக்கணும், களை வரும். அதையெல்லாம் நாம் அப்புறப்படுத்தி விட்டு நாம் தினமும் சென்று கவனித்து தகுந்த வேலியிட்டால் நல்ல பயிர் கிடைக்கும். எப்படி? மெய்மையான உழவினை செய்து, மெய்மையான ஒரு பக்தி இருக்கணும். விருப்பெண்ணும் வித்தை வீத்தி பொய்மையாம் களையை வாங்கி, புரட்சமய நெறிகள் நம்மை தாக்கிவிடக் கூடாது. அந்த களைகளிலே சென்று பொய்மையாம் புரட்சமயம் என சொல்லக்கூடியது நம்முடைய சைவ சித்தாந்தத்தின் உள்ளிருக்கின்ற சமயங்கள். புறப்புறச்சமயம், புறச்சமயம், அகப்புறச்சமயம், அகச்சமயம் என்று சைவத்தின் உள்ளே இருக்கின்ற 24 சமயங்கள். எனவே பொய்மையாம் களையை வாங்கி பொறை என்னும் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கி கண்டு, அதான் முக்கியம். அந்த உழவனானவன் நாம் ஒரு பயிரை வளர்த்து கொண்டிருக்கின்றோம் என்ற உணர்வில் தன்னை உணர்ந்து சென்று தகவென்னும் வேலியிட்டு, பயிர் வந்தால் போராது, விலங்குகளாலோ மற்ற இவைகளாலோ அந்த பயிருக்கு சேதம் வராதபடி என்ன செய்தல் வேண்டும்? வேலியிட வேண்டும். இதே போல் ஆன்மாக்களாகிய நம்மை இந்த உலகியலோ மற்ற போகங்களோ நம்மை வந்து தாக்கி விடாதபடி ஐந்தெழுத்தாகிய வேலிக்குள் இருக்க வேண்டும். ஆகையினை தம்மையும் நோக்கி கண்டு தகவென்னும் வேலியிட்டு செம்மையில் நிற்பராகில் சிவகதி விளையும் அன்றே என்று சொல்கிறார். ஆக ஆனமனம் படர்ந்திருந்த அந்த ஆன்மாவிலே இப்பொழுது சிவமனம் பூத்தது. ஆக அந்த ஆணவமனத்திற்காக நாம் அஞ்சுதல் வேண்டாம், உபாயத்தை இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள் என்று குறித்து காட்டுகிறார். இந்த கருத்து இப்படி, ஒரு ஆன்மாவானவன் முதலில் தன்னை உணர்ந்து விட்டால் சிவத்தை உணர்ந்தான். அப்படி சிவத்தை உணர்ந்த பின்பு தான் இதுவரை பட்டியிருந்த அந்த பாஷக்கூட்டத்தை உணர்வான், பேரின்பத்தையும் அடைவான். இதை நம்முடைய பட்டினத்தடிகள் திருவிடை மருதூர் மும்மணி கோவிலே இதை அழகாக சொல்லி காட்டுகிறார். இறைவனது திருவருவினை பெற்றால் சரிய நிலையிலே நின்று, இங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற சரியை ஞானத்தில் சரியை, இந்த ஞானத்தில் சரிய நிலையிலே நின்றால் அந்த ஆன்மாவினுடைய ஆணவ மதி கெடும். அப்படி கெட்ட பின்பு இந்த ஆன்மா தன்னையும் அறியும் சிவத்தையும் அறியும் என்று எழுதி காட்டுறார். பட்டத்தாருடைய அழகான திருவிடை மும்மணி கோவையில வரக்கூடிய செய்தி. கங்கை நாயக நீ தெய்வ திருவருள் கை வந்து கிடைத்தலின், எப்படி கிடைத்தது? ஞானத்தில் சரியில்லை நின்று மாயப்படலம் சீறி தூய ஞான நாட்டம் பெற்ற பின்பு, அந்த கண் இப்பொழுது ஞான நாட்டம் பெற்றுள்ளது. ஞான நாட்டம் பெற்ற பின் நானும் நின் பெருந்தன்மையும் கண்டேன், நான் உன்னை கண்டேன் பிறரையும் கண்டேன். என்னை பற்றி இருக்கின்ற இந்த பாஷ கூட்டங்கள் எப்படிப்பட்டது என்பதையும் அறிந்து கொண்டேன். நின் நிலை அனைத்தும் கண்டேன், உன்னுடைய பெரும் குணத்தினை உன்னுடைய பெரும் அருட்தன்மையை எல்லாம் கண்டு கண்டேன். என்னே நின்னை காணாமாக தன்னையும் காணா தன்மையோரே. இந்த சரீரநிலையிலே நிற்பவர்கள் சிவத்தையும் சரீரநிலையிலே நில்லாதவர்கள் சிவத்தையும் காண மாட்டார்கள் தன்னையும் காண மாட்டார்கள் என சொல்லி காட்டுகிறார். ஆகையினாலே இந்த திருப்பாட்டிலே பண்டுதொற்றே நம்மை வந்தித்திருக்கின்ற ஆணவ மரமானது ஞானத்தில் சரியிலே நிற்பதால் அது விலகும் என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். அடுத்து மேற்கோளாக வரக்கூடிய அருமையான ஒரு பாடல் அப்பர் பெருமானுடைய திருவாக்கிலே நான்காவது திருமுறையிலே 75வது பதிகமாகிய பொதுப்பதிகம், அதே நான்காவது திருப்பாடல் உடம்பெனும் மனையகத்துள் என்று இதை அழகாக சொல்லி காட்டுகிறார். எப்பொழுதுமே எதற்கு எதை வைத்து கட்டுப்படுத்துவது என்று நம்முடைய நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாம் நாடகத்திலையும் பார்க்கிறோம், சினிமாவிலையும் பார்க்கிறோம், புராணங்களையும் பார்க்கிறோம். ஒருத்தர் நாகாசுரம் எய்வார் போர்ல, அந்த நாகாசுரத்தை வெல்லக்கூடியது என்று கருடாசுரத்தை எரிஞ்சு போடுவான். இதே போல அக்னியாசுரத்தை எய்வார், அக்னியாசுரத்தை ஏகின்ற பொழுது வர்ணாசுரத்தை போடுவான். இதே போல நம்மிடம் இருக்கின்ற இந்த ஆணவமல இருளினை நீக்க ஞானமாகிய விளக்கே அங்கே அஸ்திரமாக பயன்படுத்துதல் வேண்டும். அதைத்தான் இந்த அடுத்த திருப்பாடலிலே இந்த ஞான விளக்கு ஒன்றுதான், ஞான தீ ஒன்றுதான், ஞான ஜோதி ஒன்றுதான், அந்த இருளாய் இருக்கின்ற ஆணவ மரத்தை ஓட்ட வல்லது என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். உடம்பெனும் மனையகத்துள் உள்ளமே தகழியாக மடம் படும் உணர்வு நெய்யாட்டி உணர்வெனும் திரிமயக்கி இடம்படும் ஞானத்தீயால் எரிவிட இருந்து நோக்கில் கடம்பர் காலை தாலை கடல் அடி காணலாமே. இதை அழகாக ஒரு உருவகம் செய்து காட்டுகிறார். உடம்பாகிய இந்த வீட்டுக்குள்ளே ஆணவமரமாக இருள் இருக்கிறது, அதிலே இருளுக்குள்ளே அழகான மாணிக்கம் ஒரு கல் இருக்கிறது, ஆனால் இருளுக்குள்ளே அவன் காண இயலவில்லை. அகல் விளக்கை ஏற்றினால் அந்த மாணிக்கம் அவன் கண்ணிலே நன்றாக தொடங்குகிறது. எனவே உடம்பாகிய வீட்டுக்குள்ளே ஆன உடம்பாகிய அந்த வீட்டுக்குள் இருக்கின்ற ஆன்மாவிலே இருளாகிய ஆணவமலம் வந்தித்ததால் மாணிக்கம் போன்ற சிவம் இருந்தும் காண இயலவில்லை. அந்த அகல் விளக்கு என சொல்லப்படுகின்ற ஞானத்தையே ஏற்றுகின்ற பொழுது அந்த மாணிக்கம் கண்ணிலே படுவதை போலவே சிவத்தை இந்த ஆன்மா காணும். அதான் ரொம்ப முக்கியம். சிவத்தை நீ பார்த்தியா, கடவுளை நீ பார்த்தியா, கடவுளை நீ பார்த்தியான்னு கேட்கிறோம். பார்க்க முடியும் ஞானக்கண்ணால், ஞானத்தீயினுடைய உதவியினால் தான் காண முடியும். அதைத்தான் நீ அழகாக அந்த இருள் படர்ந்திருக்கின்ற ஆணவ மலத்தில் நீங்கினால் உள்ளிருக்கின்ற ஆண் உள்ளிருக்கின்ற மாணிக்கம் ஒன்று சிவத்தை இந்த ஆன்மா காணும். உடம்பெனும் மனையகத்துள் உள்ளமே தவழியாக மடம்படும் உணர்வு நெய்யட்டி உயிரெனும் திரிமயக்கி இடம்படும் ஞானத்தீயால் எரியுட இருந்து நோக்கில் கடம்பர் காளிதாரே தாதை கடல் அடி காணலாமே. இந்த காணலாமே என சொல்லக்கூடிய அந்த ஏகாரம் இருக்கிறதே தேற்றம். கண்டிப்பாக நீ அப்படி சென்றால் காண முடியும் என்கின்ற உண்மையை அங்கே அழகாக அங்கே சொல்லி காட்டப்படுகிறார். அதாவது ஆன்மாக்களாகிய நாமெல்லாம் எப்படி பந்தித்திருக்கிறோம் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளணும். சீர்காழி சிற்றம்பல நாடிகள் தோழர் மோதம் முதலான நூல்களை தந்த சீர்காழி சிற்றம்பல நாடிகள் முதலிலே திருச்செந்தூர் வர்றார். முருகப்பெருமான் சன்னதியிலே இருந்து அழுதார், அழுதார், அழுதார், அழுது கொண்டே இருந்தார். அழுது கொண்டிருக்கின்ற அவருக்கு சீர்காழி சித்தம்பர நாடிக்கு முருகப்பெருமான் காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்த உடனே, அன்பனே நீ எதற்காக அழுகிறாய் என்பதை நான் அறிவேன். சுவாமிக்கு வந்து நாம சொல்லிதான் அவருக்கு தெரிய வேண்டியது இல்லை. வாயானே மனத்தானே மனத்தில் இருந்த கருத்தானே கருத்தறிந்து முடிப்பான் தன்னை. ஆக இறைவன் வந்து சித்தம்பட நாடிகளிடம், முருகப்பெருமான் சித்தம்பட நாடிகளிடம் வந்து எதற்காக அழுகிறாய் என தெரிகிறது. நீ பட்டுக்கொண்டிருக்கின்ற துன்பத்தை நினைத்து நீ அழுகிறாய். நீ எப்படி துன்பப்படுத்திக் கொண்டிருக்கின்றாய்? ஆணவமாகிய கடலுக்குள்ளே அலைபடு திரும்புவோ நீ சிக்கி திணறுகிறாய். மாயையாகிய புலிவாய்ப்பட்ட பசுவை போல நீ மீட முடியாது இருக்கிறாய். கர்மமாகிய சூறை காற்றிலே சிக்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு சருகனை போல நீ பிறப்பு இறப்பு என்பதிலே அலைந்து கொண்டிருக்கின்றாய். இதை நினைத்து அழுகிறாய். ஆணவ கடற்குள் அலைபடுதும் பூணுருமாயை புலிவாய் பசுவும் கரும சூறை காற்று சருகும். ஆக இந்த ஒரு சூழலிலே இருக்கின்றாய் என்று சுட்டிக்காட்டினார். இது உணர்த்தியது சீர்காழி சித்தம்பல நாடுகளுக்கு அல்ல, நம்முடைய நிலைதான். இந்த ஆன்மாக்களானது எப்படி சிக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்துவதற்காகத்தான். ஆகையினாலேதான் அருளாளர்கள் நீ பட்டுக்கொண்டிருக்கின்ற அந்த துன்பத்திற்குள் இருந்து மீள முடியாது தவிக்கின்றாய் என்று நமக்கு அழகாக உபாயத்தை நமக்கு கொடுக்கிறார்கள். இந்த ஞானாசிரியமார்கள் எல்லாம் எப்படி என சொன்னார் ஒருவன் அப்பர் சுவாமிகள் இன்னொரு திருப்பாட்டிலே சொல்லி காட்டுகிறார். இறைவனுக்கு தொண்டு செய்து அவன் அருள்வய பட்டு விட்டால், ஞானத்தியை ஏற்று விட்டால் அவன் நம்மை கை கொடுத்து தூக்குவான். சென்று கொண்டிருந்த ஒருவன் பெரிய குடிக்குள்ளே விழுந்தான். குடிக்குள்ளே விழுந்தவன் தானே வெளியே வர இயலாது, தான் செல்ல வேண்டிய இடம் இருக்கிறது. அப்படி காட்டுக்குள்ளே தனித்து குடிக்குள்ளே கிடக்கின்ற அவனை வழிபோக்கனாகிய ஒருவன் வந்து அந்த குடிக்கல் கடப்பதற்கு கையில் கொடுத்து தூக்கி மேலே விட்டு கரையிலே சேர்த்து பத்திரமாக இரு என்று சொல்லி போகிறான். இதே போலதான் குருடனாகிய ஆன்மா ஆணவமாகிய இருளுக்குள்ளே அடைபட்டு கிடக்கின்ற பொழுது அருளாகிய கையினை கொடுத்து, அந்த அருளாகிய கையினை கொடுத்து அந்த ஆன்மாவை தூக்கிவிட்டு வீடு பேராக கரையிலே சேர்க்கிறது என்று அப்புற பெருமான் இன்னொரு திருப்பாடலையும் சொல்லி காட்டுகிறார். இருளரு துன்பப்படலம் மறைப்ப மெய்ஞானம் என்னும் பொருளும் கண்ணிழந்து உண்மை பொருள் நாடி புகழ் இழந்த குருடரும் தம்மை பரவ கொடு நரக குழி நின்று அருள் தரு கை கொடுத்து ஏற்றும் ஐயாரன் அடித்தலமே. ஆகையினாலே அவனை நாம் போற்றி துதித்தால் ஆனவலம் நீங்கும். நம்முடைய மனதிலே அந்த சிவஜோதி தோன்றும்படியாக நாம் நம்மை பக்குவப்படுத்தல் வேண்டும்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு: போற்றி திரு அகவல். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: சண்டவார்த்தன் ஜுளித்து அடித்தார்த்து. மாயாவாதம் என்பதுதான் சங்கரனுடைய மதம். ஏகாண்மவாதம்னு சொல்றது பரம ஒன்றுதான் உள்பொருள். அவங்க சொல்றது பரம ஒன்றுதான் உள்பொருள், மற்றது எல்லாம் பொய். உயிரை பத்தி உயிரும் கிடையாது உங்களுக்கு. கடவுள்தான் கடவுள், உன்னேதான் உயிர் கிடையாது, உலகமும் கிடையாது, எல்லாம் மாய. எல்லாம் மாய. கடவுள் தான் இத்தனை வடிவங்களை எடுத்திருக்காரு. கடவுள் ஒருத்தர் தான், பரம ஒன்றுதான். கடவுள்னு சொல்ல மாட்டாங்க, பரமம்னு தான் சொல்லுவாங்க. நானும் கடவுள் அவங்க சொல்றது, எல்லாம் கடவுள் தான். கடவுள் தான் இத்தனை இன்னில்லாத கடவுளாக ஒரு கடவுள் இப்படி வடிவெடுத்திருக்கிறார். பிரம்மமே உலகமாக இருக்கிறது, பிரம்மமே இத்தனை வடிவங்கள் எடுத்திருக்கிறது. அது பொருந்துமா? ஏன் இந்த பிரம்மம் அப்படி இருக்குது, அந்த பிரம்மம் அப்படி இருக்குதுன்னு கேட்டா அதற்கு அவர்கள் சொல்லுவது, அதனால பிரமம் மாயையில சிக்கிக்கிச்சு அப்படின்னு. பிரமம்னு சொல்லி பிரமம் மாயையில சிக்கிக்கிச்சுன்னு சொல்றாங்க. நானே பிரம என்றுரைத்து ஞானம் பேய்த்தேரனை எண்ணி மானாமதி கேடனுமாய் மாயாவாதி பேயாய் ஊனே பூந்து நின்று உயிருக்கு உபதேசங்கள் உரைத்து வரும். மானாமதி கேடனுமாய் மாயாவாதி பேயாகி தானே உரைக்க அன்னூரில் உண்மையினை சாட்டுவாம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். ஒரே சூரியன் பல பாத்திரங்கள்ல இருக்கின்ற நீரிலே தெய்வது போல அவர் சொல்லுவார். ஒரே சூரியன் பல பாத்திரங்கள்ல நீர் வச்சிருந்தோம்னு வச்சுக்க, எல்லா பாத்திரங்களையும் இந்தியன் தெரியுதுல்ல, அது போல ஒரே பரமன் தான் இத்தனை வடிவங்கள் எடுத்திருக்குது என்று அவர்கள் அதற்கு உதாரணம் சொல்லுவார்கள். ஆகையினாலே அதனால கடவுள் என்பது பறக்காது இறக்காது, உடலுக்குள்ள கூடாது. அது சரீரம் எடுக்குதுன்னா ஞான தேகம், உடனே தேகத்தை எடுத்துக்குவார், உடனே அந்த தேகத்தை மறைச்சுக்குவார். அதான் நம்ம மாதிரி எடுத்துக்கிட்டு இப்படி காய்ச்சல் தலைவலி மேலு வலி காலு வலி சுகர் பிபி இதெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு இருக்காது கடவுள். இதுக்கு போய் கடவுளான்னு அது தாய்மாரன் சுவாமி சொன்னாரு, யாங்களே கடவுள் என்று பாதகத்தை வருகிறார். அவங்களை பாதகத்தை வருகிறார், நாங்களே கடவுள் சொல்ற பாதகம். அதனாலே அது பெரிய சண்டமாரத காற்றுனார். அதை வந்துதான் இருந்து பெரிய சண்டமாரதம்னா காற்றுப்பா, சண்டமாரதம் வேகமான புயல் காற்று. புயல் காற்று போல அது ஒரு பக்கம் அடிக்க, அதுல நீ கலைஞ்சு போகாமல், அதுல நீ மறைத்து போகாமல் அடித்து உலோகாயதன் ஒன்றிருப்பாமல். உலோகாயன் தான் நாத்தியனத்தான் சொல்றாரு மறுபடியும். உலோகாயன் என்பது உலக பொருளை அடைவதே ஆதாயம், உலகத்தை பொருளாதாயம் தான் உண்மையான பலன். நல்ல மனைவி, வீடுவாச, பணம் காசு, பட்ட மனைவி, வீடுவாச, பொண்டாட்டி உள்ள வீடுவாச, பொண்டாட்டி உள்ள பட்ட மனைவி, இதுதான் இதுவே ஆதாயம் இந்த ஜென்மத்து என்று கொண்டவன் உலகாயனம். அது கண்டதையே காட்சி, கொண்டதையே கோலம். கண்ணால கண்டதுதான் நிஷம், கருத்துக்கு வேலையே கிடையாது. கருத்துக்கு வேலை இப்ப கடவுளை எதனால உணர்றது? கருத்தாலும் அதனால அவன் கண்ணால கண்டதான் நிசம்பா, கண்ணால பாக்காதெல்லாம் போய். உயிர் இருக்குதா? உயிரை பத்தி பேச்சே கிடையாது. கடவுளை பத்தி மேல ரெண்டும் கண்ணுக்கு தெரியாது அல்லவா? அதனாலே உலோகாயதனு ஒருந்திரற்பாம்பின் அது வந்து ஒளி உள்ளதாய் விளங்குகின்ற பாம்பு போலோன்னாரு. அந்த சமயத்தை மாயாவாதத்தை சண்டமாரதம்னாரு, சண்டமாரத காற்றுன்னாரு, இத பாம்புன்னே சொன்னார். உலோகாயதத்தை உலக பொருளை அடைவதே ஆதாயம் என்று கொண்ட கொள்கையுடையவன் உலோகாயதம். உலோகாயதனு ஒருந்திரற்பாம்பின் கலாவேதத்தை கடுவிடமீதி. அதனால அந்த பாம்பு படைத்து இருக்கின்ற அவனுக்கு நூல்களும் இருக்குது, உலோகாயத்துக்கு நூல்களும் இருக்கு. அந்த நூல்கள் மூலமாக பேசி இருக்கிற நாத்தியங்களுக்கு அந்த நூல்லாம் தெரியாது. கடுவிடம் எய்தி, கடுமையான விடம் எய்தி, அதனாலே உண்டாகின்ற மயக்கம் சூழம், அதனால உண்டாகிய மயக்கம் சூழம். இப்ப நல்ல நாத்திகம் பேசின காந்தி கூட இருக்காரு, நாத்திகன்ட்டு நான் தோத்து போனிருக்காரு. அதனாலே வந்து இல்லாமையை சொல்லி பரப்புறாம்பாரு. அறிவில்லாத ஜென்மங்கள் என்ன பண்ணும்? ஆமானுது. அறிவில்லாத ஜென்மங்கள் ஆமானுது. என்னையா அந்த கல்லுக்கு போய் அத்தனை லிட்டர் பாலை ஊத்துறாயா? அது வேளப்புள்ள கொடுத்தா எவ்வளவு உபகாரமா இருக்கும். கல்லுல போய் அத்தனை பாலை ஊத்துறது இந்த புள்ளவுல கொடுத்தா குடிச்சு அதே ஆமான்னு கேக்குறேன். அதே ஆகையினாலே அப்படி உலோகாயனம் என்பது அந்த மாதிரி கடவுள் கொள்கை இல்லாத ஒரு கொள்கையை உடையது. அப்படிப்பட்ட அந்த பாம்புல இருந்து தப்பிச்சு, அந்த பாம்புல இருந்து தப்பிச்சு இதுவரையிலும் இருக்கு. இதுவரையிலும் நீ தாய் வைத்துக்குள்ள புகுந்ததிலிருந்து இதுவரையிலும் உனக்கு கண்டம் தான். கதை எப்படி சொல்றாருன்னா, யானை முதலா எறும்பீராய ஊனமில் யோனியில் உள்வனை பிழைத்தும், மானுட பிறப்பில் மாதா உதரத்து ஈனமில் விரும்பி செருவினர் பிழைத்தும், ஒருமதி தாண்டியின் இருமையில் பிழைத்து, இருமதி விளைவன் ஒருமையில் பிழைத்தும், மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும், ஈறு விதங்களில் பேருறு விளைத்து, அஞ்சு திங்களில் முஞ்சுதல் விளைத்து, ஆறு திங்களில் ஊரல் விளைத்து, ஏழு திங்களில் தாழ்வு விளைத்து, எட்டு திங்களில் கட்டம் விளைத்து, ஒன்பதில் ஒரு திரு துன்பம் விளைத்தும், தக்க பத்து திங்களில் தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்கசாகர துயரடை பிழைத்தும், ஆண்டு ஒருவரும் அடைந்த அக்காலை ஈண்டி இருத்தி எனப்பற விளைத்தும், காலை மலமுடு கடும்பகல் பசிலிசி வேலை நித்திரை யாத்திரை விளைத்தும், கரும்புலர் செவ்வாய் வெண்ணகை காரணியில் உருங்கிய சாயல் நெருங்கி விழுவதற்கு கச்சரணம் இருந்து கதிர்த்து முன்மனைத்து எய்த்திட விருந்து எழுந்து விடவிருந்து ஈர்க்கடை போகாய் இளமுளை மாதரும் கூர்த்த நயனம் கொள்ளையர் பிழைத்தும், பித்த உலகர் பெருந்துரை பரப்பில் மத்தக்களிரன அவாவிட பிழைத்தும், கல்வி என்ன பல்கடல் பிழைத்தும், செல்வ என்ன அல்லல் பிழைத்தும், நல்வுறவன் துல்வடம் பிழைத்தும், புல்வரம்பாய பலதுரை பிழைத்தும், தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி முனிவில்லாததோர் பொருளது கருதலும், ஆறு கோடி மாயாசக்திகள் வேறு வேறுதும் மாயோடு தொடங்கினோம், ஆத்தமானார் அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாத்தெடும்புயினர் சுற்றம் என்னும் சொல் தொல்வசு குழாங்கள் பற்றி அடைத்து பதறின விரதமும் விரதமே பரமாக விதியும் கருதமாகவே சாத்திரங்காட்டினர் சமயவாதிகள் தத்தம் மதங்களில் அமைவதாக அரட்டி மலர்ந்தரும் இந்திய மாயா வாதமன்னும் சண்டமார்தன் ஜுளித்தடித்தார்த்து உலோகாயனும் ஒன்றற்பாமின் கலாவதத்த கடுபடம் எய்தி அதிர்பெருமாய எனப்பல சூழாவும். இது வரையிலும் இதற்கெல்லாம் நீ மயங்கீராமே களைத்து போகாமல் தப்பி போகாமல் தப்பாமே தாம் பிடித்தது சரியா? இப்ப நீ என்ன கொள்ளுகை பிடித்திருக்கிறாய்? சைவ சமயத்துல சிவநெறியை பற்றியிருக்கிற இதுல இருந்து மாறுகிறாய். உயிர் வந்து சிவத்தை சார்ந்தால் சிவமாக இருக்கும், சிவத்தை சாராவிட்டால் அவமாக போயிடும். அவம் என்றால் வீணே பறந்து இறந்து பறந்து இறந்து பறந்து இறந்து இப்படி துன்பத்துல சிவத்தை சார்ந்து விட்டால் அந்த பிறப்பு இறப்பு இல்லாமல் போயும். அதற்காக நீ வந்து கெட்டியா இருக்கணும், கெட்டியா இருக்கணும். இப்ப உலகத்திலேயே ஒரு பெரும் பதவிக்கு போறவனுக்கு இடையில எத்தனை வகையான துன்பங்கள், எதிரிகளை விடும் எதிரிகளை விடும், எவ்வளவு வசகம், எவ்வளவு ஏச்சு, எவ்வளவு தொல்லைகள் உண்டா இல்லையா? சாமானிய மந்திரி பதவி போய் உட்கார்றதுன்னா அதுக்குள்ள எவ்வளவு உடஞ்சல் வருதுடா இந்த பதவிக்கு. அது போல நீ சிவன் அருளை பெறுவதற்கு இத்தனை இடையூறுகள் இருக்கும், அந்த இடையூறுகள் எல்லாவற்றையும் நீ வந்து புண்படுத்தாமல் அதிலிருந்து தப்பி போகாமல் கொண்ட கொள்கையை விட்டுவிடாமல் தப்பாமே தாம் பிடித்தது சரியா? தளலது கண்ட மெழுகது போல, தளலது கண்ட மெழுகது நெருப்பை கண்ட மெழுகு போல உருகி, தளலது கண்ட மெழுகுது போல துழுது உளம் உருகி அழுது உடல் கம்பித்து ஆடியும் அலறியும் பாடியும் பரவி. அது பக்தி பரவசத்தினால ஆடுதலும் அலறுதலும் பாடுதலும் பரவுதலும். குடிரும் பேதையும் கொண்டது விடாது எனும், குடிரும் பேதையும் கொண்டது விடாதனும். குடிரு என்கின்ற குரடுக்கு சொல்றது, குரடுன்னு இருக்குதல்லவா ஒரு கருவி, அது பிடித்தது விடாதது போல அப்படிப்பட்ட குரடும் பேதையும் அறிவில்லாதவன் நூற்கணும் முதலையும் கொண்டது விடமாட்டார்னு பழமொழி, நூற்கணும் முதலையும் கொண்டது விடார்கள் வடமொழி. அது போல அயால குடிரும் பதையும் கொண்டது விடாதுன்னு மூர்க்கனு அவன் பிடிச்ச உள்ளே விடமாட்டான், அவன் பிடிச்ச உள்ளேயே விடமாட்டான். துரியோதனை விட்டானா கடைசி வரையில் அவங்க உள்ளேயே ராவனை விட்டானா? அது போல அயால மூர்க்கர்களாயிருப்பவர்கள் அவர்கள் ஒரு கொள்கைய கொண்டார்களேயானா அவனுக்கு உயிருக்கு இறுதி வந்தாலும் விடமாட்டான். அதே போலத்தான் நாயன்மார்கள் உயர்ந்த கொள்கையை பற்றினார்கள், அவர்களுக்கு என்ன இடையூறு வந்தாலும் அந்த கொள்கையை விடுறதில்லை, கொள்கையே விடுறதில்லை. அது வைராக்கிய பக்தி விவேக, வைராக்கிய பக்தி விவேக, வைராக்கிய பக்தின்னு சொல்லணும். அத வந்து சாமானியம் எல்லாருக்கும் அது அவையா, எல்லாருக்கும் அவையா. துன்பம் வந்தா விட்டுருவா, இன்பம் அதிகம் வந்தாலும் இன்பம் ரொம்ப வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க நேரம் இருக்குமா? திருவாசகெல்லாம் கேட்க நேரம் இருக்குமா? இன்பம் அதிகமா வந்துருச்சுன்னு வச்சுக்கோப்பா, என்ன முடியாத பணம், என்ன முடியாத செல்வம், பெரும் பதவி அப்படி எல்லாம் வந்துருச்சுன்னா இதுக்கெல்லாம் எங்க நேரம் இருக்கு? அதே பார்க்க சரியா, அதுல இருக்கிற ஒரு ருஷி இதுல தெரியாது, இது தெரியுமா? தெரியாது. அதனாலே வந்து நன்மை அதிகம் வந்தாலும் உயிர் வந்து மயங்கி விடும், அதுல தீமை வந்தா ஆகையினாலே இப்படி அதுக்கு உதாரணமா அறிவில்லாதவன் பிடித்ததை விடாதது போல, அறிவில்லாதவன் பிடிச்சதை விட மாட்டான், சொன்னா கேட்கவே மாட்டான். குடிரும் வேதையும் கொண்டது விடாதனும் படியே ஆகில் இடையறான்கள் கையாலே அப்படிப்பட்ட பழமொழிப்படி ஆகி இடையறா அன்பு, இடையறா அன்பு. அன்பு என்பது உலகப் பொருளிலே நாம் நிறைய அன்பு வச்சிருக்கிறோம், உலகப் பொருளிலே நிறைய அன்பு வச்சிருக்கிறோம், வச்சுதான் ஆகணும். நம்ம உறவினர்கள் இருந்து நம்ம வீட்டுத்தனங்கள்ல இருந்து பொருள்களிலிருந்து சொத்திலிருந்து எல்லாத்துலயும் அன்பு வச்சிருக்கிறோம், வச்சிருக்கிறோமா, வச்சிருக்கிறோம். அந்த அன்பு உள்ளது இடையிலே விட்டு போகும், இடையிலே விட்டு போகும், நம்ம அவர்கள் விட்டு போயிடுவாங்க. எதுல அன்பு வச்சிருந்தாலும் அந்த அன்பு என்ன பண்ணுவோம், ஒரு காலத்துல அதுக்கு முடிவு வந்துடும், ஒரு காலத்துல அதுக்கு முடிவு வந்துடும். ஆனால் சிவனத்தில வைக்கின்ற அன்புதான் உயிருக்கு தொடர்பாக இருக்கும். அந்த அன்பு இடையில போகாமல் இருக்கணும், அறாமல் இருக்கணும், இடையில அறாமல் இருக்கணும். இப்ப இதுக்கு கரண்ட் வரணும்னா இந்த இது நடுவுல அத்து போச்சுன்னா வருமா கரண்டு, பேசுமா? அது போல இடையாரா நடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே விடகத்தை புகுந்துடுவான் மிக பெரிதும் வரைகின்றேன் ஆடகச்சீர் மணிக்குன்றை இடையரா அன்பு உனக்கு என் உலகத்தை நின்று தந்தருளியமுடையானே என்று வேண்டுகிறார். அதனாலே அன்பு இடையிலே விட்டு போகாமல் தொடர்ச்சியாக இருப்பது. அதைத்தான் சுந்தரம் நீள நினைந்தடியே உயர்ந்தார். அதனாலே இடையர அன்பின் பசுமரத்து அணி அரைந்தார் போல, பச்சை மரத்துல அணி அரைஞ்சிட்டா அது எப்படி இருக்கு, அது நாளாக நாளாக அது எதுவும் வேறு இல்லைங்கிறபடி பசுமரத்தாணி அரைந்தார் போல கசிவது பெருகி காதலாகி கசிந்து கண்ணீர் வள்ளி கசிவது பெருகி கடலன மருகி அகங்குலைந்து அனுகூலமாய் மெய் விதிர்த்து கையால உள்ளங்குலைந்து மெய் விதிர் விதிர் பெய்தி மெய்தான் அதும்பி விதிர் விதிர் பெய்தி உன் வரையார்களுக்கு என் கைதான் தலைவித்து கண்ணீர் ததும்பி விதும்பி உள்ளம் பொய்தார்ந்து விருந்து உன்னை போற்றி. இது பக்தி பரவசம், பக்தியினுடைய உச்சக்கட்டம், பக்தியினுடைய இது எல்லாருக்கும் வராது, சாமானியம் எல்லாத்துக்கும் வராது. அகங்குலைந்து அனுகூலமாய் மெய் விதிர்த்து சகம்பே என்று தம்மை சிரிப்ப, இது ஞானிகள் நிலை. அதனால ஞானிகள் எப்படி இருப்பார்கள் என்று கேட்டால், உலகத்தவர்கள் நம்மை புகழ வேண்டும் என்று இருக்க மாட்டார்கள், உலகத்தவர்கள் இகழ்கிறா போல இருப்பார்கள். ஞானிகளை பார்த்து, ஞானிகளை பார்த்து உலகத்தார்கள் இகழ்றா போல. இப்ப இந்த உத்தராட்சி ஊதிய கண்ட அந்த அரசியல்வாதியோ கொஞ்சம் நாகரிகமா வந்து வசதி உடையவனுக்கு பார்த்தாலே பிடிக்காது, இகழ்வான் உண்டா இல்லையா? அதனால இன்னும் ஞான நிலையில இன்னும் மேல போனோம்னு வச்சுக்கோ, அப்ப வந்து உலகத்தார்களுக்கு ரொம்ப இகழ்ச்சியா இருக்கு, ரொம்ப இகழ்ச்சியா தெரியும். அதனால சகம்பே என்று தம்மை சிரிப்போன்னாரு. சகம் உலகத்தவர்கள் பேய் என்று தம்மை சிரிக்க முடியாத நானது ஒளிந்து நாடவர் பழித்துறை. நானது என்பது அவர்கள் பழிக்கின்ற போது அவர்கள் பழிக்கின்ற சொல்லை எல்லாம் ஆவரணமாக கொண்டு அதற்கு கொஞ்சமும் வெக்கப்படாமல், வெக்கப்படாமல். இப்ப பட்டணத்தார திட்டுன, அப்பர் சாமியை திட்டுன, மாணிக்கவாச திட்டுன, அவரு அதுக்கு ஒண்ணுமே கவலைப்படல. அவங்க அவெல்லாம் திட்டும் போது சாமியைத்தான் நினைச்சு பாடினாங்க. பாருடு விண்ணாய் பரந்த எம்பரனை பற்று நான் மற்றில் என் கண்டாய் சீருடு ஒளிவாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துறை உரை சிவனே. யாருடு நோகேன் யார் கெடுத்துரைக்கேன் ஆண்ட நீயருளிலையானால், யாருடு நோகேன் யார் கெடுத்துரைக்கேன் ஆண்ட நீயருளிலையானால், வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருகவந்தருள் உரியாயே என்று சாமியத்தான் பண்ணான். இப்ப அப்புறம் சாமிய கடல்ல கட்டி போட்டேன், கடல்ல கட்டி போட்டா என்னடா பண்ணு அப்படின்னு அவர்களை சொல்லுறேன். சொற்றுணை வேதியல் சோதிவானவன் புற்றுணை இருந்தடி புரிந்த கைதோட கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சின் நற்றுணையாவது நமச்சிவாய வேணு பாடினாரு. கைதெல்லாம் அருந்து போச்சு, கல்லு வந்துச்சு, அவர்களை திட்டிருந்தான் வச்சுக்க கல்லு கிழவு ஆளு கிழவு. சாமிய பாடினாரு, கல்லு வந்துச்சு. அந்த இடத்துல உனக்கு சாமிய பாடுறாப்புல மனசு வருமா, சாதாரண நாடுகளுக்கு வருமா, இப்ப நமக்கெல்லாம் வருமா? ஆகையினால அந்த ஞானம் அதிகம் இருந்தபடியினாலே பட்டினத்தாரு கூட்டு போனா வலுமருத்துவர்களையும் கூட்டி போனா ஒண்ணு அவனோட ஒண்ணு அங்கே போய் அதனால என்றார் போல அகழ்வாரை தாங்க நிகழ் நிலம் போல தம்மை இகழ்வார் உறுத்தல்களை என்கின்ற குரலுக்கு இலக்கணமாக இருப்பார்கள். இன்னா செய்தாரை உறுத்தல் அவர் நானும் செய்து விடல். இப்ப பல்லவன் மகேந்திர பல்லவன் அவ்வளவு துன்பம் கொடுத்தான் சமணர்கள் பேச்ச கேட்டு, அவ்வளவு துன்பம் கொடுத்தான் திருநாவுக்கரசருக்கு. அப்புறம் அவனே திரும்பி வந்து திருநாவுக்கரசருக்கு அடிமையாயிட்டான். அவன் அங்க சமணப்பள்ளி எல்லாம் இடிச்சு கொண்டாந்து திருவதிகள கோயில் கட்டி விட்டான், குடவரம் வச்சிருந்து கோயில். அவனே வந்து இனர் எரி தோய்வண்ண இன்னா செய்யணும் புனரின் விகுலாமை நின்றிருந்தார் திருவள்ளுவர். இனர் எரி தோய்வன் எரி நெருப்பு இன்னா செய்யணும் புனரின் அவன் வந்துட்டான் விகுலாமை நின்று, புரியல? அப்படி ஞானிகள் இருப்பாரு. வைதாலும் நம்ம வந்து ஒருத்த வசன்னா அவனை வையாம, அதனால ஒருவன் வைகிறான் என்றால் ஞானியை பார்த்து திட்டுகிறான் என்றால் ஞானி செய்த பாவத்தை எடுத்துக்கிறான். ஞானிய ஒருவன் திட்டினானால் அந்த ஞானி கிட்ட ஏதோ பாவம் வச்சிருந்துச்சுன்னா அந்த திட்டன போயிருக்கும். ஞானிய புகழ்ந்தான்னா புண்ணியம் தடுத்தார். சிறியவர் எழுந்து ஞானி செய்த பாவத்தை கொள்வார், அறிபவர் அறிந்து பூஷித்து அறமெல்லாம் பறித்துள்வாரே என்பது கைவல்யம். ஆகையினாலே இப்படி பொழுதுவாக கூடுதல் இருந்து அதனாலே மனம் ஜெலிக்கலாம். அதனால மனம் ஜெலிச்சதை உனக்கு தியானம் கெட்டு போகும், வழிபாடு கெட்டு போகும், ஞானம் கெட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டாரு.
3: பல பக்கம் சேதப்படும்.

சிவன் அருளை சிவகதியை அடையும் விடுதுமானால் இந்த நிலையில் இப்ப நீ வந்து டாக்டர் ஆகணும்னா என்ன பண்ணணும்? அது சம்பந்தமான உங்களை பிடிச்சு அது சம்பந்தமானவர்களு சேர்ந்து அது சம்பந்தமான படிப்புல அதுலேயே கருத்து போயிருந்தா தான் பாஸ் பண்ணும். நீ கண்டதெல்லாம் படிச்சு குமுதத்தை படிக்க, டாக்டருக்கு போட்டு கண்டை படிக்க, அதை படிக்க, இதை படிக்க, நீ கூடிய காலத்தை போகக்கூடியன்னா டாக்டருக்கு நீ பாஸ் பண்ண வர விளங்குதா? அதனாலே கடவுள் பக்திங்கிறது சிவபக்திங்கிறது சாதாரணம் இல்ல, சிவன் அருளை அடங்கும். அது நிறைய நம்முடைய நூல்கள் நிறைய வரும். பிரம்மா வந்து கேட்டாரு, சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணினாரு பதஞ்சலி முனிவர், ஆனந்த தாண்டவ காட்சியை பார்க்கணும்னு தவம் பண்ணினாரு. அப்படி தவம் பண்ணுகின்ற பதஞ்சலி முனிவருக்கு ஒரு நாள் பிரம்மா சரஸ்வதி உடனே நான்கு முகங்கள், சரஸ்வதி தேவி, காயத்ரி தேவி, தாமரை மலர், அன்னவாகனத்து மேல வேதங்கள் புடைசூழ, வேதங்கள் புடைசூழ, முனிவர்கள் புடைசூழ, அப்படி வந்து பிரம்மதேவன் காட்சி இருந்தார். எப்படி இருக்கு அந்த காட்சி? அற்புதமா இருக்கு. அப்படி காட்சியை கொடுத்து பதஞ்சலியை பார்த்து, நீ எதற்காக பார்த்து தவம் பண்றான்னு கேட்டார். நான் சிவபெருமானுடைய ஆனந்த ஆண்டவ காட்சியை பார்க்கறதுக்காக தவம் பண்றேன்னு. அடையடே, உனக்கு அந்த காட்சி கிடைக்காதுப்பா, நீ ஆகாத வேலைக்கு ஏன் விழுவு காலம் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிற? உனக்கு என்ன வேணும், வேற என்ன வேணும்னாலும் கேளு, நான் தாரே. இப்ப நம்ம அது மாதிரி கேட்டு வாங்கிக்கலாம். நல்ல ரஞ்சையில ஒரு 50 காணியை கிட்ட கொடு, 100 காணியை கொடு, தஞ்சாவூர்ல 10 பங்களா கொடு, மெட்ராஸ்ல 10 பங்களா கொடு, கேட்டு வாங்கிக்கலாம். அப்புறமா கொடுத்தாரு, எவன் என்ன பண்ண முடியும்? அவர் என்ன பண்ணிட்டாரு பதஞ்சலி முனிவர், நான் உன்னை அழைக்கல என்றார். பரமாவப்பா சிவபெருமான நோக்கி தவம் பண்ண, ஆண்டது ஆண்டவ காட்சி தவம் பண்றேன், அவர் வந்து காட்சி கொடுக்கட்டும், உன்னை நான் அழைக்கல, நீ எதுக்கு வந்தாலும் கேட்டு பிரம்மா நம்ம கேப்போமா?

0: ஆகவே இதை கேட்டு திருவருளை துருவமாக என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரைய நிறைவு செய்கிறேன். நம்ம பார்வதி வாழ்வு இல்வளாது கோன்முறை அரசு செய்ய குறைவிலாது உயிரல் வாழ்க நான் வரையறங்களும் வெள்ளி மல்க மேன்மைகள் செய்வநிதி விளங்கு உலகமெல்லாம் நம்ம பார்வதி பதையே.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்

ஐவர் அமைச்சருள் தொன்னூற்றறுவர்கள் ஐவரும் மைந்தரும் ஆளக் கருதுவர் ஐவரும்

ஐந்து இந்திரியம் அடக்கும் குட்டம் ஒரு முழம் உள்ளது, அரைமுழம் வட்டம் அமைந்ததோர் வாவியுள்ள

விட்டு அஞ்சும் அழக்காறிவே அறிந்தேனே உழைக்கே எழுவன மும்மத வேழம் அடக்க அறிவென்றும்

பெருக்கம் சுருக்கு சுருக்கும், பெருக்கு பெருக்கம் சுருக்கு சுருக்கம், அறுத்தம் அத்தனை ஆராய்ந்து கொள்வார்க்கே கிழக்கின்றவாறு அறிந்து இன்னுயிர் வைத்த கிழக்கு ஒன்றும் ஈசனை கேடில் புகழோல் தலை குன்ற நாகம் அஞ்சாடல் ஒடுக்க துளை கொண்டது அவ்வழி தூங்கும் படைத்தே பாய்ந்தன பூதங்களைந்தும் படரொளி சார்ந்திடும் ஞானத்தருகினில் பூட்டிட்டு பாய்ந்து கொள் ஆனந்தம் எனும்

ஐவருடைய அவாவினில் தோன்றிய பொய்யவருடைய புலன்களும் ஐந்தேயே அசக்குறு நெறி.

அசற்குருவாமே ஆமாது அறியாது மூடன் அதி மூடன் காமாதி நீங்க கலதி கலகத்திகற்கு ஆவாறு அசத்து அறிவிப்போன் அறிவிலோன் கோமான் நலன் அசத்தாகும்

0: குருடர் முரணும் பழங்குடி வீழ்வர்கள் முன்பின் குருடனும் வீழ்வார்கள் முன்பின் அறவே குருடரும் வீழ்வர் குருடரோடாகியே
1: சத்குரு நெறி.

பாலங்கைந்து அடங்கிட்டு ஓங்கியே சொல்லா சிவகதி சேர்தல் விளையாட்டே இன பிறவியில் இட்டது மீட்டுட்டேன்.

முதலும் முத்தந்தன் செய்கையே அத்தன் அருளின் விளையாட்டிடம்.

தத்துடன் ஐங்கருமத்திடம் தன்மையே இதத்துவங்கடந்து இல்லை என்று அப்புற

மிகவும் புலம்பும் மனிதர்கள் மெய்தான் உரைக்கு நோதுழ செய்வாங்க மைதான்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. Shaivam.org அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை. தலைப்பு 36 பாடல் வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் திருமந்திரத்துல இப்ப இதுவரைக்கும் நம்ம 35 பாடல் தான் விளங்க கொடுத்துருக்கோம். இப்ப 36 பாடல்ல இருந்து விளங்க கொடுக்க போறோம். முதல் பாட்டோம்னா இறைவணக்கம்னு இருக்கும். எந்த நூலாக எடுத்தாலும் முதல்ல இறைவணக்கம், இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். இறை வழிபாடு செய்யாமல் எதையும் நம்ம தூங்கக்கூடாது. அது சித்த நிலையாக இருந்தாலும் சரி, யோக நிலையாக இருந்தாலும் சரி. அப்போ இறை வழிபாடு முக்கியம். இறை வழிபாட்டுக்கு அறம் முக்கியம். அறம் இல்லாமல் இறை வழிபாடு செய்யக்கூடாது. அதான் அறம் செய்ய விரும்பு அப்படிங்கிறது முதல் பாடலாக இருக்கும். முதல் பாடல் அவையாக்கணும். ஏன்னா அறத்தை முதல்ல வச்சாங்க. இப்போ அறம் அப்படிங்கிறது நேர்மையான வழியில் வாழ்தல்னு சொல்லிடலாம். ஒரு வரியில் யாருக்கும் துன்பம் கொடுக்காத அளவுக்கு வாழ்தல். அதனால தான் அறத்தை வலியுறுத்தக்கூடிய பாடல்கள் எல்லாம் நீதி நூல்கள்னு சொல்கிறது. இப்போ திருமந்திரத்தை நீதி நூலோட சேர்க்கலாம், திருக்குறள் போல. இப்போ பெரிய புராணத்தில் அடியார்கள் இருக்கிறார்கள் இல்லையா? 63 நாயன்மார்களுடைய வரலாறு பெரிய புராணத்தில் உண்டு. ஆனால் மனுநீதி சோழனுடைய வரலாறும் வரும். ஆனால் மனுநீதி சோழன் வந்து 63 நயன்மாரில் வரல. ஏன் அதை வச்சார்? அறத்தோடு வாழ்ந்ததனால் அறத்தை சொல்லிவிட்டு அதன் பிறகு நயன்மார்களை ஆரம்பித்தார். அப்போ இறை வழிபாட்டு கூட அறம் இல்லாமல் இறை வழிபாடு செய்யக்கூடாது. அப்போ முன்னோர்கள் எல்லாம் ஒரே மாதிரி நினைக்கிறாங்க. இந்த இறை வழிபாடு எப்படி வழிபடுதல் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, எப்பரிசாயினும் ஏத்து மீன், எப்படி வேணாலும் வழிபடலாம். இது சாதாரண நிலை. அப்பனை நந்தியை ஆறா அமுதினை ஒப்பிலி வல்லலை ஊழி முதல்வனை, இதெல்லாம் இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய அடைமொழிகள். நான் சுருக்கமாக சொல்கிறேன் இல்லையா. அப்பனை பொருள் புரியும், நந்தி சிவபெருமான், ஆறா அமுது சிவபெருமான், ஒப்பிலி வல்லல் சிவபெருமான், ஊழி முதல்வன் சிவபெருமான். இந்த சிவபெருமானை கொடுக்கக்கூடிய புகழ்கள். அவர் எப்படி வழிபடலாம்? எப்பரிசாயினும் ஏத்து மீன், அதுதான் கீ நோட்ஸ். யாரு வேண்டுமானாலும், எப்படி வேண்டுமானாலும், எங்கே வேண்டுமானாலும், எந்த நிலையில் இருந்தாலும் வழிபடுங்கள். எவ்வளவு சிம்பிள் பார்த்தீங்களா? பம்பாஸ்டிக் கிடையாது, ஒரு ஆடம்பரம் கிடையாது. எப்பரிசாயினும் ஏத்து மீன், அதாவது அன்புபட்டாயினும் அஞ்சினாலும், பயந்தாலும் கும்பிடுங்க, அன்பாலும் கும்பிடுங்க, எப்படி வேணாலும். அதுதான் பயபக்தி. இறைவனை முதல்ல வழிபாடு செய்யறதுக்கு காரணமே முதல்ல பயம்தான். பயம்தான் முதல்ல முதல்ல போனது. அப்புறம் கொஞ்சம் மேல்நிலைக்கு போகும் பொழுது அன்பு. எப்பரிசாயினும் ஏத்தி மீன், எலிமெண்ட் லெவலாக இருந்தாலும் சரி, ஹையர் லெவலாக இருந்தாலும் சரி, வழிபட ஏத்தினால் அப்பரிசு. பரிசுனா பயன், பயணிகள் தானே. அப்பரிசு உங்களுக்கு அந்த பரிசு கிடைக்கும். என்ன பரிசு? எந்த அளவுக்கு நீங்க வழிபட்டீங்களோ அந்த அளவுக்குள்ள பரிசு கிடைக்கும். அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே. இப்ப அன்போடு வழிபட்டா அதுக்குள்ள கிஃப்ட், சாதாரணமா வழிபட்டா அதுக்குள்ள நிலை. யார் யார் எந்தெந்த நிலையில் எப்படி வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு தகுந்தது போல் இறைவன் அருளை கொடுப்பான். இப்போ நம்ம மேலதான் தகுதி மாறி இருக்கு, ஆனா இறைவன் ஒரே மாதிரி இருக்கான் இல்லையா? அதனால இறை வழிபாடு செய்யுங்கள் அப்படிங்கிற. இப்போ அப்படி வழிபாடு செய்தவர் யார் அப்படின்னா, திருமந்திரத்தில் அருளிய திருமூலர். அவர் யோகி, எல்லாருக்கும் தெரியும். அவர் யோக நிலையை எப்படி அடைந்தார்? அப்படின்னா இறை வழிபாடு செய்ததுக்கு பிறகு அவர் யோக நிலையை அடைந்தார். இப்ப சரியை கிரியை யோகம் அப்புறம் தான் ஞானம். திடீர் என்று யோகத்திற்கோ திடீர் என்று ஞானத்திற்கோ யாரும் செல்ல முடியாது. ஏன்னா சரியை கிரியை யோகம் ஞானம் என்பவைகள் எல்லாம் படிகள். முதல் படி, இரண்டாம் படி, மூணாம் படி, நான்காவது பயன். வீட்டில் என்ன செய்வாங்கன்னா படிக்கட்டு வைப்பாங்க. முதல்ல லாபம், அப்புறம் நஷ்டம், அப்புறம் லாபம், அதானே மூணு படி வைக்கிறீங்க. அந்த மூணாவது படியிலேயே உங்களுக்கு தளம் ஆரம்பிச்சிடும். அப்ப மூணாவது படிங்கிறது தளமா படியா சொல்லுங்க? தளம், ஆனா படி, படியாகவும் தளமாகவும் இருக்கும். இப்ப சரியை கிரியை யோகம் ஞானம், அப்ப நான்காவது படி என்பது படியாகவும் இருக்கும் பயனாகவும் இருக்கும். அப்ப சரியை ஒரு படி, கிரியை ஒரு படி, யோகம் ஒரு படி, ஞானம் ஒரு, ஞானம் என்பது பயன், ஆனால் படியாகவும் தெரியும். இப்ப சரியை கிரிய யோகம் இல்லாமல் ஞானத்துக்கு வர முடியாது, சரியை கிரிய இல்லாமல் யோகத்துக்கு வர முடியாது. இப்போ நம்ம இந்த கருத்தை மனசுல வச்சுக்கிங்க. நான் நானும் நின்று ஏத்துவன் நாள்தோறும் நந்தியை. இந்த திருமூலர் ஒரு யோகி, தினந்தோறும் சிவபெருமானை வழிபாடு செய்திருக்கிறார். சில பேர் நினைக்கிறாங்க திடீர்னு யோகம் பண்ணலாம்னு, அது தப்பு. போன பிறவில ஏதேனும் சரியை கிரியை செய்திருந்தால்தான் இந்த பிறவில் யோகம் கிடைக்கும், அல்லது வாழ்க்கையின் முற்பகுதியில் சரியை கிரியை செய்திருந்தால்தான் யோகம் கிடைக்கும். எதுவுமே இல்லாம யோகத்துக்கு போக முடியும். ஊனில் நின்று ஆங்கே உயிர்க்கின்றவாறே, ஊனில் நின்று ஆங்கு, இந்த இறைவன் எங்கே இருக்கிறான், ஊனுக்குள், ஊனுக்குள் உயிர் எப்படி இருக்கிறதோ அது போன்று உயிருக்குள் இறைவன் இருக்கிறான். ஊனில் நின்று ஆங்கே உயிருக்கின்றவாறே சொல்லாரு பாருங்க, வானில் நின்றார் மதி போல், ஒரு வானத்தை மதி இருப்பது போல, சந்திரன் இருப்பது போல, இவ்வளவு பெரிய உடம்பில் இறைவன் இருக்கிறான். அப்படிப்பட்ட இறைவனை தினமும் நான் வணங்குகிறேன். அப்ப இறை வழிபாடு அவசியம் தேவை. பற்றுதல், இறைவனை பற்ற வேண்டும். பிதற்றுதல், இறைவனை பத்தி பேசியிருக்கார், இறைவனை பத்தி பாடியிருக்கார். யாரு பாருங்க, பெரியான் அரியான் பிறவா உருவான், இதெல்லாம் இறைவனுடைய பெயர்கள். பிறவா இரவான சிவபெருமான், பெருமை உடையவன் சிவபெருமான், உலகெல்லாம் வந்து ஓதுவருக்கு அரியவன் சிவபெருமான், அரிய அரியானை அந்தனர்தம் சிந்தையானை. அப்போ மனம் பார்க்க எட்டாத இறைவன். அந்த இறைவனை எல்லா பக்தர்களும் பாடுவது போல திருமூலரும் பாடி திரிந்திருக்கிறார். உருவ வழிபாடு செய்திருக்கிறார். சைவத்தில் உருவ வழிபாடு உண்டு. உருவ வழிபாடு, அருவுரு வழிபாடு, அருவ வழிபாடு உண்டு. சிவபெருமான் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எந்த திருவுருவத்தையும் எடுத்துக்கொள்வான் பக்தர்களுக்காக. அப்படிப்பட்ட இறைவனை எப்படி அருள், அந்த இறைவனை எப்படி அடைதல், அப்படியே இந்த பார்த்துக்கிட்டே வந்த ஒவ்வொரு பாடலும் அப்படியே பார்த்து இந்த வேகத்தில் போனால் உங்களுக்கு நாலு வருஷத்தில் முடிச்சிடலாம் பாடம். இறைவன் உள்ளுரு ஜோதி. இப்போ ஜோதின்னு சொல்கிறோம், இறைவனை வந்து ஜோதி வடிவமாக்குறோம். உருவம் தாங்கிய நிலையில் நமக்கு ஆயசர வடிவங்கள் இருக்கின்றன. அருவுருவ நிலையில் இருக்கின்ற பொழுது நமக்கு சிவலிங்கம். அந்த சிவலிங்கத்தினுடைய வடிவம் வந்து ஜோதி வடிவம், ஒரு தீபம் எரியறது மாதிரி. இந்த முக்கோண ஷேப்பில் இருக்கும் திரிகோணம், திரிகோணம்னு பேர், 60 டிகிரி. உள்ளுரு ஜோதி, உங்களுடைய உயிரில் உங்களுடைய உடம்பில் ஜோதியாக உள்ளே இறைவன் இருக்கிறான். கண்ணை மூடி பார்க்கணும். கண்ணை மூடி பார்த்துட்டீங்கன்னா அப்புறம் கண்ணை திறக்கிறதுக்கு மனசு வராது. நான் ரொம்ப ஆழ்ந்து அனுபவமாக சொல்லக்கூடிய செய்திகள். இப்போ நான் பேசுறது எல்லாமே அனுபவம் தான், உரையே கிடையாது. பேருக்காக அந்த புத்தகத்தை வச்சிருக்காங்க. பாட்டு தான், பாட்டை தான் பார்க்குறேன். வாழ்த்தவல்லார் மனத்து உள்ளுரு சோதியை. அப்ப அவரவர்களுடைய உள்ளத்தில் அந்த ஜோதி வடிவமாக இறைவன் இருக்கிறான். வாழ்த்த வல்லாருக்குன்னா இறைவனை வாழ்த்தி கொண்டிருக்கின்ற அடியார் பெருமக்களுக்குன்னு சொல்லணும். வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும், வாழ்த்த சென்னையும் தந்த தலைவன். அப்ப இறைவனை, இறைவன் நமக்கு வணங்க தலை வைத்து கொடுத்திருக்கிறான், வணங்க தலையை அமைச்சு கொடுத்துக்கிறான். வாயே வாழ்த்து கண்டாங்கிறார் அப்பர். அப்ப அப்படி இறைவனை வாழ்த்துக்கின்றவர்களுடைய மனத்தில் ஜோதி வடிவமாக இறைவன் இருக்கிறான். அதுக்குதான் தேவார திருவாசகம் பாடம். தேவார திருவாசகத்துல முதல் அந்த எட்டு திருமுறைகள்ல பேர் ரகசியம் அடங்கியிருக்கு. அந்த எட்டு திருமுறைகளுக்குள்ள என்ன ரகசியம்னா, உடலை கற்பூரம் போல கரையக்கூடிய ஆற்றல், உடம்பு கற்பூரம் போல கரையும், அது மாதிரி உள்ள ஆற்றல் அந்த அந்த முதல் எட்டு திருமுறைகளுக்கு உண்டு. தேவாரம் அருளிய மூவர், திருவாசக தேருளிய மாணிக்க வாசகர், நாலு பேரும் கற்பூரம் போல கரைச்சவங்க தான். அந்த ரகசியம் வேற எந்த சங்க இலக்கியத்திலையும் கிடையாது, காப்பியத்திலையும் கிடையாது, காவியத்திலையும் கிடையாது, புராண இதிகாசங்கள்லையும் கிடையாது. இதில் அது அந்த ரகசியம் அந்த பாடலினுடைய அமைப்பில் இருக்கிறது. ஆனால் அந்த தேவாரம் திருவாசகத்தை போல்தான் திருமந்திர பாடல்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அதனால தான் இதை சாத்திரமாகவும் தோத்திரமாகவும் வச்சுருக்கோம். இல்லை எல்லா எழுத்துக்களும் பார்த்தீங்கன்னா இறைவனுடைய திருவடியை அடைவது போல் நான்காவது வரி. இதில் எல்லா திருமந்திர பாடல்களிலுமே ஒரு ரகசியம் என்னன்னு கேட்டால், முதல் வரி சரியை, இரண்டாவது வரி கிரியை, மூணாவது வரி யோகம், நான்காவது வரி ஞானம். அந்த ஞானமான நான்காவது வரியில் பார்த்தீங்கன்னா இறைவன் திருவடி அடையக்கூடிய அந்த நிலை இருக்கும், ரகசியம் இருக்கு. வாழ்த்தவல்லார் மனத்து உள்ளுரு சோதியை தீர்த்தனை. தீர்த்தன்னா பாவங்களை தீர்க்கிறது தான் தீர்த்தம். அங்கே நினைக்கின்ற தேவனை ஏத்தியும், எம்பெருமான் என்று இறைஞ்சியும், ஆத்தம் செய்து ஈசன் அருள் பெறலாமே. அப்ப இறைவனை ஏத்தியும் இறைஞ்சியும், இறைவனை பாடுங்கள் அப்படிங்கிற, இறைவனை பாடுங்கள். இந்த ஜோதியை பொறுத்த வரைக்கும் நிறைய பாடல் இருக்கு நம்ம கிட்ட. சோதியே, சுடரு, சூழொலி விளக்கு, ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி. அப்போ அந்த இறைவனை எந்த அளவுக்கு பாடுகின்றோமோ, ஒரு மணி நேரமாவது வீட்டில் காலையில் தம்மை மறந்து பாடுங்கள். இப்போ இறைவனை பாடச்சொல்ல ஆரம்ப நிலை. சரீரத்தால் வழிபாடு செய்தல், பாடுதல், புற வழிபாடு அது சரியே. அக வழிபாடு என்பது, இந்த கிரியை என்பது அகத்தோடு தொடர்பு படுத்துவது கிரியை. சரியைங்கிறது புறத்தில் வழிபாடு செய்தல், கிரியை என்பது அகத்தோடு தொடர்பு. இப்போ சரியை புற வழிபாடு பிளஸ் அக வழிபாடு. யோகம் என்பது மனதால் மட்டுமே வழிபாடு செய்யும் நிலை. இந்த மூணும் முடிஞ்சாதான் ஞானம். அதனாலதான் இறைவனை அடைவதற்கு இறைவனை வாழ்த்துங்கள் அப்படிங்கிறார். பல பேருக்கு இதனுடைய அர்த்தம் தெரியல. பலர் உடலை தான் என்று எண்ணுகிறார்கள். உடல் வேறு, உயிர் வேறு. உயிருக்குள் இறைவன் இருக்கிற நிலை வேறு. இன்று உலகாதிகள், உலகவாதிகள், உலகாயுதர்கள், புறச்சமயத்தவர்கள் எல்லாம் இதை பற்றி சிந்திக்கல. அவர்களுக்கும் இறைவன் என்ன செய்கிறான்னா, இதோ ஒரு காலகட்டத்தில் உதவி செய்கிறான், நேரம் வரும்போது செய்கிறான். புறம் சடம் செய்வான் புகுந்து நின்றானே. யார் இறை வழிபாடு செய்யலையோ, இறைவனை பற்றி தெரியாமல் இருக்கிறார்களோ, அவர்களுடைய உயிரிலும் இறைவன் இருக்கிறான். சிவஞான போதத்தில் மூணாவது நூறுப்பா, அதில் பார்த்தீங்கன்னா உயிர் உண்டா இல்லையாங்கிறதுல சொல்லக்கூடிய நூறுபா. அது இல்லை என்று சொல்லும் பொழுதே அதை உண்டுங்கிறது ஒளிஞ்சிருக்கு. இல்லைன்னு சொல்லும் பொழுது என்ன அர்த்தம்னா, இப்ப கடவுள் இல்லை அப்ப என்ன அர்த்தம், இப்ப கடவுள் உண்டுன்னா தானே இல்லைன்னு வரும். உலது இலது என்றலில் ஆன்மா உள்ளது என்ன, இதுங்கான போதும். அது மாதிரி அதாவது கடவுளை கடவுளை நான் பார்க்கல ஆனால் கடவுள் இல்லை அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா, அவர்களுடைய உயிரிலும் இறைவன் இருக்கிறான். கொஞ்சம் நாளாகும், கொஞ்சம் மேல்நிலையில் இருப்பவர்கள் அடியார்கள் பக்தர்கள் இவர்களை எல்லாம், இறைவனை உள்ளத்தில் வைத்து பூஜை செய்பவர்களை எல்லாம் இறைவன் அங்கே ஒளிந்திருக்கிறான், வெளிப்படையாக தெரிவான். சிவபெருமான் நஞ்சுண்ட தேவர் பிரான், நமக்காக நஞ்சு உண்டார். புணம் செய்த நெஞ்சு இடை போற்ற வல்லாருக்கு கணம் செய்த வாழ்முதல் வாகனம் அங்கே பராசக்தியோட. எப்போதும் பார்த்தீங்கன்னா அருள் கொடுக்கும்பொழுது இறைவனும் இறைவனுமா வருவாங்க. இந்த நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாறுலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை தெரியும். ஒவ்வொரு வீட்டுக்கும் போகும்போது தனியாக போவார், ஆனால் அருள் கொடுக்கும்போது பார்த்தா பராசக்தியை அழைச்சிட்டு வந்துடுவார். அது பெரிய புராணம் காட்டுகின்ற ஒரு நுட்பம். ஏன்னா சோதனை செய்கிறதுக்கு பக்தர்களுடைய அந்த பக்தியினுடைய உண்மையை சோதிக்கிறதுக்கு சிவபெருமான் தான் போவார். அந்த அந்த அந்த நாயன்மார்களுடைய பக்தியினுடைய திறத்தை வெளிப்படுத்துவதற்காக போறாரே அன்றி அவரை போய் அவர் சோதனை செய்யறது இல்லை. ஏன்னா அவரை செய்ய வைக்கிறது அவர் தானே. அவருடைய பெருமையை வந்து நமக்கெல்லாம் தெரியப்படுத்துறதுக்காக அவரு போடுகின்ற நாடகம். அதுக்கு அந்த அம்மா கூப்பிடுறது இல்லை, அதுக்கெல்லாம் அந்த அம்மா கூப்பிடுறது இல்லை. அருள் கொடுக்கும்போது மட்டும் பராசக்தியோடு சேர்ந்து இந்த அம்மையப்பராக வந்து அருள் கொடுக்கிறார். கணம் செய்த வாழ்முதல் வாகனம் அங்கே உமாதேவியை இடப்பாகத்தில் வைத்த வாமபாகத்தில் வைத்த அம்மையப்பராக அங்கே காட்சி கொடுக்கிறார். அப்போ ஒரு அழகான ஒரு உதாரணம் கொடுக்கிறார். இனம் செய்த மான் போல் இணங்கி நின்றானே. மான் ஒரு வனத்தில் உண்டு கழித்து உலாவது போல இனம் செய்த மான் இணங்கி நின்றான். இந்த உயிரில் இருக்கிறான். இனம் செய்த மான் போல் இணங்கி நின்றானே. அந்த நல்ல ஒரு புல்தரையை பார்த்தோம்னா மான் படுத்துக்கும், தண்ணீர் இருந்தால் படுத்துக்கும், சந்தோஷமா இருக்கும். அது போல அடியாளர்களுடைய உள்ளத்தில் இறைவன் ஆனந்தமாக இருப்பான். அதான் நம்முடைய மாணிக்க வாசகரை இமைப்பொழுதும் என்னென்று நீங்காதான் அப்படின்னு. கடவுள் வந்து அவரோட உள்ளத்தில் இருக்கிறார் சொன்னா அவர் தங்கி மகிழ்ந்து இருக்கிறான் அர்த்தம். இதை நிறைய பாடல்கள் நமக்கு சொல்றாங்க. நம்முடைய நம்முடைய திருமுறைகள்ல நிறைய இடத்துல இறைவன் அவர்களுடைய உயிருக்குள் பூந்து நீ அசத்து அல்ல, நீ சத்து, நீ உனக்கு அறிவு இருக்கிறது அப்படின்னு சொல்லி உணர வைக்கிறான். பயன் பேயரன் தன்னை புகழ்வார் பெறுவது நாயகன் நான்முடி செய்தது செய்ததுவே. நல்கு மாயகம் சூழ்ந்து வர வல்லவராயினும் வேயன தோழிக்கு விருந்தொன்றும் தானே. இறைவனை அடைவதால் வரக்கூடிய பேரு ஒரு செய்தி. வேயன தோழிக்கு வேந்தொன்றும் தான் ஒரு வரி வருது. மேலே பார்த்தீங்கன்னா மாயகம் சூழ்ந்து வர வல்லவராயினும், இதெல்லாம் வந்து சைவ சித்தாந்தத்தில் குறிப்பிடக்கூடிய ஒரு நுட்பங்கள். சிவஞான போதம் சிவஞான சித்தியாவில் வரக்கூடிய முதல் நூற்பா உள்ள செய்தி. உலகத்தை இறைவன் படைத்தான். யார் படைத்தார்னா, பிரம்மாவை கொண்டு, பிரம்மாவை அதிஷ்டித்து கொண்டு இறைவன் படைத்தான். அங்கே எங்கேயுமே சரஸ்வதியே வரல. விஷ்ணுவை கொண்டு காக்கிறான், அப்போ விஷ்ணுவை அதிஷ்டித்து இருந்து காக்கிறான். அப்போ அங்கே வந்து மகாலட்சுமிக்கு வரல. ஆனால் சைவத்தில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானை குறிக்கின்ற போது சிவமும் சக்தியுமாக வருகிறார்கள் வரும். எல்லாம் ஒண்ணுதான். கடவுள்ங்கிறவரு ஒருத்தர் தான். அந்த ஒருவராக நாம் பார்க்கின்ற போது கூட பிரம்மா விஷ்ணு இவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பணியை சிவபெருமான் உணர்த்திய வண்ணம் அவர்கள் செய்கிறார்கள். அவ்வளவுதான். அதான் நான் முடி செய்ததுவே நல்கு மாயகம் சுருந்து வர வல்லராயினும் வேயன தோழிக்கு வேந்துன்றுதானே. ஆன்மாக்களுக்கு அருள் வழங்குவதற்கு யாராக இருந்தாலும் அம்மையப்பராக வருவார். தேவர்கள் எல்லாம் ஆன்ம வர்க்கத்தை சார்ந்தவர்கள். நல்லா கேட்டது. தேவர்கள் தேவர்கள் ஆன்ம வர்க்கத்தினர். அப்போ நம்ம இறைவனை வழிபடலாம் அப்படின்னு தினமும் வழிபடணும். இந்த பாடல்ல நின்னடியே வழிபடுவான் நிமலா நினைக்கருத என் அடியான் உயிரை வவ்வேல் என்று அடல் கூற்று உதித்த பொன்னடியே பரவி நாளும் பூவோடு நீர் சுமக்கும் நின் அடியார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே. தினந்தோறும் இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். அப்ப தினந்தோறும் அப்படிங்கிறது தான் முக்கியம். தினந்தோறும் அறநடி சொல்லி அறற்றி அழுது பரநடி நாடியே பாவிப்ப நாளும் உரநடி செய்து அங்கு ஒதுங்க வல்லாருக்கு நிறநடி செய்து நிறைந்து நின்றானே. உங்களை ஆற்றுப்படுத்துகிறார். தினந்தோறும் வழிபாடு செய்ய சொல்றார். பாட சொல்றார். பாட தெரியாதுன்னா உடனே பண்ணு தெரியாது ராகம் தெரியாதுன்னு நினைக்க வேண்டாம். உங்களுக்கு எப்படி பாட வருது அப்படி பாடலாம். இதுக்காக தனியாக வகுப்புகள்லாம் போன அவசியம் கிடையாது. ஆயாருக்கு எப்படி பாட வருதோ பாடுங்க. நம்ம தமிழ் வந்து உண்மையிலேயே இசையோடு கலந்தது. இசையோடு கலந்தது தான் தமிழ். நம்ம தமிழை வந்து இசை இல்லாத பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன வருதோ அதான் இசை. உங்களுக்கு என்ன வருதோ அதான் பாட்டு. இறைவனை பற்றி சிந்திக்கும் பொழுது இந்த ராகத்துக்கும் பண்ணுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா பொருள் புரியாது. அதை மறந்துடணும். அப்போ தாளா ராகம் தான் ஞாபகத்து வரும். ஆனால் அதை மறந்துடுங்க. உங்கள் இஷ்டத்துக்கு பாடுங்க. உங்கள் இஷ்டத்துக்குன்னா இறைவனை வழிபாடு செய்கின்ற பொழுது உங்களுக்கு என்னென்ன பண்ணுதோ அப்படி அப்படி பண்ணோன்னு நீங்கள் பாடணும் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு கான்செப்டுக்கு போகும் பொழுது பண்ணோட தான் பாடணும். பாடுதல் என்பது வேறு, இறை வழிபாடு செய்தல் என்பது வேறு. இறை வழிபாடு செய்கின்ற பொழுது உங்கள் மனசில் என்ன வருதோ பாடணும். இந்த பண்ணோட தான் பாடணும் அப்படின்னு ஒரு வரையறை வைத்துக்கிட்டீங்கன்னா பண்ணோட தான் பாடணும். ஆகும். அது வரையறையை வந்து உங்களுடைய மனதினுடைய எல்லையை பொறுத்து. இந்த பாவித்தல்னு ஒன்று இருக்கு. பரநடி நாடியே பாவிப்ப. பாவித்தல் அப்படிங்கிறது நிறைய சொல்லணும். இப்போ சைவத்தில் சிவோக பாவனைன்னு ஒன்று இருக்கு. பின்னாடி வேத கருத்துக்கள்லாம் கொஞ்சம் வருது இந்த திருமந்திரத்தில். அதை சொல்லும்போது நான் சொல்லுவேன். அப்போ கொஞ்சம் பிடிச்சிக்கலாம். சிவோக பாவனை செஞ்சும் வழிபாடு செய்யலாம். சொல்லி அறற்றி அழுது எத்தனை வகையான பார்த்தீங்கன்னா பத்துடையீர் ஈசன் பழவடியீர் பாங்கடிங்கிற மாதிரி ஒரு பக்தருக்கு வந்து பத்து வகையான வெளிப்பாடுகள் உண்டு. திருவம்பாவை தான் இந்த பத்து வகையான வெளிப்பாடுகளில் ஒன்று அற்றுதலும் அழுதலும். இறைவன் அருளுகின்றான். நீரன் அடி செய்து நிறைந்து நின்றானே. அதில் ஒரு நிறன் இருக்கும். அது இலக்கணத்தில் குருக்கள் விகாரம்னு பேர். வீடுங்கிறது விடுதல்ங்கிறது வீடுன்னு மாறும். விடுதல் வீடாக மாறும். முதல்நிலை திரிந்த தொழில் பேர்னு சொல்றது. இல்லை நீரன் அப்படின்னா நீர் போலவன். நீர் போலவன் தண்ணீர். இறைவனுடைய திருவடி தண்ணீர் போல இருக்கணும். ஜில்லுன்னு இருக்கணும். யார் பார்த்தா நனைந்தனைய திருவடி நனைந்தனைய திருவடியின் தலைமையில் வைத்தாய். இப்போ ஜில்லுன்னு அது அப்பர் சாமி உணர்ந்தான். தன்னிழலாம் பரி விதி என்னும் அஞ்சலித்து தன் மூணு சுழி இன் தன்னகரம். இப்போ தன்னகரம் தன்னகரம் ரன்னகரம்னா தெரியாது. அது மூணு சுழி ந அப்படி கூட போ அப்படின்னு சொல்லுவாங்க. மூணுனா இருக்கா இல்லையா? ஒன்று தன்னகரம், இன்னொரு தன்னகரம், இன்னொன்று ரன்னகரம். இது எந்தன தாவுக்கு அப்புறம் ந அது இல்லை. தாவுக்கு அப்புறம் வரக்கூடிய ந அப்போ தன்னகரம். மூணு சூழினா போட்டு தன்னகரம் அது குளிர்ச்சின்னு அர்த்தம். இந்த ரெண்டு சூழினா போட்டால் ரன்னகரம். ராவுக்கு அப்புறம் நான் வரும் இல்லையா கடைசியில் மெய்யெழுத்தில் வருது இல்லையா? அப்போ தன்னுன்னா குளிர்ச்சின்னு அர்த்தம். அப்ப இறைவனுடைய திருவடி குளிர்ந்த திருவடி அப்படிங்கிறத மெய்கண்டாரும் உணர்ந்திருக்கிறாங்க, அப்பர் சாமிகளும் உணர்ந்திருக்கிறாங்க, திருமூலரும் உணர்ந்திருக்கிறார். பார்க்கணும் எல்லாம் அடியார்கள் எப்படி உணர்ந்திருக்காங்கன்னு பாருங்க. சிவஞான போதத்தில் தன்னிழலாம் பதி விதி என்னும் அஞ்செழுத்தேன்னு அப்பர் சுவாமிகள் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் வீங்கில வேணிலும் மூசுவண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் என்ற இணையடி நீழல் அப்படின்னார். அந்நிழல் தான் நீழல், நீட்டல். அதே மாதிரி இறைவன் திருவடி குளிர்ந்தது, கருணையான திருவடின்னு அர்த்தம். இறைவன் நம்ம கருணை வைப்பான். இப்போ எல்லாரும் இறைவனையும் போற்றுகிறார்கள். நமக்கு கிடைத்த ஒரு மிக சைவத்தில் மிக கிடைத்த நமக்கு மிகப்பெரிய ஒரு பரிசு கிஃப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த போற்றி அர்ச்சனைன்னு ஒன்று இருக்குது, அதை செய்யணும். இப்போ நாம்லாம் புதுசாக ஒரு அமைக்க தெரியல, ஒரு போற்றுதல், அரணே போற்றி, அன்பே போற்றி, ஐயா போற்றி, நான் சொல்லிகிட்டே இருக்கலாம். இதை நம்ம சிந்திக்கணும். இறைவன் வந்து உள்ளே உட்காரணும். இறைவனை முதல்ல உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடி போற்றி திருவகவல் நம்மகிட்ட இருக்கு. அதே மாதிரி நமக்கு தேவாரங்கள்லையும் வருது இல்லைங்களா, கற்றவர் உண்ணும் கழலே போற்றி வருது, வேற்றாகி விண்ணாகி நின்றாகி போற்றி, இதெல்லாம் போற்றிருக்கா இல்லையா? இவ்வளோ பேர் இப்போ போற்றுக்கிறார்கள். அடியார்கள் எல்லாம் இறைவனை போற்றுக்கிறார்கள். நம்ம அதை வந்து போற்றிக்கலாமே. அப்போ போற்றி இறைவனை போற்றுதல், வணங்குதல், பெருமைகளை பேசுதல், இது திருமூலர் காலத்திலேருந்தே இருக்கு. இதோட நம்ம இன்னைக்கு இந்த திருமந்திர வகுப்பை நிறைவு செய்வோம்.
0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.

பெருமானை கண்டேன் என்றருளிய பாடல்கள் வரிசையில் நாரையூர் நன்னகரின் கண்டேன் நானே என்று மகுடம் அமைத்து பாடிய பாடல்களும் அமைந்து நம்மை பரவசப்படுத்துதல் காணலாம். சொல்ல ஆனை பொருள் ஆனை எனத் தொடங்கும் முதல் திருப்பாட்டில் வெங்கதிரோன் சூரியன் மா முனிவர்கள் விரும்பி வழிபாடு செய்த திருக்குறிப்பு காணலாம். இரண்டாவது பாடலில் நெஞ்சுண்டு என் நினைவு ஆகி நின்றான் தன்னை என்ற தொடர் நாவரசர் கரணங்கள் சிவகரணங்களே ஆயினமை தெற்றன புலப்படுத்தும். நான்காம் பாடலில் கழுகினோடு காகுத்தன் வழிபட்ட சிறப்பு வருதல் காணலாம். சம்பாதி சடாயு என்ற கழுகுகள் வழிபட்ட செய்தியை புள்ளிருக்கு வேளூர் திருத்தலத்தோடும் தொடர்புடையதாம். கழுக்குன்றிலும் கழுகுகள் பூசித்து உய்ந்தன. அக்ரிணை உயிர்களும் அரந்தனை அர்ச்சிக்க நாம் வீணே காலம் போக்கலாமா என்பது குறிப்பு. அளக்கலாகா எரிபுரையும் இலிங்க புராணத்து உள்ளானை என்ற தொடர் நான்முகன் திருமால் அளக்கலாகா இலிங்கம் என்றும் தளப்பிழம்பாய எரிபுரையும் இலிங்கம் என்றும் பொருள் அமைய பாடியிருத்தல் காணலாம். வெளி செய்த வழிபாடு வெளி ஒளி அறிவு அது சிவபிரானையே முதல்வனாக அறிவது என்பதாம். திருநாவுக்கர சுவாமிகள் திருத்தாண்டகம் ராகம் அரிகாம்போதி.

0: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
1: 9 திருமுறை பாட்டும் பொருளும் வழங்கி இருப்பவர்கள் பாடல் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள், பொருள் சிவ சோசோமி சுந்தரம் ஐயா அவர்கள்.
2: அடுத்து திருவாலி அமுதனார் பாடிய திருவிசைப்பாவில் 2 பதிகம். இதுவும் கோயிலை பற்றியது, பண் நட்டராகம். இப்பதிகம் தலைவனை காதலித்த தலைவியின் பேச்சாக அமைகிறது.

பெரிய பவளமலையை பனி மூடியது போல சிவபிரான் திருமேனியில் தோன்றும் ஒளிமிக்க திருவெண்ணீரும் குவளை மலர் மாலையும் கொன்றை பூவும் பொன்னிறம் கொண்டதும் நெருக்கமாக பின்னப்பட்டதுமான சுருட்டிய திருச்சடையும் பெற்றவனாய் வேலைப்பாடு மிக்க மாளிகைகள் சூழ்ந்த தில்லைப்பதியில் திருநடம் புரிகின்ற வெள்ளை நிற வெண்ணீற்று வண்ணனை நினைக்கும் பொழுதெல்லாம் என் மனம் நெருப்பிலிட்ட மெழுகுபோல் உருகுகின்ற

அந்தி மாலை நேரமும் அழகான சந்திரனும் ஒன்றாக ஓடி வந்தன. அலைகடல் ஒளியும் சேர்ந்து கொண்டது. இவை நெகிழ்ந்து வீழ்கின்ற என் நெஞ்சத்தை தாக்கின. மனத்தை தன் வழி நிறுத்த மாட்டாமல் கற்பு வரம்பை கடந்தேன். செந்நிற ஒளி வீசும் மாளிகைகள் சூழ்ந்த தில்லையம்பதியில் ஆனந்த தாண்டவம் செய்யும் பெருமானால் என் பக்கம் ஓடி வந்த மன்மதன் விடும் மலர் அம்புகள் என்னை தைக்கின்றன. அவை தைக்கும் தோறும் வருந்தி வாடுகின்றேன்.

பொன்னம்பலக் கூத்தனே, அழகான தில்லைப்பதியை ஆழ்பவனே, உன்மேல் காதலால் நான் வருந்தி நிற்கிறேன். தொண்டு செய்த சிலந்தி பூச்சியை நோக்கி நீ சோழ மன்னனாக அரசாள்க என்று அருள் செய்த தேவ தேவனான ஈசனே, துன்புற்ற மார்க்கண்டனுக்காக யமனை உயிர் நீங்குமாறு உதைத்து பணிகொண்ட உன் பாதங்கள் என் அழகான கொங்கைகளின் மேல் மெல்ல வந்து ஒற்றுமாறு அருள் செய்ய மாட்டாயா?

உயிர்களுக்கு திருவருள் புரிந்து நடனமிடும் நல்ல அம்பலக் கூத்தனே, அடகிய தில்லைப்பதியை ஆள்பவனே, என்னை மயக்கி என்னுடைய அழகுமிக்க கொங்கைகளின் மேல் பொன்னிற தேமலை உண்டு பண்ணியது நீதியோ? திரண்டு ஓடிவந்து இரத்தினங்களை குவிக்கும் கங்கையை உன் திருச்சடையில் வைத்தாய், செம்மையான உமையாளுக்கு உன் வடிவில் பங்கு கொடுத்தாய். அதுபோல் எனக்கும் கொடு. அல்லது காமனை எரித்த தீயை நெற்றிக்கண்ணில் வைத்தவனே, என் காமத்தையும் எரித்துவிடு.

எழினும் கீழ் வைத்த திருவடிகளை திருமால் தேடி காணப் பெற்றிடன். தாமரை மதரில் வீட்டிருக்கும் பிரமன் திருமுடியை தேடி களைத்து பூமியில் இறங்கி வந்து அழகிய வேதங்களால் இன்னமும் துதித்துக் கொண்டிருக்கிறான். வயல்களில் தாமரைகள் மலரும் தில்லைப்பதியில் எழுந்தருளும் அம்பலத்தானை பக்தியோடு சென்று வழிபட என் மனம் மிக விரைவாக பதை பதைத்து நிற்பதிலிருந்து மாறவில்லையே.

மெலிந்து உடம்பு வெளுத்து உடல் வளைந்து பாம்புக்கு பயந்து திரிகின்ற சந்திரன் அப்படி இருந்தாலும் என் மீது காய்ந்து வந்து வந்து என்னை துன்புறுத்தி நெருப்பை அள்ளி வீசுகிறான். ஏன் தெரியுமா? நான்கு வேதங்களை ஆராய்ந்தறிந்த அந்தணர்கள் வாழ்கின்ற தில்லையில் பொன்னம்பலத்தில் நின்று ஆடுகின்ற சிவபெருமானுடைய அடகிய திருவடிகளை காதலினால் கண்டு மகிழ நினைக்கும் நெஞ்சமுடையவள் நான் என்பதால் இந்த சந்திரன் என்னை சுடுகிறான்.

சிவபிரானுடைய உடை பாயும் புலித்தோலும் நல்ல பாம்புமே ஆகும். அவர் உணவு பிச்சையினால் கிடைக்கும் சோறு. ஏறி செலுத்துவது காளை மாடு. இருப்பிடம் கொடிய மலை. இருந்தாலும் என் மனம் மடைகளில் வாழை மீன் குதிக்கும் வயல்கள் சூழ்ந்த தில்லையில் பொன்னம்பலத்தில் தீயேந்தி ஆடும் என்னை ஆட்கொண்ட தலைவனை அன்றி வேறு யாரையும் நினைத்து அறியாமல் இருக்கிறதே.

இத்திருத்தலத்தில் நான்கு வேதங்களாலும் அந்தனர் வழிபட உலகுக்கு நலந்தரும் திரு நடனம் செய்வதை விரும்பும் பெருமானே, உன்னால் ஏற்கப்படும் தகுதி எனக்கில்லை என்பதை அறியும் அறிவையும், நல்ல நாணத்தையும், மனத்தை அடக்கும் தன்மையையும், பொருள்கள் மேல் வைக்கும் ஆசையையும், இங்குள்ள உறவினர்களையும், என்னை பெற்ற நல்ல தாயையும் தந்தையையும் உடன்பிறந்தாரையும் பிரியுமாறு விட்டுவிட்டேன். உன்னை அடைந்திருக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்வாய்.

சிவலோகத்தை தன் நாடாகக் கொண்ட வலிமையாளனே, ஓ என்று முறையிடுவேன். நீ வந்து அருள் செய் என்பேன். பால், நெய், தயிர், கோமயம், கோசலம் என்னும் ஐந்தாலும் திருமுடுக்காடும் பெருமானே, விரித்த சடையும் பால் நிற வண்ணமும் கொண்டவனே என்பேன். தேன் மிகுந்த மலர்ச்சோலைகள் சூழ்ந்த தில்லைப்பதியில் திரு நடனம் செய்பவனே, பன்றி கொம்பை அணியாக ஏற்ற திருமார்பை உடையவனே, எனக்கு அருள் புரிய வேண்டும் ஐயனே.

0: நன்றாக கட்டப்பட்ட அழகிய திருமதில் சூழ்ந்த தில்லையில் பல அந்தனர் போற்ற தீயேந்தி ஆடும் எம் இறைவனை காதலித்து வருந்தும் தலைவி கூறிய மொழிகளாக மலைபோல் உயர்ந்த மதில்கள் சூழ்ந்த மயிலாடுதுறை மன்னவனும் வேதங்களில் வல்லவனுமான திருவாலி அமுதன் துதித்து பாடிய இந்த 10 பாடல்களை ஓத வல்லவர் சிவபிரான் திருவடி பணிந்து இன்புறுவார்கள்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: உடம்பு யாவும் பிணிகளற்று நலமுடன் இயங்கவும் உடல் உறுப்புகள் எல்லாம் இறை வழிபாட்டிற்கே உரியன என்று உணர்வதற்கும் ஓத வேண்டிய திருப்பதிகம் தலையே நீ வணங்கா என்று தொடங்கும் திருநாவுக்கரசர் அருளிய திரு அங்கமாலை. பண் சாதாரி, ராகம் பந்துவராளி, தாளம் ரூபகம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் பாக்கும் முற்றோதுதல்.
3: நடராகம் பதிக எண் 19.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: பன்னிரெண்டாம் திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம் சேக்கிழார் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம், எரிபத்த நாயனார் புராணம்,

எந்த யார் சாத்தும் பூவை என் கையில் பறித்து மண்மே

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: மை இலங்குனல் கன்னி பங்கனே, இலங்குதல் விளங்குதல், மை திட்டப்பெற்று விளங்குகின்ற அழகான கண்களை கொண்ட அம்பாளுடைய அம்பாளை ஒரு பாகத்திலே கொண்டிருக்கின்ற பெருமானே. கன்னி பங்கன், கன்னியை ஒரு பங்கில் கொண்டவன் என்றும் பொருள். கன்னிக்கு ஒரு பங்காக அவளுடைய பங்கிலே அவள் கூற்றிலே தான் இருப்பவன், எப்படி இருந்தாலும் பொருள் ஒன்றுதான். மை தீட்ட பெற்ற அழகான கண், கண்ணுக்கு வந்து சிறப்பு கண்ணோட்டமாகின்ற இரக்கம், அழகிய இரக்ககுணம் பொருந்திய நற்கண்கள், பெரிய கண்களை கொண்ட அந்த மீனாட்சி அம்மை, அவளை ஒரு பாகத்திலே கொண்டிருக்கின்ற பெருமானே. திருவருளோடு பிரியாது எப்போதும் விளங்குகின்ற பெருமான் வந்து என்னை பணி கொண்ட பின் பெருமானே நீயாக வந்து, இந்த வந்து என்பதற்கு சொல்லச்சம் நீயாக என்பதற்கு அங்கு அந்த மெய்மை அன்பர்கள் வந்து எனக்கு முன்பாக வந்து சொல்லச்சா அங்கங்கு வரவழைத்துக் கொள்ள வந்து நீயாக வந்து விருப்பிலேனே ஆண்டு கொண்ட என்னாரபதே என்று சொல்வார். புணர்ச்சி பத்துல பெருமானே அடைய வேண்டும் அறிய வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு இல்லைன்னு சொல்வார். உண்மை அப்படியா? விருப்பம் இல்லாமல் அறிந்தார், விருப்பம் இல்லாமல் இறைவன் வருவாரா? விரும்பின இவர் விரும்பி ஏங்கினதாக தானே புராணம் எல்லாம் சொல்லுது. அப்புறம் ஏன் விருப்பிலேனே ஆண்டு கொண்ட என்னாரபதே இவர் சொல்றார் அப்படின்னு கேட்டா, நான் விரும்பிய விருப்பத்திற்கு இணை இல்லை, நீ செய்கின்ற அருள். ஒருத்தன் பார்க்கின்ற பகற்கனவுனால ஒருத்தன் பாஸ் பண்ணணும், பிஹெச்டி பண்ணணும்னா ஒரு பகற்கனவு காணலாம். அது இயல்பாகவே நடந்ததுன்னா அது இந்த கனவினால அது நடக்கல. அதே போல வந்து நம்முடைய விருப்பத்தினுடைய ஆற்றலினாலே பெருமான் நம்மிடம் வரவில்லை, அவருடைய கருணையே தகுதியாக கொண்டு வந்தான். ஆகவே அவன் வர வேண்டும் என்று இவர் விரும்பி இருந்தாலும் கூட என் விருப்பத்தின் காரணமாக நீ வரவில்லை என்பதை அவங்க சொல்றாரு. அதுதான் அங்க பொருள். நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கற்றறியேன் கலைஞானம் கசிந்துருகேன்னு சொல்றாரு. அப்ப அவர் படித்தவர் தான். கற்றறியேன் கலைஞானம் ஏன் சொல்றாரு? இந்த கல்விக்கு பயனாக அவன் வரவில்லை. அவர் கசிந்து உருகியவர் தான். கசிந்து உருகேன்னு ஏன் சொல்றாருன்னா, கசிந்துருகியது போதவில்லை, அது பற்றாது. அவனுடைய கருணைக்கு இது பத்தாது. உடம்பு வெயிட்ட குறைக்கிறதுக்கு சலு போயிட்டு இருந்தா பொறுமா போராது. அதே போல பெருமாள் செய்கின்ற கருணைக்கு இது போதாது, பற்றாது. பச்சிவாய் என்று உன்னடிபடியா பேயன்னு சொல்றாரு. அவர் நம்ம பூஜையா பண்ணாம இருந்திருப்பாரு. அவருடையிலே அன்றாட புசித்தவர் தான். ஆனால் அதெல்லாம் போதாது என்ற எண்ணம். ஆமாறும் திருவடிக்கு அகங்குடைய நண்பருகேன், பூமாலை புனைந்தேத்தேன், புகழ்ந்தறியேன், புத்தேடர் கோமானின் திருக்கோயில் தூகியன் மொழியன் கூத்தாடுன்னு சொன்னார். இந்த சரியை கிரிகள்லாம் அவர் செய்யவில்லை என்பது உண்மையான பொருளா? இதெல்லாம் போதாது என்பது பொருள், அவருடைய கருத்து. இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுயா, நீ செய்த கருணைக்கு இதெல்லாம் ஈடாகாது, இது போதாது என்பது பொருள். ஆகவே நீயாக வந்து வந்து வந்து என்னை பணி கொண்டவின் பெருமானே, நீ என்னை ஆட்கொண்ட பிறகு ஆட்கொள்ளுதல் என்பது பணிகொள்ளுதல் தான். பெருமான் திருக்கடைக்கன் செய்து சரி இந்த வேலை நீ செய் என்று நமக்கு ஒரு பணி தரான். பணி கொண்ட பின் மழை கையிலங்கு பொற்கிண்ணம் என்றலால் அறிய என்று உன்னை கருதுகின்றேன். நீ பணி கொண்ட பின் என்று சொன்னார். அந்த சொல்லினுடைய ஆற்றலினாலே பணி கண்ட பொழுது இப்படி நான் கருதவில்லை என்பது பொருள். பெருமான் நேரடியாக வந்து ஆசிரியனாக ஆட்கொண்ட காலத்திலே பெருமானை எளியவன் என்று நான் கருதவில்லை. ஆனால் அந்த பெருமானுடைய அருளை பெற்ற பிறகு ஒரு குழந்தையை போல அவனை எளியவன் என்று கருத ஆரம்பித்து விட்டேன். ஒரு குழந்தைக்கு குழந்தை என்ன பண்ணும், எனக்கு வெள்ளி டம்ளர்ல அப்பாக்கு காப்பி கொடுப்பாங்க. அம்மா பழங்காலத்துல ஆச்சாரமா இருக்கிற அந்தனர்கள்லாம் வந்து எவர் சிலர்ல சாப்பிட மாட்டாங்க. அதுல இரும்பு இருக்கு என்பதனால இரும்பு வந்து இரும்பு கலந்த எந்த பொருளையும் பயன்படுத்த மாட்டாங்க. வைதிகர் அக்னி காரியத்துக்கு பயன்படுத்த மாட்டாங்க, சாப்பாட்டுக்கும் பயன்படுத்த நம்மள இரும்பு தட்டு அலுமினிய தட்டு எல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா. இரும்பு தானே இருக்கு, அதுல குரோமியம் இரும்பு எல்லாம் தான் இருக்கு. சாப்பிட்டா வெள்ளி தட்டு தங்கம் மண்ணு, வெள்ளிக்கும் தங்கத்துக்கு போக முடியாது, ஏழையா இருக்காங்கன்னா மண்ணு அல்லது இலை, சாப்பிடுறதுக்கு வாழை இலை, சமைப்பதற்கு தட்டிதான். இந்த எவர்சில பாத்திரத்துல எவர்சில அடுப்பு, எவர்சில பாத்திரம் இல்ல மண் அடுப்பு, மண் பாத்திரம் தான். அதனாலதான் இந்த மண் கலங்களுக்கு எல்லாம் வந்து பொற்கலங்கள்னு பேரு, மண் குடத்துக்கு பொற்குடம்னு பேரு, மண் சட்டிக்கு பொற்சட்டின்னு பேரு. பொண்ணுக்கு இணையானது, பொன் வைக்கின்ற இடத்துல பூ வைக்கலாம், தங்கம் வைக்க முடியல. மாப்பிள்ளை வராரு, மாப்பிள்ளை பரிசம் போடுறாங்க, இந்த காலத்துல பெண் வீட்டுல போடுறாங்க. மாப்பிள்ளை என்ன பண்ற, ஒரு மலரை வச்சு இதை எடுத்துக்கங்க பின்னாடி உங்களுக்கு தரும், வரும்போது மாப்பிள்ளை பிடிச்சு போட்டுருணும், பொண் வைக்கிற இடத்துல பூ. அப்புறம் அவரை அவரை மாட்டிக்கிட்ட அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கலாம். அது போல அப்ப அம்மா என்ன பண்ணுவாங்க, அப்பாவுக்கு வெள்ளி டம்ளர்ல தான் காப்பி தருவாங்க. எங்க தாத்தா வெள்ளி தட்டுல சாப்பிடுவாரு. அந்த தட்டுக்கு நடுப்புற ஒரு ஒரே ஒரு கிராமம் அரை கிராமம் ஒரு தங்க காசு பதிச்சு வச்சிருப்பாங்க. அதுல வந்து சாப்பாட்டுல நெய் விட்டு தான் சாப்பிடுவாங்க. நெய் கலக்காத சாப்பாடு தூய்மையற்றது, அது நெய் கலந்து தான் சாப்பிடுறீங்க. அதெல்லாம் குழந்தை பாத்துட்டு இருக்கு. குழந்தை என்ன பண்ணும், போட்டிக்கு எனக்கும் வந்து வெள்ளி டம்ளர்ல தான், எனக்கும் தங்க தட்டுல தான் சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லும். என்ன காரணம்னா, அதை பெறுகின்ற நேரத்துல அதன் மீது ஒரு மதிப்பு இருக்கும். பார்த்ததில்ல, எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுது. காக்கும் போது என்ன பண்ணுது, எனக்கே வெள்ளி டம்ளர்ல காப்பி தரணும். அப்ப அப்பா வந்து ஒரு பெரிய டம்ளர்ல காப்பி சாப்பிடுவாரு, இந்த குழந்தை வந்து குழந்தைக்கு அவ்வளவு காப்பி சாப்பிட்டா ஒத்துக்காது. அப்படியே அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த டம்ளர்லயே நான் டம்ளர் காப்பி கொடுத்தாங்கன்னா அது ஒத்துக்காது, எனக்கு ஃபுல் டம்ளர் காப்பி தான் வேணும். ஏன், அப்பா முழுக்க சாப்பிடுறாரு, அப்பாவுக்கு பாதியா தரல இல்ல, அப்ப எனக்கும் முழுக்க தான் வேணுங்கும் போது அந்த குழந்தைக்காகவே சின்னதா ஒரு டம்ளர் வச்சுக்கணும், அதுல அது முழுக்க கொடுக்கணும். அப்ப ஒரு இந்த காலத்துல நீங்களா டெய்லி சாப்பிடுறீங்க தோசை இதெல்லாம் அடா கிட்ட எல்லாம் சாப்பிடுறீங்க, அந்த காலத்துல எல்லாம் வந்து இந்த நொய் உப்புமா தான் ராத்திரியில. அது வந்து என்ன பண்ணுவாங்க, வந்து என்றைக்காவது ஒரு நாள் தான் தோசை, மாசத்துல ரெண்டு நாள் தோசைன்னா ரெண்டு மாசத்துல ஒரு நாள் தான் அடை, இதெல்லாம் அதிகமா பண்ண மாட்டாங்க. என்ன எண்ணெய் அதிக பதார்த்தம், அவங்களும் நல்லா ஆரோக்கியமா இருந்தாங்க, எண்ணெய் அதிகமா சேரது, இந்த அடிக்கடி வறுவல் பண்றது, அப்பளம் பிடிக்கிறது, ஐயாக்கு அப்பளம் எல்லாம் சாப்பிட முடியாது, என்ன கருவை கறிவடா இதெல்லாம் வந்து என்ன அது எல்லாம் வயசை கெடுக்கிறது, எல்லாம் எண்ணெய் எண்ணெயில பயிர் ஐட்டம்ஸே கிடையாது என்று பார்க்கின்றோம். அது அப்பா தோசை சுடும் போது இந்த குழந்தைக்கு ஒரு தோசை பிள்ளை தான் கொடுப்பாங்க, அது ஒத்துக்காது, எனக்கு முழு தோசை வேணும் அப்படின்னு கேட்கும். அவன் என்ன பண்ணுவாங்க, காக்கரண்டி மாவு விட்டு சின்னதா ரவுண்டா புள்ள, அதாவது முழுசா இருக்கணும், அது பெறுகின்ற காலத்திலே அந்த குழந்தைக்கு அதுல மதிப்பு இருக்கும். ஆனா பெற்ற பிறகு அந்த தோசையை திங்குமா, திங்காது, ஒரு கடி கடிச்சுட்டு துப்பிட்டு விடணும் அவ்வளவுதான். இந்த காப்பியை குடிக்குமா, குடிக்காது, அதை வாயை வச்சுட்டு அருள வச்சுட்டு போயிடும். ஏன்னா அது வந்து போட்டிக்கு கேட்கதே தவிர, பெறுகின்ற காலத்திலே ஒரு குழந்தைக்கு ஒரு இடத்துல மதிப்பு இருக்கும், பிறகு அது இடத்துல அதுக்கு மதிப்பு இருக்காது, அதான் குழந்தையினுடைய தன்மை. அதே போல பெருமானே நீ வந்து ஆட்கொண்ட காலத்திலே அந்த நிலையில வந்து நீ எவ்வளவு அறியவன் என்பதை நான் அறிந்தேன், ஏன்னா எவ்வளவு பெரியவர்களுடைய கருணைக்கு பாத்திரமாகிறார்கள் என்ற அந்த அடையாளங்களை பார்த்து அந்த கருணையை நானும் பெற்றேன் என்று சொல்லி நான் வந்து பண்டு தோல் நோக்கி நக்கேன் மகிழ்ந்தேன் ஆணமில்லா நாயினேன். ஆனால் அந்த நீ அறியவன் எனக்கு பெரும் கருணை செய்திருக்கின்றாய் என்ற அந்த பெருங்கொருளை வியந்து பாராட்டுகின்ற வியந்து உருகி நயந்து உருகி வியந்து அலர வேண்டும், நயந்து உருகி வியந்து அலர வேண்டும், அந்த தன்மையை தொடர்ந்து பெற வேண்டும். இதை தொடர்ந்து பெறவர்கள் தான் மேயன்பர்கள், இதை தொடர்ந்து பெற்றவர் தான் நம்முடைய அப்பர பெருமான். அவரை பத்தி சொல்லும் பொழுது அவரை பெருமானால் ஆட்கொள்ள திருவதியில் ஆட்கொள்ளப்பட்டது முதல் திருப்பூரில் திருவடியினை சேர்கின்ற வரையிலும் அவர் வடிவம் ஒரே மாதிரி, இடையிறாது பொழுகின்ற கண்ணீர், குவித்த கரம், தொழிலை சாத்திய உழவாரம், இருந்து எழுகின்ற திருவாசகம், அவருடைய தேவாரத்துக்கு திருவாசகம் இருந்து எழுகின்ற திருவாசகம், இப்படிதான் இருந்தார் அப்பர பெருமான். இப்படி இருக்கின்ற தன்மை என்னன்னா இப்படிதான் இருக்கணும் ஒருத்தர், இப்படி இருக்கின்ற தன்மைக்கு தலைநாள் கடைநாள் ஒக்கவே, தலைநாள்னா முதல் நாள், கடைநாள்னா கடைசி நாள், முதல் நாள் என்ன அன்பு வச்சோமோ அதே அன்பு கடைசி நாள் வரை இருக்கும், இருக்கணும். வீட்டுக்காரரை கல்யாணம் பண்ணிக்கும் போது அவர்கிட்ட அன்பும் மரியாதையும் முதல் நாள் இருக்கு, அது வருஷம் ஓட ஓட என்ன ஆகுது, அது கடைகட்டும், அது எப்ப பார்த்தாலும் இப்படிதான் நை நயிக்கும் எல்லா வீட்லயும் பாக்குறோம். ஆசிரியர் ஆசிரியர் நகர் தவிர இங்க போட்டு அவங்க கரெக்டா இருந்துப்பாங்கன்னு நினைக்கிறேன், அவங்க பெரிய புறம் எல்லாம் கேட்கறதுனால. ஆனா அன்பு என்பது எப்படி இருக்கணும்னா தலைநாள் கடைநாள் ஒக்க இருக்க வேண்டும், முதல் நாள் போலவேதான் கடைசி நாள்லயும் இருக்கணும். அன்பிற்குரிய இலக்கணத்தெல்லாம் நம்பியார் தான் சொல்லுவார், அவரை விட அன்பினுடைய வடிவம் யாரும் கிடையாது, அவர் சொல்றதுதான் அதுக்கு இலக்கணம். அப்படி நான் இல்லை என்று சொல்கின்றார். ஒரு குழந்தை பெறுகின்ற காலத்திலே ஒரு ஒரு தாய், அது என்ன பக்கத்து வீட்டு குழந்தை ஒரு டாய் பறக்கிற ஏரோப்ளைன் ஹெலிகாப்டர் அது எனக்கு வேணும்னு சொல்லணும், இது 500 ரூபாய் கொடுத்து அப்பா வாங்கி கொடுப்பாரு, 5 நிமிஷம் வச்சுக்கோ உடச்சுட்டு தூக்கி, அதான் மழை கையிலங்கு பொற்கிண்ணம் என்று ஒரு பொருள். இன்னொன்று இதுதான் உண்மையான பொருள், அந்த பொற்கிண்ணத்தினுடைய அருமை தெரியாத காரணத்தினாலே அந்த குழந்தை என்ன பண்ணும், இன்னொரு நேரத்திலே அதைவிடத்தான் இனியதாக நினைக்கின்ற ஒரு பொருளுக்காக அதனை மாற்றிக்கொள்ளவும் துணியும். அம்மா தங்க கிண்ணத்துல குழந்தைக்கு அருமையான நெய் விட்டு கருப்பு சாதம் சுட சுட கலந்து கொடுத்துருக்காங்க, கொடுத்து அது சாப்பிட்டு இருக்க வாசல்ல உட்காந்துக்கிட்டு அப்படி இருக்கும்பொழுது ஏதாமரி ஒருத்தவரா அவன் என்ன பண்றான், ஒரு எக்லஸ் சாக்லேட் வச்சுட்டு இருக்கான், அந்த சாக்லேட்டை கொடுத்து அந்த கிண்ணத்தை கொடுன்னு கேட்டு கொடுத்துரும். என்ன காரணம்னா அது இயல்பான அறியாமை, அது இயல்பு. இப்ப அதுக்கு வந்து இந்த நேரத்துல நமக்கு சாக்லேட் வேணும் என்ற எண்ணம் இருப்பதுனால அந்த உலக பற்றின் காரணமாக இறைவன் அளித்த பேரருளை இழந்து விட்டேன் என்பது பொருள். மழை கையிலங்கு பொற்கிண்ணம் என்றால் அரிய என்றுனை கருதுகின்றேன். ஒரு மழை என்றால் மழவு, அதாவது குழந்தை தான், பல பலா பலவு என்பதை போல மழை மழா மழவு வரும். வானுந்து மாமதி வேண்டி அழும் மழை போலும், மழை மழை போலும், குழந்தையை போலும். மழை கை என்றால் குழந்தையினுடைய கை, மழை கை இலங்கு அதிலே விளங்குகின்ற பொற்கிண்ணம் என்று அலால், என்று அலால் என்பதை என அலால் என்று திரித்துக் கொள்ள வேண்டும், திருத்திக் கொள்ளக்கூடாது, திரித்துக் கொள்ள வேண்டும். என என்றால் இதை போல என்ற ஓம உருவு, என்றலால் என்பது என அலால் என்பது பொருள். குழந்தை கையிலே விளங்குகின்ற பொற்கிண்ணத்தை போல உன்னை நான் எளியவனாக கருதினேன், அரியவனாக கருதவில்லை. என்ன பொருள், தன் கையிலே இருக்கின்ற பொற்கிண்ணத்தை ஒரு குழந்தை அரியதாக கருதுதலை கைவிட்டு எளிதாக கருதும். எளிதாக கருதல் என்பது என்னென்றால் ஏனைய பொருளுக்கு ஒப்ப கருதல் தான் எளிதாக்குறது. இதுவோ மற்ற பொருளை போலதான் என்று கருதா எளிதாக்குறது. அப்ப இறைவனையும் ஏனைய பொருளை போல, இந்த பஸ் போனா இன்னொரு பஸ் ஏறிக்கலாம் நினைக்கிற மாதிரி அதுக்கப்புறம் பஸ்ஸே வராது. அப்ப பெருமானுடைய அருள், பெருமான் வந்து கூப்பிடுறாரு, கூப்பிடும் போது அப்புறம் பாத்தீங்கன்னு சொல்லக்கூடாது. அப்ப அது எளியனாக கருதல் என்று பார்க்கின்றோம். பெருமானை எளியனாக கருதவே கூடாது. அவன் அறியவன், அவன் தன்னுடைய கருணையினாலே எளிவருகின்றான் என்று சொல்லும் போது அவனுடைய அருமையை மறக்காது இருக்க வேண்டும். அதனாலதான் அந்த கீதாஞ்சலி இரண்டாவது பாடலையே பெருமானே எவ்வளவு அறிய உன்னை நான் என்னுடைய நண்பனாக கருதி ஏமாந்து விட்டேன் என்று சொல்றார். பெருமான் வந்து பெரிய செய்கின்ற கருணையை கண்டு அவன் நமக்கு நட்பு செய்பவன், நம்முடைய அன்பை அவன் எதிர்பார்க்கின்றான் என்று அவனை எளியனாக கருதி ஏமாந்து விட்டேன். அதுதான் அவன் நம்பியாளர்கள் சொல்றார். பல இடங்கள்ல சொல்றார், இன்ன தன்மையின் என்றியுள்ளா எம்மானை எளிவந்த பிரானே. எளிவந்தவனாக இருந்தால் அவன் பிரான், எளிவந்த பிரான், எளிவந்திருந்தாலும் அவன் தலைவன் தான், தலைவன் தான் எளிவருகின்றான். அவருடைய தலைமை குறையாது, தலைமை பண்பு குறையாது. ஆகவே ஒரு குழந்தை தன் கையிலே இருக்கின்ற பொற்கிண்ணத்தை பெறுகின்ற காலத்திலே மதிப்போடு கொண்டு பிறகு ஏனைய பொருள்களுக்கு ஒப்ப நினைத்து அதனை பிரிதோர் நிறத்திலே தான் விரும்புகின்ற ஒரு மட்டமான பொருளுக்காக, கீழான ஒரு பொருளுக்காக இந்த பொற்கிண்ணத்தை இழக்கவும் துணியும். அந்த அளவுக்கு அந்த ஓமை போகும், அது இழக்கவும் துணியும். ஒரு சாக்லேட்டுக்காக தங்க டம்ளர கொடுத்துடவும் செய்யும். அதே போல இந்திரிய சுகத்திற்காக இறை இன்பத்தை இழக்கவும் கூடும் உலகினர்கள் என்று பார்க்கிற வாசனா மலத்தினால அந்த தீங்கினை நான் செய்துவிட்டேன். மழை கையிலங்கு பொற் கிண்ணம் என்றால் அறிய என்று உன்னை கருதுகின்றேன். இது எனக்கு இயல்பு என்பதனால கருதிற்றிலேன் என்று இறந்த காலத்திலே சொல்லாமல் கருதுகின்றேன் என்று நிகழ்காலத்தில் சொன்னார். இப்படி நான் இருக்கின்றேன், பெருமானே இந்த குணம் என்னை விட்டு இன்னும் செல்லவில்லை. உன்னை இழந்த பிறகும் உன்னை நான் அறியவனாக கருதவில்லை. உன்னை இழந்து நிற்கின்ற இந்த நிலையிலும் உன்னை நான் எளியவனாகவே கருதுகின்றேன். எப்படி கருதுகின்றேன்னா, மந்திரத்துல மாங்காய் விழு நினைப்பதை போல, நீ உன் கருணையினாலே மீண்டும் என்னை ஆட்கொள்வா என்று நான் ஆசைப்படுகின்றேன். ஆகவே என்ன இப்பயும் நான் உன்னை எளியனாக தான் கருதுகின்றேன், அறியவனாக கருது. மழை கையிலங்கு பொட்டலால் அறிய என்று கருதுகின்றேன் என்று இறந்த கால நிகழ்காலத்துல சொல்வது என்னுடைய இயல்பு. இது அவ்வளவு மட்டமான கருதுகின்றேன். மெய்யிலங்கு வெண்ணிற்று மேனியாய், மெய் என்பது பெருமானுடைய திருமேனி என்று கொண்டு சிவந்த திருமேனியிலே அழகான வெண்ணீர் விளங்குகின்ற மேனியா என்று சொல்லலாம். மெய் என்பது மெய்மை தன்மை, பெருமானுடைய மெய்மை தன்மை பொருந்தி விளங்குகின்ற வெண்ணீர். பெருமான் அணிந்திருக்கின்ற வெண்ணீர் அவனே சாஸ்வதமான பொருள் என்பதை காட்டுகிறது. அவருடைய மெய்மை விளங்குகின்ற திருவெண் பராவணம் ஆவது நீர் வான் கெட்டு மாறுதம் வாய்ந்தகல் நீர் மண்கடி தான் கெட்டலின்றி சளிப்பறியா தன்மை என்ற அந்த தன்மை உலகமெல்லாம் அழிந்த பிறகும் எஞ்சியிருக்கின்ற சேடப்பொருள் என்ற தன்மையை காட்டுவதுதான் திருவெண்ணீர். அதனை காட்டுவதற்காக தான் பெருமான் திருவெண்ணீற்றை அணிந்திருக்கின்றார். திருவெண்ணீரை இறைவன் அணிந்திருக்கும் திருவெண்ணீர் என்பது நாம் அணிந்திருக்கின்ற வெண்ணீர் போன்றது இல்லை, அது பராவணமாக அவருடைய திருவுருளே அந்த திருநீராக அங்கு இருக்கின்றது. அவருடைய பெருமையே அங்கு நல்ல விபூதியின் பேர். விபூதி என்ற சொல்லுக்கு பெருமை என்பது பொருள். பெருமானுக்கு தான் அது விபூதி, பெருமானுடைய பெருமை அதை காட்டுவது விபூதி. பெருமானே எல்லையில்லாதவன், நீரில்லாதவன், எல்லோருக்கும் முன்னானவன், எல்லோருக்கும் பின்னானவன் என்ற ஆதியும் மந்தமுமாய அரும்பெரும் ஜோதி என்ற அவருடைய அழிவில்லாத தன்மை, பிறவாத இரவாத பெருங்குணம் அதை காட்டுவதுதான் திருநீர் என்று பார்க்கின்றோம். ஆகவே அது அவனுக்கு விபூதி, அவருக்கு மகிமை, அவருடைய பெருமை. விபூதி என்றால் மகிமை. மெய்யிலங்கு உன்னுடைய மெய்மை தன்மை விளங்குகின்ற திருவெண்ணீற்றினை மேனிலே அணிந்திருக்கின்ற பெருமானே, மெய்யிலங்கு வெண்ணீற்று மேனியாய், அந்த வெண்ணீற்று கொலத்தோடு ஆசிரியர் கொலத்தோடு பெருமான் எழுந்துள்ளும் போது அவருடைய மெய்மை தன்மை தெற்றென விளங்கும். அவன் வாய் திறந்து சொல்ல வேண்டியதே இல்லை. பெருமான் வந்து நீரணிந்த தோளோடு வந்தாலே துண்ட துறையான் மறையான் பெருந்துறையான் பொன்ன கொண்ட புரிநூலான் கோலமா உறுதியான் கண்டங்கரியான் செம்மேனியான் வெண்ணீற்றான் என்ற அந்த திருக்கோலமே அவருடைய திருவுருளை நமக்கு பூரணமாக கொடுத்துவிடும். கண்ணால் கண்டாலே ஞானம். மெய்யிலங்கு வெண்ணீற்று மேனியாய் மெய்மை அன்பர் உன் மெய்மை மேவினார். சென்ற பாடலில் சொன்னது போலவே மெய்யான அன்பே வடிவமாக இருக்கின்ற அந்த மெய்யன்பர்கள் உன்னுடைய மெய்மையான சிவத்தன்மையை பொருந்தினார்கள். மீண்டு வாராத நிலையிலே பொருந்தினார். அதற்கு மாறாக நான் பின்தங்கி இருக்கின்றேன். அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், பொய் இலங்குகின்றேன், பொய் இலங்கு என பொய் விளங்குகின்ற என்னை. பொய் என்பது உடற்பற்று, உலகப்பற்று, மெய்மைக்கு மாறானது. மெய் என்பது மெய்யன்பு, உடற்பற்றும் உலகப்பற்றும் இல்லாதவர்கள். உலகப்பற்று என்பது எனது என்ற பற்று, புறப்பற்று. உடற்பற்று என்பது யான் என்ற பற்று, அகப்பற்று. உடம்பினையே நாம கருதுகின்ற வழியிலும் அது அகப்பற்றாக யான் எனது என்ற பற்றுக்கள் அதான் பொய். அந்த பொய் விளங்குகின்ற என்னை நீ புகுதவிட்டு இந்த உலகிலே மீண்டும் புகவிட்டு மீண்டும் என்ற சொல்லி வரவழைத்துக் கொள்ள வேண்டும். போவதோ சொலாய் பொருத்தமாவதே. பெருமானே நீ ஆண்ட பிறகும் என்னை உலகிலே புகுதவிட்டு போவது பொருத்தமோ சொல்லாய். போவதோ என்று ஒரு ஓகாரம் இருக்கு, சொல்லாய் பொருத்தம் ஆவதே என்று ஒரு ஏகாரம் இருக்கு. ஆ ஏ ஓ என்ற மூன்று உயிர்களும் வினா பொருளை தரும். அதுவா, அதுவே, அது ஓ என்று சொன்னால் அதுதானா என்பது பொருள். அதுவா என்றாலும் அதுதானா, அதுவே என்று கேட்டாலும் அதுதானா, அது ஓ என்று கேட்டாலும் அதுதானா என்று ஒரு கேள்விக்குறி வினா பொருளை தருகின்றது. பொருத்தமோ என்று ஒரு வினா, போவதோ என்று ஒரு வினா, பொருத்தம் ஆவதே என்று ஒரு வினா, ரெண்டு வினா இருப்பதனால ரெண்டா பிரிச்சு கொள்ளலாம். பெருமானே, நீ என்னை ஆட்கொண்ட பிறகும் உலகிலே என்னை புகுத விடுதல், புகுத விட்டு போவதோ, புகுத விட்டு போகலாம். ஆட்கொண்ட பிறகு என்ன, ஒருவனை வந்து நாம் என்ன பண்றோம், சாக்கடையில இருந்து தூக்கி விடுறோம், தூக்கி விட்டுட்டு திரும்பவும் சாக்கடையில விடுறத பாத்துக்கிட்டு இருக்கோம், அப்படி பாத்துக்கிட்டு இருக்கலாமா? அப்புறம் எதுக்காக தூக்கி விட்டுருக்கணும்? அவன் சாக்கடையில இருந்து ஒருவனை தூக்கி விட்டுட்டோம்னு சொன்னா அவன் மீண்டும் சாக்கடையில் விழாத வண்ணம் அவனை சேஃபான ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சிடணும். அதே போல சாக்கடை உலகையிலா என்ற சாக்கடையிலிருந்து நீ தூக்கினாய், ஆனால் இப்போது நான் மீண்டும் அதிலே விடுவதை வாழா பார்த்து கொண்டிருக்கின்றாய், இவ்வாறு செய்யலாமா? ஆகவே புகுத விட்டு நீ போவதோ என்று சொன்னால், நீ உன்னுடைய திருவடிக்கு உரியவனாக என்னை ஆட்கொண்ட பிறகு நான் திரும்பவும் உலகில என்ற சாக்கடையிலே விடுவதற்கு என்னை நீ வந்து வாழா பார்த்து கொண்டிருக்கலாமா? புகுத விட்டு நீ பாட்டுக்க உன் வேலையை பார்த்துக்கிட்டு போகலாமா? நீ சிவபுரத்து

இவ்வாறு நீ செய்வது உன்னுடைய மாறாத கருணை அறையூவி அட்கொண்ட கருணைக்கு பொருத்தம் தானா என்று இரண்டாக பிரித்துவிட்டு அல்லது ஓ ஏ ரெண்டுமே ஒரே வினாதான் அது உணர்ச்சியினால அப்படி சொல்றார். ஆகவே என்னை இந்த உலகில் இதை புகுத விட்டு நீ போவது பொருத்தம் தானா என்று ரெண்டையும் சேர்த்தும் பொருள் கொள்ளலாம். சொல்லாய் நீ இதை சொல்ல வேண்டும் என்று பெருமானின் நெருக்குதல். பெருமானே எனக்கு நீ பதில் சொல்லு தமிழாமா நீ என்று நான் பாட்டுக்கே பேசிட்டே இருக்கேன். உண்மைத்தானே குணகாந்தன் தழுவினீர்கள் வாய் திறந்து ஒன்று பேச மாட்டேன் என்கிறீர்கள். உண்மைத்தானே உண்மை என்று இப்படிதான் பேசிட்டு இருக்கேன். பதில் வாய் திறந்து பதில் சொல்லும் பற்றும் தாரீர் ஓடி போகி அதுபோல சொல்லாய் என்று பெருமானை நீ சொல்ல வேண்டும். பொருத்தமின்மையேன் பொய்மை உண்மையேன் போத என்றனை புரிந்து நோக்கவும் வருத்தம் இன்மையேன் வஞ்சம் உண்மையேன் மாண்டிலேன் மலர்க்கமலபாதனே அறத்தமேனியாய் அருள் செய்யன்பர்.

பொருத்தம் இன்மையே. இப்போது பெருமானை பார்த்து, பெருமானே நீ செய்வது சரிதானா? பொருத்தம்னா சரி, நீ செய்ய சரிதான கேட்ட உன்னையே வருந்துகின்றார். பெருமானை குற்றம் சொல்லலாமா? தான் உண்மையான அன்பு என்பது. அதாவது நம்ம சண்டை போடலாம், சண்டை போட்ட உடனே சரண்டர் ஆயிடணும், அதான் அன்புடைய விஷயம். சண்டை போடுறதே தப்பு கிடையாது, சண்டை போட்ட அடுத்த நொடி சரண்டர் ஆயிடணும். சண்டை போட்டுட்டு அவங்க சரண்டர் ஆகணும்னு நினைக்க கூடாது. அப்ப நம்ம கிட்ட அன்பு இல்லைன்னு அர்த்தம், சரண்டர் ஆகணும்ட்டு தான் அதிகமா அன்பு இருக்குன்னு அர்த்தம். அப்ப நம்ம கிட்ட அன்பு இருந்ததுன்னா சண்டை போட்ட உடனேயே சண்டை போட்டது தப்பு அப்படின்னு கேட்கும். பொருத்தம் எனக்கிட்ட தான் இல்ல, தவறி போய் உங்ககிட்ட இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல. அடுத்த பாட்டு, பொருத்தம் இன்மையே, உன் கருணைக்கு இது பொருந்துமா என்று நான் உன்னை கேட்டது தப்பு. என்ன காரணம்? என்னுடைய தகுதியின்மையை மீறி நீ கருணை செய்திருக்கிறாய். உன் கருணைக்கு பொருத்தம் இல்லாதவன் நானே அன்றி நீ இல்ல. உங்ககிட்ட ஒரு குற்றமும் இல்ல, குற்றம் எல்லாம் யார்கிட்ட இருக்க? என்னிடம் இருக்கின்றது. ஆகவே பொருத்தம் இன்மையன் நான் தான், பொருத்தம் இல்லாதவன் நீ இல்ல. நீ வந்து எல்லா உயிர்களுக்கும் உன் கருணையினாலே பொருந்துகின்ற பெருமான். கருணை உன்னிடத்தில் இருக்கின்றது, கருணையினால்தான் நீ தலைவன். அந்த தலைமை பண்பு, தலைமை பண்போடு கருணை பண்பு நூற்றுக்கு நூறு முற்றும் பொருந்தி இருக்கின்றது. ஆனால் அடிமை பண்போடு பொருந்த வேண்டியிருக்கின்ற செய்நன்றி அறிதல் என்ற பண்பு என்னிடம் பொருந்தவில்லை. ஆகவே பொருத்தமின்மை என்னிடம் இருக்கின்றது. உயிர் என்றைக்குமே இறைவனுக்கு அடிமை. அந்த அடிமை பண்போடு பொருந்துவது என்ன? செய்நன்றி அறிதல். அந்த செய்நன்றி அறிதல் என்ற அந்த குணம், அந்த குணம் என்னிடம் இல்லை. நாய்வையின் உள்ள குணமும் இல்லேன். அந்த ஆகவே நான் தான் அடியனாவதற்கு பொருத்தம் இல்லாதவன், தலைவனாவதற்கு நீ பொருத்தம் உள்ளவன். உலக உயிர்கள் அனைத்திற்கும் தலைவனாக இருப்பதற்கு நீ சரியானவன். ஆனால் உனக்கு அடிமையாக இருப்பதற்கு எனக்கு தகுதி கிடையாது. ஆகவே பொருத்தம் இன்மை ஏன்? ஏன் அந்த பொருத்தம் ஏன் இல்லை? ஏன் எனில் அப்படின்னு சொல்லாற்றலால வரும் சொல்லச்சோம். ஏனெனில் பொய்மை உண்மையே. பொய்மை என்பது பற்று, உலகப்பற்று, உடல் பற்று என்பது யான் என்பது என்ற இந்த அகப்புற பற்றுகள் என்னிடம் உண்டு. உண்மை என்றால் இருக்கின்றது. ஆகவே பொய்மை உண்மை ஏன் என்றால் அகப்புற பற்றுக்களாகின்ற பொய் என்பது என்னிடத்தில் இருக்கின்றது. இந்த பொய்யிலிருந்து நான் விடுபட்டால் தான் உன்னுடைய திருவருளுக்கு நான் பொருந்துவேன். பெருமானுடைய திருவருளோடு ஒருவன் பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அகப்புற பற்றுகளிலிருந்து நீங்க வேண்டும். அகப்புற பற்றுக்களாகின்ற பொய் என்னிடம் இருப்பதனால உன் திருவருளுக்கு நான் பொருத்தமற்றவன், தகுதியற்றவன். பொருத்தம் என்னிடம் இல்லை. அதற்கு காரணம் பொய்மை உண்மையே. இருப்பினும், இருந்தாலும், எனினும் அப்படிங்கறது அடுத்த சொல்லச்சோம். போத என்றனை புரிந்து நோக்கவும். இவனிடம் இந்த பற்றுக்கள் உண்டு, இவனுடைய கருணைக்கு தகுதி இல்லாதவன் என்று அறிந்தே கூட அந்த தகுதியின்மையை கருதாது நீ எனக்கு அருள் செய்தாய். எவ்வாறு அருள் செய்தாய் என்று சொன்னால், வண்ண பணித்தன்னை வா என்ற வான் கருணை, நீ என்னை அழகாக வந்து என் கூட வா என்று அழைத்துக் கொண்டு சென்றாய். போத என்றால் உடன் வருக என்பது பொருள். போதுக என்பதுதான் போத என்றாயிற்று. போதுக, கோ வித் மீ என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். தமிழிலும் உடன் போதுக என்று சொன்னால் உடன் வருக என்பது பொருள். என்னுடன் வா என்று அன்போடு நீ என்னை அழைத்துச் சென்றாய். போத என்று என்னை என்னிடத்திலே புரிந்து என்றால் அன்பு, அன்பு கொண்டு நோக்கி புரிதல், அன்பு கொண்டு நோக்குதல், புரிந்து நோக்கவும், அன்பு கொண்டு நோக்கவும். வருத்தமின்மையே, உன்னோடு நான் வர வேண்டும் என்று நீ என்னை அழைத்தாலும் கூட நான் அல்லவா வர வேண்டும். நான் என்ன பண்றேன்? முரண்டு பிடிக்கிறேன், வரமாட்டேன் என்று முரண்டு பிடிக்கின்றேன். வருத்தம் என்றால் முயற்சி. வருத்தம் இன்மையே, உன்னோடு சேர்ந்து வருவதற்கு எந்த முயற்சியும் செய்யாதவன். பெருமான் வான் சொல்லிட்டார், நாயினேனை தலைமலி தில்லையுள் கோலமார்த்தர் பொதுவில் வருக என்று சொல்லிவிட்டார். ஆனால் அந்த தில்லையை அடைவதற்கு நான் பெரிதாக ஒன்றும் முயற்சி செய்யவில்லை என்று பொருள் கொள்ளலாம். போத என்றனை புரிந்து நோக்கவும். வருத்தம் இன்மையேன், வருத்தம் என்றால் முயற்சி, வருத்தம் இன்மையேன். என்ன காரணத்தால வருத்தம் இன்மையேன்? வஞ்சம் உண்மையேன், ஏனெனில் அப்படிங்க சொல்லச்சோம். ஒன்னு ஒண்ணுக்கும் காரணம் சொல்றார். வஞ்சம் என்பது வேறொரு எண்ணம். பெருமான் வந்து கூப்பிடுறாரு கூட வான்னு, வேறொரு எண்ணம் இருக்கின்றது, இங்கு தூக்க வேண்டிய இன்பத்தை தூய்த்து விட்டு நாளைக்கு செல்வோமே. வஞ்சம் என்பது வேறொரு எண்ணம். ஒருவர் வந்து நம்மிடம் ஒரு ஒரு காரியம் சொல்றாரு, அது செய்வதை போல் தலையாட்டுறோம், ஆனால் தாழ்த்தி செய்கின்றோம், அதுதான் வஞ்சம். உடனே செய்வதில்லை. என்ன காரணம்? இதை முடிச்சுட்டு அதை செய்வோம், வேறொரு எண்ணம். அதான் வஞ்சனை என்பது வேறொரு எண்ணம்.

0: பெருமானை தவிர வேற எந்த ஒரு எண்ணம் வந்தாலும் அது அடியார்களை குறித்தவரையிலும் வஞ்சனைதான். வஞ்சம் உண்மையே, அந்த வஞ்சம் உண்மைக்கு என்ன காரணம்? உன்னை அறிய என்று கருதுகின்றேன், அதான் வஞ்சம் உண்மைக்கு காரணம். பெருமான் சொல்வதை பிறகு செய்து கொள்ளலாம் என்று கருதுவதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், அதுக்கு காரணம் வந்து பெருமானுடைய அருமையை கருதாது, அவனை ஏனைய பொருளோடு ஒப்பக்கிறது, இளையவனாக கருதுகின்ற அறியாமை என்று பார்க்கின்றோம். வருத்தம் இன்மையேன், ஏனெனில் வஞ்சம் உண்மையேன். பெருமானே, இந்த வஞ்சம் உண்மையாகிய நான், வஞ்சம் உள்ளவனாகிய யான் அதன் காரணமாக மாண்டிலேன், உயிர் விட்டிருக்க வேண்டும். அந்த வஞ்சம் உண்மையை அறிந்த நேரத்திலே உயிர் பிரிந்திருக்க வேண்டும். அவ்வாறு பிரியவில்லை. என்ன காரணம்? அன்பு இன்மையேன், மெய்யன்பு இன்மையேன். எல்லாவற்றுக்கும் அடிப்படை மெய்யன்பு இல்லை. வஞ்சம் உண்மையேன், வஞ்ச உண்மையை அறிந்த உன்னுடைய வீக்னஸ் உனக்கு தெரியுதேயா அப்படின்னு சொன்னா, வஞ்சம் உண்மையை அறிந்தும் கூட நான் அன்பில்லாத காரணத்தினாலே மாண்டிலேன் பெருமானே என்று தன்னை ரொம்ப புலம்புகின்றான். மாண்டிலேன் மலர் கமல பாதனே, கமல மலர் பாதனே என்று வர வேண்டியது மலர் கமல பாதனே என்று வருகின்றது. அது வந்து மூளை நோக்கி வருகின்றது. கமல மலர், கமலத்தினுடைய மலர், கமலம் என்பது ஒரு செடிதான், அதனுடைய மலர் என்பது ஆறாம் வெற்றுமை தொகை. அது மலர் கமலம் என்று இருப்பதனால அது முன்பின்னாக தொக்க ஆறாம் வெற்றுமை தொகைன்னு சொல்வார். முன்பின்னாக தொக்க ஆறாம் வெற்றுமை தொகை. கமலம் என்பது ஒரு பிளான்ட், லோட்டஸ் என்பது ஒரு செடி, மலர் என்பது அதனுடைய மலர். அப்ப கமலம் என்ற செடியினுடைய மலர், அந்த மலரை ஒத்த திருவடியை கொண்டவனது ஓமை தொகை என்று பார்க்கின்றோம். அப்ப மலர் கமலம் என்பது முன்பின்னாக தொக்க ஆறாம் வெற்றுமை தொகை. மலர்கமல பாதன் என்பது முன்பின்னா தொக்க ஆறாம் வெற்றுமை தொகை, புறத்து பிறந்த ஓமை தொகை. கமலம் கமல மலர் போன்ற திருவடிகளை கொண்ட பெருமானி. மாண்டிலேன் மலர் கமல பாதனே, அரத்த மேனியாய், சிவந்த மேனி கொண்டவனே. அரத்தம் என்பது சிவப்பு, ஒரே சொல்லுது அரத்தம் சிவப்பு. அரத்த மேனியாய் அருள் செய் அன்பரும் நீயும் அங்கெழுந்தருளி. அருள் செய் அன்பரும் என்றால் நீ அருள் செய்கின்ற அன்பர். இதான் வந்து இது ஒரு அருள் செய் அன்பர் என்பது வினைத்தொகை. பெருமான் அவர்கள் மீது தொடர்ந்து அருள் செய்து கொண்டே இருக்கிறார். ஆனால் இது அந்த செய்யப்படும் பொருள் மேல் வினைத்தொகை வந்திருக்கின்றது. ஊறுகாய்னா காயே ஊறுகின்றது. அருள் செய் அன்பர்னா அன்பர்களே அருள் செய்கின்றார்களா? அன்பர்கள் நமக்கு அருள் செய்வார்கள், ஆனா அதை இங்க சொல்லல. பெருமான் அவர்கள் மீது அருள் செய்கின்றான், பெருமான் அவர்கள் மீது அருள் செய்கின்றான். அப்ப அவர்கள் வந்து பெருமானுடைய அருளுக்கு செய்யப்படும் பொருள், அவர்கள் பெருமான் அவர்களை பெறுகின்றார்கள் ஆப்ஜெக்ட். அப்ப ஒரு வந்து சப்ஜெக்ட் மேலதான் பொதுவாக வினைத்தொகை வரும். இது ஒரு சிறப்பு. எல்லா இலக்கணங்களையும் நமக்கு திருவாசகமும் திருக்கோவிலுமே கொடுத்துரும். அப்ப அருள் செய் அன்பர் என்று சொன்னால் பெருமானுடைய அருளுக்கு எப்பொழுதும் பாத்திரமாகின்ற அன்பர் என்பதனால இது செய்யப்படும் பொருள் மேல் வந்த வினைத்தொகை. பெருமானுடைய அருளுக்கு அவர்கள் எப்பொழுதும் பாத்திரமாகிறார். ஒரு நொடி கூட பெருமானுடைய அருள் அவர்களை விட்டு பிரிவதில்லை. பெருமானுடைய அருள் என்பது ஒரு ஒளி என்று சொன்னால் அந்த ஒளியிலேயே குளிக்கின்ற ஒரு பொருள், பாஸ்கிங் எவர் இன் தி சன்ஷைன் சொல்வாங்க. ஒரு பொருள் வந்து எப்போதுமே வெயில்ல இருக்கும், சூரியன் மறையவே மறையாது. சூரியன் மறையுதுன்னா அந்த சூரியன் எங்க இருக்குமோ அந்த நேரத்தில் அந்த இடத்துல அது இருக்கும். எப்பொழுதுமே ஒளியிலே இருக்கின்ற பொருள், எப்பொழுதுமே நீரிலே கிடைக்கின்ற ஒரு பொருள், எப்பொழுதுமே தேனிலே உருகின்ற ஒரு கனி, எப்பொழுதுமே திருவிழிலே தோன்றிருக்கின்ற ஒரு அடியார். அதுதான் அருள் செய். அவர்கள் திருவிழிக்கு வெளியிலே என்றைக்குமே செல்ல மாட்டார்கள். அப்பதான் அருள் செய் அன்பரும் நீயும், அந்த அன்பர்களோடு நீயும் இரண்டு பேருமா சேர்ந்து கொண்டு அங்கு எழுந்தருளி. அங்கு என்பது சிவலோகம், நான் வர முடியாத தொலைவிலே இருக்கின்ற இடம், சேமை சுட்டு. அங்கு எழுந்தருளி இங்கு என இருத்தினாய். அருள் செய் அன்பரும் நீயும் அங்கு எழுந்தருளி இங்கனை இருத்தினாய். இங்கு என்பது உலகத்திலே, உலகம் என்பது உடம்புதான், உடம்பினால்தான் உலகத்தினோடு நமக்கு தொடர்பு. ஆகவே இந்த உடம்பிற்குள்ளே இருத்தினா என்பது நேர்மையான பொருள். பெருமானே, அந்த அன்பர்களை எல்லாம் உன் திருவடியிலே இணைத்துக் கொண்டு நீ மட்டும் என்னை இந்த உடலாகின்ற சிறையிலே வாழ்ந்துகிட என்று சொல்லி இருத்தினாய். இங்கு இருத்தினாய் முறையோ பெருமானே, நின் கருணைக்கு இது சரிதானா பொருத்தமா என்று மீண்டும் பொருத்தமின்மையே என்று தன்னுடைய தகுதியின்மையை சொன்னாலும் கூட மீண்டும் என்ன தான் படுகின்ற துன்பம் தாங்காமல் பெருமானே உன் கருணைக்கு இது சரிதானா மாறி மாறி சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்ப இருத்தினாய் முறையோ என் எம்பிரான், உலகமெல்லாம் எம்பிரான் என்று பொட்டுகின்ற எனக்கு தலைவனே என்று உரிமையினாலே என் எம்பிரான் பொருத்தம் இருத்தினாய் முறையோ என் எம்பிரான் வம்பனேன் வினைக்கு இறுதி இல்லையே. வம்பனேன் என்றால் புதிய அடையவன் என்று ஒரு பொருள். வம்பனேன் வீணானவன், வலிய நெஞ்சம் கொண்டு வீணாகி போனவன். வம்பினையே அடிப்படையாக வம்பனேன் வினைக்கு இறுதி இல்லையே, நான் செய்த தீவினைக்கு ஒரு இறுதி இல்லையே என்பதை ஒரு கேள்விக்குறியாக கொள்ளலாம் அல்லது முற்றுப்புள்ளியாக கொள்ளலாம். நான் செய்கின்ற தீவினைக்கு ஒரு எல்லையே இல்லை. எல்லையில்லாத தீவினை செய்து கொண்டே இருப்பதனால்தான் பெருமானுடைய திருவருள் அவனை மீறியும் நம்மை வந்து அடைய மாட்டேன் என்கின்றது. வினையின் போலுடையார் பிறரார் என்பதனால பெருமானே என் வினைக்கு இறுதியே கிடையாதா? அவ்வளவு பெருசா அது? உன் கருணையினாலே அபலீகரம் செய்யப்பட முடியாத அளவிற்கு நான் வினை செய்திருக்கிறேனா? அப்படி எல்லையில்லாத வினையான தீவினையை நான் செய்திருக்கிறேன் என்று கேள்வியாக முறையோ என்று கேட்பதனால அதை தொடர்ந்து இப்படி கேட்பதாகவும் கொள்ளலாம். நீ இவ்வாறு செய்வது முறைதானா என்று கேட்பதனால பெருமானே உன் கருணைக்கு வந்து கருணையினால் தீர்க்கப்படாத ஒரு தீமையை நான் செய்திருக்கின்றேனா? அவர்கள் ஐவரே வலியர் சால என்று ஒரு கேள்வியாக கேட்கின்றார் பரபெருமான். பெருமானே, உன்னுடைய திருவுருளை நான் துய்க்க முடியாத வண்ணம் பஞ்சேந்திரிய சேட்டையானது நிகழ்கின்றது. ஐவர்களும் என்னை வந்து துன்புறுத்துகிறார்கள். நீ பெரியவனா, அவர்கள் பெரியவர்களா என்று அப்புறம் கேட்கிறார். அவர்களே வலியர் சால, கேள்வி இது. அவர்களோ சால வலியர்கள், உன்னை விட அவங்களுக்கு தான் சக்தி அதிகமா? உன்னை விட அவர்களே பெரியவர்கள் சொன்னா நான் அழியலாம், அவர்களை விட நீ பெரியவன் சொன்னா நீ என்னை காக்கவேன் என்று சொல்வதனால இப்ப இங்கு கேட்பதும் வம்பனையின் வினைக்கு இறுதி இல்லையே என்று கேள்விக்குறியாகவும் கேட்கலாம். பெருமானே, நான் செய்திருக்கின்ற தீவினைக்கு இறுதி இல்லையா என்று கேட்கின்றான். ஏன்னா அப்படி கருதியதும் உண்டு. நான் அவ்வளவு மூட்டை மூட்டையா பாவம் செஞ்சிருக்கேன், பெருமானுக்கு சிரமம் அந்த பாவத்தை எல்லாம் தீர்த்துள்ளுவது என்று நினைப்பது உண்டு. பெருமானுக்கு சிரமம் என்று நினைப்பதனால பெருமானுடைய கடவுள் தன்மையை அறியவில்லை என்பது பொருள் இல்ல, அன்பினாலே நினைக்கிறார். பெருமான் பசித்திருப்பாரு, அன்பினாலே ஓடிவிடார். கண்ணப்பர் பெருமானை ராத்திரியில கரடி புலி எல்லாம் கீரிடும் என்று அன்பினாலே உறங்காது கண்பிடித்து காவல் காக்கின்றார். வில்லிலே பூட்டிய அம்போடு நின்று காவல் காக்கின்றார் என்று பார்க்கின்றோம். அதுபோல திற்கின்ற வாரியன் பிழையை என் சீரருள் என்கொள் என்று வெற்கின்ற என்னை விடுதிகின்றாய். என்னுடைய தீவினையை உன் திருவுருள் எவ்வாறு தீர்க்குமோ, ரொம்ப சிரமப்படுமே என்று சொல்லி நான் வந்து வெற்கின்றேன், ஆற்றாமையால் வைக்கின்றேன். எவ்வளவு பெருமானுக்கு கஷ்டம் கொடுக்கணும் நம்ம, என நல்ல புத்தியுடன் சாமியிட கேட்காதரா, அவரை சிரமப்படுத்தாத என்று சொல்வதை போல. உனக்கு இந்த ஜென்மால நல்ல புத்தி வருமா? ஏன் நடராஜாக்கு சிரமமான காரியத்தெல்லாம் கொடுக்குறேன் இந்த கேள்வி வலைங்க சொல்றார். திற்கின்ற வாரி என் பிழையை என் சீரருள் என்கொள் எவ்வாறு தீர்க்குமோ அது என்று வெற்கின்ற என்னை. அதுபோல இங்கு பெருமானை என் வம்பனையின் வினைக்கு இறுதி இல்லை கொள்ளோ, நான் அவ்வளவு தீவினை செய்திருக்கின்றேன் போலும் என்று சொல்லலாம். வம்பனையின் வினைக்கு இறுதி இல்லையே. இல்லை நின்கடற்கு அன்பதென்கனே, ஏலம் ஏலும் நல் குழலி பங்கனே, கல்லை மென்கனியாக்கும் விச்சை கொண்டு என்னை நின்கடற்கு அன்பனாக்கினாய். எல்லை இல்லை நின் கருணை எம்பிரான், ஏது கொண்டு நான் ஏது செய்யினும் வல்லையே, எனக்கு இன்னும் உன்கடல் காட்டி மீட்கவும் மறுவில் வானனே. பெருமானே, நான் எவ்வளவு குற்றம் புரிந்தாலும் உன்னால் என்னை காப்பாற்ற முடியும் என்று இந்த பாடல்ல உறுதி விடை சொல்லிடுறார். உன்னுடைய திருவுருளுக்கு திருவுருளினால் போக்க முடியாத தீவினையை எந்த உயிராலும் செய்ய முடியாது. பெருமானால் ஆட்கொள்ளப்பட முடியாத உயிர் கிடையாது. முக்தி நெறி இறையாத முற்களுடன் முயல்கின்றவர்களையும் பெருமான் பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாருமண்ணும் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி ஆட்கொள்வான் என்பதனால பெருமானால் முடியாது இல்லை. பெருமானுடைய கருணையினால் போக்க முடியாத தீவினையை ஒருவராலும் செய்ய முடியாது. அதனால சிவநாமாவை பத்தி ஆக்கியாசிஷ்டியில வந்து நம்ம ஸ்ரீதர ஐயாவால் சொல்லும் போது சிவநாமாவற்ற வந்து ஒரு மன்னிப்பு கேட்கிறார். என்னன்னா, பெரிய பாவத்தை செய்துட்டு அந்த பாவத்தை போக்குவதற்காக உன்னை அழைத்து விட்டேன், ஆனால் பெரும் பசி கொண்ட ஒருவனை வீட்டுக்கு சாப்பிடறதுக்கு அழைக்கிறோம், அழைச்சிட்டு அவனுக்கு வந்து அவன் பசிக்கு ஏற்ற சாப்பாடு நம்மளால சமைச்சு போட முடியல, அது ஒரு குற்றமாயிடும். குண்டவர்களுக்கு சமைச்சு போட முடியல, மீனாட்சி அம்மையினால சமைக்க சமைக்க சாப்பிட்டே இருக்கான். அப்ப ஏன்னா ஒரு குற்றமா போயிடுத்து. ஒருத்தனுக்கு கூட கைலாசத்திலிருந்து வந்த ஒரு ஆளுக்கு சாப்பாடு போட முடியல, மதுரையில மதுரை கல்யாணத்துல மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்த ஒரு ஆளுக்கு சாப்பாடு போட முடியல. சாமி சொன்னார், இன்னும் நாலஞ்சு பேர் அனுப்புவாய். அது போல சிவநாமாவை அழைக்கிறார், என்னுடைய பாவத்தை போக்க வேண்டும். அது போக்கிடுச்சு, போக்கிட்டு கேக்குது, நீ வேற ஏதாவது பாவம் பண்ணிருந்தா சொல்லு, என் பசிக்குது எனக்கு பாவத்தை தின்னுவது. அப்ப என்ன பண்ணார் சிவநாமாவே, உன்னுடைய பசிக்கு என்னால வந்து தீனி போட முடியாது, அந்த பாவங்களை யாராலும் செய்ய முடியாது. அதாவது சிவனுடைய பெயரை சொல்லி போக்க முடியாத பாவமே இல்லை. எப்படிப்பட்ட பாவத்தை செய்திருந்தாலும் சிவசிவா என்று சொன்னால் அது போயிடும். இதை வந்து நம்முடைய ஒருவர் வந்து அறியாத ஒரு பசுங்கந்தினை கொன்று விட்டான். ஒரு அந்தனன் ஒரு வைக்கல் போற இருட்டில் தள்ளி விட்ட போது அது கீழே ஒரு கன்று மாட்டி இறந்து விட்டது. காலையில தான் தெரியுது அது கோவதை வந்து விட்டதுன்னு சொல்லி என்ன பண்றான் வந்து அதுக்கு பிராயத்தம் கேட்பதற்காக கந்தனூர்ல பெரியவர் இருக்கார் ஹரதத்தர், அவரை அவர்கிட்ட போய் கேட்போம், அவர் எல்லாம் அறிந்தவர். ஆகவே அவர்கிட்ட கேட்கும் இதுக்கு என்ன பிராயச்சித்தம் பண்றது என்று கேட்பதை உள்ள போறான். வீட்டுக்குள்ள போகும்போது நிலப்படி இடிச்சது தலையில, நிலப்படி தலையில இடிச்ச உடனே சிவசிவா என்று சொல்லிக்கொண்டே உள்ள போனான். போயிட்டு அவர் சொன்னா இது தப்பு பண்ணிட்டேன், சரி உன் தப்பு போயிடுச்சு, நீ தப்பு பண்ணிட்டேன்னு வரு, இங்க வருவதற்கு முன்பாக சிவசிவான உன் வாயிலிருந்து வந்துருச்சு, உன் தப்பு இல்லை உனக்கு போயிட்டு அப்படின்ட்டு. அதாவது ஒருவன் உளமாற தான் செய்த குற்றத்திற்கு வந்து இறங்குதலும் இயல்பாக சிவநாமத்தை உரைத்தலும் உண்டு என்று சொன்னா பாவம் தீண்டது. ரெண்டு, ஒருவன் தான் செய்த தவறுக்கு உளமாற வருந்த வேண்டும், அவன் இயல்பாகவே சிவநாம அவன் வாயில இருக்க வேண்டும். எப்போதுமே அவனுக்கு வாயில சிவசிவான்னு வரும், சொல்லாமலே வரும். அந்த இயல்பு ஒருவன்ட்ட இருக்கு, அந்த இயல்பு அவன்கிட்ட இருக்கு, அவன் செய்த குற்றத்திற்கு வருந்துகிறான் சொன்னால் அந்த சிவநாமா அவருடைய குற்றத்தை போக்கிவிடும். சந்தேகமே இல்ல. கங்கையில குளிப்பதனால ஒருவன் பாவம் போகின்றதான்னு கேட்டார்கள். பரமசர் போகுதுன்னு சொன்னார். ஆனா பாவம் போன பிறகும் பலர் அந்த பாவ வாசனையில பாவத்தை தொடர்ந்து செய்கிறார்களே, பாவம் போயிருந்தால் செய்வார்களான்னு கேள்வி கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, கங்கையில குளிக்கும் பொழுது அந்த கங்கையில குளித்தால் இந்த பாவங்களை கங்கை உண்டு விடுமே என்று சொல்லி பாவங்கள்லாம் பயந்து போய் கரையில இருக்கிற மரத்துல ஏறி உட்காந்துக்குமா. அவன் கங்கையில குளிச்சுட்டு கரை ஏறும் பொழுது தொப்பு தொப்புன்னு அத்தனை பாவமும் அவன் தலையில மீண்டும் அவன் பாவம் செய்யறான். ஆகவே இந்த பாவத்தை செய்யக்கூடாது என்ற எண்ணத்தோடு ஒருவன் கங்கையை நம்முடைய பாவத்தை போக்கும் என்ற நம்பிக்கையோடு குளித்தான் என்று சொன்னால் பாவம் அழிஞ்சிடும். இப்ப நமக்கு ரெண்டு அடிப்படை, இந்த கங்கை நம்முடைய பாவத்தை போக்கும் என்பதில் உறுதியான நம்பிக்கையும், இந்த பாவத்தை மீண்டும் செய்யக்கூடாது என்ற எண்ணமும், அந்த இரண்டும் இருந்து ஒருவர் கங்கையில குளித்தார்னா அவர்கள் பாவம் வந்து நிச்சயமா நசித்து விடும். அவ்வாறு நசிக்காத பாவம் கிடையாது என்று பார்ப்பதனால, அப்ப பெருமானே நான் எவ்வளவு ஏது கொண்டு நான் எது செய்தாலும் எனக்கு நின் கழல் காட்டி மீட்கவும் நீ வல்லை, உன்னால் முடியும் என்று இங்கு உறுதி சொல்கின்றார். அந்த பாடலை நாளைக்கு நம்ம பார்ப்போம். பார்வதி பதயே.
1: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org. ஓம் நமசிவாய்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நமஃ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழிசை. பாடல்: ஏவி இடர்கடலை பட்டு. பாடியவர்: தாராசுரம் பாலசுப்ரமணியம் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
2: திருத்தாண்ட

மேல் உலகர் போலும் குழந்தை

குழந்தை கீழ் கோட்டத்தேயம் உத்தரே காவி முதல் காவிரி நல் யமுனை கங்கை சரஸ்வதி புத்தாமரை உட்கரணி தென்னிய கோவிலோடு

தமுதம் போடும் நெறி கொண்ட குழலியும்

உடந்தை கீழ்போட்டத்தில்

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிட்டம்பலம் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த கொல்லிக்கவான பண்ணிலே அமைந்த 4வது திருப்பதிகம், திரு கச்சூர் ஆலக்கோவில் பண் வரிசையிலே 41வது திருப்பதிகம், திருச்சிட்டம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகநாயனார் திருவாய் மலர்ந்தருளிய 32வது திருப்பதிகம் பிரார்த்தனை 10. இது திருப்பெருந்துறையில் அருளிய இப்பதிகம் சதாமுத்தி என்ற தலைப்பில் அடிகள் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய பதிகம். மோகனமாகிய பண்ணில் விண்ணப்பம் செய்யப்படுகிறது. திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: சொன்னா இப்ப நம்ம கண்ணால் நோக்குவது எது? இந்த உலகம். காதால் கேட்பது எது? இந்த உலகியல் செய்திகள். மூக்கால் வருவது எது? இந்த உலகியல் பொருள்களை உணவு. வாயால் அனுபவிப்பது என்ன? இந்த உலகியல் பொருள்கள் ஏற்படுகிற உணவு மற்ற அதற்கு வேண்டிய துணையான சாம்பார் ரசம் இதெல்லாம். அதுபோல இந்த உடம்பால் அணிவிப்பது எது? இந்த உடம்பு உயிர் இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு உயிரோடு அணைகிறோம் பேசும் இதெல்லாம் அல்லவா. இப்படி இந்த ஒவ்வொரு கருவிகளும் ஒவ்வொன்றும் சுட்டி கொண்டிருக்கிறதே, குறித்து கொண்டே இருக்கிறதே. இந்த குறித்து கொண்டிருப்பதை அறுத்தல், அறுத்தல். அப்போ கண்ணை வந்து என்ன பாக்குது? உலக பொருளையே பார்த்துக்கிட்டு இருக்குது அல்லவா. அதை கொஞ்சம் மாத்தி கண்கால் காண்களோ எதையோ பார்த்துக்கிட்டு இருக்கேடா அப்படின்னா எதை பார்க்கணும்? கண்கால் காண்களோ எதை பார்க்கணும்? பாட்ட முடிங்க. கடல் நஞ்சுண்ட கண்டந்தனை எந்தோள் வீசி நின்று ஆடும் பீராந்தனை கண்கால் காண்மீன்களோ சுட்டெடுத்தல். இப்ப உலகியல் பொருள்களையே சுத்தி சுத்தி நின்ற அந்த கண்களை அறுத்து இப்ப திசை திருப்பி. அதுபோல செவிகால் கேன்மீன்களோ சிவன் எம் நீரை செம்பவளம் அப்புறம் எரிபோல் மேனி பிராந்திரம் எப்போதும் செவிகால் கேள்விங்களோ சரியாதான் சுட்டிருக்கு. பாத்தீங்களா ஒம்பில இப்ப தலையே நீவனங்காய்ங்கிற பாட்டு வந்ததுனால ரொம்ப லேசா முடிஞ்சு போச்சு நமக்கு சரிங்களா. ஏன் திருமுறைக்கு திருமுறையிலையும் விடுங்க, வேற ஏன் போறீங்க? உங்களுக்கு என்ன தெரியும் நமக்கு வேற தெரியாது. அதனால இந்த வரைக்கும் உலகியல் பொருள்களிலேயே கேட்டுக்கொண்டிருந்த காதினை சுட்டெடுத்து இதை கேள். உலகியற் பொருள்களையே கண்டுகொண்டிருந்த கண்ணை அதை நிறுத்தி இதைத்தான் என்று மாற்றுகிறார்களே அதுதான் மடைமாற்றம். மடைமாற்றம் ஒன்றில் செல்வதை விடுத்து இன்னொன்றில் செலுத்துவது இருக்குதே அதுதான். இப்படியாக இந்த பகுதி அமைந்திருக்கிறது. வெள்ளந்தாள் விரிதடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானி என கேட்டு வேட்ட நெஞ்சாய் பள்ளந்தால் ஒரு புனலில் கீழ் மேலாக பதைத்துருகும் அவனுக்கு என்னை ஆண்டாய்க்கு. அந்த இறைவன் தனக்கு தந்த அந்த பெரு பேருதவி இருப்பாருங்க, அதை நன்றி உணர்வோடு பல இடங்கள்ல போட்டுக்க. அதுல இந்த பல இடம் எல்லா இடமும் போட்டு வரப்பே இங்கேதான் அப்படியே. பெருமானே, எத்தனையோ பேர் உன்னை காண வேண்டும் காண வேண்டும் என்பதற்காக இரவு பகலாக நின்று காத்திருக்காங்க. அவர்களை எல்லாம் விட்டுவிட்டு கேவலம் என்னை ஆண்டாய் அப்படி. அது அவரெல்லாம் விட்டுவிட்டு தன்னை ஆண்டதுனால தான் ஒரு உயர்வல்ல, மிக கேவலமாக இருக்கிற என்னை ஆண்டாய். அது உன்னுடைய கருணையை காட்டும், கருணையை காட்டும். இப்ப நீங்க 95 மார்க் வாங்குறோம் பாஸ் போடுறது இருக்குது, அது அவனுடைய தகுதியை பொறுத்தது சரிங்களா. சாதாரண பாடிகார் மார்க் வாங்குற 9 மார்க் வாங்கணும்னு பிடிச்சு என்னமோப்பா ஆமையா, நான் எங்க வீட்டையே வேற யாரும் இல்லையா, நான் தாயா இந்த குடும்ப தலைவன் அல்லவா, ஏதோ அது எழுதி எனக்கு ஏதேனும் நான் பாஸ் ஆச்சுன்னா இதை கொஞ்சம் எனக்கு புவானுக்கு வழி உண்டு அப்படின்னு சொன்னா அவனையும் கரையேற்றினீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்ப எத்தனையோ பேர் இருக்கிறவங்களாம் விட்டுட்டு இந்த வெறும் 9 போய் பக்கத்துல ஒரு முன்னால ஒரு 3 போட்டு விட்டு ஓ அப்படின்னு தள்ளி விட்டானா பாஸ். அப்படிதான் ஆயிடுச்சு. அது மாதிரி எல்லாம் எத்தனையோ பேர் இருக்க அவரை எல்லாம் விட்டு கேவலம் என்னை நீ ஆண்டாய். யாரெல்லாம் விட்டுட்டு வெள்ளந்தாள் விரிஜடையாய், சில பேர் காலையில் எழுந்த உடனே 4 மணிக்கெல்லாம் காலையில போய் நீராடி நீரும் மாறி உன் திருக்கோவிலுக்கு வந்து பெருமானி பொருள் செய்யற புகழ் என்ன சொல்றாங்க. வெள்ளந்தாள் விரிஜடையாய் பெருமானி, ஒரு காலத்தில் கங்கை என்பது இந்த உலகத்தில் அழிக்க வர நீ உன் திருச்சடையில் தாங்கி இந்த உலகத்தை காப்பாற்றிய கருணை வாய்ந்தவன் அல்லவா. நீ அப்படி எவ்வாறு காக்காவிட்டால் உலகமெல்லாம் எங்கே போயிருக்கு? எங்கேயோ தண்ணியோட தண்ணியா போயிருக்கு. வெள்ளந்தாள் விரிஜடையாய், நீ ஏறி கொண்டு போகிறையே ஊர்தி, அந்த ஊர்தி என்ன காங்கேயம் காளையா திருவண்ணாமலை காளையா? அல்ல, என்ன அறக்கடவு. நீ ஊர்ந்து வருவதே அறக்கடவுள், ஆதலால் நீ அறவாழி அந்தனம். திருவள்ளுவர் அறவாழி அந்தனம் என்று சொன்னார். ஆகவே நீ ஊர்ந்து வருகின்ற உறுதியே அறமாக இருப்பதனால இந்த ஏனைய எல்லா உயிரிலும் இந்த அறத்தை பெற்று பெறுகின்றன. விரிசடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானி, தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறாய். என கேட்டு வேட்ட நெஞ்சாய் பள்ளந்தாள் உருபுணலில் கீழ் மேலாக பதித்துருகும் அவர் நிற்க. மேலிருந்து அப்படியே திருதிருன்னு தண்ணி வருது, தண்ணி விழுது. எங்க? ஐந்தருவியில. திருக்குற்றாலெல்லாம் போயிருப்பீங்க இல்லைங்களா? ஐந்தருவியில விழுது. விழுந்தா நிறைய தண்ணி வந்து கொட்டுது. காவல்துறை ஐயா யாரும் குளிக்காதீங்கன்னு தடை பண்ணிடும். ஆமா, நிறைய தண்ணி வரும்போது குளிச்ச தொலைஞ்சது, குளிச்சு போனாலும் போனதுதான். அதனால கொஞ்சம் அப்பெல்லாம் தடுத்துருவாங்க. அது அங்கேயும் மிகினும் குறையினும் நோய் செய்யும். சொட்டுச்சுன்னு வச்சுங்க, அது ஏன்டா நீங்க போய் குளிச்சுக்கிட்டு பைப்பில் குளிச்சு விடலாம். நீங்க சொட்டுனாலும் தப்பு, கொட்டுனாலும் தப்பு, மிகினும் குறையினும் நோய் செய்யும். எங்கள் திருக்குறளை பத்தீங்களா? எங்கேயும் மறக்க முடியாது. அளவா தண்ணி வந்ததுனாத்தான் அதுவே கூட நம்ம தலையை வைக்கும்போது ரொம்ப தூரத்துல விடும்போது தலையை அப்படியே மேல பாதாங்கள் விழுற மாதிரி இருக்கும். அதனால லேசா அது அப்படியே அதுதான் இதெல்லாம் கம்பெல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா நம்மளால தாங்க முடியாங்கிறத குடிச்சுக்கலாம், இல்லைன்னா கீழே பக்கம் வலிக்கு விட்டோம். அதனால ரொம்ப நீர்நிலை குளிக்கிறது ரொம்ப கடினமா தான். எச்சரிக்கையோடு குளிக்கணும், தண்ணீர் வரத்தை பார்த்து குளிக்கணும். அதனால கொஞ்சம் அளவா வருகின்ற பொழுது அதையும் பிடிச்சுக்கிட்டு மேலும் நம்ம வந்து அது மாதிரி பயிற்சியும் இல்லையில நமக்கு. என்னன்னா மீனவர்கள் போன்ற தண்ணீர்லயே எல்லாவற்றையும் செய்யறவங்களா இருந்தா அவங்க கொஞ்சம் தாங்கும். நாம என்றோ ஒரு நாளைக்கு நம்ம பஞ்சத்துக்கு அவங்க எல்லாம் பரம்பரையா அங்க இருக்கிறவங்க, அதனால அவங்க தாங்குவாங்க. எதையும் தாங்கும் இதயம், நமக்கு முடியல. அதனால பார்த்து செய்யறோம். அப்படி தண்ணி வரும்போது வேகமா வரும்போது தண்ணி நேரா கொட்டுச்சுன்னா கொட்டின தண்ணி எப்படி வரும்? அப்படியே பொங்கி மேல வரும் இல்லவா? அப்படி கீழே விழுற தண்ணி வேகமா எவ்வளவுக்கு வேகமா விழுதோ அவ்வளவு வேகமா அது மேல அப்படி மேல எழும். அது இயற்கை, இயற்கை. அது மாதிரி வெள்ளந்தால் விரிசடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானே என கேட்டு தாங்கள் கூட பாராட்டல. யாரோ திருவண்ணாமலை அன்பர்கள் பெருமான் நோக்கி வெள்ளந்தால் விரிசடையாய் வணக்கம், விடையோன்னு விண்ணோர் பெருமானே என்று சொல்றாங்க. சொன்ன உடனே அவங்க காதல கேட்ட உடனேயே அவங்க அன்பு எப்படி ஆச்சான்? ஐந்தருவியில் அப்படியே நிறைய

ஆஹா பெருமான் நினைக்கிறார்களே இப்படி பதைத்துருகும் அவர் நிற்க எத்தனையோ பேர் முக்கியம் நிக்கிறான். விட்டுட்டு என்னை ஆண்டாய்க்கு அத்தனை பேரையும் விடுத்து அடியனையும் நாட்குண்டியப்பா. அதனால நான் என்ன செய்யணும், இப்படி பதைக்கணும் இல்ல, நான் என்ன செய்யறேன், உள்ளந்தாள் நின்று உச்சியளவும் நெஞ்சாய் உருகாதால். அநேகமா 12 திருமுறையில இந்த இடம் தான், வேற எங்கேயும் இல்ல. இப்படிப்பட்ட ஒரு ஆள் எப்படி இருக்குன்னு தெரியுமா, நான் அந்த உன்னுடைய கருணை நினைச்சா எனக்கு நெஞ்சு இந்த இடத்துல மட்டும் இருந்து போதாது. இந்த உள்ளங்கால் இருக்கு பாருங்க, இந்த உள்ளங்கால இருந்து தலை வரைக்கும் நெஞ்சாவே இருக்கணும். அப்படிப்பட்ட நெஞ்சாக நெஞ்சே நீ நினையாய் என்று இருக்கணும். இந்த பாழா போனது இருக்கிற நெஞ்சே வருங்களே. அப்ப நெஞ்சு எப்படி இருக்கணும், உள்ளந்தாள் இருந்து உச்சி அளவும் நெஞ்சாகவே ஆயிடணும். அவ்வளவு பெரிய நீண்ட நடிகை நெஞ்சில ஒண்ணு நினைக்கணும். அப்ப நினைச்சாதான்ப்பா நல்லது. நான் நினைக்க மாட்டேங்கிறனே. உள்ளந்தாள் நின்று உச்சி அளவும் நெஞ்சாய் உருகாதால். அநேகமா 12 திருமுறையில இது ஒன்று தான், வேற இந்த மாதிரி யாரும் பேசல. அதுக்கப்புறம் பெருமான் என்ன செய்யணும், இந்த கண்ணு ரெண்டு இங்க இருந்து பிரயோஜனம் இல்லை. இந்திரன் மாதிரி உடம்பெல்லாம் கண்ணாய் தலையிலிருந்து கால் வரைக்கும் கண்ணாகவே இருக்கணும். உடம்பெல்லாம் கண்ணாய், கண்ணா இருந்து முடிஞ்சு முடிஞ்சு பார்த்து பிரயோஜனம் இல்ல, கண்ண தள்ளி தாரதாரையா கொட்டணும். உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா வெள்ளந்தான் பாயாதால். நீ செய்திருக்கிற கருணைக்கு இந்த நெஞ்சு போதாது சுவாமி, உள்ளந்தாலிருந்து உச்சளவு நெஞ்சா. நீ செய்த கருணைக்கு இந்த ரெண்டு கண்ணில இருந்து ரெண்டு சொட்டு தண்ணியோ வந்தா பிரயோஜனம் இல்ல சுவாமி. இந்த உடம்பெல்லாம் கண்ணா இருந்து அது நீ கண்ணில் தண்ணி சொட்டு சொட்டா வரப்படாது, வெள்ளமா பெறுவோம் இல்லையே, இந்த பாவிக்கு இல்லையே அந்த அனுபவம் கிடைக்கலையே. உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா வெள்ளந்தான் பாயாதால். பார்த்தார் நெஞ்சே, இந்த நெஞ்சே நினைக்க மாட்டேங்குது, இதெல்லாம் எங்க நினைக்க போகுது, பூரா நெஞ்சா வரல. அது போல இங்க இருந்து ஒரு சொட்டு தண்ணி வரல, உடம்பெல்லாம் எங்க கண்ணாவும் தண்ணி போடுறாங்க. பார்த்தார் சரி, நெஞ்சு நெஞ்சா இருந்தாதானே நெஞ்சம் கல்லாம். இது பாரு இல்ல பாரு இல்ல சி மணிவாசகர் முன்னே அருணகநாதர் பின்னே. நெஞ்ச கனகல்ல நிகழ்ந்துருக தஞ்சத்தருஷன்முகனுக்கியல் செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரானை பதம் பணிவாம். நெஞ்ச கனகல் அப்படின்னு கெட்டியான கல்லாம் கெட்டியான ஆய்வு என்ன. அதனால இப்படி எப்ப இந்த நெஞ்சு நினைக்கலையோ இது நெஞ்சல்ல. பின்ன என்னாரு என்னாரு, உடம்பெல்லாம் கண்ணாயன்னா வெள்ளம் தான் பாயாதால் ரெண்டு வல்ல சரி. அப்ப இது நெஞ்சல்ல, நெஞ்சம் கல்லாம். இது பாவி, இது நெஞ்சா, இது நெஞ்சன்னா நினைக்குமே, இது கல்லு நினைக்காது. கண்ணினையும் மரமாம் பாவம், இந்த கண்ணு கண்ண இல்லையான. பின் என்னது, மரத்துல மரத்துல சில பகுதி கண்ணுன்னு சொல்லுவாங்க இருக்க, கருப்பா அப்படி இருக்கிற இடத்த இருக்குது அது கண்ணு, மரக்கண்ணு. மரக்கண்ணோ மண்ணாழ்வார் கண்ணன்று இறக்கண்டாய் 900 இருக்கு நம்ம திருக்குறள் இருக்குது மரக்கண். சரி அதெல்லாம் வேணாம் இங்க இருந்து, அதனால கண்ணினையும் மரமாம். எனவே இது வந்து கண்ணு உடம்புல இருக்கிற, மனித உடம்புல இருக்கிற கண்ணல்ல, மரத்துல இருக்கிற கண்ணு. கண்ணினையும் மரமாம் பார்த்தார். இந்த ரெண்டு உறுப்பையும் ரொம்ப நொந்து சொல்லிவிட்டார். என்னவன் நெஞ்சு நெஞ்சா நீ, நீ கல்லல்ல அப்படின்ட்டு, கண்ணு நீ கண்ணு கண்ணா, நீ மரத்துல இருக்கிற கண்ணல்ல அப்படின்னாரு. அப்புறம் பார்த்தார் சரி அந்த உறுப்பை சொல்லிதான் என்ன பிரயோஜனம், இந்த ஆன்மா தீயா தீவினை செய்த ஆன்மா, அதனால அந்த மாதிரி கண்ணு அந்த மாதிரி நெஞ்சமே இருக்கு. தீவினையினேற்கே உன்னை சொல்லி கூட்டம் இல்லப்பா, நீ என்ன பண்ணுவே, மரக்கண்ணு ஏன் வந்தேன்னாரு, இங்க நான் ஆன்மா சரியில்லை அதனால இந்த மரக்கண்ணு, ஆன்மா சரியில்லை.

0: அதனால கல்லான நெஞ்சு கொடுத்திருக்கிறார். அதனால நெஞ்ச கூட சொல்லப்படாதுப்பா குற்றம், கண்ணை கூட சொல்லப்படாது குற்றம்ப்பா. தீவினையினே நான் செய்த தீவினை அவ்வளவு, அதனால அப்படித்தானே இருக்கு, வேற என்னதான் செய்ய முடியும் என்று சொல்லுங்கள். இது மாதிரி வருகிற இடம் அநேகமா திருமுறையில இந்த உரடம் தான் என்று சொல்லலாம். இருந்தாலும் திருமுறை முற்றோதல் பண்ணும் போது கவனமா பண்ணி ஏதேனும் ஒரு இடத்துல இருக்குமான அதையும் சேர்த்துக்குவோம், இல்லையானால் இந்த உரடம் தான். உடம்பெல்லாம் கண்ணாய் வெள்ளம் பாய வேண்டும் என்றும் உள்ளந்தால் இருந்து உச்சந்தலை வரைக்கும் நெஞ்சாய் இருக்க வேண்டும் நினைத்த இடம் திருவாகரத்தில் உரடம் தான் என்று சொல்றோம். பொறுத்திருந்து பார்க்கணும் இந்த குறிப்பை போது, அதுதான் திருமுறை முற்றுதல் வேணும்னு சொல்றேன். ஆகவே அது போல் இருக்கிற அந்த அருமையான குறிப்பு இருக்குதே, வேற எங்கும் சொல்லாத இந்த நிவாச சொன்ன குறிப்பாக இருக்கிறது. நெஞ்ச கனகல்ங்கிறது சும்மா சாதாரணம், உடம்பெல்லாம் நெஞ்சாக இருப்பது, உடம்பெல்லாம் கண்ணாக இருக்கு என்று சொல்றதே அதுதான் இங்கே என்பதை பார்க்கிறோம்.
1: இரண்டாவது பாடம் இந்த பகுதியில் சுக்கரித்தல் என்ற பகுதியில் அருமையான பகுதி. வினையிலே கிடந்தேனை புகுந்து நின்று போது நான் வினைக்கேடன் என்பாய் போல இணையன்னான் என்று உன்னை அறிவித்து என்னை ஆட்கொண்டாய்க்கு. இதுதான் தன்னுடைய திருமையும் பெருமானுடைய பெருங்கருணையும் இருக்கிறார். உண்மையிலேயே பெருமானே நான் ஏதோ அமைச்சராக அப்படி எல்லாம் இருந்தா கூட, அமைச்சரா இருந்தா என்ன இந்த உலகியல்ல வினைவையப்பட்ட வேலை தான். ஆமா, இப்ப அது அமைச்சரா இருந்தாலும் நீங்க முறை இவர் வாஜ்பாயா இருந்தாலும் அத்வானியா இருந்தாலும் சொல்றேன், பிரதமர் உண்மைதெல்லாம் ஒத்துக்கிறமே தவிர, ஆனா வினைவையப்பட்ட பிறப்பு தானே. ஏதோ செய்தவோ அவர் இந்த மாதிரிலாம் ஒரு பெரிய பிரதமராக ஆகிறதுக்கு, அது நீ இடைக்காலத்துல இந்த மகா கடினம் எல்லாம் 13 மாசத்துல படுறதுக்கு, திரும்பியாலும் பட்ட கஷ்டம் எல்லாம் நீங்க வாழணும்னு நினைக்கிறோம் திருவருள் அஸ்மா அப்படி நினைப்பதற்கு எல்லாம் இருந்தாலும் கூட அதுவும் வினைவையப்பட்ட உயிர் தான். அதனால இங்க மனிதனுடைய செல்வ உயர்வோ மற்ற தாழ்வோ என்பதல்ல, எதுவா இருந்தாலும் அவன் வினைவழி அவன் செய்த வினையைய அந்த பிறவியில் எடுத்து அனுபவிக்கும்படியான பிறவிதாகும். ஆதலால் தான் வினையிலேயே கடந்தேனை, நான் செய்த நல்வினை தீவினையின் காரணமாக அந்த தீவினையின் காரணமாக தீமையும் நல்வினை காரணமாக நன்மை அனுபவித்து இருக்கிறேன். அந்த வினையிலேயே நான் கூட வினையிலே இருக்கின்றேனே சொல்லல, வினையிலே வாழ்கின்றேனே என்று சொல்லல, வினையிலே கிடந்தேனே. இருந்தேன் என்பதற்கும் வாழ்கின்றேன் என்பதற்கும் கிடந்தேன் என்பதற்கும் வேற்றுமை இருக்கு. கூட சொல்றமல்ல, இப்ப திருவண்ணாமலையில வாழ்கின்றேன், திருவண்ணாமலையில் வசிக்கின்றேன் என்று சொல்றது, திருவண்ணாமலையிலேயே கிடக்கிறேன் என்பதற்கு வேற்றுமையிருக்கு அல்லவா. அது போல வினையிலே கிடந்தேனை என்ன பொருள் கேட்டா, நான் வேறு வினை வேறு என்றில்லாமல் அந்த வினையினுடைய துய்ப்பை நான் பாட்டு ஏதோ நன்மை நினைத்துக் கொண்டு அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கிற என்னை கிடந்தேனை என்ன செய்தாய், போது போது தனியா அதை பிடிச்சிக்கணும், சின்ன பிள்ளைய கூப்பிடுற மாதிரி, ஏப்பா இங்க இருக்கிறேன், எங்க கையப்படி கையப்படி, அதானே தரேன் தம்பி வருவானே அப்படின்னு சொல்லுவோம். அது போல எங்க நீ போது எந்திரிப்பா, எங்க என்னோட வருவியான் சமத்தல்ல அப்படின்னு, போது நீ வாப்பா அப்படின்னாரு. அப்படி சொல்லும்போது கூட இவர் வர வரலையா என்னன்னு கேட்டா, இவர் யாரு நம்ம கூப்பிடுறாரு அப்படின்னா, அதுக்காக ஏன் ராஜா நான் இப்ப கூட சொல்லியா, இப்ப சின்ன குழந்தையில அப்பாடா அப்பா அப்பா அப்பா சொல்லு அப்பா என்று நம்ம அப்பாங்கிறது அதுக்கு அறிவிச்சாதானே தெரியுது நம்ம பெத்த குழந்தைக்கு. அப்படித்தான் நாம எல்லாம் இருந்தோம், இன்னைக்கு வளர்ந்தோம், இப்ப நம்ம பிள்ளைகள் அப்படி இருக்குது பார்க்கிறோம். அது போல இவர் என்ன சார் பெருமான் என்ன செய்யறானா, போது எம்பே என்னோட வருவியான் கையை பிடிச்சுக்குவியான் எங்கே அவன் அப்படி சொன்ன, அது கையை முதல்ல பிடிச்சது பார்த்தது, பாருங்க இது யாரு நம்ம போய் கையை பிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சான், நினைச்சுதான் ஆன்மா. இந்த வேற யாரும் இல்லடா, வினைக்கேடன் உன்னுடைய வினையெல்லாம் நான் நீக்கிடுவேன், வேற யாரும் நீக்க முடியாது, நான் தான் நீக்குவேன், அவன் தான்டா நானு, எங்கே கையை பிடி என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறாராம். வினைக்கேடன் என்பாய் போல. இப்படி அறிவுப்படுத்துகிற ஒரு தாய் இருந்து எப்படி ஒரு குழந்தை இப்படி, நான் தான் அப்பாப்பா, நான் தான் அம்மாடா, உனக்கு என்ன வேணும், பால் தானே வேணும், அம்மா தருவேன் அப்படின்னு சொல்லி ஊட்டுவது போல, நான் வினை போது வினைக்கேடன், நான் தான் உன்னுடைய வினையெல்லாம் நீக்கிறவேன், வேற யார் நீக்குவா, ராஜா வினை நான் தான் நீக்குவேன் அப்படின்னு சொல்லி, வினைக்கேடன் என்பாய் போல இணையன்னான் என்று உன்னை அறிவித்து. எவ்வளவு கடன் இருந்தா செய்ய முடியும், உன்னைத்தானே நீ அறிவுப்படுத்தி கொண்டு, நான் இப்படிப்பட்டவன்ப்பா, ஊர்ல எல்லாருக்கிட்டயா உன் ஊருக்கு ஆத்திருவாத ஊராச்சே, அதான் அந்த ஊர்ல இருக்கிற உங்க வீடு ஊரு பக்கத்து ஊரு எல்லா ஊர் எல்லாருக்கும் நான் தான் வினைக்கேன். நீ இப்ப எங்க இருக்க, மதுரையில் இருக்கிற மாண்புமிகு அமைச்சரா இருக்கிற, அந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் நான் தான் வினைக்கேன். நீ திருவண்ணாமலை போயிருக்கியோ, ஒரு தரம் போயிருக்கேன், அந்த திருவண்ணாமலை இருக்கவங்களுக்கு எல்லாம் நான் தான் வினைக்கேன். அப்போ எல்லாருக்கும் நீங்களா, எல்லாருக்கும் நான் தான் என்று உன்னையே எனக்கு அறிவித்து, இணையன்னான் என்று உன்னை அறிவித்து என்னை ஆட்கொண்டாய்க்கு. என்ன இப்படி ஆண்ட, இல்லைன்னா எனக்கு என்ன தெரியும், இவ்வளவு கருணை செய்து என்னை ஆட்கொண்டிடாவிட்டால் எனக்கு எதுவுமே தெரியாது. இப்படி நீ ஆட்கொண்ட உனக்கு நான் என்ன செய்யணும் அப்படி கேட்டா, ஆஹா, நமக்கு இப்படிப்பட்ட கிடைத்தற்கரிய ஒருவர் தன்னைத்தான் இன்னார் என்று அறிவுப்படுத்திக் கொண்டு தன்னையே தனக்கு நமக்கு அருள் செய்து இப்படி எல்லாம் இருக்கிறவர்கள் என்ன செய்யணும், ஆனா என்னான் நின்று என்ன செய்யணும், வேற எங்கேயும் போக கூடாது, உன்னையே பாடணும், ஆனா என்னான் நின்று. அப்படிப்பட்ட எனக்கு இவ்வளவு பெரிய கருணை செய்த உனக்கு நான் என்ன செய்யணும், ஆனா என்னான் அறிவித்தன்னை ஆட்கொண்டு எம் பெறானாய்க்கு இரும்பின் பாவையான என்ன, எனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அல்லது மனிதனா இருக்கனா, இல்ல இரும்பின் பாவை. இப்ப இந்த மைக் இருக்குது, இது வந்து அப்படியே இதுல போட்டு செய்யப்பட்டு அப்படியே ஒரு கருவியா இருக்கு, இதுக்கு ஏதேன்னு இருக்குமா, முடியாது, இதுக்கு என்ன இருக்குமா இல்லவா, ஆஹா, இப்ப திருவாசகம் நம்ம இதை வாங்கி எல்லாருக்குடைய காதுக்கும் பரப்புறோம்னு தெரியுமா, தெரியாது, திருவாசகம் சொன்னாலும் பரப்பும், வேற ஏதேன்னு சொன்னாலும் பரப்பும், இல்ல கீழே போட்டாலும் கிடக்கும், அல்லது எடுத்து மேல வச்சாலும் இருக்கும், இதுக்கு என்ன தனியா உண்டோ ஒண்ணு. இந்த மாதிரி இரும்பினால் செய்யப்பட்ட ஒலிபெருக்கி, அது போல இரும்பினால் செய்யப்பட்ட பாவை, ஒரு கைகால வச்ச ஒரு ஆள் அவ்வளவுதான், மனுஷன் அல்ல நான், பாவம் இரும்பின் பாவை அணைய நான் நின்று பாடேன். எப்படி பாடி இருக்கணும், இவ்வளவு பெரிய வான்கருணை செய்த உனக்கு நான் உன்னையே பாடணும், அப்படி இல்லாமல் பாடேன் நின்று ஆடேன் அலரணும், ஆரூரா என்றே அலரானும், அலருவதுன்னு கேட்டா நினைச்சு செய்யறது இல்ல, தன்னுடைய ஆர்வம் மிகுதி, அது நீ வந்து மற்றவங்க திங்கள் பண்ணணும், அது இன்னும் தெரியாது. நீங்க கூட அண்ணாமலை பெருமானே வணங்குறோம், வணங்கும் போது ஒரு வாரம் எங்கேயாவது போயிருந்தோம், தினமும் நீங்க போற பழக்கம், இப்ப இந்த ஊர்ல பல பேர் எல்லாம் போறாங்க, கொடுத்து வச்சவங்க விடாமல் அர்த்தியாமத்துக்கு போறாங்க, விடாமல் காலையில போறாங்க, அப்படி இருக்கவங்களுக்கு ஒரு வாரம் எங்கேயாவது வெளியில போயிட்டு வந்தா தன்னை மருந்து, அவளுக்கு ஒரு வாரம் வச்சாப்பா உன்னை வணங்கி, அப்பா இன்னைக்குதான் என்னமோ உனக்கு புரியுது அப்படின்னு இருக்கும், பக்கத்துல நாலு பேர் இருக்காரன்னு தெரியாது, அவன் என்ன பண்ணுவான், ரொம்ப முட்டி போயிட்டு, ஏன்னா அவன் மனதான் அல்லவா, அவனுக்கு உடனே தெரியும், அதை பத்தி போய் காதல மாட்டாங்க, அது முத்துனா முத்தாட்டி பண்ண காலையே விடாத, அதனால ஒரு எல்லைக்கு மேற்பட்ட பிறகு பிறரை பற்றி எண்ணம் இருக்காது நமக்கு. அதே போல ஏதேனும் ஒரு துன்ப இறப்பு, இறப்புல தம்பி கொடுக்குறோம் வந்தார், வந்தவொடனே ரொம்ப எதிர்பார்க்காத இருந்தவர் இறந்துட்டார், அப்படியே அங்கிருந்து வரும்போதே தாத்தாவும் அப்பாவோனா அப்பா என்னை விட்டு போயிட்டு, அது வந்து மற்றவங்களுக்கு என்னன்னு கேட்டா, ஆயிரம் வருத்தர்கள் ஐயா இப்படி அலறணுமா, அம்மா இந்த முண்டம், இந்த முண்டத்துக்கு வந்தாலும் தெரியும், தலைவலியும் காய்ச்சலும், தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தாலும் தெரியுங்கிற மாதிரி ஒரு பழமொழி தெரியாது, ஆயிரம் வருஷங்கள் ஐயா அதுதான் ஆண்டு வருது வர்றதில்ல, தன்னை மறந்து வர்றது, தன்னை மறந்து வர்றது, நினைத்து வர்றது, நினைத்து வருமா வராது, அதே பெண்பாளா தனியா நம்ம வீட்டுக்கு போகணும்னா உள்ள இருந்துட்டு வாங்குவா, எப்ப வந்தீங்க அப்படி கேட்கிற பதிவு சாதான இருக்கிறவங்க, இன்னைக்கு ஏன் செய்யறாங்கன்னா தன்னை மறந்து, அதனால அணையனான் பாடேன், அலறினேன், உளறினேன். என்ன உளறினாரு? எது முன்ன சொல்றது, எது பின்ன தெரியாது, தெரியாது அப்படின்னு முன்னையும் பின்னையும் கூட சொல்றது. என்ன உளறுது அப்படின்னு என்ன தன்னை மறந்து வர்றது. உளறினேன், ஆதிசோரேன், அப்படியே நான் சோர்ந்தளவா இருக்கு. ஒண்ணுமே செய்யலையே பெருமானி, ஒண்ணுமே செய்யலையே. இவ்வளவு செய்த உனக்கு எந்த ஒன்றும் செய்யாம இருக்கு. அலறிடேன், உளறிடேன், ஆதிசோரேன், முனைவனே. முனைவன்னா எல்லா செயல்களுக்கும், உயிர்களின் எல்லா செயல்களுக்கும் முன்னிற்போம் முனைவன். அவன் தான் மிகச்சிறந்தவன். நான் கூட அடிக்க சொல்ற மாதிரி, இப்ப டாக்டர்ங்கிற பட்டத்தை முனைவர்னு போட்டுக்கலாம்னு இப்ப தமிழாக்கம் பண்றோம். இருந்தாலும் பூசும். ஏன் ஆண்டவனும் முனைவன், இந்த வழியில போறதும் முனைவனும். 84 படிச்ச ஒரு 200 பக்கத்தை வீணாக்கி கொடுத்துட்டது. யூனிவர்சிட்டியும் டாக்டர்னு கொடுத்துட்டது. அதுக்கு தமிழாக்கம் முனைவர் ஆகி போறான். முனைவன அவனும் முனைவன், நம்மளும் முனைவனா கிடையாது. என்னமோ அதுக்கு தமிழாக்கம். தேவனைய பாவனர் இந்த டாக்டர்ங்கிறதுக்கு பண்டாரகர் என்று அவர் மொழிபெயர்த்தார். பண்டாரம்னா மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து. பண்டாரம்னா எல்லா பொருளும் இருக்கிற இருப்பு, அது பண்டாரம். அதனால இவர் பண்டாரம் என டாக்டர் தான் இன்னைக்கு இருக்கிறதுலயே உயர்ந்ததுன்னு பேரு. பேரு அவ்வளவுதான், ஒன்றும் இல்லை, விஷயம் இல்லை. பேரு அதான் யூனிவர்சிட்டியில முடிந்த முடிவார் கொடுக்குற டிகிரி டாக்டரேட். அது பெரிய மகாத்வான் அர்த்தது, ஒன்றும் இல்லை கடைசியில அப்படியே. அதுக்கு பண்டாரம்னு செஞ்சார். இப்ப அதை விடுத்துட்டு இவங்க என்னன்னா முனிவர் போட்டுக்கிறோம். எல்லாமே சரி வராது, என்னமோ சரி. ஆனால் இங்க முனைவனேர் தான் சொல்ல முன்னர் தாண்டார். வினையின் நீங்கி விளங்கிய அறிவன் முனைவன் கண்டது முதல்நூலாகும் என்று. இந்த முனைவன் என்ற பெருமானை முதல் முதல் சொன்ன பெரியவர் இப்பொழுது இருக்கிற நம்முடைய இலக்கியங்களிலே தொல்காப்பியர் தான் முன்னே. முனைவன் வழி வழியா அப்படியே சொல்லிக்கிறோம். முனைவனே, முறையோ நான் ஆனவாறு, நான் இப்படிப்பட்டவனுடைய கருணையினால இவ்வளவும் நான் பெற்றுக்கொண்ட நான் ஒன்று கூட செய்யாம இருக்கனே, இது முறையாகுமா? முறையோ நான் ஆனவாறு முடிவறியேன். இப்படி ஒரு ஜென்மம் ஒருவித நன்றி இல்லாம இருந்து ஒண்ணுமே இல்லாம உணர்ச்சியே இல்லாம இருக்கிறதுக்கு இது என்ன ஆகுது, எங்க போகும்னு தெரியலையே. முடிவறியேன், முதல் அந்தம் ஆயினானே. நீதான் முதலும், நீதான் அந்தமும். முந்திய முதல் நடு இறுதியும் என்ற சொல்ற. முதலும் அவர்தான், நடுவும் அவர்தான், இறுதியும் அவர். இப்படியாக முதல் அந்தம் ஆயினானே, இதை நம்ம முன்னே படிச்சிருக்கிறோம். அதாவது ஒரு பாட்டினுடைய இறுதி அடுத்த பாட்டுடைய தொடக்கமா வரும். அது எதுக்குன்னு இப்ப நம்ம மனநம் பண்ணோம்னு சொன்ன, இப்ப அடுத்த பாட்டு என்னன்னு தெரிய வேண்டியல. முடிவறியேன், முதல் அந்தம் ஆயினானே என்று முடியுது. ஆயனான் மறையவனும் நீயே ஆதல் அறிந்தியான் யாவரனும் கடையனாயன் ஆயினேன் ஆதலை நோக்கி கண்டு நாதனே நான் உனக்கு உரம்பன் என்றேன். ஆயேன் ஆதலால் ஆண்டு கொண்டா எடியார்தான் இல்லையே அன்றி மற்றவர் பேயனே. இதுதான் என் பெருமை என்றே, என் பெருமான் என்றென்றே பேசுவேனே, பேசுவேனே, பேசில்தான் இசனே என்றா என்று பெருமானே அப்படி. ரொம்ப அருமையா அந்த காலத்துல அதெல்லாம் பெரியவங்க செய்தது. ஒரு பாட்டினுடைய இறுதி அது அடுத்த பாட்டுக்கு தொடக்கமாச்சுட்டா அந்த காலத்துல மனநம் பண்றதுதான். இப்பதான் அந்த மனநமே வேணான்ட்டான். அப்ப மனநம் பண்றேன். ஏன் மனநம் பண்ண? நல்ல சொற்கள் வாயில வரும், புண்ணியமான சொற்கள் வாயில வரும், பேசும்போது இந்த சொற்களே பயன்படுத்துவோம், தமிழ் வளரும், தான் வளருவான், வளரப்படாது. அதனால வந்துச்சு, நின்றுச்சு, நடந்துச்சு, நம்ம சொல்லே சொல்லி இவன் காலம் சொல்லி போயிடும். எங்க பெருமான் தான் அந்த நாட்டிலேயே யார் மட்டத்துல மட்டம், மட்டத்துல மட்டம் நமக்கு அடியேன்தான். ஆகையனான் மறையவனும் நீயே ஆதல் அறிந்து யான் யாவரினும் கடையனாய நாயினேன் ஆதலையும் நோக்கி கண்டு நாதலே நான் உனக்கோ அன்பன் என்றே சொல்றோம்ல. நீங்கள உள்ள போக முடியாது, பந்தல் உள்ள போக முடியாது, தடைப்படுத்திருப்பாங்க. யாரையா போயா அப்படின்மா? அங்க யார் தெரியவாப்பா இந்த கல்யாணத்துல அவருக்கு நான் பையன் விடுறா அப்படின்னு அப்படி சொன்ன அப்படிங்களான்னு விடுவான். அது மாதிரி இங்க எல்லாம் மறைகளுக்கெல்லாம் தலைவனாக இருப்பெருமான். நான் ரொம்ப கடைசி ஆளு, ஆனாலும் என்ன சொல்றேன்,
2: யாவரினும் கடையனாய நாயினேன் இருந்தாலும் அங்க உள்ளத்து எல்லா மறைகளுக்கும் மறைகளா இருக்காரு பாருங்க, அவரு தான் என்ன ஆட்கொண்டது. அப்படியா, அப்ப நீ வாயா அப்படின்னு நாயினேன் நாதலையும் நோக்கி கண்டு நாதனே நான் உனக்கோர் அன்பன் என்பேன். உனக்கு நான் அன்பன் சொல்லிட்டு இருக்கிறேன், உனக்கு அன்பன் சொல்றதுக்கு கொஞ்சம் கூட அருகதை இருக்கா எனக்கு இல்ல அப்படி சொல்றேன். என்ன இவ்வளவு கீழ்மையாக தன்னை அப்படியே ஆக்கி கொண்டு பேசுவது அவருடைய உள்ளம் தான். நான் உனக்கோர் அன்பன் அன்பேன், ஆயினேன் ஆதலால் ஆண்டு கொண்டாய். சரி, அப்படியாவது நீ ஆண்டு கொண்டது எதனால? சரி தொலைதான், என்ன பண்றது இப்போ? அவனும் தான் நம்ம அன்பரா இருக்கணும். என் நீ அடியர் பட்டியலில் சேர்த்துட்ட என்ன பண்றது? அதனால ரொம்ப மார்க் கம்மியா இருக்குது, மற்ற எல்லாத்துலயுமே 15-25 வாங்குறனால எப்படிதான் மேல போடுறது? முடியாது. ஆனா 4 பேர் நம்ம கீழே இருக்கவங்க, ஐயா ரொம்ப கடுமையானவங்க ஏழையானவங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்க. சரி விட்டு அப்ப என்ன அல்லவா தெரடுன்னு போடு. தெரடு என்ன? தேர்ட் கிளாஸ். தேர்ட் கிளாஸ்ல போட்டு பாஸ் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா இது இவன் போட்டால் ஒளி அது வந்து இது ஜென்மத்துக்கு கிடையாது சொல்லுவான். ஆனாண்ட ஐயா உங்க காலத்துல ஆகல, அவ்வளவுதான் அவன் மாடு மேய்க்க வேண்டியதாங்க. சரி ஒரு ஆன்மா மாடு மாய்க்காம இல்லவா ஏதோ மாணவர்கள் மேய்ச்சிக்கிட்டு இருக்கு, அது மாதிரி ஒண்ணுமே இல்லாதத அவர் தூக்கி விடுறது என்ன? இதை என்னதான் பண்றது?
3: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org. Om Namah Shivaya.